நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கம். புலர்கின்ற இந்த பொழுது அனைவருக்கும் நன்மைகள் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 பாதரபத மாதம் 7ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை நேரம் 5:56:44 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனி தொடங்குகின்றன.

ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 6 மணி. குரலோசை. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்களின் உரையில் இருந்து. உலகத்தில் இன்பம் உற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்றும் கூறுவர். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. குரலோசை கேட்டோம். நூறு புள்ளி 3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் முனைவர் ச. செந்தில் ஆண்டவன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரியசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும். உழவர்களுக்கு 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும். இன் சொல்லமது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் ரா. அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி ஆர். தங்க லட்சிகா அவர்கள். 7:25 சைவால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபோர்ட் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம். தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியின் கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி. நிருபன் அவர்கள். தொடர்ந்து 7:35 காலை காம்போ. 7:55 நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும்

0: மலைக்கடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் வழங்குபவர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள். 8:50 துள்ளி வரும் பாட்டு, 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10:00 சொல்லரங்கத்தில் திரையிசை, முற்பகல் 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை சீரும் என தொடங்கும் பாடல் பாடியிருப்பவர் திருவிடை மருதூர் சிவ ச நடராஜன் அவர்கள், 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:50 லஞ்ச் பிரேக், 2:30 சிறுவர் சோலையில் காரைக்கால் மாவட்டம் சுரக்குடி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி, 3:00 எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி, 4:00 மனம் விடையுதே இன்று பங்கேற்கும் நேயர் கூரத்தாங்குடி பேபி கிருஷ்ணா அவர்கள், 4:30 வைக்கிங் பன்னியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் நண்பேண்டா, மாலை 5:15 கலங்கல் நேரம், 5:35 நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் பாட்டா ஃபுட் வியூ, வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் அம்மா ரெசிடென்சி வழங்கும் அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி, புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் கொடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் ஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள். மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் இசைத்தூரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கல்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் காளான் வளர்ப்பும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் கிராமம் தென்னக்குடி எஸ் சந்திரா அவர்களுடன் நேர்முகம், 8:00 இளைய பாரதம் நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Sarabjit Kaur. Prime Minister Narendra Modi will embark on a four-day visit to Uzbekistan and Kyrgyz Republic beginning today. On the first leg of his two-day visit, he will reach Uzbekistan today. He will visit Tashkent at the invitation of the President of Uzbekistan, Mr. Shavkat Mirziyoyev. This will be Mr. Modi's fourth visit to Uzbekistan. The Prime Minister's office in a statement said that during his visit, he will hold delegation-level talks with President Mirziyoyev to further strengthen the strategic partnership between India and Uzbekistan. Our correspondent has the details.
2: During the visit, both leaders will have discussions on the entire gamut of issues of bilateral importance in Tashkent. India is among top 10 trade partners of Uzbekistan with bilateral trade of around 1 billion, which is the result of the manifold increase of the trade in last few years. Medical, mining and defense are few of the important sectors in which there is a lot of potential for cooperation. India has long-standing and wide-ranging cooperation with Uzbekistan in the field of defense. A joint working group on defense was established in 2019. India and Uzbekistan regularly participate in joint military exercises, Dostlik, and the 7th edition of this exercise was conducted in Uzbekistan in April 2020. Sushil Chandra Tiwari, Akashvani News, Tashkent.
1: On the second leg of his visit, the Prime Minister will travel to Bishkek on a two-day visit to participate in the 26th Shanghai Cooperation Organization SCO Summit at the invitation of the President of Kyrgyz Republic, Sadir Japarov. The summit marks the 25th anniversary of the SCO, of which India has been a full member since the year 2017. The death toll from the devastating flash floods in Nepal and Tibet has risen to 579, with 1,924 people still missing, according to the data released by the Nepal's

0: National Disaster Risk Reduction and Management Authority, 579 bodies have been recovered so far, while 101 injured people are undergoing treatment in hospitals. The missing figure of 1,924 includes people from hydropower projects, foreign nationals, civilians and security and government personnel. As many as 933 people from hydroelectric projects are reported missing, while 517 foreign nationals remain unaccounted for. Meanwhile, India has stepped up humanitarian assistance to Nepal affected by flash floods, as the third flight carrying 10 tons of humanitarian assistance has departed for Kathmandu last evening. External Affairs Minister Dr. S. Jaishankar informed this in a social media post that the assistance includes portable generator sets, dignity kits, food packets and water purification tablets. Dr. Jaishankar said that an 11-member team of doctors, paramedics and recce team for tunnel rescue operations is also on board. The government has said that there is no shortage of sugar in the country and all necessary measures will be taken for adequate availability of sugar at reasonable prices. Consumer Affairs Ministry said that ex-mill sugar prices have declined by around 20% in recent days, while retail sugar prices have also started coming down. The ministry said it has taken a series of proactive measures to ensure adequate availability of sugar and prevent artificial tightening of supplies in the domestic market. The results of the UGC National Eligibility Test, NET, for 84 subjects have been announced, with more than 4,000 candidates qualifying for the Junior Research Fellowship. The National Testing Agency, NTA, had ordered fresh examinations for candidates who appeared for the English, Commerce and Sociology papers in June this year, after an expert committee found factual, typographical, translation and language-related errors in the question papers. The re-examinations are scheduled for September 9 and 10, for which candidates will not be required to pay additional fees. India's Velavan Senthilkumar won the PSA Budapest Squash Open title in Hungary after defeating home favourites Bals Farkas 3-0 in the final. He had an impressive run to the title, beating world number 18 and Asian Games gold medalist Yan Wong-ning 3-0. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள்.
3: உயர்தனை செந்தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பன்முகம் கொண்ட பாவலர். பரந்து விரிந்த பல்வேறு துறைகளுக்குரிய விழுமைய கருத்து கருவூலங்களை எடுத்துரைத்த தெய்வ புலவர். அறத்துப்பாலில் ஆன்றவிந்த சான்றோராக விளங்கி அருள்மொழி அருள்கின்ற தவ முனிவராக விளங்குகின்றார். பொருட்பாலில் அரசியல் பேரறிஞராக திகழ்கின்றார். இன்பத்துப்பாலில் கற்பனை நயங்களுடன் கூடிய பண்பாடு மாறாத ஒரு நாடக காவியக் கலைஞராக மாறி நம்மை பேரின்பத்தில் திளைக்க வைக்கின்றார். தானே முழுதுணர்ந்து தந்தமிழின் வெண்பாவால் குரல் வெண்பாவால் ஆக்கித் தந்த திருவள்ளுவர்க்கு இந்த உலகம் என்ன கைமாறு செய்துவிட முடியும்? திருக்குறள் கைமாறு கருதாத கடப்பாடு உடையது. திருக்குறள் உள்ளும் தோறும் நினைக்கும் தோறும் உள்ளம் உருக்குகின்ற தீந்தமிழ் சொல்லோவியம். எல்லா பொருளும் இதன்பாலுள இதன்பால் இல்லா பொருளும் இல்லையால் என்ற பெருமையுடையது. கடுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று இடைக்காடரும், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று ஔவையாரும் பாடிய புகழுக்குரியது. அதனினும் மேலாக என்றும் புலராது யானனாச் செழிகினும் நின்றலர்ந்து தேன்பிலிற்றும் நீர்மையதாய் குன்றாத செந்தளிற்கற்பகத்தின் தெய்வத் திருமலர் போல் மண் புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்று இறையனாரும் புகழ்ந்து போற்றுவர். மேலும் கவுனியனார் என்ற புலவர் பெருமான் சிந்தைக்கினிய செவிக்கினிய வாய்க்கினிய வந்த இருவனைக்கு மாமருந்து முந்திய நன்னறி நாமறிய நாப்புலமை வள்ளுவனார் பண்ணிய வன்குரல் வெண்பா என்று திருக்குறளின் இனிமை எவ்வாறானது, நல்வினை தீவினைக்கு எவ்வாறு மாமருந்தாகிறது என்பதை காட்டுகின்றார். ஆகவே புலவர் பெருமக்கள் போற்றிய படைப்பே உலகப் பொதுமறை. பிறமொழி

0: குதலால் தமிழ் அழிந்து போகாமல் தொல்காப்பியர் தம் தொல்காப்பிய இலக்கண நூல் வழியாக காத்து போற்றினார் என்றால், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் வெளியிலிருந்து வந்தவர்களது செல்வாக்கால் தமிழ் பண்பாடு சிதைந்து போவதை நிறுத்தி அரண் போன்று தம் திருக்குறளால் காத்தார் என்றால் மிகையில்லை. மாற்றுச் சிந்தனை தந்த மாமனிதர் திருவள்ளுவர் மக்கள் வாழ்க்கையில் காணப்படும் பொருந்தாத மூடநம்பிக்கை கொள்கைகளை எதிர்த்து போர் முரசு கொட்டியவர் திருவள்ளுவர். கல்வி, புலமை சிந்தனை, விடுதலை வாழ்வு என்பன சாதியின் பெயரால் பெரும்பாலோர்க்கு விரும்பினும் குற்றமாகும் என்று சொல்லப்பட்டது. அதனை மறுத்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று முழங்கினார் திருவள்ளுவர். எல்லா உயிர்க்கும் பிறப்பால் வேறுபாடில்லை, ஆயினும் தான் செய் தொழிலால் பெருமை கிடையாது, பெருமையாவது குலத்தினால் அறியப்படாதது என்று முழங்கினார். புறப்பால் உரிமை பேசியது மட்டுமல்லாமல் ஒருவர்க்கு பெருமையும் சிறுமையும் எவ்விதம் ஏற்படுகிறது என்பதற்கு பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் என்று பாடினார். கல்வி, மனைமாட்சி, தவம், துறவு என்பன எல்லா மாந்தர்க்கும் ஏற்றது என்பதுதான் குறள் அறம். ஒழுக்கத்தால் உயர்ந்தோரே நற்குடி பிறந்தாராவர் என்றார். கல்வி அனைவருக்கும் பொது, உயிர்ப்பலி கொடுத்து வேள்வி செய்வதை கண்டித்தார். வாடி வதங்கும் வறியோர்க்கு சார்பாக திருவள்ளுவர் அறச்சீற்றம் கொள்கின்றார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகியற்றியான் என்றார். திருக்குறளின் கருப்பொருளாக விளங்கும் பாடல்களில் மிகவும் சிறப்பான திருக்குறள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதாகும். ஆகவே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது போல செம்மாந்துயர்ந்த திருவள்ளுவர் உலகத்திற்கே பொதுமையாக பொதுமறையாக சொன்னதே அற இலக்கியங்களுக்கெல்லாம் மணிமுடியாகத் திகழும் திருக்குறள். திருவள்ளுவரின் புகழும் திருக்குறளின் புகழும் உலகம் உள்ளவரை நிலைத்தோங்கும். திருக்குறளை சட்டமாக கொள்வோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: ஆகாஷவாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. காரைக்கால் பண்பலை 100.3 காலை நேரத்தில் ஒளிபரப்பாகும் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கான தொடக்கம் இது. அருள் நிறை அமைதியும் இனிய தொடக்கமும் இணைந்திருக்கும் காலை பொழுது. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் அனைவருக்கும் நமது கனிவான காலை வணக்கம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார்கள். ஆனால் மனதை மெய்ப்பொருளை நோக்கி திருப்பும் அற்புதமான நேரம் இந்த வைகரை பொழுது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நேர்மறை சிந்தனைகளையும் மனதில் எதிர்பாராத அமைதியையும் எடுக்கும் அனைத்து காரியங்களிலும் மகத்தான வெற்றியையும் கொண்டு வர வேண்டும். இனிமையான இந்த அதிகாலையில் மனதை ஒருமுகப்படுத்தி இறை சிந்தனையில் மூழ்க வைக்கும் முதல் பக்தி மாலையில் MS விஸ்வநாதன் பாடியிருக்கும் முதல் பாடல்

0: கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலை.
1: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிற்சிறு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
0: மனதில் உள்ள கவலைகள் மற்றும் குழப்பங்களை விலக்கி அமைதியை தரும் ஆற்றல் இறை வழிபாட்டிற்கும் இந்த அமைதியான காலை நேர இசைக்கும் மட்டுமே உண்டு. உங்கள் நாளின் தொடக்கம் சிறக்க அடுத்து ஒளிபரப்பாகும் இந்த பாடல் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: www.pmsuryagar.gov.in
3: இசைக்கு மயங்காத உயிரினமே இல்லை என்பார்கள். அதிலும் இறைவனையே தன் இசையால் கட்டி போட்டது நம் பக்தி இலக்கிய பாரம்பரியம். தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் முதல் இக்கால பக்தி பாடல்கள் வரை இசையால் இறைவனை அடைந்த வழிகள் ஏராளம். நமது கலைஞர்களின் குரல்களில் இறையின் உணர்வில் நம்மை இசைக்க வைக்கிறது பக்தி மாலை. இன்று மாலை 5:35 அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருதல பேராலயத்தின் கொடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் ஆர். சுந்தரபாண்டியன் அவர்கள். இனிவரும் பாடல் ஏ வி கோவிந்தன் பாடியிருக்கும் பாடல்.

அன்பான நேயர்களே, பக்தி மாலையின் இந்த தெய்வீக பயணம் நிறைவடையும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் அமைதியும் சந்தோஷமும் இறைவனின் முழு அருளும் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் மனதில் என்றும் பாசத்தையும் நேசத்தையும் பக்தியையும் விதைக்கும் உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நிகழ்ச்சியின் நிறைவாக காயல் ஏ.ஆர். ஷேக் முகமது பாடியிருக்கும் பாடல்

நிறைவு பெற்றது பக்தி மாலை. இறைவனுக்கு இசை மாலையால் பாமாலை சூட்டிய பக்தி மாலை கேட்டோம். காரைக்கால் பண்பலை 100.3 தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகள் படிப்படியாக பல்வேறு நிகழ்ச்சிகளில் நாம் இணைந்திருக்கலாம். 100.3 ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.

0: comme...
1: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசெட்கார் ஐக்கால்
2: ஜிசி மக்களுக்கான சக்தி தேசத்திற்கான வளம் ONGC
3: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
4: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
5: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
2: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
6: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் 6:35 38 நொடி.
8: வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
9: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
10: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் நெடுங்காடில் இருக்க பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அதில் இருக்க வானிலை முன்னறிவிப்பு மையத்திலிருந்து முனைவர் ஏ.எல். நாராயணன் உங்களுக்கு இப்போ வானிலை முன்னறிவிப்பு தகவல் வழங்குறதுக்காக. இந்திய வானிலை துறையிலேருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா, அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில், அதாவது காரைக்கால், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கும்பகோணம், வேதாரண்யம், வேளாங்கண்ணி இந்த பகுதியில் வறண்ட வானிலை இருக்கும், மழை பெய்ய வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு சில இடத்துல தூரல் மட்டும் இருக்கும், இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 37-38 டிகிரி செல்சியஸ் மீண்டும் வந்து வெயில் அதிகமாக இருக்கும். இரவு நேர வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும், 26-27 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றில் உள்ள ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதாவது பகல் நேரத்தில் 50%, இரவு நேரத்தில் 80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 16-18 கிலோமீட்டர் அளவுக்கு போகும், கொஞ்சம் வேகமாகவும் இருக்கும் காற்று. தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆடி முடிஞ்சு போயிருந்தாலும் பட் இந்த காற்றின் வேகம் இப்போ தான் கொஞ்சம் அதிகரிக்குது. இந்த தென்மேற்கு பருவத்திலையும் மழையளவு மிக கம்மியாக இருந்திருக்கு. இந்த எல்நினோ பாதிப்பால் வெப்பநிலையும் அதிகமாக இருக்குது, காற்றின் வேகம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது ரெகுலராக காற்றடிக்கிற டைமில் விட தள்ளி போயிருக்க மாதிரி இருக்குது. முக்கால்வாசி குறுவை பயிர் அறுவடை ஸ்டேஜில் நிறைய விவசாயிகள் அதை பணியை செஞ்சிட்ருக்காங்க, அதை விரைந்து முடிச்சிடலாம். சம்பா பருவத்துக்கு நிலம் தயார் செஞ்சு உழவு ஓட்டி இந்த லேசான மழை பெஞ்சினா மண்ணின் நீரத்தன்மை அதிகரிக்கலாம், களைகளை கட்டுப்படுத்தலாம், பூச்சி பூஞ்சானத்தை வந்து கட்டுப்படுத்தலாம். நெல் ரகங்களை தேர்வு செஞ்சு அதை தயார் நிலையில் வச்சு நேரடி விதைப்போ இல்லை நாத்தாங்கால் விடுறதுக்கோ ஏற்பாடு செய்யலாம். இப்போதைக்கு மத்திய கால நெல் ரகங்களான வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, KKLR 2-4, அதாவது 120 வயது உடைய நெல் ரகங்கள், 135 நாளுக்கு மிகாமல் உள்ள நெல் ரகங்களை பயன்படுத்தலாம். நேரடி வைப்பும் நாற்று விட்டு நடவு செய்யலாம். நேரடி வைப்பு செய்கிறப்ப களை மேலாண்மை மட்டும் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கணும். களைக்கொல்லி பயன்படுத்தலாம், இல்லைனா ஆள் வச்சு களை எடுக்கிறது மிக அதிக செலவு வரும். நாத்தாங்கால் தயார் செய்கிற விவசாயிகள் நிறையா மிஷின் நடவு செய்கிறாங்க, அதுக்காக இந்த மிஷின் நடவு செய்கிற கான்ட்ராக்ட் பணியாளர்கிட்ட நாற்று ரகங்களையும் இந்த விதையும் வந்து கரெக்டாக பயன்படுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெல் ரகங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய கால நெல் ரகங்கள் இப்போ வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையில் விதை தொழில்நுட்பத்துறையில் விற்பனை செய்யப்படுகிறது, அதை வாங்கி பயன்பெறலாம். கேழ்வரகு அறுவடை ஸ்டேஜில் நிறைய இடத்துல இருக்குது, அதை வந்து விரைந்து முடிக்கலாம், அடித்து தூத்தி காயப்போட்டு மார்க்கெட்டிங்க்கு ரெடி பண்ணலாம். எல்லாம் அதே போல் வந்து அறுவடை ஸ்டேஜில் இருக்கனால அந்த பணியை பார்க்கலாம். வெயில் திரும்ப கொஞ்சம் கடுமையாக இருக்கனால பகல் நேர மேய்ச்சலை கால்நடைகளுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொதுமக்களும் இந்த வானிலை மாறி மாறி இருக்கனால அது தந்தாப்பில் உடல் உஷ்ணத்தை அதிகமாக்காத அளவுக்கு உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது
0: காரைக்கால் ONGC காவிரி அசெட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய
1: உழவர்களுக்கு.
8: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
9: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC.

0: ஜிசி காவிரி அசெட் காரைக்கால்
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
2: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட், காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நினைவிற்கட்டும் நேயர்களே, இன்று 7:30 கிசான் வாணியில் காளான் வளர்ப்பும் அதன் மதிப்பு கூட்டலும் குறித்து அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் கிராமம் தின்னகுடி எஸ் சந்திரா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 6:40. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் இணை வழங்கும்
4: சொல் அமுது.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
6: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உண்மையான உறவு யாரு? இன்னைக்கு கால சூழலும் வாழ்க்கையில உறவுகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அந்த உறவுகள் பலதரப்பட்டவங்களா இருக்காங்க. ஆனா யாரு உண்மையா இருக்கிறாங்க, அவளுடைய உண்மைத்தன்மை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. நம்ம இந்த உறவுகளில் யார் உண்மையானவங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கையோடு கூடிய ஒரு காட்சியோட ஒரு கவிதைங்க. ஒரு நல்ல மழைக்காலம், ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தை பாருங்க, தண்ணி நிரம்பி இருக்குது, அதில் தாமரை, ஆம்பல் இப்படி பூவெல்லாம் பூக்கும். அங்கே கொஞ்சம் பறவைகள்லாம் கூட வரும். பறவைகள்லாம் வந்து அந்த குளமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதே நேரம் அந்த குளம் கோடை காலத்தில் வற்றி போயிட்டா, நேற்றுக்கு வரைக்கும் அங்கே வந்து அழகாக பாடிக்கிட்டு ஒளி எழுப்பிட்டு இருந்த பறவைகள்லாம் எங்கே? அது வேற குளத்தை தேடி பறந்து போயிருக்கும். ஆனால் அந்த குளத்திலேயே வேறொன்றி வாழ்ந்த ஆம்பளும் நெய்தலும் அந்த கெட்டியும் அந்த மண்ணை விட்டு போகாமல் அங்கேயே இருக்குமா? இந்த இயற்கை காட்சியை மனித உறவுகளோடு அவையார் ஒப்பிட்டு ரொம்ப அழகாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர். அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பளும் நெய்தலும் போலவே ஒட்டியுறுவார் உறவு. எவ்வளோ ஆழமான உண்மை! வாழ்க்கை வளமாக இருக்கும்போது நம்ம சுற்றி பலர் இருப்பாங்க, வெற்றியை பாராட்டுவாங்க, அந்த வசதியை ரசிப்பாங்க. ஆனால் ஒரு சோதனை வந்துட்டா, ஒரு தோல்வி, ஒரு நோய், ஒரு பொருளாதார நெருக்கடி, இப்போ யார் நம்மோடு நிற்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான உறவு. உறவுங்கிறது ரத்தத்தில் மட்டும் இல்லைங்க, இதயத்திலையும் இருக்குது, அன்பில் இருக்குது, அக்கறையில் இருக்குது. கஷ்ட நேரத்தில் நீட்டப்படுற ஒரு கை 1000 வார்த்தைகளோடு உயர்ந்திருக்கிறாங்க. இன்றைக்கி நமக்கு சமூக ஊடகங்கள் 1000 நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் துயர நேரத்தில் நமக்கு கதவை தட்டிட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிற ஒரு உறவு இருக்குல்ல, அதான் உண்மையான உறவுங்கிறாங்க. வாழ்க்கையில் உறவுகளின் எண்ணிக்கையை எண்ணாதீர்கள், அவருடைய உண்மையை உணருங்கள். இன்பத்தில் இணைவதுங்கிறது எளிதுங்க, ஆனால் துன்பத்தில் துணை நிற்பதுதான் உறவின் பெருமை. நாமும் பிறரோட வாழ்க்கையில் நீர்ப்பறவையாக இல்லாமல் ஆம்பளை போல நெய்தல் போல துன்பத்தில் துணை நிற்கிற மனிதர்களாக வாழணுங்க, அதான் மனிதநேயத்தோட உயர்ந்த வடிவம். இந்த நல்ல சிந்தனையோட உங்கள்கிட்டிருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
4: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
0: இது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
8: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமேக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
9: பூமேக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
8: பூமேக்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் பூமேக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். மீண்டும் இன்சொல் அமுது இன்று மாலை 6:20 ஒலி உலா வரும்.

0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: விடங்கலூர் எண்ணெய்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் உள்நாட்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், புதிய தொழில்நுட்பங்களை பொறுத்தவரை அதை பயன்படுத்தும் நாடாக இல்லாமல் அதை உருவாக்கும் நாடாகவும் இந்தியா மாறி வருகிறது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அணுகுமுறையால் இந்தியா நவீன தொழில்நுட்பங்களில் சுயசார்பை நோக்கி நகர்ந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பத்துறை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தற்போது பெருமளவு அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மொழிபெயர்ப்பின் மூலமாக நாடாளுமன்ற விவாதங்கள் மொழிபெயர்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 8 மொழிகளில் இந்த மொழிபெயர்ப்பு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும், விரைவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட அனைத்து மொழிகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இந்த செயலியின் மூலம் தொலைந்த அல்லது திருடப்பட்ட கைபேசிகள் மீட்கப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சமூக வலைதளத்தில் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த மாதத்தில் மட்டும் 75,000 கைபேசிகள் மீட்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பங்கள், காவல்துறையினர் மற்றும் தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பின் மூலம் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக திரு ஜோதிராதித்ய சிந்தியா குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்த ஆண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் சஞ்சார் சாத்தி செயலியின் மூலம் மீட்கப்பட்ட கைபேசிகள் 201% அதிகரித்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். நேபாள வெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 21 பேர் நேற்று மாலை சென்னை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் அமைச்சர்கள் திரு ஆனந்த் மற்றும் திரு சரத்குமார் அவர்களை வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ஆனந்த், தமிழகத்தைச் சேர்ந்த மற்றவர்களை மீட்க மத்திய அரசுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறினார். மாநில அமைச்சர்கள் 4 பேர் தில்லியில் முகாமிட்டு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே சென்னை திரும்பிய பயணிகள் கூறுகையில், நேபாளத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகமும் நேபாள இராணுவமும் தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கியதாக தெரிவித்தனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் காற்றாடி திருவிழாவை நேற்று மாலை அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து 3 நாட்கள் இந்த திருவிழாவை நடத்துவதாக அவர் கூறினார். மாமல்லபுரத்திற்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் கன்னியாகுமரியில் இந்த திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறினார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மேலும் பல வளர்ச்சித் திட்டங்கள் இம்மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா வளர்ச்சிக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 35 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு ராஜேஷ்குமார் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125

0: நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளை ஊக்குவிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் புதுப்பிக்கப்பட்ட இந்திய மருத்துவ முறை நலவாழ்வு மையத்தை நேற்று அவர் திறந்து வைத்தார். இந்த மையத்தில் 16 வகையான இயற்கை மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதேபோல் செங்கல்பட்டிலும் சிகிச்சை வசதிகள் உள்ளதாகவும் இதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அருண்ராஜ் கேட்டுக் கொண்டார்.
2: இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா நேச்சுரோபதி மெடிக்கல் சயின்ஸ் செங்கல்பட்டில் நம்ம அரசு சார்பிலேயே ஒரு பெரிய வளாகம் இருக்குது. அங்கே 28 படுக்கை வசதிகளை கொண்ட ஒரு ரீஜோனேஷன் ஒரு தெரப்பி ஒரு 7 முதல் 10 நாட்கள் அங்கேயே தங்கி உணவு ஆரோக்கியம் அங்கே தேவையான மசாஜ் ப்ளஸ் அவங்களுக்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் எல்லாரும் நம்ம கொடுக்குறோம். எப்படி நம்ம கேரளா போய் ஒரு 7 நாள் 10 நாள் போய் தங்கி அங்கே சிகிச்சை மேற்கொள்கிறோமோ மற்ற மாநிலங்களுக்கு போய் பண்ணுறோமோ அதே சிகிச்சையை நம்ம கட்டணம் குறைவாக தரமாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் இந்த செய்தியை இதன் மூலமாக நான் மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். மக்கள் பயன்படுத்தணும், பயன்படுத்திட்டு உங்களுடைய
1: தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறி பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்ததை குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் ஒசூரில் விமான நிலையம் அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்ட பரந்தூரில் விமான நிலையம் கூடாது என தாவேக அரசு பிடிவாதமாக இருப்பதன் உண்மை காரணம் என்ன என்றும் இதில் அரசுக்கு என்ன சிக்கல் எனவும் திரு நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்று மாலை லேசான மழை பெய்தது. திருப்பத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களின் பல்வேறு இடங்களில் நேற்று பரவலாக மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இருவரி செய்திகள். காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதி மற்றும் 7 கூடுதல் நீதிபதிகள் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். 2025 இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் நேற்று பங்கேற்றார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லக்னோவில் இன்று டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழக 11வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி பெங்களூருவில் தேசிய சோதனை மையத்தின் 115வது நிறுவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியில் நியாயவிலை கடை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் மாவட்ட ஆட்சியர் பிரியா ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் குளிரூட்டப்பட்ட நவீன கதர் அங்காடியை மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி கோப்பையை கைப்பற்றியது. சென்னையில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கோவை அணி மதுரை அணியை 84 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழ்நாடு தடகள சங்கம் சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டி நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க

0: சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55 ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலர்ல வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
5: வணக்கம் பாப்பா, உங்க பேர் என்ன? ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? அப்படிங்களா, பாடுங்க கேப்போம். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே, பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு கதை கேட்கலாமா? கதை என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி நிலத்துல இரண்டு விதைகளை பக்கத்து பக்கத்துல விதைச்சாராம். அந்த இரண்டு விதைகளும் தனக்குள்ள பேச ஆரம்பிச்சுதான். அந்த விதைகள்ல ஒரு விதை சொன்னிச்சான், நாம சீக்கிரமா வளரணும், வளர்ந்து இந்த அழகான பூமியை பார்க்கணும், நிறைய உயிரினங்கள் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட நிழல்ல அழகா இளைப்பாருவாங்க, நிறைய பேருக்கு நான் பசியை தீக்க போறேன், என்னோட பயன்கள்னால மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு தன்னை ரொம்ப பெருமையா நினைச்சுதான். பக்கத்துல இருக்க இன்னொரு விதை சொன்னிச்சா, அச்சுச்சோ, நாம இப்ப வளர ஆரம்பிச்சோம் அப்படின்னா வெயில், மழை, புயல் இது எல்லாத்தையும் நாம சந்திக்கணுமே, அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். இந்த இரண்டு விதைகள்ல ஒரு விதை வளர போறத நினைச்சு சந்தோஷப்படுது, இன்னொரு விதை வளரவே வேண்டாம், இது நமக்கு ரொம்ப சவாலா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சுதான். இந்த இரண்டு விதைகள்ல முதல் விதை நல்லா வளர்ந்து வெளி உலகத்தை பார்த்ததும் அதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா, அடடா, நம்ம எவ்வளவு ஒரு பச்சை நிறத்துல இந்த பூமியை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. மழை, வெயில், புயல் இது எல்லா

0: அனைத்தையுமே தாங்கி வளர்றதுக்கான சக்தி அந்த முதல் விதைக்கு கிடைச்சுதா, அது ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா உயிரினங்களுக்கும் நிழலாகவும் பலன் தரக்கூடிய வகையிலையும் வளர்ந்து பெரிய மரமாக நின்றுச்சான். அதுவே பக்கத்தில் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த விதை நாம் முளைச்சி வந்தா நிறைய கஷ்டங்களை பார்க்கணும் அப்படின்னு கவலைப்பட்டு கவலைப்பட்டு வளராமலே மண்ணுக்குள்ளேயே இருந்து அழுகி வீணா போயிடுச்சான். இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் முத எடுத்த உடனே பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். அதுவே அந்த விஷயங்களை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நாம என்ன நடந்தாலும் இந்த செயலை நாம செஞ்சு முடிச்சா பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிட்டா ரொம்ப ஈஸியாவே நம்மளோட இலக்க அடைஞ்சிருவோங்க.
1: காரைக்கால் கமர்ஷியல் தியேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் தியேட்டர்ஸ் காரைக்கால், மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் தியேட்டர்ஸ் காரைக்கால்.
2: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்,
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
4: ஆரூரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். தரிசனம் பக்தி தொடர் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
6: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
7: ரேணுகா, ரேணுகா.
8: ஓம் நமஃ சிவாய, ஓம் நமஃ சிவாய.
9: ஆலய தரிசன மெய்யன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கங்கள்.
8: ஓம் நமஃ சிவாய.
9: மெய்யன்பர்களே, இன்று நாம் வடகண்டம் அருள்மிகு பிரதிஷ்டை விண்ணாம்பிகை உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசிப்போம். திருவாரூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதுதான் இந்த வடகண்டம்.

0: வாருங்கள் வடகண்டம் செல்வோம்.
1: ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உந்தன் நாமம் எந்த நாடும் ஆனந்தமே.
0: அருள்மிகு பிரதிஷ்டை பின்னாம்பிகை உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தின் அர்ச்சகர் சிவ சரவணன் அவர்கள் நம்மை அழைத்துச் செல்கிறார்.
1: ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, உந்தன் நாமம் எந்த நாடும் ஆனந்தமே.
2: வடகண்டம் என்ற ஊர், அது கரவீரம். கரவீரநாத சுவாமி பிரம்மபுரிசர் பிரம்மாண்டமாக 6 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக வீட்டிருக்கிறார். கரவீரம்னா அமாவாசை வழிபாட்டு கோயில். அதரவன வேத சுவாமி உத்திர நட்சத்திரத்திற்குடைய கோயில். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற கோயில். இந்த கோயிலுக்கு வந்தால் வறுமை பிணிகள் நீங்கும், கர்மா வினைகள் நீங்கும். இந்த கரவீரநாத சுவாமி தரிசனம் பண்ணால் வேதங்களுக்கெல்லாம் மூத்த கரவீரநாத சுவாமி அறியுமோ நம்பினேன்னு திருஞான சம்பந்தர் தங்கியிருந்து இங்கே பாடியிருக்கார். அதனால திருஞான வினைகளை நீக்கக்கூடிய கோயில், அல்லல்களை நீக்கக்கூடிய கோயில், ராஜ வசிய உள்ள கோயில். சுவாமி தரிசனம்னா ராஜவசிதமாகும். மகாராஜ கணபதி என்று கன்னி மூலையில் வீட்டிருக்கிறார் மகாராஜ கணபதியாக. அதில் இந்த அரளி புஷ்பத்துக்கு வந்து ஜலம் விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டா பிரார்த்தனா காரியம் நடக்கும். கௌதமர் வழிபட்ட ஸ்தலம்.

சிவாபியாதேவதே கரவீரநாதர் மூலவரை தரிசனம் பண்ணிங்கோ. ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வ பூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மனோதிபதி பிரம்மா.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி

கௌதமர் வழிபட்டு ஆத்மா அரளியாக இருக்கிறதாக ஐதீகம். அந்த ஆத்மாவுக்கு அரளி கௌதமர் ஆத்மாவுக்கு ஜலவிட்டு பிரார்த்தனை பண்ணிருந்தா எந்த விதமான பிணிகளா இருந்தாலும் கர்ம வினைகளாக இருந்தாலும் இங்கிவிடும். திருமணத்துக்கு முக்கியத்துவமான கோயிலு. சுவாமி அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு மாலை வாங்கி போட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து சுவாமியை வேண்டிட்டு பரிகார ஜாதகத்தை வச்சு எடுத்துட்டு வந்து சுவாமி கிட்ட வச்சு நகல் வச்சு பூஜை பண்ணா உடனே திருமணம் ஆகும். தடைப்பட்ட திருமணம் வரம் கேட்டுட்டு போற திருமணங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த கோயிலின் பெரிய மெயினாக உள்ளது. பால் சன்னதிக்கு வருகிறோம்.

பிரத்யட்ச மின்னம்மை. பிரத்யட்ச மின்னம்மை என்றால் அம்பாள் மின்னல் ஒளி வந்து அம்பாள் மேல விழுந்து ஆடி மாதம் பூரவ நட்சத்திரத்தில் அம்பாள் விசேஷமான வைபவங்கள் நடைபெறவுள்ளது. வயல் சாத்துதல், அம்பாள் பழ வகை சாத்துதல் என்று அம்பாளுக்கு நடைபெற உள்ளது. அதை தொடர்ந்து அம்பாள் வந்து பிரத்யட்ச மின்னல் ஒளி வந்து அம்பாள் மேல விழுந்து கரம் கொண்டு காப்பவள் என்றுதான் பிரத்யட்ச மின்னம்மை. இந்த அம்பாளை வேண்டினா உடம்பு சரியில்லாதவர்களுக்கு மஞ்சள் தேய்த்து குளித்தால் உடனே சரியாகும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இங்க மஞ்சள் வச்சு பூஜை செய்து விரலி வச்சு மஞ்சள் கட்டி போட்டு அந்த குழந்தைகளுக்கு அந்த மஞ்சளை கொடுக்குறோம். அது மாதிரி கல்யாணம் ஆகாதவர்களுக்கு மஞ்சள் வந்து குண்டு மஞ்சள் எடுத்துட்டு வந்து அவ சுவாமிகிட்ட வச்சு சக்தி பீடமாக விளங்குறது. சக்தி பீடத்துல 60வது பீடமாக விளங்குறது. இந்த சக்தி பீடத்துக்கு அம்பாள் கேச்சி இது பண்ணா தோஷங்கள் இருந்தாலும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு தோஷம் இருந்தாலும் அதன் வழி விலகும். அதே மாதிரி உத்தர நட்சத்திரத்துக்கு கொண்டாடப்படுகிறது. இந்த அம்பாள் விசேஷமான அம்பாள் திருமேனி, 6.5 அடி திருமேனியாக இங்கே விளங்குறதால லட்சுமி அவசமாக இங்கே இருக்கிறதா கைதிகம். கஜலட்சுமியோட அபயங்களை வாங்கி கொண்டு கரைவீர லட்சுமியாக இங்கே சாதிக்கிறதா ஐதிகம். இந்த அம்பாளை வேணும்னா செல்வங்கள், செல்வ வளங்கள், ஒரு செல்வ வளம் பெருகும். இந்த அம்பாளை வேணும்னா செல்வ வளம் பெருகக்கூடிய அம்பாள் பிரத்யட்ச மின்னொழியாதுன்னா கரம் கொண்டு நம்ம என்ன சொல்றோமோ நினைச்ச மாத்திரத்துல அம்பாள் வந்து செயல்படுத்தி தரக்கூடியவள். அதனால இந்த அம்பாளை வேண்டுவார்க்கு வேண்டு மரம் கிடைக்கும். அதே மாதிரி அமாவாசை ஓமங்கள் அம்பாள்கிட்ட தான் நடக்கும். அம்பாள்கிட்ட செய்து அம்பாள்கிட்டேருந்து தான் நேரத்துலேருந்து சுவாமிக்கு போய் வச்சு அபிஷேகம் பண்ணி பரிகாரங்களை செய்கிறோம். ஆகையால் இந்த அம்பாள் வந்து விசேஷம் பிரத்யட்ச மின்னொழியால் பெரிய நாயகி அம்பாள் விசேஷமான அம்பாள். இந்த அம்பாள் விசேஷமான அம்பாள் பிரத்யட்ச மின்னம்மை கண்ணுக்கு உடையவள். சத்தட்சம்னா மின் அம்மை அப்படின்னா கண்ணுக்கு உடையவள். அம்பாளை தரிசனம் செய்து கொண்டோம். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாத்ம சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே.

திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.

0: திறந்திருக்கிற நேரங்கள் அப்படின்னா காலை 6 மணி முதல் 12.5 மணி வரைக்கும் கோயில் திறந்திருக்கும். சாயறச்சு 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் கோயில் திறந்தனாலே திறந்திருக்கும். அதுல வந்து தரிசனம் பண்றவா பண்ணலாம். விசேஷமான அம்பாள் சப்த கன்னிகள் இங்க வழிபட்டு கன்னிகள் தோஷம் நிவர்த்தி பண்ணதாக ஐதீகம். அந்த தேவலோகத்துல எங்கள் கன்னிக்கலியாதா என்று அம்பாள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறா. அந்த பிரார்த்தனையின் பேர்ல இங்க வர கன்னிகளுக்கு யாரா இருந்தாலும் தோஷங்கள் விலகி செய்யறதாக அம்பாள் சுவாமியிடம் சொல்லி இந்த காரியம் சித்திக்கிறதாக இங்க ஐதீகம். சிறப்பு வாய்ந்த அந்த ஆலயத்துக்கு வந்து இந்த அம்பாளையும் சுவாமியை வேண்டுனா வேண்ட மாத்திரத்தில் வேண்டும் மரம் கிடைக்கும்.
1: அடியனுடைய பெயர் தர்மராஜா, ஊர் வடகண்டம்.
2: மிக சிறப்பு வாய்ந்த இந்த புண்ணியத்தலம் ராஜவசியத்தலம் என்றும் திருமண பரிகாரத்தலம் என்றும் போற்றப்படக்கூடிய அருள்மிகு பிரதியக்ஷ மின்னாம்பிகை உடனுரை, பிரம்மபுரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய கரவீரநாதர் ஆலயம் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தலமாகும். இந்த திருத்தலத்தில் அமாவாசை தினங்களில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அவர்கள் வேண்டி வரக்கூடிய வேண்டுதல்களை அப்போதே சரி செய்து தருகிறார் இந்த கரவீரநாதர். அதனால் வரக்கூடிய பக்தர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து தங்களின் நேர்த்திக்கடன்களை சிறப்பாக செய்து வருகின்றனர். வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய பக்தர்கள் இங்கு வந்து இந்த ஊர் கிராமம் என்பதால் போதுமான ஹோட்டல் வசதிகள் இல்லை. அதனால் நாங்கள் கரவீரநாதர் பக்தர்களாக சேர்ந்து காலை அன்னதானம் ஏற்பாடு செய்தோம். எந்த குறையும் இல்லாமல் ஊர் மக்கள் ஒப்புதலோடு, அடியார்கள் ஒப்புதலோடு, அறநிலையத்துறையின் ஒப்புதலோடு மிகச் சிறப்பாக இந்த அன்னதானமானது காலை அன்னதானம் மற்றும் மதிய அன்னதானம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்று மிகுந்த ஒரு மன நிறைவோடு சுவாமியை வழிபட்டு விட்டு செல்கின்றனர்.
3: குணசேகரன், மணக்கால் பள்ளியில் தலைமையாசிரியர் இருக்கேன். நான் சின்ன வயதிலிருந்து இந்த கரைகண்டநாதன், அதாவது கரவீரநாதர் கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். எந்த விதமான தடையே இருக்காது, வீடே இருக்காது. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. மேக்சிமம் வந்து எல்லாருமே கல்யாணம் ஆகாதவங்களாம் இங்கே வந்துட்டு இந்த குடத்தை எடுத்து அந்த கேணியில் தண்ணியை பிடிச்சி கொண்டு போய் அந்த இதில் பண்ணுவாங்க. அதனால் பழம் நிறையா இருக்குது. இப்போ வர வாரம் நிறையா கூட்டிகிட்டு இருக்காங்க.
4: மெய்யன்பர்கள், இதுவரை திருவாரூர் வடகண்டம் அருள்மிகு பிரதிக்ஷை விண்ணாம்பிகை உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசித்தோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு ஆலயத்தை தரிசிக்கும் வரை ஒளிப்பதிவில் உதவிய குளிக்கரை எம் ராகுல் கண்ணனுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோ
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
2: தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம்,
3: உங்கள் கைராசி நிறுவனம்
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி,
5: எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
6: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
7: ரேணுகா.

0: நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன், படைப்பு வெங்கடேசா மீடியா விஷ்.
1: இன்னும் சில நொடிகளில் ஏழைகள் மணிக்கான தமிழ் செய்திகள் கேட்கலாம்.
2: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். முதற்கட்டமாக இன்று உஸ்பெகிஸ்தான் செல்லும் அவர் 2 நாட்கள் அந்நாட்டில் பயணம் மேற்கொள்கிறார். தாஷ்கண்டில் அந்நாட்டு அதிபர் திரு ஷவ்கத் மிர்சியோயேவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். தாஷ்கண்டில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடம், தாஷ்கண்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் பிரதமர் பார்வையிடவுள்ளார். பின்னர் வரும் 31ஆம் தேதி கிர்கிஸ்தான் செல்லும் அவர் பிஷ்கக்கில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார். கிர்கிஸ்தான் அதிபர் திரு சாடிர் சபாரோவுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் திரு நரேந்திர மோடி மேற்கொள்ள உள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. 1924 பேரை காணவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனிடையே அந்நாட்டிற்கு 3வது கட்டமாக மனிதாபிமான உதவிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. 10 டன் உதவிப் பொருட்கள் அடங்கிய விமானம் நேற்று அந்நாட்டிற்கு சென்றடைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதில் உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்டவை அடங்கியுள்ளதாக அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் குழுவும் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதனிடையே மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து நேபாளத்திற்கு சென்றவர்களில் 105 பேர் இந்தியா திரும்பியுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. 290 பேர் அந்நாட்டில் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், 60 பேரின் நிலை குறித்து இதுவரை தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 39 பேர் நேபாளத்தில் சிக்கியிருப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் நேற்றிரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இருவர் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், எஞ்சிய 37 பேரின் நிலை தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். வெளியுறவு அமைச்சகத்தின் அனுமதியுடன் மேற்கு வங்க அரசின் குழு காத்மாண்டு செல்ல இருப்பதாகவும் திரு சுவேந்து அதிகாரி கூறினார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுடன் ரக்ஷா பந்தன் பண்டிகையை நேற்று அவர் கொண்டாடினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை மற்றும் இன்சுலின் வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது வளர்ந்த நாடுகளும் இதனை அடிப்படையாக கொண்டு இதுபோன்ற திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் நலன் நாட்டின் முன்னேற்றத்திற்கு அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு அமித்ஷா கூறியுள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ள அவர், அந்நாட்டின் துணை பிரதமர் திரு தேங் சவன் தோம்விகானேவை சந்தித்து பேச்சு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்திய லாவோஸ் உறவுகள் தொடர்பான கருத்தரங்கு ஒன்றிலும் அவர் உரையாற்றினார். இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க உறவுகள் நீண்டகாலமாக நிலவி வருவதாக அவர் கூறினார். பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பை மேலும்

0: வலுப்படுத்தி வருவதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று குடியரசுத்

0: தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மாணவர்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற ரக்ஷாபந்தன் கொண்டாட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் பேசிய அவர், மரங்களையும் நமது குடும்ப உறுப்பினர் போல் கருத வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மரக்கன்றுகள் நட்டு வளர்ப்பதை சிறுவயது முதலே மாணவ மாணவிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இன்று தமிழகத்தின் ஈரோட்டில் தனியார் கல்வி நிறுவன நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து பெங்களூரு செல்லும் அவர் மறைந்த கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் ராமகிருஷ்ண ஹெக்டேவின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஆகாஷவாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை ஆகாஷவாணி ஒலிபரப்புகிறது. இது நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஆகாஷவாணியின் அனைத்து நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். வருமான வரி செலுத்துவோரின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் திரு ராஜா மனோகர் கூறியுள்ளார். பிராரம்ப் நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் இது தொடர்பான நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமான வரி நடைமுறைகள் வரி பிடித்தம் மற்றும் திருப்பி அளித்தல் குறித்து எடுத்துரைத்தார்.
2: 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கிறவங்க வருமான வரி செலுத்தணும்ன்றது இல்லை, வருமான வரி படிவம் சமர்ப்பிக்கணும். அதில் 12 லட்சம் வரைக்கும் வருமானம் இருக்கிறவங்க வரி செலுத்த வேண்டிய அவசியம் இருக்காது, ஆனால் வருமான வரி படிவம் வந்து செலுத்தணும். இதை நான் சொல்றது வந்து தனிநபர்களுக்கு. அதனால எல்லாரும் வரி செலுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. வரி செலுத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் இருக்கிறவங்க மட்டும் செலுத்தினா போதும். இப்பெல்லாம் வருமான வரி படிவம் செலுத்தின ஒரு 2-3 நாள்லேயே வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் உடனடியாக வருது. தாமதம் இருந்தால் ஏதாவது அதில் பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி உடனே உடனே வந்துடும், எல்லாருக்குமே வந்துடும். ஏன்னா அது எல்லாமே ஆட்டோமேட்டட், ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சேர்த்து பண்ணுறதுனால தாமதம் இல்லாமல் தான் எல்லாருக்கும் வந்துட்டுருக்கு. யாருக்காவது ஸ்பெசிஃபிக்காக வரலை அப்படிங்கிற பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை அணுகலாம், நாங்கள் வந்து அவங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக.
1: நாட்டின் வளர்ச்சிக்கு சிறந்த பெருநிறுவன நிர்வாகம் அவசியம் என்று மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பெருநிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடிய அவர், தொழில் நிர்வாகத்தில் சிறந்த நடைமுறைகள் அவசியம் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் நிறுவன செயலாளர்களின் பங்களிப்பு முக்கியமானது என்று அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் தேவைகளுக்கு ஏற்ப தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரிக்க வேண்டும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அசாமின் பல்வேறு இடங்களில் நேற்று கனமழை பெய்தது. தில்லியின் பல்வேறு இடங்களிலும் நேற்று மாலை மிதமான மழை பெய்தது. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினமான ஆகஸ்ட் 29ஆம் தேதி கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் ஹங்கேரியின் பலாசை அவர் 3-2 என்ற செட் கணக்கில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். ஒடிசா, பீகார் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
3: ஆகாஷ்வாணிகாரிகள் வானொலி நிலையம் நாச்சர்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டட் ஸ்டோர் நேரம்

0: 7:25.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், பாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்,
2: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
1: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
2: ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
1: மற்றும் தி நகர், சென்னை.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி, பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
6: தலைமுறையா காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
7: சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
8: சைபால்
7: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் ABC Gold Palace, திருத்துறைப்பூண்டி.
9: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ABC Gold Palace, திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC Gold Palace.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
10: ABC Gold Palace, திருத்துறைப்பூண்டி.
7: மேலும் இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
11: உங்கள் கடை காரைக்கால்,
12: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
13: ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 வயசு இருக்கும், குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை, இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் எரிஞ்சு விழுறது அவங்க வழக்கம். கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, பிள்ளைங்க அழும், உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது, தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல் தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியாக இல்லை, நம்ம எல்லோரும் கைவிட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதாக நினச்சி கஷ்டப்படுவாங்க, பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக

0: களைப்பு அடைஞ்சு போடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா, ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்குறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய். ஒரு தடவை வந்தால் 3 to 6 months வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆஃபீஸு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறதில்ல. ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டடக்குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். 1 வாரமாக அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்,
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை உடன் வழங்கியோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
5: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை மேலும் இணைந்து வழங்கியோர் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தற்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
6: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். இது நமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளியேறியது. ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும்
7: விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண் தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காமராஜ் ஃபுட் புலிவலம் திருவாரூர்,
8: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
9: உங்கள் காமராஜ் ஃபுட் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட் திருவாரூர்.
10: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கம்பக்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட் புலிவலம் திருவாரூர்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் முருகன் ஜுவல்லர்ஸ் காரைக்கால் நாகப்பட்டினம்.
11: கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
7: வழங்குகிறார்
12: காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும்

0: கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள்.
1: யாராவது இறந்தவங்க கண்தானம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்தவரோட உறவினர்கள் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்ததுக்கப்புறம் நேச்சுரலாகவே வந்து கண் ஒழுங்காக மூடாது, திறந்தே தான் இருக்கும். உறவினர்கள் அந்த கண்ணை நல்லா மூடி வைக்கணும். முடிஞ்சால் ஒரு பஞ்சு தண்ணியில் நினைச்சோ அதை வந்து அந்த கண்ணுக்கு மேலே வச்சு விடலாம். ரெண்டாவது, தலைக்கீழே ஒரு தலகாணி மாரி வச்சு விடலாம். மூணாவது, ஏதாவது ஃபேனோ ஏசியில் வச்சுருந்தா அதுக்கு டைரெக்டாக வந்து அந்த முகத்தில் படாத மாரி கொஞ்சம் திருப்பி வைக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் அந்த காற்று படுறதுனால வந்து நம்ம கருவிழி வந்து ஈஸியாக ட்ரை ஆகும். ட்ரை ஆச்சுன்னா அதோட குவாலிட்டி வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் வந்து நம்ம கண்ணை மூட சொல்கிறோம், நம்ம விசிறியை வந்து வேறு பக்கமாக திருப்பி வைக்க சொல்கிறது எல்லாமே. மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கன்சென்ட் தெரிவிக்கிறது இல்லை நான் வந்து கண்தானம் செய்கிறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க. கண் வங்கியில் அந்த கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டை வச்சுருந்தா தான் வந்து கண்தானம் செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படின்னும் கிடையாது. என்ன தான் நீங்கள் அந்த கண் வங்கியில் போய் உங்கள் பேரை பதிவு செஞ்சு வச்சுருந்து அதுக்கான அந்த கார்டை நீங்கள் வச்சுருந்தாலுமே கூட, இறந்ததுக்கப்புறம் உங்களோட உறவினர்கள் சம்மதிக்கலைன்னா எங்களால் கண்ணை எடுக்கவே முடியாது. ஸோ பதிஞ்சு வைக்கிறது ப்ளஸ் அந்த கார்டு வாங்கி வைக்கிறத தாண்டி நீங்கள் உங்களோட சுற்றார்கள் உறவினர்கள்ட்ட நீங்கள் சொல்லி வைக்கணும், இந்தமாரி நான் இறந்ததுக்கப்புறம் என்னோடய கண்ணை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க, நீங்களே வந்து ஃபோன் பண்ணி அந்த கண் வாங்கி அணுகி இந்தமாரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட உறவினர்கள்ட்ட கண்டிப்பாக சொல்லணும். அதுதான் வந்து கடைசியில் முக்கியம். ஏன்னா கடைசியில் இறந்ததுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் உறவினர்கள் வந்து சம்மதிக்கலைன்னா எடுக்கவே முடியாது. நான்காவது, இந்த ப்ரொசீஜர்லாம் நடக்கிறதுனால வந்து இறுதி சடங்கெலாம் தள்ளி போகுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுவும் கிடையாது. ஏன்னா மொத்தமாக ஒரு 15-20 நிமிஷம் தான் இந்த ப்ரொசீஜரே, ரெண்டு கண்ணையும் எடுக்கிறதுக்கான ப்ரொசீஜரே நடக்கும். ப்ளஸ் நம்ம வெறும் அந்த கருவிழி மட்டும்தான் எடுக்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இன்னும் மிச்சமாகும். ஸோ அதனால் இறுதி சடங்கெலாம் எதுவும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முகமும் வந்து விகாரமாக தெரியாது. ஏன்னா அந்த கருவிழி எடுத்ததுக்கப்புறம் அந்த கண் இமையை மட்டும் நல்லா மூடி வச்சிரும். ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாமல் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும்.
0: விழிக்கு ஒளி கொடுப்போம், தேசிய கண் தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள்.
2: இது திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய விழிக்கு ஒளி கொடுப்போம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காமராஜ் ஃபுட் புலிவலம் திருவாரூர்.
3: கேரக்கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
5: பொட்டலம்
6: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கம்மக்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் முருகன் ஜுவல்லர்ஸ் காரைக்கால் நாகப்பட்டினம்.
7: அந்த வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் திரு, நாகப்பட்டினம்.
2: காலை காம்போ, இது ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு காலை காம்போ.

0: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
4: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து

0: கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: காரைக்கால் எஃப்எம் 100.3 நாம கேட்டு காலை காம்போ. காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்கள் மற்றும் வாட்ஸ்அப் சேனல்களை ஃபாலோ பண்ணுங்க. நேர்களே, நீங்கள் செய்யும் வேலையில் முழு கவனமும் ஈடுபாடும் இருக்கும் வரை எந்த தடையும் உங்கள் இலக்கை அடைவதை தடுக்க முடியாது. மேஜர் தயான் சந்த். இன்னைக்கு இந்திய ஹாக்கி வீரர் தயான் சந்தோட பிறந்த நாளுங்க. இவருடைய பிறந்த நாள் இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நீங்க செய்யக்கூடிய வேலையில முழு கவனமும் ஈடுபாடும் இருக்கும் வரை எந்த தடையும் உங்கள் இலக்கை அடைவதை தடுக்க முடியாது. மேஜர் தயான் சந்த் கூறியது இது. இது காலை காம்போ. நேர்களை, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மீண்டும் அஞ்சலாக கேட்கலாம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேர்களை, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வருகின்ற புதன் மாலை 4 ஒலிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை காலை 10 மயிலாடுதுறை மாவட்டம் பூதனூர் பேருந்து நிலையம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள். நீங்கள் இது காலை காம்போ.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. ஆகாய காற்றில் ஆலய திருவிழாக்கள் சேவை செய்திகளாய்

0: தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் அருள்மிகு மேல மாரியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை முதல் கால யாக பூஜை, மாலை மூன்றாம் கால யாக பூஜை. திருவாரூர் விஜயபுரம் அருள்மிகு சக்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் இன்று மாலை மூன்றாம் கால யாக பூஜை. நாகை மாவட்டம் வேதாரண்யம் காடந்தெத்தி அருள்மிகு ஆனந்தவள்ளி அம்பிகா சமேத அருள்மிகு அமராவதீஸ்வரர் சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் இன்று மாலை அங்குரார்ப்பணம். நாகை மாவட்டம் குறிச்சி அருள்மிகு மழைமுத்து மாரியம்மன் அருள்மிகு காளிகாம்பாள் அருள்மிகு கரைமேல் அழகர் ஐயனார் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று இரவு அபிஷேக தீபாராதனை. காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு அபிராமி அம்மன் உடனமர் அருள்மிகு ராஜசோழீச்சரச பெருமான் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை மகா பூர்ணாகுதி, மாலை மூன்றாம் கால யாக சூலை பூஜை ஆரம்பம்.
1: திருமலைராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜசோழீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது.
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலைராயன் பட்டினம் காரைக்கால்.
0: இது காலை காம்போ. காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம்.

0: நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்தாறு ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும்.
1: அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
2: நினைக்க நினைக்க நெஞ்சம் தித்திக்க தித்திக்க.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
3: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
4: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகைமாள்.

0: நகை. டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி,
1: குறைந்த சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க. டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி, நாணயக்கார தெரு, நாகப்பட்டினம்.
2: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அன்னை ஏஜென்சிஸ் பரவை,
3: முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பரவை.
4: மேலாக விவசாய துறையில் சேவை,
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பரவை.
5: தகவல்கள் தருகிறார் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருட் திரு சி இருதயராஜ் அவர்கள்.
6: காரைக்கால் பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கங்களை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்னை வேளாங்கண்ணி தாயின் ஆண்டு பெருவிழா இன்று சனிக்கிழமை 29/8/2026 மாலை 5:45 கொடி பவனியாக எடுத்து செல்லப்பட்டு மீண்டும் பேராலயம் வந்து சேர்ந்த பிற்பாடு தஞ்சை ஆயர் மேதகு டி சகாயராஜ் அவர்களால் கொடி புனிதம் செய்யப்பட்டு கொடி ஏற்றப்படும்.

0: கொடியேற்றம் நடைபெற்ற பிற்பாடு திருத்தல கலையரங்கத்தில் ஆயர் அவர்களால் தமிழில் திருப்பலி நிறைவேற்றப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கு தமிழில் திருப்பலியும், திருப்பலி முடிவில் அன்னையின் ஆசி பெற மன்றாட்டுகளும் நடைபெறும். காலை 6 மணிக்கு மாதா குளத்தில் திருப்பலியும், பிறகு அதே நேரத்தில் பேராலய கீழ்கோவிலில் திருப்பலியும், 7:15 ஆங்கிலத்தில் திருப்பலியும், 8:45 கிழக்கிந்திய மராத்திய திருப்பலியும், 10:15 கொங்கணியில் திருப்பலியும் நிறைவேற்றப்படும். மதியம் சரியாக 12 மணிக்கு அன்னையின் திருக்கொடி ஏற்றப்படும். 12:15 தமிழில் திருப்பலியும், 3 மணிக்கு மீண்டும் தமிழில் திருப்பலியும், மாலை 6:15 ஜபமாலை, மாதா மன்றாட்டு, நவநாள் ஜபம், மறையுறை, நற்கருணை ஆசீர் நடைபெறும். 8:00 அன்னையின் அலங்கார திருத்தேர்பவனி நடைபெறும். இதுதான் ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற நிகழ்வு. இந்த திருவிழாவை மிகச் சிறப்பாக செய்ய என்னென்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாகை மாவட்ட ஆட்சியர் அவர்களும், நாகை காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் அரசு உயர் அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வாறு இந்த விழாவை மிகச் சிறப்பாக செய்ய முடியும் என்பதை கலந்தாலோசித்திருக்கிறோம். ஒவ்வொரு துறையினரும் எவ்வாறு செயல்பட வேண்டும், எங்கெங்கெல்லாம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் எப்படி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட முடியும், இன்னும் கடற்கரை ஓரங்களிலே உயிர் சேதங்களை தடுக்க முடியும் என்பதையெல்லாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனித்து செயல்பட்டிருக்கிறோம். இதிலே அரசினுடைய உதவி அளப்பரியது என்று சொல்ல வேண்டும். அவர்கள் துல்லிதமாக எல்லாவற்றையும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள்.
1: நாகப்பட்டினம் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கிய அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
3: நாகையின் நம்பிக்கைக்குரிய நகை மாளிகை TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி.
2: குறைந்த சீரான விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க TLR லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி நாணயக்கார தெரு நாகப்பட்டினம்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை
4: முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை. அன்னை ஏஜென்சிஸ்
5: 50 ஆண்டிற்கும் மேலாக விவசாயத் துறையில் சேவை. அனைத்து

0: கணினி நிறுவனங்களின் விதைகள், உரம், பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் முதலில் திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
2: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
3: அனைத்தையும் வாங்கிட
2: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
4: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
5: நேயர்களுக்கு வணக்கம். நாம் நாமாக இருக்கும் போதுதான் மதிப்படைகிறோம். ஏன்னா நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு மத்தவங்க மாதிரி வரணும்னு நினைச்சோம் அப்படின்னா அப்ப நம்மள்ட்ட இருக்க ஒரிஜினல் எல்லாமே போயிடும். சோ ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கு, ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கு, ஒரு விதமான சிந்தனை இருக்கு. சோ நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி நம்ம மதிப்பை கூட்ட முடியும் அப்படின்னு நினைக்கணும். ஒரு அடர்ந்த காடு, பக்கத்துல கிராமத்துல இருந்து கழுத ஒண்ணு அந்த காட்டுக்கு வழி மாறி வந்துருச்சு. வர வழியில பார்த்தோம்னா எல்லா மிருகமும் இதை பார்த்தோன்னா இது பயந்து போய் என்ன பண்ணுன்னு தெரியல. அதுல ஒரு மான் வேற இருந்தது. ஆனா அந்த கழுதை வந்து மான்கிட்ட சொல்லுது, ஏன் இப்படி எல்லாம் வேகமா பயந்து ஓடிட்டு இருக்காங்கன்னு கேட்டோன்னு அதுக்கு மான் சொல்லுச்சு, இந்த காட்டுல ஒரு சிங்கம் இருக்கு, அதை பார்த்து எல்லாரும் நாங்க பயப்படுவோம், அவங்கதான் எங்களுக்கு தலைவர், அவரு வராரு, அதனாலதான் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம்னு சொன்னோன்னு கழுதைக்கு சிங்கத்தோட வீரத்தை நினைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா கழுதை வந்து ரொம்ப ஒரு களைப்படைஞ்சு ஒரு ஓடையை போய் பார்த்து தண்ணி குடிக்க அங்க போய் நின்னுது. அப்ப சில வேட்டைக்காரர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க வேட்டையாடின மானு, புலி, சிங்கம் இதோட தோலை வந்து அந்த பாறை மேல வந்து உலர வச்சிருந்தாங்க. இதை பார்த்தது, சரி இதை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும், இந்த சிங்கத்தை பார்த்தா நல்லா பயப்படுன்னு சொல்லிட்டு ஒரு சிங்கத்தோடைய தோலை எடுத்து இந்த கழுதை என்ன பண்ணிச்சு அது மேல போத்திக்கிட்டு போத்திக்கிட்டோன்னா பாத்தீங்கன்னா அந்த உருவத்துல பார்த்தா அது வந்து சிங்கம் மாதிரியே தெரிஞ்சது. அது வந்து நடந்து வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னா எல்லா மிருகமும் இந்த கழுதையை பார்த்து பயந்து ஒதுங்கி போகுது. இதை பார்த்து எல்லாம் பயந்து வழி கொடுத்து மரியாதையா போனோன்னு கழுதைக்கு ரொம்ப கர்வம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. ஆஹா, நம்ம ரொம்ப பெரிய ஆள்புல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது உலா வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு நரி கவனிக்குது, அந்த கழுதையை பார்த்து சொன்னிச்சு, சிங்கம் போல கர்ஜிக்க உனக்கு தெரியுமான்னு கேக்குது. உன் கர்ஜிப்பன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது, கழுத மாதிரி கத்த ஆரம்பிச்சோன்னு இந்த குரலை கேட்டுட்டு அங்கேருந்து வந்து புரிஞ்சுக்கிட்டு சரி இது வந்து சிங்கம் கிடையாது, இது வந்து கழுதுதான் புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு ஃப்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. அந்த நேரத்துல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா சிங்கம் உண்மையிலே வந்துருது. வந்தோடனே கழுதைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா சிங்கத்தோட வேஷம் போட்டிருக்கதை பார்த்தோன்னே நிலத்தடி மாதிரி நிக்குது. அப்ப வந்து கழுதை வந்து சொல்லுது, இல்ல இல்ல நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நீ வந்து உன் உடைய நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த கழுதையை வந்து ஒரு அடி அடிச்சு சிங்கம் சொன்னிச்சான், எப்பயுமே மத்தவங்க மாதிரி இருக்கும்னு நினைக்காத, உன்ன மாதிரியே இருக்கும் நீ நினை, அதாவது மத்தவங்க மாதிரி நீ நடந்துக்கும்னு நினைச்சேன்னா அதனால உனக்கு கிடைக்கிறது அவமானம் தான் அப்படின்னு சொன்னோன்னே கழுத வெக்கத்துல தலை குனிஞ்சு வேற வழியே இல்லாம மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு, சரி நான் மன்னிச்சிட்டேன், நீ என்ன மாதிரி தோலை போத்திட்டு வந்ததால உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன்னு சொல்லி ஒரு அடியோட அந்த கழுதைய அனுப்பி விட்டுட்டுன்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றோம்னு கேட்டீங்கன்னா நம்மள்ட்ட நிறைய திறமைகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு மத்தவங்க மாதிரி வரணும். ஸோ அந்த பையன் டாக்டர் படிக்கிறானா நான் டாக்டர் படிக்கணும், அந்த பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான் நான் இன்ஜினியரிங் படிக்கணும், அந்த பையன் ஆடிட்டர் படிக்கிறான் நானும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பார்த்துட்டு நம்ம போகும்பொழுது நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை மிஸ் பண்ணிடுறோம். ஸோ உங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கு, எந்த விஷயம்ல நீங்க சக்சஸ் பண்ண முடியும், எதுல நீங்க போனீங்கன்னா உங்களுடைய மதிப்பு கூடும் அப்படிங்கிறத பாருங்க. முக்கியமா வந்து பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணும்பொழுது அவன் எதுல ஆர்வமா இருக்காங்க அதுல எதுல போனா அவங்க சக்சஸ் பண்ணுவாங்க, எய்த்தோட்டப்பில் படிக்குது, அடுத்த வீட்டுல படிக்குது, சொந்தக்கார பிள்ளை படிக்குதுங்கிறதுக்காக உங்க குழந்தைய கொண்டு போய் ஒரு கோர்ஸ் சேர்க்காதீங்க. ஆனா அவங்க உண்மையிலேயே எதுல வந்து ஆர்வமா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு நீங்க வந்து கரெக்டா ஒரு கைடன்ஸ் வாங்கிட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை பிற்காலத்துல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். ஸோ நம்ம நாமாவே இருக்கும்போது தான் நமக்கு மதிப்பு கூடும், நாம நாமாவே இருப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.
4: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82.

0: சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் 8:06. திசையெங்கும் இசையின் ஊற்று. இதனம் காரை பண்பலை 100.3.

0: பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கத்தோடு வருவது துள்ளி வரும் பாட்டு. நினைவுகளே பாடல் கேட்க ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னா உங்கள் ஃபோன் எடுங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த பாட்டை கேட்டு ரசிக்கமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. சொல்லி 4368 இந்த காரைக்கால் இணைப்புகள் என்னோடு 231 231, இது ஒரு தொலைபேசி எண். 299 480 மற்றும் ஒரு தொலைபேசி எண் கூட இருக்குங்க, 299 580. மொத்தமாக 3 தொலைபேசி எண்கள் உங்களுக்காக. உங்களுக்காக ஒரு அலைபேசி எண்ணு கூட இருக்குங்க, 9 5 6 6 4 2 7 2 3 1. இந்த எண்களில் உங்கள் உள்ளம் தொட்ட பாடலை கேட்டு மகிழும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் திருமலராயன் பட்டணம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிற்சிறு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
3: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
4: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
3: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.

0: நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயர் யார், என்ன பாட்டு கேட்குறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: மேலகாசாகுடி வடிவேலன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: கோட் படத்துலேருந்து மொத்தசங்க குரு.
0: இதோ உங்களுக்கான பாடல் வரும். நன்றி.
1: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அன்புள்ளம் கொண்ட பெரியோர்களை, தாய்மார்களே, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பு. காரைக்கால் மாவட்டம் திருமலராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட கீழவாஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள காரைக்கால் போர்ட் பிரைவேட் லிமிடெட் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை விரிவாக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வருகின்ற செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு போலகத்தில் உள்ள பல்நோக்கு மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் இந்த விரிவாக்க திட்டம் தொடர்பான தங்களது கருத்துக்களை இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தெரிவிக்கலாம். இத்திட்டம் தொடர்பான விவரங்கள் பார்வையிட காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருமலராயன்பட்டினம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் மண்டல அலுவலகம், தொழில் மற்றும் வணிகத்துறை அலுவலகம் மற்றும் ஊராட்சி வளர்ச்சி அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ளன.
3: நம்ம நிகழ்ச்சியில் வரும் இந்த நேயர், ஹலோ வணக்கம்.
4: திருவாரூர் மாவட்டம் 34 கொத்தனூர் ராமலிங்கம்.
3: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
4: சீமராஜா பிரதாங்கரா சீமராஜ்.
3: உங்களுக்கான பாடல் வரும். நன்றி.
4: நன்றி.
3: அந்த நேர்கிட்ட பாடலை கொடுக்கலாம். கொடுப்பதற்கு முன்பு நமது பண்பலியில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரியசன், காரைக்கால் சேகசன் நியூ சேகஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம் ONGC.
6: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நமது பண்பலியில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா அம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது என் நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
3: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நமது பண்பலியில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறை பூண்டி.
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறை பூண்டி.
3: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம்.

உங்கள் கடை தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நமது பண்பலையில் நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம்.

0: அபிபெயர்ச்சி நேரம் 8:21. அபிபெயர்ச்சி ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபெயர்ச்சியை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிபெயர்ச்சி. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன், வேதாரண்ய வட்டம் சேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: அண்ணாத்தே படத்திலிருந்து அண்ணாத்தே என்ற பாடல் மேடம்.
0: உங்களுக்கான பாடல் வரும். நன்றி.
1: நன்றி மேடம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்துமா?
1: டிஆர் பட்டினம் திருமதி மேடம்.
0: டிஆர் பட்டினத்திலிருந்து திருமதி?
1: ஆமாம் மேடம்.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமா?
1: பாட்டி பட்டிலேருந்து ஏதாவது ஒரு சாங்.
0: இதோ உங்களுக்கான பாடல்.
1: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: என்ன நேயர்களே, நிகழ்ச்சியில் ஒரு பொது அறிவு வினா வரும் இல்லையா? இன்றைக்கான வினா, தேசிய விளையாட்டு தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? தேசிய விளையாட்டு தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? இதற்கான விடைய நம்ம முகநூல் பக்கத்தில் போய் கமெண்ட் பண்ணுங்க. திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, நேரம் 8:30. 916 கேடியம் ஹால்மார்க் தங்கம் போக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, திருவாரூர். நேர்களை இனி கேட்கலாம்.
1: என் பெயர் டி தமிழ்வாணன். நான் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்தவன். தற்போது புதுச்சேரி காவல்துறையில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் கொண்டாடும் தேசிய விளையாட்டு தினம் இந்திய ஹாக்கியின் ஜாம்பவான் மேஜர் தயான்சந்திர அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது. மேஜர் தயான்சந்திர அவர்கள் 1905 ஆகஸ்ட் 29 தேதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அலகாபாத் நகரில் பிறந்தார்.

0: அவரின் அசாதாரண ஹாக்கி திறமையால் உலகமே அவரை ஹாக்கியின் மந்திரவாதி என்று புகழ்ந்தது. அவரின் பங்களிப்பால் இந்தியா 1928, 1932, 1936 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் தொடர்ந்து 3 தங்க பதக்கங்களை வென்று உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தினார். அவரது வாழ்க்கை எனக்கு மிகப்பெரிய உந்துதலாக உள்ளது. நானும் சிறு வயதிலிருந்து ஊஷு, பாக்ஸிங், பெஞ்சக்ஸ்லாட், அர்னிஷ் போன்ற விளையாட்டுகளை தொடர்ந்து பயிற்சி பெற்று வருகிறேன். பல மாநில, தென்மண்டல, சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்துள்ளது. இந்த பயணம் எனக்கு தன்னம்பிக்கை, ஒழுக்கம், விடாமுயற்சி ஆகியவற்றின் மதிப்பை உணர்த்தியுள்ளது. விளையாட்டு வெற்றிக்காக மட்டுமல்ல, ஒழுக்கம், மனக்கட்டுப்பாடு, கவனக்குவிப்பு, நேர மேலாண்மை, உடல் ஆரோக்கியம், தன்னம்பிக்கை, குழு ஒற்றுமை, தோல்வியை ஏற்று மீண்டும் எழும் மன வலிமை ஆகியவற்றையும் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைய காலத்தில் சில இளைஞர்கள் மது, போதைப் பொருட்கள் போன்ற தவறான பழக்கங்களால் தங்கள் எதிர்காலத்தை இழக்கிறார்கள். ஆனால் விளையாட்டு நம்மை அந்த பாதையிலிருந்து விலக்கி நல்ல நண்பர்கள், நல்ல பழக்கங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை, உயர்ந்த லட்சியங்கள் நோக்கி நம்மை வழிநடத்துகிறது. ஒரு இளைஞன் விளையாட்டை நண்பனாக தேர்ந்தெடுத்தால் தவறான பழக்கங்கள் அவரை நெருங்குவது மிகவும் கடினம். எனவே ஒவ்வொரு மாணவரும், இளைஞரும் ஏதாவது ஒரு விளையாட்டு தொடர்ந்து ஈடுபட முயற்சி செய்யுங்கள். நாமும் விளையாட்டை நேசித்து ஆரோக்கியமான உடலையும் வலிமையான மனதையும் வளர்த்து நாட்டிற்கும் குடும்பத்திற்கும் பெருமை சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.
1: என்னென்ன இல்லை கேட்டிங்களா, இன்றைக்கு தேசிய விளையாட்டு தினம், அதுதான் இன்றைக்கு நம்மளோட வினாவும். தேசிய விளையாட்டு தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சி நிப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு.

0: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் துள்ளி வரும் பாட்டு. நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் வணக்கம்.
1: அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம் கூறுவது பெருஞ்சேரி ஜார்ஜ் மேடம்.
0: என்ன பாட்டு வேணும் சார் உங்களுக்கு?
1: எனக்கு சண்டி வீரன் படத்துல அழுங்குற என்ற பாட்டா கொடுங்க மேடம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வரும் ஒரு சில விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நம்ம நிகழ்ச்சியில் இணையக்கூடிய இந்த நேயர் யார், என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் கூறுவது
1: சேப்பெருமாநல்லூர் சரவணா கமலேஷ்.
0: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சிகில் படத்திலிருந்து உனக்காக.
0: உங்களுக்காக பாடல் வரும் ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
1: நன்றிம்மா.
0: நன்றி. நம்ம ஒரு பொது அறிவு வினா கேட்டிருந்தோம் இல்லையா, அதற்கான விடையை சரியான நேயர்களாக சரியாக சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க? அது பார்த்தீங்கன்னா 74 பேர் சொல்லியிருக்காங்க. தேசிய விளையாட்டு தினம் எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்படுகிறது? இதுதான் வினா, இதற்கான விடை. முதன் முதலாக 2012 முதல் அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தேசிய விளையாட்டு தினம் 2012 முதல் கொண்டாடப்படுகிறது. இதுதான் சரியான விடை. இதற்கு யாரெல்லாம் விடை சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்கலாமா? அதற்கு முன்பு நேரத்தை சரிபார்க்கவாம். திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
2: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காரைக்கால் திருமலராயன் பட்டணம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிலீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: கோல்டன் டெபாசிட், சிவவெள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இன் கோல்டன் டெபாசிட்.
5: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 5:35 நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் பாட்டா ஃபுட்வேர், வேளாங்கண்ணி அம்மா ரெசிடென்சியின் ஆலய உலா. இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் கொடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிடுக்கும் வாங்க பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ECR ரோட் பறவை.
0: வினாவிற்கான சரியான விடையை யாரெல்லாம் கூறியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? கண்ணாரபாளையம் சுரேஷ், ராஜேந்திரன் இவங்க சொல்லியிருக்காங்க, சரியான விடை சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன், மேட்டுப்பாளையம் ரவி, வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன், காரைக்கால் தலத்தரு பத்மாவதி ஸ்ரீதர், பிரதாபராமபுரம் கவியரசன் பிரிய யோகநாயகி அனல்யா, நெரவி எம்என் நச்சிப்பிள்ளை ஃபேமிலி, மங்கை நல்லூர் ராமதாஸ், பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி, இளங்கோவன் வைத்தியலிங்கம், கூவாகம் இளங்கோவன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. நாகூர் ஜகபர் சாதிப், நாகூர் ஜகபர் முகமது யூசுப் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை, பாரிவல்லல் இவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்தது குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. தலைஞாயிறு கம்பர் கபிலன் பாரி புலவர்கள் எல்லாம் சேர்ந்தும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. மல்லியம் ரவி சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், பஞ்சநதி குளம் கோவி இளவரசன், சோமசுந்தரம் சிவபுரி சோமசுந்தரம் இவங்க சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதன் இவங்க சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை இரேவதி நகர் அஞ்சி ரவிச்சந்திரன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி, பூவம் குபேர் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. இஞ்சிக்கொடி மின்சார கண்ணன், பூவம் தினேஷ்ராஜ், அரியலூர் வீரதுரை, கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, பூவம் நீலாஸ்ரீ, காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம், தோப்புத்தெரு வேல்முருகன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. நாகூர் MJMN முகமது ஜலீல் இவங்க சொல்லியிருக்காங்க சரியான விடைய. புவனகிரி சுமதி பாபு, காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி குலஞ்சியப்பன் இவங்களும் சரியான விடை

0: இருக்காங்க. பேரலம் சந்தோஷ்குமார் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. செந்தில்கண்ணன் பேரலம், சோபா செந்தில்கண்ணன், செந்தில்கண்ணன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மேர்சிராணி இவங்க சொல்லியிருக்காங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதுரை சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி நிஷான் ஹலீம் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. திருபுவனம் அலமேலு மங்கை சத்யபாமா இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அயக்காரன் மூலம் பழனிவேல் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்கா ஜான்நதிமுதீன் ராஜா இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. நாகப்பட்டினம் தீக்ஷிதா ஜெய் கிருஷ்ணன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதி லக்ஷ்மி. அடுத்தது காரைக்கால் மாஸ் நகர் ஸ்ரீதர் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்ததா விஜயராகவன், இந்த ஐடியிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. என்ன ஊர்? மேலே ஓடுதுரை, காரைக்கால் மேலே ஓடுதுரை. எஸ் சேப்பு விஜயராகவன் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆக்கூர் ரியா ராஜா, ரியா ராஜா இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் சரியான விடை சொல்லிகிட்டே இருக்காங்கங்க. பாருங்கள், 73 இருந்தது 84 வந்துடுச்சு. அடுத்தது மேலவாஞ்சூர் ஃபாத்திமா இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. முக்கரும்பூர் ஆனந்த் இவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க.
1: எனக்கு
2: சொல்லி கொடு, உன்னோட 1000
3: எடுத்துட்டு
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
3: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
2: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
3: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
2: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இன்னைக்கு கேட்டிருந்த வினாவுக்கு நிறைய நேர்கள் சரியான விடை சொல்லியிருக்கீங்க. சரியான விடை சொன்ன அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றிகள் பல, பாராட்டுகளும். இப்போ அந்த நேயர் கேட்ட பாடலை கேட்கலாமா?

நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. தொல்லி வரும் பாட்டு நேயர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேயர்கள், இதுவரை கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ்வாணி காரைக்கால் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் முதலில்
1: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
1: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
4: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
3: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
5: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
6: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
5: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
6: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
7: என்னமா அங்க சத்தம்?
6: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
4: பாலாஜி படக்கடை நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி கும்பகோணம்.
3: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்
4: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.
3: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.

0: அட்டப்பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
2: நலமாய் வாழ.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
3: ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்,
5: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சோலை மற்றும் இதழில் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
6: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
7: கடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
6: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
7: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
2: முட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
8: கீழ்வாதத்துல என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்லி, கோதுமை, இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கும் போது நம்ம அதோட சேர்த்து கொஞ்சம் நெய் கலந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இதில் நமக்கு வந்து பருப்பு வகைகளை தவிர்க்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு சில பருப்புகள் மட்டும் இதில் நம்ம உபயோகிக்கலாம், ஏன்னா அது வந்து இந்த நோயோட தன்மையை அதிகப்படுத்தாது. அப்படி பார்த்தோன்னா எது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னா, துவரம்பருப்பு, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட கொஞ்சம் நெய்யோ இல்லைனா சூப்பு வச்சு நம்ம இந்த உணவுகளை எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு இந்த நோயை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். நம்ம யூஸ்வலாக இந்த பருப்புகள்லாம் யூஸ் பண்ணும்போது வயிறு உப்புசம் ஆகுது, எனக்கு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது, ப்ளோட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காக தான் அந்த கால நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம உபயோகிக்கிறோம். நம்ம அப்படி நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த கீழ்வாதத்துக்கு அந்த ப்ரோட்டீன் சத்து இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஊற வைக்கிறதுனால உடைப்படும். அந்த ஹாட் சுகர்ஸ் எல்லாமே அதில் உடையிறதுனால நமக்கு கேஸ் மாதிரி, வயிறு உப்புசம் மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும். அதே மாதிரி ஊற வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, நமக்கு அதில் இருக்கிற சத்துக்களை முழுமையாக அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். யூஸ்வலாக நம்ம இந்த ஊற வைக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை திருப்பி நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது, ஏன்னா அதுலேருந்து வந்த அந்த கெமிக்கல்ஸ் அதில் இருக்கும். என்ன மாதிரியான காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, மணத்த தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். மணத்த தக்காளி வந்து நம்ம மூட்டுகளில் ஏற்படுற அலர்ஜியை தடுக்கும். அந்த பெயின், அந்த எரிச்சல், அது எல்லாமே மணத்த தக்காளி நல்லாவே சரி செய்யும். பசலைக்கீரை எடுத்துக்கலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு ஒன்று இருக்கும், நீர்முள்ளி, இதெல்லாம் வந்து இதுக்குன்னே உபயோகப்படுத்துகிற ஹர்ப்ஸ். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது நம்ம ஒரு மருத்துவர் ஆலோசையோடு சேர்த்து எடுத்துக்கிட்டால் இதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த ப்ரோட்டீன்கிற கழிவு வந்து நம்ம வந்து யூரின் மூலியமாக தான் வெளியேற்ற முடியும். அப்போது நல்ல நீர் காய்கறிகள், நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கும் போது அது நம்மளோட யூரின் மூலியமாக இந்த கழிவுகள் வெளியேற்றப்படும். நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நம்ம இதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது அந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான மருந்துகளோடு சேர்ந்து தான் அது வரும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
2: நலமாய் வாழ். முட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர்.

0: எஸ் சக்தி அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
2: ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்ல சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர். பகுஜன் ஹிதாய, பகுஜன் சுகாய, ஆகாஷ்வாணி காரைக்கால். எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. காரைக்கால் பண்பலை 100.3.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன், உங்கள் ஆர்ஜே ஆர் குமார். அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்கள் அன்பு தோழி
2: லக்ஷ்மி ரவி.
0: லக்ஷ்மி ரவி, இது பாயிண்ட் டு பாயிண்ட். பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுடைய பொற்காலம் எது, உங்களின் பொற்காலம் எது அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்குறோம். நிச்சயமாக எல்லாருக்குமே வாழ்க்கையில் நமக்கு பொற்காலம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம எல்லாருமே வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு காலகட்டத்தை திரும்பி பார்த்து அடடா அதுதான் என் வாழ்க்கையோட பொற்காலம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவோம். அது கவலையே இல்லாதவங்க பள்ளி பருவமாக இருக்கலாம், நண்பர்களோடு சுற்றிய கல்லூரி நாட்களாக இருக்கலாம், இல்லை முதன் முதலாக வேலைக்கு சேர்ந்து சம்பாதித்த அந்த ஆரம்பகால சுதந்திரமாக, அல்லது திருமணத்திற்கு பிறகு குடும்பத்தோடு அமைதியாக நகரக்கூடிய இந்த இப்பொழுது தற்போதைய வாழ்க்கையா, எதுங்க பொற்காலம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம அலசி ஆராய்ஞ்சு பாயிண்ட் டு பாயிண்டாக பேச போகிறோங்க.

0: நேர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க திரும்ப போக நினைக்கிற உங்க மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான அந்த பொற்காலம் எது? எதனால அந்த காலத்தை பொற்காலம்னு நினைக்கிறீங்க நீங்க? உங்களோட மறக்க முடியாத நினைவுகளையும் சுவாரஸ்யமான கதைகளையும் நம்ம காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்துல நீங்க பதிவேற்றம் செய்யலாங்க. உங்களுடைய பதிவுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பதிவுகளை நாங்க சொல்லும் போதும் அதை கேட்கும் போதும் மகிழ்ச்சி வெள்ளம் பெருக்கெடுக்குங்க.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும்.

0: நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் GL மருத்துவமனை காரைக்கால்.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். பாயிண்ட் டு பாயிண்ட், உங்களுடைய பொற்காலம் எது அப்படிங்கிற பாயிண்ட் டு பாயிண்ட் தலைப்பில் நீங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 34 நேயர்கள் லைக் பண்ணியிருக்கிறாங்க, 57 நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 4 நேயர்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், கமெண்ட்ஸ் கொடுக்கலாம். உங்களுக்கான தருணம் இது பாயிண்ட் டு பாயிண்ட். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்களுடைய பொற்காலம் எது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க,
6: கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் இவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு பொற்காலம் நான் வேலைக்கு செல்ல ஆரம்பித்து பணம் சம்பாதிக்க தொடங்கிய நாட்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வாழ்க்கையோட முதல் கட்ட பயணத்துல நம்ம ஏர்னிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான காலம். அந்த காலத்தை தான் இவங்க பொற்காலம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய பொற்காலம் என்றால் அது குழந்தை பருவத்திலிருந்து 20 வயது வரை தாங்க. இயற்கையான உணவு, சுத்தமான காத்து, அறிவுத்திறனை தானாக வளர்த்து கொண்டோம். தாத்தா பாட்டி கூட வாழ்ந்த காலம் அது பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
6: அடுத்தது காட்டுமன்னார் கோயில் டீமடப்புரம் தோப்பு திரு வேல்முருகன் இவங்க சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் காலை வணக்கம். என்னுடைய பொற்காலம் மின்சார விளக்கு இல்லாத போது விளக்கு வெளிச்சத்தில் படித்தது, நிலா வெளிச்சத்தில் விளையாடியது, அம்மாவோடு நிலாச்சோறு வாங்கி சாப்பிட்டது, அளவில்லா அன்பை அம்மா அப்பாவிடம் பெற்றது, இதுதான் என்னோட இனிய பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: எக்ஸலண்ட், எக்ஸலண்டா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, காரைக்கால் இருந்து நளினி சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய பொற்காலம் சின்ன வயசுல இருந்து தாங்க. சிறு வயசுல இருந்தே சந்தோஷம் இப்போதைக்கு இல்லைங்க, இருந்தாலும் பரவாயில்லை, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு போயிட்டு இருக்கவங்க சிறு புன்னகையோட அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
6: அடுத்தது பாருங்க, காலை வணக்கம் இருவருக்கும், எனது பொற்காலம் என் திருமணத்திற்கு பிறகுதான் நான் வாழும் வாழ்க்கையே பொற்காலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி
3: மணக்குடி சத்யா சொல்றாங்க, என்னுடைய பள்ளி பருவ வாழ்க்கை தாங்க மகிழ்ச்சியான பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க.
6: அடுத்தது ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி, இருவருக்கும் காலை வணக்கம், என்னுடைய பொற்காலம் நல்ல வேலை நல்ல சம்பளம், என்னால் முடிந்த அளவு சிலருக்கு உதவு, அதுதான் என்னுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: காரைக்கால் இருந்து புதுத்துறை செல்வகுமார், அன்பு தோழிக்கும் எங்கள் சாக்லேட் பாய்க்கும் அன்பான காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஒரு பேரு அழகா சாக்லேட் பாய் அப்படின்னு வச்சிருக்காங்க பாருங்க இவங்க. என்னங்க போங்க, காலையிலேயே சூப்பர் கேள்வி கேட்டுட்டீங்க, பள்ளி பருவம் தான் சார், காக்கா கடி முட்டாய் பசங்களோட ஜாலியாக ஆற்றுல குளத்தில் குளித்தது இப்போ எங்கே வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த காலம் தாங்க இதெல்லாம் மன மகிழ்ச்சி, சுத்தமான காற்று. சுத்தமான குடிநீர், என்ன எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அப்படியே சொல்லிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புதுத்துறை செல்வகுமார். சாக்லேட் பாயும் சேர்த்து ஒரு நன்றிங்க உங்களுக்கு.
6: பார்த்தீங்களா, உங்களுக்கு மட்டும் சாக்லேட் பாய். அடுத்தது பாருங்கள், நிறவி நச்சுப்பிள்ளை குடும்பம் இவங்க சொல்லியிருக்காங்க, எனது பொற்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி பருவத்தில் மறக்க முடியாத தருணம், என்றென்றும் அன்புடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறவி நச்சுப்பிள்ளை குடும்பத்தில் இருந்து.
3: என்னுடைய பெற்றோர்கள் என் உடல் இருந்த காலமே, என்னுடன் இருந்த காலமே எனக்கு ரொம்ப ரொம்ப பொற்காலம் அப்படின்னு செம்மனார் கோவில்லேருந்து குணசேகரன் சொல்லியிருக்கிறாங்க.
6: அடுத்தது இனிய காலை வணக்கம், குத்தாலம் தோப்பு தெருவிலிருந்து சிவசுப்பிரமணியம் இவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து துபாயில் வேலை பார்த்தேங்க, அந்த காலம் தான் எனக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: ஆறுபாதியிலிருந்து மகாலட்சுமி சுபாஷினிங்க, சிறு வயது வாழ்க்கை தான் சந்தோஷம் மட்டும் இருக்கும், அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு பொற்காலம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க.
6: அரியலூர் மாவட்டத்திலேருந்து கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, இளமை பருவம் தாங்க எனக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அப்படியே பொற்காலத்தை பற்றி இணைஞ்சு பேசிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து இணைந்தர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. இது பாயிண்ட் டு பாயிண்ட். நேரம் இப்போ 9:20.

0: தக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியினை வழங்கிக் கொண்டிருப்போர் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் எண்மங்கள். உங்களுடைய பொற்காலம் எது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம கேட்டிருக்கோம். நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபோர்ட் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்
5: கேரட் கடலை மிட்டாய் பீட்ரூட் கடலை மிட்டாய் பொரி உருண்டை மசாலா பொரி என
6: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் காரைக்கால்

0: முருகன் ஜுவல்லர்ஸ்
1: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். வரலாற்று நிகழ்வுகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
2: நம் விபிஎன் கண் மருத்துவமனை
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
2: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் ஆர்ஜே ஆர் குமார் மற்றும் ஆர்ஜே லக்ஷ்மி ரவி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
7: உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
11: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவிருப்போர் ONGC காவேரி அசட் காரைக்கால்.
12: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும். அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
1: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை, அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் பறவை அன்னை ஏஜென்சிஸ்,
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம இணையிறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அடுத்து குறிஞ்சக்கேணி, அதாவது குறிஞ்சாக்கேணி அசூர்தீன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் சார். நிகழ்ச்சியில் பாடல் தெரிவுகள், அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அவ்வளவுதான். இவங்களுடைய பொற்காலம் எது அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. அவங்க
3: இந்த பாட்டு கேட்குற தருணமாக கூட இருந்திருக்கலாம்.
0: ஆமாம்,
3: அதனால் அப்படி சொல்லியிருக்கலாம். அடுத்தது மல்லியம் ரவி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம், என் மனைவி வந்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரை எனக்கு பொற்காலந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார்.
0: அட அட அட, பார்த்தோம்னா நம்ம சொன்னோம் இல்லையா, திருமண ஆனத்துக்கு பிறகு வாழ்க்கையில் பொற்காலம் இருக்கும் அப்படின்னா அது மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அடுத்து மயிலாடுதுறை கீதா சொல்லியிருக்கிறாங்க, எந்த கவலையும் இல்லாமல் இருந்த பள்ளி கல்லூரி காலங்கள் தான் அது பொற்காலம்ங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
3: அடுத்தது அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான் சி கவியரசி, இவங்களும் பள்ளி பருவம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க.
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியை வழங்கியவர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்து வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200

0: ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில். இனி
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: நேர்களினை கேட்கலாம் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
6: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: பிபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: ஊசி இல்லா வலி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
7: பிபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் திருவாரூர்.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: தேதியும் சேதியும். இன்று சர்வதேச அணு ஆயுத சோதனை எதிர்ப்பு நாள். இரண்டாம் உலக போரின் போது ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா நாகசாகி ஆகிய நகரங்கள் மீது அமெரிக்கா அணு ஆயுதத்தை முதன் முதலாக 1945 ஆண்டில் வீசியது. அதன் பிறகு பல்வேறு அணு ஆயுத சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன. அணு ஆயுதத்தை தவறான வழிகளில் பயன்படுத்துவதன் மூலம் மக்களின் வாழ்க்கை, சுகாதாரம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. அணு ஆயுத விளைவுகள் பற்றியும் அதன் பரவலை தடுக்க வலியுறுத்தியும் ஐக்கிய நாடுகள் சார்பில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
5: அடுத்து இன்னைக்கு சிறப்பு தினம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேசிய விளையாட்டு தினம். ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தயான் சந்த் நினைவாக இந்தியாவின் தேசிய விளையாட்டு தினமாக இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. 1905 மேஜர் தயான் சந்த் அவர்கள் பிறந்தார். இந்த தினம்தான் இந்தியாவின் தேசிய விளையாட்டு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது.
1: 1928, 1932, 1936 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய தங்கப்பதக்கம் வென்றதற்கு இவரே முக்கிய காரணம். இவர் ஹாக்கி விளையாடும் முறை இன்றளவிலும் வியக்க வைக்கும் விஷயமாக பார்க்கப்படுகிறது. இவர் 1948 ஓய்வு பெற்றார்.
5: அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு மொழியினால் தெலுங்கு எழுத்தாளர் கிடுகு வெங்கடராமமூர்த்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்நாள் கொண்டாடுகிறார்கள்.
1: 20ஆம் நூற்றாண்டின் மகத்தான பாப் இசை கலைஞர் என்று போற்றப்படும் மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் 1958 ஆகஸ்ட் 29 அமெரிக்காவின் இண்டியானா நகரில் பிறந்தார். இவர் வெளியிட்ட த்ரில்லர் இசை ஆல்பம் தான் உலகிலேயே மிக அதிகமாக விற்பனையான இசை ஆல்பம்.
5: 1831 இதே நாளில் மைக்கேல் ஃபாரடே மின்காந்த தூண்டல் என்ற இயற்பியல் விதியை முதன் முதலில் கண்டுபிடித்தார். இது மின் உற்பத்தி பொறிகளின் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்தது. 1842 பிரித்தானியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே நடைபெற்ற முதலாம் அபினி போர் நாஞ்சிக் உடன்படிக்கையுடன் முடிவுக்கு வந்த தினம் இன்று. 1885 முதலாவது மோட்டார் சைக்கிள் காப்புரிமை பெற்ற தினம் இன்று. காட்லிப் டைம்லர் உலகின் முதலாவது உள்ளெறி பொறி பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனத்திற்கான காப்புரிமத்தை பெற்ற தினம் இன்று. 1966 உலக புகழ்பெற்ற பீட்டில்ஸ் இசைக்குழு தனது கடைசி கட்டண நேரடி இசை கச்சேரியை சான் பிரான்சிஸ்கோவில் நடத்திய தினம் இன்று. நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் யூபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
6: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
7: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
6: விபிஎன் கண் மருத்துவமனை.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோ ஸ்ரீ கிருஷ்ணா பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் திருவாரூர்.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க.

0: வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: பொற்காலம் எது, உங்களின் பொற்காலம் எது அப்படிங்கிற பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் நம்ம அடுத்து என்னென்னலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சந்திக்க போகிறோம். இது பாயிண்ட் டு பாயிண்ட்.
3: குடவாசல் கோவி கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க, 1995 ஆண்டுக்கு அந்த ஆண்டுக்கு முந்தைய காலங்களே என்னுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: தேடித் திரிந்தேன் காலத்தின் மடியில், நேற்று கடந்த என் இளமை பருவத்திலா, இல்லை நாளை மலரும் கனவுகளிலா, எங்கு புதைந்துள்ளது எனது பொற்காலம், அலையும் மனதுக்கு விடை கிடைத்தது. திருமலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்கிறாங்க,
3: விடைதான் கிடைச்சிருக்க எங்கன்னு சொல்லலாம்ல.
2: வானொலியின் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது எனக்கு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி விடை கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: ஆஹா, அப்படியா, வாழ்த்துக்கள் அருமை. அடுத்தது பாருங்க. காலை வணக்கம், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி. எனக்கு பொற்காலம் என் பெரிய மகள் மகாலட்சுமி. சிறு வயதில், 5 வயது 6 வயதில் அவளை தூக்கி கொண்டு வேளாங்கண்ணியில் சுத்தியது பொற்காலம். இரண்டு பேரும் மட்டும் ஊரை சுத்தி ஞாயிற்றுக்கிழமை பூரா காலத்தை கழிப்போம், அதுதான் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து வணக்கம், அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி. பள்ளி பருவம் தாங்க என்னுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: பனங்கட்டாங்குடி அனுசியா சங்கர், காலை வணக்கம். என்னுடைய பொற்காலம் அப்படிங்கிறது 6வது படித்ததுலேருந்து 12வது படிக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: இனிய காலை வணக்கம், சின்ன வயசில் மகிழ்ச்சியோடு விளையாடியது, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நாகூர்லேருந்து யூசுப் மாலிம் சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்தது சிவபுரி சோமசுந்தரம், பள்ளி காலங்களில் நண்பர்களுடன் விளையாடிய நாட்கள், நீர்நிலைகளில் நீச்சல் அடித்து விளையாடிய நாட்கள் தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: 12 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் அந்த காலகட்டங்களை நான் வாழ்ந்த அந்த வாழ்வு மிகச்சிறந்த பொற்காலமாக இருக்கின்றது இன்று வரைக்கும் அப்படின்னு நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன் சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்தது திட்டச்சேரி வைஜூர் ரஹ்மான், நான் 2000 to 2003 குவைத் நாட்டில் இருந்தேங்க, அதுதாங்க என் வாழ்க்கையோட பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: என்னுடைய பொற்காலம் சின்ன வயசுல இருந்து தாங்க, இப்போதைக்கு பெருசா இன்னும் இல்லைங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கோ போட்டிருக்காங்க அமிர்தராயன் கோட்டை பாரி வல்லல்.
3: அடுத்தது பார்த்தீங்கன்னா கூவாகம் இளங்கோவன், நான் இளம் வயதில் அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கை அனைவரோடும் வாழ்ந்தது ஒரு பொற்காலம், இப்போது அனைவரும் வேறு வேறு திசையில் தனித்தனியாக வெவ்வேறு ஊர்களில் வாழ்கிறோம், வயதாக ஆக கருத்து வேறுபாடுகள் இப்போது அனைத்தும் உண்டு, சிறு வயதில் எந்த பிரச்சனையும் இல்லை, அனைவரும் ஒன்றாக இருந்தது தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: வாழ்க்கையில நமக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைக்குதுன்னு வச்சிங்களேன், அதனுடைய சந்தோஷத்தின் எல்லை அளவு என்ன அப்படிங்கறது சொல்ல முடியாது, அது மாதிரி ஒரு பொற்காலம் அப்படிங்கறது சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, இவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் அரசு பணியில் பணியாற்றிய காலத்தில் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் என்றும் என்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியது, அந்த நாட்கள் தான் எனக்கு பொற்காலம் அப்படின்னு நாகூர்லேருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல் சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்தது திட்டச்சேரி நிஷான் ஹலீம் சொல்லியிருக்காங்க, அன்போடும் நல்ல நண்பர்களோடும் மனிதநேயத்தோடும் இன்று வரை தோளுடன் தோள் கொடுக்கும் மறக்க முடியாத வாழ்ந்த நினைவுங்க தருணங்களே என்னுடைய உண்மையான பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: காரைக்கால் அருள் ஷாலினி ரியா சொல்கிறாங்க, எனது பொற்காலம் சின்ன வயசில் உள்ளது தான், இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, எல்லாத்தையும் கடந்து வருவேன் என்ற தன்னம்பிக்கையில் இருப்பதை வைத்து தான் சிறப்போடு வாழ்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: அன்பான காலை வணக்கம், குத்தாலம் மாரியம்மன் கோயில் தெருலேருந்து என்எஸ் மோகன். பொற்காலம் என்பது வாழ்ந்த காலமும் வாழ்கின்ற காலமும் பொறுத்தது, என்னுடைய பொற்காலம் என்பது இந்த நாள் வரை இருப்பதை கொண்டு சிறப்புடன் மனித நேயத்துடன் வாழ்ந்து கொண்டு இருப்பது மிகப்பெரிய பொற்காலமாக கருதுகிறேன் அப்படின்னு.
2: பூந்தோட்டம் ஆட்டோ கார்த்திகேயன் சொல்கிறாங்க, பிறகு வணக்கம் சார், வணக்கம் மேடம் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லிட்டாங்க. சின்ன வயசில் போட்ட ஆட்டமும் ஓட்டமும் என் மனசை விட்டு நீங்காத நினைவுகளாக இருக்கிறது, திரும்ப கிடைக்குமா அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி, ஒரு நாளாவது இந்த உலகத்தை ஏன் பிள்ளைகளுக்கு சுற்றி காற்றி விட வேண்டும், அதுதான் சார் என்னுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: அடுத்தது பொற்காலம் என்றால் விபரம் தெரிந்த நாள் முதலாகவே பொற்காலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன்.
2: கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்திலிருந்து, என்னங்க இப்படி கேட்குறீங்க, என்னோட வாழ்க்கையில் பொற்காலம் அப்படின்னா பள்ளி பருவங்க, வளர் இளம் பருவம், அந்த ரெண்டு பருவங்களில் எந்த ஒரு சூதுவாதும் தெரியாத காலம், மிகவும் சிறப்பான தருணம், அந்த தருணம் தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
3: ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜான் நஜ்முதீன், இவங்க சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் இனிய காலை வணக்கம், உங்களின் பொற்காலம் இது என்று கேட்கிறீர்கள். தற்போதைய சூழ்நிலையில் நமது குழந்தைகளுடன் வாழக்கூடிய இந்த காலத்தை சிறந்த பொற்காலமாக கருதுகிறேன், மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜச்சோழீச்சுவர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது.
3: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
4: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
3: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
5: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
6: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
7: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
6: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீர்

0: ஜீரணம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நிகழ்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அடுத்து தேவனூர் ஜோதிலட்சுமி. என்னுடைய வாழ்வில் பொற்காலம் எதுவென்றால், என் தந்தையோடு வாழ்ந்த 10 ஆண்டுகள் தான். கவலையின்றி எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் உடனே வாங்கி தருவதற்கு ஒரு தந்தை இருக்கிறார் என்று துள்ளி திரிந்த குழந்தை பருவம் அது. தோளில் சுமந்த உயரம், விரல் விடித்து நடைபெறுகின்ற தொலைவும் காலம் கடந்தாலும் என் மனதை விட்டு நீங்காத பொக்கிஷமான நிகழ்வுகள். அந்த நாட்கள் என் வாழ்வின் பொற்காலமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: பொற்காலம் எது? இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து வந்திருக்கிற தகவல் யாருடையது அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
1: மயிலாடுதுறை ஜே ஜே நகர ஆனந்த். சிறுவயதில் வாழ்ந்த காலம் பொற்காலம், மறக்க முடியாத காலங்கள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவரும் வந்து போகும் காலம்தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர். என்னுடைய பொற்காலம் 2002 முதல் நல்லது கெட்டது சுகம் தூக்கம் இவைகளை இதுவே தாண்டி ஒவ்வொரு விட்டு கொடுத்து சந்தோஷமா வாழ்கிறோம், இதுவே பொற்காலம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர். இவங்க சொல்லியிருக்காங்க, என் பள்ளி வாழ்க்கையும் தற்போது சுயமாய் தையல் பயிற்சி தையல் கடையை நடத்தி வருகிறேன், இவை இரண்டுமே என் வாழ்க்கையின் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: என்னுடைய பொற்காலம் அப்படின்னு திட்டச்சேரி ஆனந்த செல்வம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அனுசரித்து போன மனைவி அறிவான மகள் அன்பாக இருப்பாங்க, அதை விட அன்பான மகன் இதை விட பெருசா என்ன வேண்டும் சார் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க திட்டச்சேரி ஆனந்த செல்வம்.
1: அடுத்தது இனிய காலை வணக்கம் இருவருக்கும். மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன். குழந்தைகளின் வளர்ச்சி அவர்களின் திறமை இதுதான் எனது பொற்காலம், இதுவே மகிழ்ச்சி இதுவே ஆனந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நான் அரசு பள்ளியில் கல்லூரியில் பயின்ற காலம் எனக்கு பொற்காலம், மீண்டும் கிடைக்காத அனுபவம் வாய்ந்த நினைவுகள் அது அப்படின்னு வளர்த்தவங்களிருந்து சம்பந்தம் சொல்லியிருக்கிறாங்க.
1: நெம்மேலி நந்தகுமார் சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். எனது பொற்காலம் பள்ளி கல்லூரி நாட்களே, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகும் நண்பர்களும், அது ஒரு இனிமையான காலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கோட்டுச்சேரி தியாகராஜன் கரும்பாயிரம், மழை காலம் தான் எனது ஒரு காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இனிய காலை வணக்கம் இருவருக்கும். மேலவாஞ்சூர் பாத்திமா. அம்மா அப்பா கூட வீட்டுல இருந்தது, இப்போ பிள்ளைங்க கூட இருக்கிறது, ஒரு பொற்காலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: திருபுவனம் லட்சுமி ரவி. வருவாய்க்கு ஏற்றவாறு செலவு செய்து குடும்பத்தோடு ஒற்றுமையை வாழும் போது நாம் வாழும் காலம் அனைத்தும் பொற்காலமே, பிள்ளையுடன் வாழும் காலம் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: தலைஞாயிறு ராஜா முகமது. இவங்க சொல்லியிருக்காங்க, இருவருக்கும் காலை வணக்கம். சிறுவயதில் சில்லறையாக சேர்த்த காசு மற்றும் இளமை காலம் தான் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நிச்சயமா இது மறக்க முடியாத ஒரு
1: கண்டிப்பா.
0: சின்ன வயசுல காசு கொடுத்து உண்டியல்ல போடுன்னு சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் சின்ன வயசுல காசு கொடுத்து தம்பி அதை இதை வாங்கி தின்னாதடா
1: சேர்த்து
0: சீட்டு கட்டுறா, அந்த சீட்டு மளிகை கடையில எல்லாம் பார்த்தோம்னா கட்டம் கட்டமா போட்டு ஒரு சீட்டு
1: கட்டுறது போட்டு கொடுப்பாங்க.
0: ஆமா, அதெல்லாம் ஒரு பொற்காலம் தான், நிச்சயமா மறக்க முடியாது ராஜா முகமது அவர்களே. அடுத்து பாருங்க, காரை பண்பலைக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு தெத்தி செல்வி சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய பொற்காலம் என் சிறுவயது பள்ளி நாட்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வமரி. எங்களுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்து குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்துதான் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சின்ன வயசுல நிலத்துல கஷ்டப்பட்டு என்னுடைய முயற்சியால படிச்சு ஆரம்ப பள்ளியில ஆசிரியராக பணிபுரிகிறாங்க, இதுதான் என்னுடைய பொற்காலம் அப்படின்னு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்காங்க.
1: நிறவி கஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, பெற்றோர்கள் மனைவி மகள் மகன் இவர்களுடன் வாழ்வதே பொற்காலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி. என்னுடைய பொற்காலம் சின்ன வயசுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மங்கநல்லூர் ராமதாஸ். நான் தீட்சை வாங்கிய முதலில் இருந்து எனக்கு பொற்காலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பயத்தவரன் காடு வேதாரணியம். பயத்தவரன் காடு ஆரம் வடுகநாதன். நான் டிஎன்சியில பணியில சேர்ந்தங்க, அந்த நாள் எனக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: வணக்கம் இருவருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனது பொற்காலம் என்றால் மிகச்சிறந்த வளமா

0: காலகட்டம், எனது பள்ளிக்கூட வாழ்க்கை இன்றும் மறக்க முடியாத பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதம்பார் ராமன்.
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன், பொற்காலம் என்பது நம்மளா அமைச்சிக்கிறது தாங்க, அமையாது, எங்க வேணாலும் பொற்காலமாக மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்தது திட்டச்சேரி அஜ்லின், நான் 2025 புருணேயில் இருந்தேன், அதுதான் பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பாருங்க கடலங்குடி பூங்கோதை சொல்லியிருக்கிறாங்க, நிகழ்ச்சி சிறக்க இனிய வாழ்த்துக்கள், நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க, இதுவே ஒரு பொற்காலம் தான், வாழ்த்துக்கள் மனிதனை வாழ வைக்கும்.
0: இருவருக்கும் வணக்கம், மன்னார்குடி சசிகலா தியாகராஜன். இவங்க சொல்லியிருக்காங்க என்னோட பொற்காலம் எந்த கவலையும் இல்லாமல் இருந்த என்னோட குழந்தை பருவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பாயிண்ட் டு பாயிண்ட். நினைவிருக்கட்டும் நேயர்களே, இன்று மாலை 5:35 நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் பாட்டா ஃபுட்வியர்,
1: அன்னையே தாயே ஆரோக்கிய மாதாவே,
0: வேளாங்கண்ணி அம்மா ரெசிடென்சியின் ஆலய உலா,

0: வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் கொடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனையை கேட்கலாம். இன்று மாலை மணி 5:35 இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
2: கற்பகம் சைக்கிள் மார்ட் நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் நாகப்பட்டினம் பாட்டா ஃபுட்வியர்.
1: பாட்டா ஷூஸ் செப்பல்ஸ் பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
2: பாட்டா ஃபுட்வியர் நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி.
1: பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி, ஈசிஆர் ரோட் பறவை.
0: காரைக்கால் பண்பலை 100.3.2 நிகழ்ச்சியில் அடுத்து யாருடையது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பொற்காலம், உங்களுடைய காலம் எந்த காலம் பொற்காலம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறதுக்கு அடுத்து பாருங்க.
3: இருவருக்கும் காலை வணக்கம். என் பள்ளி பருவம்தான் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் துள்ளி தெரிந்த காலம், எனது பொற்காலம் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகலங்கண்ணு மகேஸ்வரி சிவகுமார்.
0: அடுத்து பாருங்க.

0: ரெண்டு ஜாம்பவான்களுக்கும் என்னுடைய பொற்காலம்னா சின்ன வயசுல அது ஒரு வகையான பொற்காலங்க.
1: யாருங்க அந்த ரெண்டு ஜாம்பவான்?
0: அந்த ரெண்டு ஜாம்பவான்கள் யாரும் அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஆனா வணக்கம் இரண்டு ஜாம்பவான்கள் இருவருக்கும்.
1: அப்பனா நம்மதான்
0: பரவாயில்ல, நாம தான் என்னையும் சேர்த்துக்கிட்டீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஆனா நம்மள ஜாம்பவான்கள் அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா பேரளத்துல இருந்து செந்தில் கண்ணன், செந்தில் கண்ணன் தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய பொற்காலம் எதுன்னு பார்த்தோம்னா எந்த கவலையும் இல்லாம நாம வேலையை பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஜாலியா வளர்ந்து கொண்டு இருந்தோம். ஆனா சம்பாதித்ததுக்கு அப்புறம் ஒரு காலம், அதாவது திருமணத்திற்கு பிறகு ஒரு பொற்காலம் வகை வகையா உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது சிவபுரி கீர்த்தி ராஜன், இவங்க சொல்லியிருக்காங்க, வானொலியில் பேசும்பொழுது மற்றும் நாங்கள் அனுப்பிய மெசேஜை படிக்கும் பொழுதுதாங்க எங்களுக்கு சிறந்த பொற்காலம்
0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சேத்தூர்ல இருந்து சீதா கலை பெருமாள்.
0: சிவபுரி கீர்த்தி ராஜன் எனக்கு பள்ளி பருவத்துல தாங்க ஜாலியா இருந்தா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இல்லையா. அடுத்து பாருங்க, இருவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு வணக்கத்தோட தொடங்கி இருக்கிறாங்க மேமாத்தூர் அமுதா சேகர். எந்த கவலையும் இல்லாத சின்ன வயசு காலம் தாங்க எனது பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது காலை வணக்கம் நிகழ்ச்சிகள் அருமை, திருவாலங்காடு சரவணகுமார்.
0: அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய பொற்காலம் யாரு அப்படின்னு, நான் குழந்தை கொரநாட்டு கருப்பூர் ஜி பிரபாகரன் சொல்லக்கூடியது. எனக்கு பொற்காலம் 2017 அன்று முதல் இன்று வரை நான் வீடு கட்டியது, தொழில் தொடங்கியது, பல விசேஷங்களுக்கு சென்றது, பல மனிதர்களை பார்த்தது, எல்லாம் பொற்காலம் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அடுத்தது திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, என்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் இல்லாமல் மன நிறைவுடன் வாழ்ந்த காலத்தை பெரும்பாலும் இளமை பருவம் அல்லது வெற்றிகளை குவித்த காலம்தான். பொருளாதார ரீதியாக யாரையும் சாராமல் சொந்தமாக சம்பாதித்து என்னுடைய சொந்த காலில் இப்போது நிற்பதுதான் என்னுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அதம்பார் தமிழரசி ராமன், பசுமை நிறைந்த நினைவுகளை, பழகி கழித்த தோழர்களை, பாடி திரிந்த பறவைகளை மறக்க முடியுமா, பள்ளி நாட்கள் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க பொற்காலம்.
1: அடுத்தது என்னுடைய பொற்காலம் இளமை காலங்கள் தான், கூட்டு குடும்பத்தோடு வாழ்ந்து சாப்பிட்டு சாப்பிடும் நேரம் மட்டும் வீட்டிற்கு செல்வது கவலை இல்லாமல் சுற்றி திரிந்தது என்று நினைத்தாலும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த சந்தோஷம் வருமானத்திலேயில குடும்பத்தினரின் நலனுக்காக உழைக்கும் பொறுப்பான காலம்தான் இந்த காலம். பசுமையான நினைவுகளை மனதில் அசை போட வைத்த காரை பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஞ்சி குடிமின் சாரக்கண்ணன்.
0: அடுத்து பாருங்க அவரைக்காடு வித்யா வீரமணி, என்னுடைய பொற்காலம் திருமண வாழ்க்கைக்கு முன்பு வாழ்ந்த வாழ்க்கை தான், அதாவது பெற்றோரோடு மற்றும் பள்ளி பருவ வாழ்க்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, என் பள்ளி பருவம் எனது பொற்காலம், எதிர்காலத்தை பற்றிய கவலை இல்லை, கடந்த கால ஞாபகங்கள் இல்லை, நிகழ்காலம் என்பதே என்னவென்று தெரியாமல் மகிழ்ச்சியாக நகர்ந்து கொண்டிருந்தது தான் அந்த பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவனகிரியிலிருந்து சுமதி. கோமல் சரவணன் சொல்லியிருக்காங்க, என்னோட குழந்தை பருவம் தான் என்னோட பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து தன்னுடைய பொற்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை பழைய வண்ணாரப்பட்டியிலேருந்து சோமசுந்தர பிரபு, எனது பொற்காலம் என அம்மா அப்பாவுடன் இருந்த காலம் தாங்க, தற்போது இருவரும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை அப்படிங்கிறது மட்டும் சொல்லாதீங்க தயவுசெய்து. சென்னை பழைய வண்ணாரப்பட்டை சோமசுந்தர பிரபு அவர்களே, நிச்சயமாக நம்மளுடைய அம்மா அப்பா நம்மோட ஆத்மாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம நினைக்கணும். நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்கிறாங்க.
1: நான் வெளிநாட்டில் 21 வருடங்கள் உலா வந்ததுதான் எனது பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன்.
0: நெய்விளக்கு MS தூயமணி, சிறு பிள்ளையாக பள்ளி பருவத்தில் சுற்றி திரிந்த காலம் தான், பெற்றோர் எவ்வளவு திட்டினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விட்டு சுற்றி திரிந்த அந்த காலம் இனிமேல் வராதுங்க, அதுதான் வாழ்க்கையில பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்தது வணக்கம் வேளங்குடி குணசுந்தரி சொல்லியிருக்க, குணசுந்தரி செல்வநாதன், வர்ணனை செய்த அழகு சேர்க்கும் அறிவிப்பாளர் இருவருக்கும் வாழ்த்துக்கள், எனக்கு திருமணமான நாள் தான் என்னோட பொற்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நிச்சயமா எல்லாருக்குமே ஒரு பொற்காலம் அப்படிங்கிறது இருக்குங்க. நேயர்கள் பார்த்தோம் அப்படின்னா 49 நேயர்கள் லைக் பண்ணியிருக்கிறாங்க, 88 நேயர்கள் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 5 நேயர்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் எல்லாருடைய கமெண்ட்ஸை படிக்கணுங்கிற ஆசைங்க, இருந்தாலும் என்ன செய்யறது, தருணம் இல்லையே.
2: எங்கள் குடும்பத்தோடு வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையா இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடித்திருந்த எங்களுக்கு காத்தடிச்ச அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயலடிச்சா ஏத்து நிற்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

பாயிண்ட் டு பாயிண்ட் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. உங்களிடமிருந்தும் ஆர்ஜே ஆர் குமார் மற்றும் ஆர்ஜே லக்ஷ்மி ரவி, இதில் ரெண்டு பேரும் உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியை நம்ம உங்களுடைய பொற்காலத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக நாங்கள் சொன்னோம். அந்த மகிழ்ச்சி எங்களுக்கு மன நிறைஞ்ச மனசாக மாறிட்டுங்க. ஆகாஷ்வாணி கரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. இன்று சொல்ல அரங்கத்தில் திரை இசை. நிகழ்ச்சியோட தொடக்கமாகவே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்க. நேர்களை, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று காலை 10 மணிக்கு மயிலாடுதுறை மாவட்டம் பூதனூர் பேருந்து நிலையம் அருகிலிருந்து நடைபெற உள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். சொல்லரங்கத்தின் திரையிசையில் தொடக்கமாக கவிதை பாடும் காரை பண்பலை 100.3 கடலோர கவிதைகள்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: செவியோடு இசைவாடும் சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து

0: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிற பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
2: நேயர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை முற்பகல் 11 ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. உங்களுக்கு ஒரு அன்பான செய்திங்க, காரைக்கால் பண்பலை உங்களை தேடி வருகிறது. வருகின்ற புதன் மாலை 4 ஒலிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இன்று காலை 10 மயிலாடுதுறை மாவட்டம் பூதனூர் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள்.
3: மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நாளை மாலை 6:40 நமது காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: சொல்லரங்கத்தில் திரையிசை பாடல்கள் ஒளி உலா வந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது ஒரு ஓடை நதியாகிறது.

0: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறை

0: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிறு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் பூதனூர் பேருந்து நிறுத்தம் அருகில் இருந்து வருகின்ற புதன் மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரைக்கால் வானொலியில் நீங்கள் பேச வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களா? பூதனூர் பேருந்து நிலைய நிறுத்தம் அருகில் இருந்து பதிவேற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பதிவிற்கு நீங்கள் உடனடியாக பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம். தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். காரை பண்பலை 100.3 அலைகள் ஓய்வதில்லை.

0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம். தார்பாய்கள், கிரினேட், ஓஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்குவோர் நாகை மூரா சன்சன் ரெடிமேட்.
2: மூரா சன்சன் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: சுலருங்கத்தின் திரையிசையில் புதிய பூவிது பூத்தது. தண்டலை இணைத்தோடு அந்த பாடலோடு நிறைவு பெற்றது. இது ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்கவிருப்பது பேரளம் சரோ CBSE ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் நெஞ்சம் பேசும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: பதிலை. வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நெஞ்சம் பேசும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு பேரளம் சரோ சிபிஎஸ்சி ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் ரோபோட்டிக் கிளாஸ் ரூம் பிரம்மாண்ட தொடக்க விழாவில் இன்றைக்கி இருக்கும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் தாளர் டாக்டர் ஜி வெற்றி செல்வம் அவர்கள் நம்மோடு.
1: வணக்கங்க, நான் வெற்றி செல்வம் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பள்ளியின் வளர்ச்சி என்பது கட்டிடங்கள் உயர்வதிலும் வசதிகள் அதிகரிப்பதிலும் மட்டுமில்லை, மாணவர்களின் சிந்தனை உயர வேண்டும், அவர்களின் திறமை வளர வேண்டும், அவர்கள் நாளைய உலகத்தை எதிர்கொள்ள வேண்டும். இதற்காக நாம் ஒவ்வொரு செயலையும் முன்னோடியாக இருந்து இந்த பள்ளிக்கே அறிமுகப்படுத்துகிறோம். இதன் மூலம் பல பள்ளிகள் விரிவடைந்து அந்த பள்ளியிலும் இது போன்ற

0: சிறந்த செயல்களை செய்து வருகிறார்கள். அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கிறது என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார். சரோசி பிஎஸ்சி ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் பிரம்மாண்ட ரோபோட்டிக் கிளாஸ் ரூம் திறப்பு விழாவுக்கு சீஃப் கெஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர் கே கலியமூர்த்தி ஐபிஎஸ் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் இப்போ நம்மளோட உரையாட இருக்காங்க.
2: அனைவருக்கும் வணக்கம். இன்று பேரளத்தில் உள்ள சங்கரா மெட்ரிகுலேஷன் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளியில் நிகழ்ச்சிக்காக அருமை நண்பர் வெற்றிச்செல்வம் அவர்கள் அழைத்ததின் பேரில் நான் இங்கு வந்திருக்கிறேன். இன்றைய தினம் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னதைப் போல இந்தியாவினுடைய வளர்ச்சி கிராமங்களில் இருக்கிறது என்று சொல்லுவார். அதை உணர்ந்து இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஆயுதம் கல்வி ஒன்றுதான் என்பதை உணர்ந்து பேரளம் போன்ற கிராமத்திலே வெற்றிச்செல்வம் அவர்கள் இந்த சங்கரா மெட்ரிக் பள்ளியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த பள்ளியிலே உள்ளபடியே இன்று ஏசி பஸ் ஏர் கண்டிஷன் வகுப்பறை ரொபாட்டிக் கிளாஸ் ரூம்ஸ் இவை அனைத்தையும் திறந்து வைப்பதற்காகவும் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக நான் உரை நிகழ்த்துவதற்காகவும் வெற்றிச்செல்வம் அவர்கள் என்னை அழைத்திருக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுவதற்காக மகிழ்ச்சியோடு நான் வந்திருக்கின்றேன். இந்த சங்கரா மெட்ரிக் பள்ளியும் நண்பர் வெற்றிச்செல்வம் அவர்களினுடைய முயற்சியும் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி நலமுடனே முன்னேற ஞானமுடன் அனைவரும் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

படிச்சா ஜெயிப்ப, இல்லனா தவிப்ப. சொல்றேன் கேளு, இருப்பது ஒன் லைஃப். பிறந்த பொறப்ப உலகம் மதிச்சா அதுதான் சொகுண்டா, இருப்பது ஒன் லைஃப்.

0: வெற்றி உறுதி, சாதனை நிச்சயம். ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பேரளம், சாரோ சிபிஎஸ்சி ஸ்கூல் பேரளம். அடுத்ததாக நம்மளோட பேச இருக்காங்க மல்லியம் வி ராமன் அவர்கள். வணக்கம் சார்.
1: நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சரோ இன்டர்நேஷ்னல் பள்ளியில் தமிழகத்திலே முதல் முறையாக எதையுமே சிறப்பாக செய்யக்கூடிய அன்பு நண்பர் வெற்றிச்செல்வம் அவர்கள் ரொபாட்டிக் கிளாஸ் ரூம்ஸ், ஏசி கிளாஸ் ரூம், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஏசி பஸ்ஸு இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்றைக்கி இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில் ஏஐ, அதுக்கு மட்டுமல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து டேட்டா சயின்ஸு எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும் பொழுது அந்த டெவலப்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக முன்னெடுத்து செய்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சங்கரப்பள்ளி தாளாளர் வெற்றிச்செல்வம் அவர்கள் மிக சிறப்பாக செய்வார்கள். ஒரு சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸை பேரளம் பகுதியில் உள்ள ஒரு ஊரில் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத

முன்னெடுத்து பல்வேறு பள்ளிகளுக்கு சென்று பல்வேறு இடங்களை பார்த்து அங்கே எதை வித்தியாசமாக செய்கிறாங்க, பல்வேறு நாடுகள் எதை வித்தியாசமாக செய்கிறாங்களோ அதை முன்னெடுத்து இன்றைக்கி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவருடைய இந்த முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன்.

0: பேரளம் சரோசி பிசிசி சங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் ரோபோட்டிக் கிளாஸ் ரூம் பிரம்மாண்ட தொடக்க விழாவிற்கு இன்னைக்கு வந்திருக்கோம். வந்திருக்கக்கூடிய ஒரு பெற்றோரை சந்திக்கிறோம். இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோரை ஒருத்தவங்களை சந்திக்கிறோம். வணக்கம்மா.
1: வணக்கம் சார். என்னோட பையன் இப்போ தான் முடிச்சுட்டு கோவையில் வந்து எஸ்கேசிஇடியில் இன்ஜினியரிங் படிக்கிறான். எங்கள் பாப்பா இங்கே 11th படிக்கிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
0: ஓகேம்மா. இப்போ இங்கே ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு பாப்பா?
1: கோச்சிங்லாம் நல்லா பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க, குட் மேனர்ஸ்லாம் இருக்குது, பேரண்ட்ஸுக்கெலாம் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அது இல்லாமல் தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா பேரளம் ஸ்ரீ சங்கரா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும்தான் ரோபோட்டிக் ஏசி கிளாஸ் ரூம் ஏசி பஸ்ஸு இப்போ தான் நியூவாக இப்போ இனாக்ரேஷன் பண்ணுறாங்க. இதுக்கு கூட மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கலியமூர்த்தி மிஸ்டர் கலியமூர்த்தி சார் ஐபிஎஸ் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கொடுக்குறாங்க. கிளாஸ்லாம் நல்லா நல்ல பழக்க வழக்கங்களோட பசங்க நல்லா படிக்கிறாங்க.
0: இங்கே சங்கரா மெட்ரிகுலேஷன் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம பசங்க படிக்கும்போது என்ன தனித்துவமான விஷயங்கள்லாம் இங்கே சொல்லித்தராங்க?
1: இங்கே வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்கூலை ஒப்பிடும்போது இங்கே நல்லா ஸ்டேட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரேங்க் எடுத்திருக்கு 10th நம்ம ஸ்கூலு. அது இல்லாமல் நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாமே இங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. மற்ற ஸ்கூலை ஒப்பிடும்போது ஸ்ரீசங்கரா மெட்ரிகுலேஷன் பேரளம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. கோச்சிங்லேயும் சரி எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக வர்றாங்க.
0: விளையாட்டு துறையில் எப்படி பண்ணிட்டு இருக்கு?
1: ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா ப்ளே கிரவுண்ட் இப்போ நியூவாக அரேஞ்ச் பண்ணி அதில் வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் பசங்க ஸ்டேட் லெவலில் முதலிடம் பிடிக்கிறாங்க.
0: சரிம்மா, ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ சார்.

0: பேரளம் சரோ சிபிஎஸ்சி ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷனில் இன்றைக்கி ஒரு ஆசிரியரை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: உங்கள் பேர்?
1: பிரியதர்ஷினி.
0: சொல்லுங்கம்மா, உங்கள் ஸ்கூலை பற்றி.
1: நான் சரோ இன்டர்நேஷ்னல் சிபிஎஸ்சி ஸ்கூலில் 4 இயர்ஸாக டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 4 இயர்ஸில் வந்து எங்கள் ஸ்கூல் எப்படி இருந்ததோ அந்த 6 இயர்ஸ், மோர் தென் 6 இயர்ஸ் ஆகிட்டு தொடங்கி இந்த 4 இயர்ஸில் வந்து இருக்கிற எப்படி நாங்கள் இருந்தோமோ அதை விட நல்லா டெவலப் ஆகி தான் இருக்கும். பசங்களுக்கு ஸ்போக்கனும் சரி, அபாக்கஸ், ரொபாட்டிக்ஸு, ஈஸியாக ஆக்டிவிட்டீஸு, ப்ளஸ் ஸ்பீட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக கொண்டு வந்துட்ருக்கோம் சார் எங்கள் ஸ்கூலில். ப்ளஸ் வந்து பசங்க ஸ்லோ லேனராக இருந்தாலுமே அவங்கள எப்படி ஃபாஸ்ட் லேனராக கொண்டு வரதுங்கிற ஆக்டிவிட்டீஸையும் எங்கள் டீச்சர்ஸ் வச்சு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க?
1: பரதம், வெஸ்டர்ன் டான்ஸ், கராத்தே, கன் ஷூட்டிங், ஸ்கேட்டிங், லைக் திஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வேறு மாஸ்டர்ஸ் வெளியிலேருந்து வந்து அவங்களுக்கு 2 ஹவர்ஸ் ட்ரைனிங் தருவாங்க.
0: ஓகே மேம், ரொம்ப நன்றிம்மா.
1: Thank you, sir. Thank you.

0: then you point the trigger finger. If this is your war, then I'm a soldier. Show me my flag, I'm a flame of fire. Fire, fire, fire.
1: நம்ம நாடு அங்க தோத்துக்கிட்டு இருக்கப்ப

0: சரோ சிபிஎஸ்சி ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இன்றைக்கி கிராண்ட் ஓப்பனிங் இனாக்ரேஷன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ரோபோட்டிக் கிளாஸ் ரூமுக்காக இந்த வந்திருக்கக்கூடிய ஒரு பெற்றோரத்தை சந்திக்கிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், நான் திருவாரூர்லேருந்து வரேன். என்னோடய பசங்க ரெண்டு பேரும் இங்கே தான் படிக்கிறாங்க. 10th ஒரு பையனும் 7th ஒரு பொண்ணு தனிச்சிக்காங்க. 10th வந்து அஸ்வின்ரான் படிக்கிறாங்க. நான் திருவாரூர்லேருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டான டயத்துக்கு பஸ்ஸெல்லாம் வந்துடுது. எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக கொடுக்குறாங்க சார். இந்த ஸ்கூலில் நல்ல ஒபீடியண்ட்டாக பசங்க இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது சார். நிறையா ஒபீடியண்ட்டாக கற்றுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே நீ பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது சார். வேன்லேருந்து கிளாஸ் ரூம்லேருந்து எல்லாமே ரொம்ப அருமையான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணுறாங்க ஏசி பஸ்ஸு, ஏசி கிளாஸ் ரூமு, ரோபோட்டிக்கு, அது மாதிரி ரோபோட்டு பாடம் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப அருமையாக தமிழ்நாட்டிலே முதல் முறையாக இன்றைக்கி வந்து திருவாரூர்லேயே பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த நம்ம சங்கரா மெட்ரிகுலேஷன் மற்றும் சரோ இன்டர்நேஷனல்ஸ் பள்ளி மிக சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க சார். ரொம்ப அருமையாக இருக்குது. மேலும் மேலும் இந்த பள்ளி வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி அடைந்து இங்கே உள்ள ஸ்டூடெண்ட் எல்லாமே மிகப்பெரிய தலைவர்களாகவும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஆட்சி நிர்வாகத்தையும் நல்ல ஒரு ஃபேமிலியையும் நல்ல ஒரு நிர்வாக திறமையாக உள்ள ஸ்டூடெண்டாக இந்த பள்ளி வளர்ந்து தரணும்னு வேண்டிக்கிறேன். அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து சங்கரா மெட்ரிகுலேஷன் அருமையான ஒரு ஸ்கூல் கிரவுண்டு வச்சுருக்காங்க, ப்ளே கிரவுண்டு. இங்கேருந்து தேர்ச்சி பெற்று பல விளையாட்டு வீரர்களை உருவாக்குற இந்த பள்ளி, இந்த பள்ளின்னு சொல்ல போனாமல் அந்த தாளால் வந்து மிக சிரமப்பட்டு ரொம்ப அருமையான முறையில் இந்த கோச்சிங் டீச்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த டீச்சராக நல்ல ஒரு எம்எட் முடித்ததுலேருந்து நல்ல ஒரு பெரிய பெரிய பேர் எடுத்த பள்ளியிலிருந்து இங்கே வந்து டீச்சர்ஸ் எல்லாம் பங்கு கொண்டுறாங்க. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமை. எல்லா டீச்சர்ட்டையும் நானும் பேசியிருக்கேன். ரொம்ப கைண்ட்லி அப்ரோச்சு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டை வந்து யாரும் அடிக்கிறதில்ல, அது மாதிரி துன்புறுத்து கிடையாது. அருமையான ஒரு வாழ்க்கையில் நீ என்ன கற்றுக்கிற போகணும், நீ என்ன கற்றுக்கிற போகிற அப்படிங்கிற நடைமுறையில் பாடத்தை மிக துல்லியமாகவும் தெளிவாகவும் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. 100% தேர்ச்சியை நோக்கி இந்த பள்ளி போயிட்டுருக்கு சார். அதனால் பொதுமக்களால் அனைவரும் நல்லா கூர்ந்து இந்த பள்ளியோட தேர்ச்சி விதத்தையும் இந்த மக்களாகி நீங்கள் நல்லா புரிந்து கொண்டு இந்த பள்ளியில் நல்ல தங்களது குழந்தைகளையும் சேர்த்து மிகவும் இந்த குழந்தைங்களையுடைய நல்வாழிப்படுத்த உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சார்.
2: படிச்சா ஜெயிப்ப இல்லனா தபிப்ப சொல்றேன் கேளு, இருப்பது ஒன் லைஃப். பிறந்த பொறப்ப உலகம் மதிச்சா அதுதான் சொகுண்டா, இருப்பது ஒன் லைஃப்.

0: அடுத்ததாக வந்து சரோ சிபிஎஸ்சி ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி பேரளத்தில் இங்கே படிக்கக்கூடிய ஒரு மாணவியை சந்திக்க போகிறோம். வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: என்ன படிக்கிறீங்க இங்கே? என்ன
1: பண்ணு? நாங்கள் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் இங்கே ஸ்ரீ சங்கரா ஸ்கூலில்.
0: உங்கள் பேருமா?
1: என் பேர் டி ஸ்ரீதன்யா.
0: ஸ்ரீதன்யாவா? ஆ, சொல்லுங்கள் உங்கள் ஸ்கூலை பற்றி.
1: எங்கள் ஸ்கூலில் தமிழ்நகரத்துலேயே எங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஸ்கூலில் வந்து ரொம்ப கோச்சிங்லாம் சூப்பராக சொல்கிறாங்க. ஸ்போக்கன் எல்லாமே சூப்பராக சொல்லித்தராங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்மார்ட் கிளாஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸ்போக்கன் கிராமட்டிக் எல்லாமே சூப்பராக சொல்லித்தராங்க.
0: இங்கே உங்கள் டீச்சர்ஸ்லாம் எப்படிம்மா உங்களுக்கு நடத்துகிறாங்க?
1: ரொம்ப கைண்டாகவும் பிஹேவ் பண்ணுறாங்க, சூப்பராகவும் நடத்துகிறாங்க கோச்சிங்ஸ்லாம்.
0: எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது?
1: எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் டியூஸ்டே வைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் போகிறவங்க சிசிஏலாம் வைப்பாங்க.
0: உங்களுக்கு எது பிடிச்சது?
1: எனக்கு வந்து இந்த ஸ்கூல்லே வந்து ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இந்த இசிஎல் அட்டன் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: ரொம்ப நன்றிம்மா.
1: தேங்க்யூ.
0: அடுத்ததாக இன்னொரு மாணவியை சந்திக்க போகிறோம். வணக்கம்மா.
2: வணக்கம்.
0: உங்கள் பேர்?
2: எஸ் சாதனா.
0: சாதனா, சொல்லுங்கள் சாதனா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை பற்றி சொல்லுங்கள். இங்கே கோச்சிங்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க? டீச்சர்ஸ்லாம் உங்கள்கிட்ட எப்படி கைண்டாக நடந்துக்கிறாங்களா? எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.
2: சங்கரா ஸ்கூல் வந்து கோச்சிங்லேயே பெஸ்ட்டான ஸ்கூல். தமிழ்நாட்டிலேயே ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் ரூம், ஏசி கிளாஸ் ரூம்லாம் இந்த ஸ்கூலில் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் ஸ்போக்கன்லாம் சூப்பராக சொல்லித்தருவாங்க. எங்களுக்கு வந்து இங்கே படிக்கிறதுக்கு பெருமையாக இருக்குது. இங்கே வந்து ஸ்மார்ட் டிவிலாம் இருக்கும், அதில் தான் கிளாஸ்லாம் எடுப்பாங்க. அதனால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக பண்ணிக்கலாம்.
0: இன்றைக்கி ரோபோட்டிக் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி உங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
2: எந்த ஸ்கூல்லையுமே ரோபோட்லாம் வந்து கிளாஸ் எடுக்காது, எங்கள் ஸ்கூலில் தான் எடுக்குது. ஆனால் டீச்சர்ஸ்கிட்ட இல்லாத ஏஐ மைண்டு வந்து ரோபோட் எடுக்கிறதுனால அப்போ எங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரோபோட்லாம் வந்து கிளாஸ் எடுக்கும் போது எங்களுக்கு படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும்.
0: ரொம்ப நன்றிம்மா.
2: தேங்க்யூ.
0: நேயர்களே, சரோ சிபிஎஸ்சி ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பேரளத்தில் கிராண்ட் இனாகரேஷன், அதாவது ரோபோட்டிக் கிளாஸ் ரூம், ஏசி கிளாஸ் ரூம்ஸ், ஏசி ஸ்கூல் பஸ்க்கான கிராண்ட் ஓப்பனிங் இன்றைக்கி சூப்பராக போயிட்டுருக்கு. இந்த நிகழ்வில் உங்களோட இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆந்தக்குடி ஏஎம் அருள் பிரகாஷ். நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பேரளம் சரோ சிபிஎஸ்இ ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலின் நெஞ்சம் பேசும் நேரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்கொடி அருணாமணி வண்ணன் மற்றும் ரேகா அருள் பிரகாஷ்.
1: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. சிந்தனை துளி, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பூமியின் சுவாசத்தை காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தோழிகள் இணைவிற்கும் இந்நிகழ்ச்சி வணக்கம். தோழி, இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள். என்ன நாள்? தேசிய விளையாட்டு தினம். இந்தியாவின் புகழ்பெற்ற ஹாக்கி வீரரான மேஜர் தயான்சந்தோட பிறந்த நாளை போற்றும் வகையில இந்த நாள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. விளையாட்டோட முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தான் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருது. இந்த தருணத்துல நம்ம என்னத்தை பத்தி பேசலாம்? பள்ளி பருவத்துல நீங்க மைதானத்துல விளையாடிய விளையாட்டுகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பள்ளிக்கூடம் என்றாலே பாட புத்தகங்களும் ஆசிரியர்களும் மட்டும் நினைவுக்கு வருவதில்லை. நண்பர்களுடன் நான் சேர்ந்து ஓடிய மைதானம், விளையாட்டில் ஏற்பட்ட சின்ன சின்ன சண்டைகள், காயங்கள், வெற்றி பெற்ற போது எழுத ஆரவாரம், தோல்விக்கு பிறகு வந்த சிரிப்பு தான் முதல்ல நமக்கு நினைவுக்கு வரும். கில்லி, கபடி, கோகோ, கண்ணாமூச்சி, கிரிக்கெட் அப்படின்ற அந்த காலத்துல செல்போன் இணையமும் இல்லாம நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இன்னைக்கு அந்த இனிமையான பள்ளி பருவத்துல ஒரு சின்ன பயணத்துக்கு நம்ம போலாம். பள்ளி பருவத்தில் மைதானத்தில் நாம் விளையாடிய விளையாட்டுகள் பற்றி உங்களது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் தோழிகளே. உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்கலாம், அழைக்கலாம். 43368 என்ற முன்னணி பெயனை தொட்டு 2311231 அல்லது 2998 அல்லது 2995 இது வணக்கம் தோழி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
3: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது.
2: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
3: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
2: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
4: நிகழ்ச்சிக்காக இணை வரும் முதல் தோழியை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: சொல்லுங்கம்மா, யார் எங்க அழைக்கிறீங்க?
5: காரைக்கால் நளினி.
4: சொல்லுங்கம்மா, பள்ளி பருவத்துல எல்லாருமே நல்லா இருக்கோம்மா. பள்ளி பருவத்துல மைதானத்துல என்னென்ன விளையாட்டுக்கெல்லாம் விளையாடி இருக்கீங்க?
5: பள்ளிக்கூடத்துல விளையாட்டு தான் மேடம் எனக்கு முதல்ல, அப்புறம்தான் படிக்கலாம்.
4: என்னென்ன விளையாட்டுகள் விளையாடுவீங்க?
5: வாலிபால், உணவு விடுமுறை அப்ப கபடி, கொக்கோ, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ஈட்டி எறிதல், எல்லாத்துலயுமே கலந்துப்பேன், எல்லாமே விளையாடுவேன்.
4: கண்டிப்பாம்மா. அப்போ வந்து உடல் வந்து நல்லா வலிமையாக இருக்கும் நம்ம அந்த எப்படி சொல்கிறது, கிரவுண்டில் போய் ஓடி ஆடி விளையாடும் போது. இப்போ அந்த தருணம் வந்து அதே மாதிரியான உங்களை வாலிபாலு, ஃபுட்பாலு, கபடி, கோக்கோலாம் விளையாட முடியுமா அதே உற்சாகத்தோட?
5: 26
4: நம்மளால ஓட முடியுமோ, ஓடி கீழே விழுந்துட்டோம்னா என்ன பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம். பரவாயில்ல பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பாம்மா கண்டிப்பா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
5: நன்றி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை நாம் சந்திக்கலாம். வணக்கம் தோழி.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார், எங்கன்னு அழைக்கிறீங்க?
3: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியில இருந்து லதா பேசுறேங்க மேடம்.
2: சொல்லுங்கம்மா, பள்ளி பருவத்துல மைதானத்துல விளையாடிய விளையாட்டுகள் ஞாபகம் இருக்கா?
3: நிறைய இருக்குங்க மேடம்.
2: என்னென்ன விளையாட்டுகள்?
3: வந்து விளையாட்டு பிரிடுனே ஒண்ணு வைப்பாங்க மேடம், தீட்டி பிரிடுனே, ரிங் பால், த்ரோ பால், ஃபுட்பால் இதெல்லாம் விளையாடுவோம் மேடம். அதுக்குன்னு ஒரு எக்ஸாம் வச்சு நடத்துவாங்க.
2: சின்ன வயசுல அதெல்லாம் இன்னைக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. சரிங்களா,
3: முத்திரை மேடம், அது
2: முத்திரை பதிச்ச ஒரு மெடல் மாதிரி ஒன்னு கொடுத்துருக்காங்க.
3: மெடல் மாதிரி ஒன்னு கொடுத்தாங்க மேடம்.
2: ஓகேமா.
3: அப்புறம் எங்க அக்கா ஊருக்கு போனேன்னா அந்த கன்னி பொங்கல் இன்னைக்கு ஓட்ட பந்தயம் சேனார் களி அதெல்லாம் நிறைய பாத்திரம் இருக்கும் மேடம், சில்வர் பாத்திரம், டப்பா, செம்படம்.
2: ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அதாவது
3: நிறைய வாங்கிருக்கேன் மேடம்.
2: விளையாட்டுன்னு சொல்லும்போது, விளையாட்டுன்னு சொல்லும் போது நம்மளே அப்படி இறங்கி சின்ன குழந்தை ஆயிடுவோம் பாருங்க.
3: சின்ன குழந்தை ஆயிடும், ஜாலியா இருந்துச்சு மேடம்.
2: ரொம்ப சந்தோஷமா. இந்த சந்தோஷத்தோட ஒரு பாடல் ஒண்ணு சொல்லுங்க.
3: அதே குஷி படத்துல இருந்து. யார் சொல்வதோ பதில், யார் சொல்வதோ.
2: நன்றி.
3: நன்றிங்க மேடம்.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: வலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ். நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11:00 ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8:00 மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நிகழ்ச்சிக்காக இணையவரும் அடுத்த தோழியை நாம் சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
4: முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்கம்மா, பள்ளி பருவத்துல நீங்க விளையாடின விளையாட்டுகள் மைதானத்துல ஞாபகம் இருக்கா?
4: ஞாபகம் இருக்குமா? பள்ளிக்கூடத்துல ஷிப்பிங் போர்டு விளையாண்டது, கயிறு தாண்டினது, ஸ்விம்மிங் விளையாண்டது, சில்லு கோடு விளையாடுவோம், கோகோ விளையாடுவோம், கிரவுண்ட்ல பல்லாங்குழி தாயக்கட்டை எல்லாம் விளையாடுவோம், கயிர் தாண்டது எல்லாம் விளையாடுவோமா, குளத்துல நீச்சல் அடிக்கிறது எல்லாம் செய்யுங்க, விளையாடுவோம்.
0: எல்லாமே விளையாண்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா.
4: எல்லாம் விளையாண்டு இருக்குமா? எல்லாம் ஞாபகத்துல இருக்குமா?
0: கண்டிப்பாமா. சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
4: படம் மகாராசன் பாடல் அரைச்ச அரைச்ச சந்தனம், அந்த பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அதற்கு முன்னதாக காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜ்ல நிறைய தோழிகள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் படிச்சிடலாம். தமிழ் சுடர் கடலூர் துறைமுகத்திலேருந்து கோகோ, கயிறுழுத்தல், வலைப்பந்து, பேட்மிண்டன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா யார் சொல்லியிருக்காங்க? மணக்குடியிலேருந்து சத்யா, ஓட்டப்பந்தயம், லாங் ஜம்ப் மிகவும் மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஜெயங்கொண்டத்துலேருந்து மெர்சிராணி கலைவாணன் என்ன சொல்லியிருக்காங்க? என் பள்ளி பருவத்தில் மைதானத்தில் விளையாடிய விளையாட்டுகள் கபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு உயரம் தாண்டுதல் சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நொண்டி, கோகோ, ஜல்லி, கோடு, கபலி அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம்னு சொல்லியிருக்காங்க. கொடிக்கால்பாளையம் ஃபைரோஸ் பானு, ஓட்டப்பந்தயம், கபடி, இறகுப்பந்து, கோகோ, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற பள்ளி மைதானத்தில் விளையாடுகிய அந்த விளையாட்டுகள் வெறும் விளையாட்டுகள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அழகான நினைவுகள்னு சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர்லேருந்து ஃபாத்திமா, ஸ்கிப்பிங் எல்லாம் விளையாண்டிருக்காங்களா, ரிங் பால் ஓடி பிடிச்சு விளையாடிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர், மடப்புறம், நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க? கபடி, கோகோ, ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், கோலாட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி அன்னப்பன் பேட்டையிலேருந்து கபடி, உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி கனிமொழி, அசோக்ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க? நான் மைதானத்தில் விளையாட விளையாட்டுகள் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஓட்டப்பந்தயம், ஸ்கிப்பிங்கு இதெல்லாம் நாங்கள் வந்து விளையாண்டுருக்கோம். மல்லியம் அமுதா வந்து எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு ஓட்டப்பந்தயம், அது ஒரு சுகமான அனுபவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர் ஓட்டப்பந்தயம்னு சொல்லியிருக்காங்க. வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் எப்படி சொல்லியிருக்காங்க, கண்ணாமூச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நண்பர்களுடன் விளையாடிய கண்ணாமூச்சி, அது ஒரு கனா காலம், திரும்பவே வராது, வராத காலம், நினைவில் நீங்காத காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கயிறு இழுத்தல் நாங்கள் விளையாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தராயன் கோட்டை மாலதி சொல்லியிருக்காங்க. பன்னங்கட்டங்குடி அனுஷ்யா சங்கர் கொக்கோ, கபடி, ஸ்கிப்பிங் அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வைத்தீஸ்வரன் கோவில் தமிழ் தாமரை செல்வி, கோகோ, ரிங் பால், வட்டு எறிதல், ஸ்கிப்பிங், கபடி, குண்டு எறிதல், மியூசிக்கல் சேர், லாங் ஜம்ப், இன்னும் பல விளையாட்டுகள் விளையாடி இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து அருள், ஷாலினி, ரியா, பள்ளி படிக்கும் போது நிறைய விளையாடலாம் விளையாட்டுகள் இருக்குது, பரிசுகள் வாங்கியும் இருக்கேன், பாண்டிச்சேரி வரைக்கும் போய் விளையாடி இருக்கிறேன், படிப்பு முடிந்தது, விளையாட்டும் முடிந்தது, அது ஒரு கனா காலம், திரும்ப விளையாட சொன்னாலும் எனக்கு வந்து சான்ஸ் கிடைச்சா நான் விளையாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டப்பந்தயம் அப்படின்னு சொல்லிட்டு விவிதா

விலாசினி திருவாலங்காட்டிலேருந்து சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் கபடி வாலிபால், அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்க, கோகோ கபடி ஸ்கிப்பிங் கயிறு ஓட்டப்பந்தயம் உயரம் தாண்டுவது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. தோழி கேட்ட அந்த பாடல்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை, நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
3: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
4: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
5: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
2: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி. வணக்கம் தோழி.
6: இனிய காலை வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
6: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
2: தனலட்சுமி அம்மா, சொல்லுங்கம்மா, பள்ளி பருவத்துல மைதானத்துல நீங்க விளையாடிய விளையாட்டுகள்னா என்னென்ன விளையாட்டுகள்?
6: நிறைய சிப்பிங் ஏர் விளையாடி இருக்கோம், ஓடி பிடிச்சி கண்ணை பத்திட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறது, அப்புறம் வந்து பிடிக்கிறதுன்னு ரொம்ப ஜாலியா இருக்கும் மேடம் இந்த விளையாட்டெல்லாம்.
2: ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
6: பொன்மன செல்வல இருந்து ஏடான எடுத்த தொட்டு பொன்னான எழுத்தாளே.
2: நன்றி.
7: பிரமாதம்
8: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
7: சபாஷ் சபாஷ்.

0: நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். நேர்களே, இன்று மாலை 5:35 நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் பாட்டா ஃபுட்வியர், வேளாங்கண்ணி அம்மா ரெசிடென்சியின் ஆலய உலா, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் கொடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை.
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
2: கற்பகம் சைக்கிள் மார்ட் நாகப்பட்டினம்.
1: பாட்டா ஷூஸ், செப்பல்ஸ், பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
2: பாட்டா ஃபுட்வியர் நாகப்பட்டினம்.
1: பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ECR ரோட் பறவை.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி. வணக்கம் தோழி, சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: அதெல்லாம்
0: பாக்கும்போது உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கும்?
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த நினைவுகளை மறக்க முடியாது. இன்னைக்கு நினைவுபடுத்தியதுக்கு பண்பலைக்கும் தோழிக்கும் வணக்கம் மேடம், ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷமா. இந்த தருணத்துல உங்களுக்கு பிடித்த பாடல்னா என்ன பாடல்மா?
3: தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணி விட்டு அந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஒளிபரப்புங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி.

0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி. வணக்கம் தோழி.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: ரொம்ப
0: சந்தோஷமா. உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
1: பாரதி கண்ணம்மா படத்துல இருந்து செந்தலுக்கு தெரியுமா?
0: நன்றி.

விளையாட்டு என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது நம் குழந்தை பருவத்தின் ஒரு அழகான அத்தியாயம். மைதானம் மாறலாம், விளையாட்டுகள் மாறலாம், ஆனால் பள்ளி பருவ விளையாட்டுகள் நினைவுகளில் என்றும் மாறாது.

நிறைவு பெற்றது. வணக்கம் தோழி. நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு கரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

நேயர்களை நாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12 மணி. எஃப்எம் எக்ஸ்பிரஸ் நமது பண்பலை இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.

இந்த அறிவிப்பை தொடர்ந்து 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தளிர் பங்கேற்பவர் செல்வி ஆர் தங்க லட்சிகா. 12:55 பன்னிசை சீரும் என தொடங்கும்.

அதுக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் நண்பெண்டா. 5:15 கலக்கல் நேரம், 5:35 அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் கொடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் ஆர். சுந்தரபாண்டியன். 6:20 நாச்சியார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் இசைத்தோரிகை. 7:25 காரைக்கால் கேஎஃப்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் காளான் வளர்ப்பும் அதன் மதிப்பு கூட்டலும். அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் கிராமம் தின்னக்குடி எஸ் சந்திரா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளைய பாரதம் இன்றைய பாரதத்தில் நாகப்பட்டினம் ஏடியம் மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி. 8:30 இளைய பாரதம் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். 9:00 ஆங்கில செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 10:30 இரவும் மலரும் தொடர்ந்து கேட்கலாம். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். பதினொன்று துயிலும் முன் இன்று ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். பிற்பகல் 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் சுவல்லரி வழங்கும் கதையும் காணமும். நேயர்கள் இதுவரை கேட்டது எஃப்எம் எக்ஸ்பிரஸ். நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகளை பற்றிய ஓர் நினைவூட்டலாய் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

நேயர்கள் இனி கேட்கலாம். மனதில் நின்று வை. காற்றலையில் கவி பாட வருகிறது கடித வழி கானங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலுக்கு கடிதம் எழுதி காத்திருக்கும் அன்பு உள்ளங்கள், வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, திருமழிசை மணிவண்ணன், ராணி.

வாரியங்காவல் கதிரவன், வாகையூர் ராமசாமி, திட்டக்குடி செல்வராசு, திருச்சி முத்தரசநல்லூர் நவநீதன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சீர்காழிவட்டம் மேலமாத்தூர் கலைஞர்தாசன் பாரி. இவர்களுக்கான ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் முதல் மரியாதை.

இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான

0: என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் மனதில் நின்றவாய். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலுக்கான விருப்பம் செமனார் கோயில் கண் ஸ்ரீராமலு, விநாயகா, லட்சுமணன், சரஸ்வதி, கபிலன், மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம், அமுதா, திருக்கலாச்சேரி, பூதனூர், உமா, ஜெய்சங்கர், பூம்புகார், சுந்தரவள்ளி, சங்கரன், ராஜா, நெய்தவாசல், பார்த்தசாரதி, திருவாளி, விஜய், பாரதி, பக்கீர்சாமி, சித்ரா, சூர்யா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, செந்தில், குமரன் இவங்களுக்காக பாடல் வருதுங்க. பாடல் ஒழிக்கவிருக்கும் திரைப்படம் அரண்மனை கிளி.

0: காரைக்கால் திருமலகாயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலகாயன் பட்டினம் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போ.

0: பட்டணம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலைராயன் பட்டினம் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பண்பலையின் மனதில் நின்றவாய். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடலுக்கு கடிதம் எழுதி காத்திருக்கும் அன்பு உள்ளங்கள் திருவாரூர் கூடூர் மாலாதேவி, ரவீந்தர், மரகதவேலன், சுகன்யா, அருண்மொழி அரசன், ஸ்ரேயாஸ்ரீ, பழையவளம் உமாதேவி, காட்டூர் சங்கீதா, திருவீழி மிழலை, புனிதா, அபி, சுபா, திருவாரூர் கந்தசாமி, செல்லம்மாள், வானகிரி, திலகா, கவியரசன், இளவரசன், தமிழரசன், இவங்களுக்காக பாடல் வருதுங்க மௌனராகம் படத்திலிருந்து.

மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலுக்கான விருப்பம். நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி, கோவனூர் கார்த்தி, பிரதீபா, சாய் யாதி, சக்தி ஸ்ரீ, பரணிதரன் இவங்களுக்காக பாடல் வருதுங்க. வருஷமெல்லாம் வசந்தம் படத்திலிருந்து.

நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சியும் பண்பலையின் மனதில் நின்றவாய். நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடலுக்கு கடிதம் எழுதி காத்திருக்கும் அன்பு உள்ளங்கள் நன்னிலம் எம் அம்பலவாணன், மல்லிகா, மேகநாதன், திவ்யா, காங்களாஞ்சேரி ஜிஆர் நகர், முருகேசன், மைதிலி முருகேசன், இனியா, சோரனூர் காமாட்சி சுப்பிரமணியன், விளமல் கூட்டுறவு நகர், கார்த்திகை வீதி, வி தியாகராஜன், கமலேஷ், கமலப்பிரியா இவங்களுக்காக பாடல் வருதுங்க சூரிய வம்சம் படத்திலிருந்து.

0: நிறைவு பெற்றது. மனதில் நின்ற வாய் நேயர்களின் நினைவிற்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் என்ற தலைப்பில் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க காத்திருப்போம் நேயர்களே. நேயர்களே, காரைப்பண்புலை குறித்து உங்களது தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. பாட்டு மட்டும்தாங்க, அதை பாடுறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும். அந்த பாட்டு சாம்ராஜ்யத்தில் என்றென்றும் இணைந்திருக்கணுமா? அப்போ நீங்கள் இணைந்திருக்கணும் காரைக்கால் பண்புலையோடு. இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கல பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டுச் செல்வதற்கு முன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த பயணத்தின் போது பாதுகாப்பு, எரிசக்தி, டிஜிட்டல், தொழில் மற்றும் வர்த்தக துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் திரு ஷவுகத் மிர்சியேவுடன் விவாதிக்க உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். டாஷ்கண்டில் உள்ள அரசு பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையத்திற்கும் லால் பகதூர் சாஸ்திரி நினைவகத்திற்கும் தாம் செல்ல உள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கிர்கிஸ்தான் செல்ல உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் அவசியத்தை இந்தியா இந்த மாநாட்டில் வலியுறுத்தும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். சிகாகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடனும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சு நடத்த உள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அம்ரிஸ்டரில் விவசாயிகளிடம் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிற நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். பஞ்சாபின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பட்டியலிட்டார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே 3வது வந்தே பாரத் விரைவு ரயில் விரைவில் இயக்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் ரயில் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை

0: வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை இந்த ஒப்பந்தம் மேலும் வலுப்படுத்தும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. சிஎன்ஜி விலை ஒரு கிலோவிற்கு 3.89 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக இந்திரபிரஸ்தா நிறுவனம் கூறியுள்ளது. இதன்படி தில்லியில் சிஎன்ஜி விலை கிலோ ஒன்றுக்கு 88.92 ரூபாய் உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கும் உயர் மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மாநில அரசு செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: டெலிமெடிசன் ஒரு ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஹப் அண்ட் ஸ்போக் மாடல்ல அந்த உயர் சிறப்பு மருத்துவ சேவையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கிடைக்கணும், அனைத்து தாலுக் ஹாஸ்பிட்டலும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பண்ணிருக்கிறோம். அப்புறம் ஃபாரின்ல படிச்ச டாக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் எல்லாம், அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் எல்லாம் இதுவரைக்கும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில தான் நம்ம அவங்களுக்கு எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு நம்ம கொடுத்துட்டு இங்க ஒரு 30 ஃபாரின்ல இருந்து படிச்சவங்க எல்லாம் இன்டர்ன்ஷிப் பண்றாங்க, பயிற்சி மருத்துவரா இங்க பணிபுரியறாங்க. அது மட்டும் இல்லாம டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது புதுநிலை போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் படிக்கிறவங்க அவங்க 3 மந்த்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரெசிடென்சி ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. அதனால கூடுதல் மருத்துவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு கேத் லேப் கொடுத்துருக்கோம். ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ்க்கு காப்பாற்றக்கூடிய அளவுல நம்ம ஒரு கேத் லேப் வசதியும் நம்ம அறிமுகப்படுத்துறோம் நம்ம சொல்லியிருக்கிறோம். இங்க கியூ எல்லாம் இருந்தா அவாய்ட் பண்றதுக்கு நலம் அந்த ஏங்கிற சாட்பாட் சொல்லியிருக்கோம். கியூல நின்று இருக்க தேவையில்லை, அவங்க வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். அப்புறம் கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வர போறோம். நீண்ட நேரம் அவங்க வெயிட் பண்ண தேவையில்லை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்பட பலர் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். பிரபல ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்த தினத்தை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுவதாக அவர் தெரிவித்தார். அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரம் விளையாட்டிற்காக செலவிட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான உடல்நலம் வளமான நாட்டை உருவாக்க அடித்தளமாக இருக்கும் என்றும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். தியோரியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மகளிர் மற்றும் வர்த்தகர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்த சமூக விரோத கும்பல்கள் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். அருணாச்சல பிரதேசத்தில் இளையோர் மேம்பாட்டிற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பேமா கண்டு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இளையோருக்கு உரிய வாய்ப்புகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்யும் என்று கூறினார். இதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இதனை இளையோர் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பேமா கண்டு கேட்டுக் கொண்டார். நேபாள வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. 8 மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2000 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே மீட்பு பணிகளில் உதவுவதற்காக 11 பேர் கொண்ட இந்திய குழுவினர் நேபாளம் சென்றுள்ளனர். மருத்துவ நிபுணர்கள் மற்றும் சுரங்க வல்லுநர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் கூறியுள்ளார். தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணொலி பேட்டியில் அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்கா ஏற்கனவே அளித்த உறுதிமொழிகளை நிறைவேற்றும் பட்சத்தில் அந்நாட்டுடன் பேச்சு நடத்துவதில் எவ்வித பிரச்சனையும் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார்.

அமெரிக்காவின் நடவடிக்கையை பொறுத்தே ஈரானின் செயல்பாடுகள் இருக்கும் என்றும் திரு மசூத் பெஷஷ்கியான் தெரிவித்தார். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கம் மற்றும் ஒடிஷா மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த சில தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இவ்விரு மாநிலங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அஞ்சலி ஜக்கார் மற்றும் தபிதா வெள்ளிப்பதக்கத்தையும் கைரோம் ரெஜியா தேவி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் தினேஷ்குமார் மற்றும் சுஷில் யும்னம் வெண்கலப் பதக்கம் வென்றனர். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆடவர் பிரிவில் அன்ஷுமன் துமலும் மகளிர் பிரிவில் விஸ்வவாசினியும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். லிஷா தாஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜியும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அங்கூர் பட்டாச்சார்ஜி ஆகாஷ்பால் இணையும் இப்பதக்கங்களை வென்றனர். பொன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உஸ்பெகிஸ்தான் உடனான நல்லுறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. நேரம் 12:50.
1: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது.
2: எப்படி சொல்ற?
1: பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
2: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.sooryagar.gov.in.
0: நேயர்களே, கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் ஆர் தங்க லட்சிகா. நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா?
5: வணக்கம் பாப்பா, உங்க பேர் என்ன?
6: என்ன
5: சொல்ல போறீங்க? அப்படிங்களா, பாடுங்க கேப்போம். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே, பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு கதை கேட்கலாமா? கதை என்ன அப்படின்னா, ஒரு விவசாயி நிலத்துல 2 விதைகளை பக்கத்து பக்கத்துல விதைச்சாராம். அந்த 2 விதைகளும் தனக்குள்ள பேச ஆரம்பிச்சுதான். அந்த விதைகள்ல ஒரு விதை சொன்னிச்சான், நாம சீக்கிரமா வளரணும், வளர்ந்து இந்த அழகான பூமியை பார்க்கணும், நிறைய உயிரினங்கள் நம்ம வளர்ந்து

0: அப்புறம் நம்மளோட நிழல்ல அழகா இளைப்பாருவாங்க. நிறைய பேருக்கு நான் பசிய தீக்க போறேன், என்னோட பயன்கள்னால மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு தன்னை ரொம்ப பெருமையா நினைச்சுதான். பக்கத்துல இருக்க இன்னொரு விதை சொன்னிச்சா, அச்சுச்சோ, நாம இப்ப வளர ஆரம்பிச்சோம் அப்படின்னா வெயில் மழை புயல் இது எல்லாத்தையும் நாம சந்திக்கணுமே, அது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான். இந்த இரண்டு விதைகள்ல ஒரு விதை வளர போறத நினைச்சு சந்தோஷப்படுது, இன்னொரு விதை வளரவே வேண்டாம் இது நமக்கு ரொம்ப சவாலா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சுதான். இந்த இரண்டு விதைகள்ல முதல் விதை நல்லா வளர்ந்து வெளி உலகத்தை பார்த்ததும் அதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா, அடடா நம்ம எவ்வளவு ஒரு பச்சை நிறத்துல இந்த பூமியை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. மழை வெயில் புயல் இது எல்லாத்தையுமே தாங்கி வளரத்துக்கான சக்தி அந்த முதல் விதைக்கு கிடைச்சுதான். அது ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா உயிரினங்களுக்கும் நிழலாவும் பலன் தரக்கூடிய வகையிலையும் வளர்ந்து பெரிய மரமா நின்னுச்சான். அதுவே பக்கத்துல வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த விதை, நாம முளைச்சு வந்தா நிறைய கஷ்டங்களை பார்க்கணும் அப்படின்னு கவலைப்பட்டு வளராமலே மண்ணுக்குள்ளேயே இருந்து அழுகி வீணா போயிடுச்சான். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் முத எடுத்த உடனே பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் தெரியும். அதுவே அந்த விஷயங்களை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நாம என்ன நடந்தாலும் இந்த செயலை நாம செஞ்சு முடிச்சா பெரிய ஆளா வரலாம் அப்படின்னு நம்ம மனசுல நினைச்சிட்டா ரொம்ப ஈஸியாவே நம்மளோட இலக்க அடைஞ்சிருவோங்க. பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசந்தளர். மீண்டும் ஒரு பசந்தளரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடாபாய் பசலி விடைபெறுவது. நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
1: நேயர்களே, இதுவரை கேட்டது ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகை.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சி வழங்குவோர்
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவளம் காமராஜ் ஃபுட், நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
5: காமராஜ் புலிவளம் திருவாரூர்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகை வழங்கும் பசும் தளிர்.
2: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
7: பிபிஎன் கண் மருத்துவமனையும்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
10: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மிணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: மஞ்சக்கொள்ளை ருக்மணி மருத்துவமனை, அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
1: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
1: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும்
13: அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் நிகழ்ச்சி

0: வழங்குவோர்.
1: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நேயர்களே, இனி கேட்கலாம் பன்னிசை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 70-80களின் திரை இசை பயணம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக அன்னக்கிளி படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருக்கிறார் இளையராஜா இசையில்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தென்மலை நிகழ்ச்சிக்காக இனி ஜென் சி பி வசந்தா இணைந்து பாடியிருக்கிறார்கள் புதிய வார்ப்புகள் படத்திற்காக.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: 70-80களின் திரை இசை பயணம் இது தேன்மழை. நிகழ்ச்சியிலேனே இளையராஜா இசையில் ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கிறார்கள் டிசம்பர் பூக்கள் படத்திற்காக.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: தேன்மலை நிகழ்ச்சிக்காக இணைய இளையராஜா இசையில் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் இணைந்து பாடியிருக்கிறார்கள் நிழல்கள் படத்திற்காக.

0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC

0: மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும்.

0: அமராட்சிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசாம் ஸ்டடிமேட்ஸ்.
1: ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உலங்கெழுந்த நல்வாழ்த்துக்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். 70-80களின் இசை பயணம் தேன்மழை நிகழ்ச்சிக்காக இனி சங்கர் கணேஷ் இசையில் மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கிறார் கன்னிப் பருவத்திலே படத்திற்காக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சுரு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
6: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
5: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
6: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
5: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
0: நேரம் 1:30. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்ததாக இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் இணைந்து பாடியிருக்கிறார்கள் ராஜரிஷி படத்திற்காக.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தேன்மலை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை ஃபேஸ்புக் பேஜில் நேருக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, டிஆர் பட்டம் ரமேஷ், வேளாங்குடி குணசுந்தரி, எரவாஞ்சேரி சின்ன கண்ணன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், நன்னிலம் அம்பலவாணன், அன்னப்பன்பேட்டை எஸ் ஜோதி, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பனங்கட்டங்குடி அனுஷ்யா சங்கர், அதம்பார் கலைச்செல்வி, மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், அடுத்ததாக சத்யா தில்லை வில்லாளன் ராஜம், நல்லபெருமாள் பேரலம் செந்தில்கண்ணன் சோபா, அமுதா சேகர் மேமாத்தூர், பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து, இவங்கெல்லாம் ஃபேஸ்புக் பேஜில் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தேன்மொழி நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியிருக்கிறார் கவிக்குயில் படத்திற்காக.

மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் பயணமாக இன்று புறப்பட்டார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம் முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் இந்த பயணத்தை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பரவலாக்கப்பட்ட கொள்கைகளின் ஒரு பகுதியாக மின்னணு கட்டமைப்பு, பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட பிரிவுகளில் ஒருங்கிணைப்பு குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் தாம் ஆலோசிக்க உள்ளதாகவும் கூறினார். கிர்கிஸ்தான் பிஷக்கில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் உரையாற்றும் பிரதமர், உலகளாவிய அமைதி, ஸ்திரத்தன்மை, தீவிரவாத நடவடிக்கைகளில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்தும் முக்கிய ஆலோசனை மேற்கொள்கிறார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்ட செய்தியில், இந்திய தடகள விளையாட்டு வீரர்களின் சிறந்த பங்களிப்பு சர்வதேச அளவில் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்ட செய்தியில், விளையாட்டு வீரர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வத்தால் நாடு பெருமை கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை வலியுறுத்தினார். முன்னதாக வாரந்தோறும் ஆடுகளத்தில் 1 மணி நேரம் இயக்கத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்ட செய்தியில், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையிலான மத்திய அரசு நாட்டில் வலுவான ஒருங்கிணைந்த விளையாட்டு கட்டமைப்பை உறுதி செய்து வருவதாக கூறினார். விளையாட்டுத்துறையில் இளைஞர்கள் ஆளுமையை அதிகரித்து மிகப்பெரும் வெற்றிகள் மூலம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என கூறிய அவர், உலகளாவிய விளையாட்டு மையமாக இந்தியாவை மேம்படுத்த உறுதியேற்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரபல இந்திய ஹாக்கி வீரர் மேஜர் தியான்சந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி தேசிய விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை தமிழர்கள் அறிமுகம் செய்ததாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரோடில் உள்ள தனியார் கல்லூரி நிறுவன நாள் விழாவில் இன்று உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக், செமி கண்டக்டர், உயிரி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பிரிவுகளில் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். கடுமையான பயிற்சி மற்றும் இடைவிடாத முயற்சியின் மூலம் தங்களது இலக்குகளை எட்ட முடியும் என கூறிய அவர், மாணாக்கர் அடிப்படை கல்வியிலிருந்து ஆராய்ச்சி படிப்பிற்கான உயர்ந்த குறிக்கோள்களை அடைய வேண்டும் என்றார். உலகின் வேகமான பொருளாதார சக்தியாக இந்தியா வளர்ந்து வருவதை சுட்டிக்காட்டிய குடியரசு துணைத் தலைவர், நாட்டின் வளர்ச்சியில் பொறுப்புமிக்க இளைஞர்களின் பங்களிப்பின் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி

0: நிர்மலா சீதாராமன் அமெரிக்காவின் ஆஷ்வெல்லில் இன்று நடைபெறும் G20 நிதி மத்திய வங்கி ஆளுநர்கள் மாநாட்டில் உரையாற்றுகிறார். சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார நிதி விவகாரங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 626 அதிகரித்துள்ளது. ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. திரிசூலி 1 நீர்மின் நிலைய திட்டப்பணிகளில் ஈடுபட்டிருந்த 63 இந்தியர்கள் உட்பட சீன எல்லைப்பகுதியில் 400 இந்தியர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நிலைமை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் காணாமல் போன எஞ்சியவர்களை தேடும் பணி விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே நேபாளத்திற்கு சுற்றுலா சென்ற 39 தமிழர்கள் திபெத்தில் பாதுகாப்பாக இருப்பதாகவும் இவர்கள் நாளை மறுநாள் தாயகம் அழைத்து வரப்படுவார்கள் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்தியாவிலிருந்து 3 கட்டமாக 10 டன் நிவாரணப் பொருட்களுடன் சிறப்பு விமானம் காட்மாண்டு சென்றடைந்தது. நேபாள துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள தமிழர்களின் நிலை மற்றும் அவர்களை பத்திரமாக அழைத்து வருவது குறித்து தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மத்திய அரசுடன் இணைந்து மீட்பு நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார். முன்னதாக ஈரோடில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் வறட்சி பாதிப்பு குறித்து ஆராய விரைவில் குழு அமைக்கப்படும் என்றார்.
1: வறட்சி என்பது செப்டம்பர் மாதம் இறுதிக்கு பிறகுதான் செய்கின்ற பயிர்கள் என்ன என்பதை ஆய்வு செய்து நெற்பயிராக இருந்தால் அதில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது, பயிருடைய தன்மைகள் என்ன, நிலத்தின் தன்மை, மண்ணின் சாயல், ஈரப்பசைகள் எப்படி இருக்கிறது என்பதெல்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு இருக்கிறது. அந்த குழு செப்டம்பர் மாதம் இறுதிக்குள் ஆங்காங்கே செல்லும். அதுவரையிலும் குறுகை சாகுபடி செய்திருக்கிற விவசாயிகளுக்காக வேளாண்மை துறையின் மூலமாக என்னென்ன பணிகளை நிறைவேற்ற வேண்டுமோ நலத்திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
0: அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 137 முறையாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகோவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பாகும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அரசு தலைமை மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் கூடுதல் உபகரணங்கள் வழங்கப்படும் என்றார். அனைத்து தலைமை மருத்துவமனைகளும் 24 மணி நேரமும் செயல்படுவது உறுதி செய்யப்படும் என கூறிய அமைச்சர், மருத்துவர்கள், செவிலியர்கள் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்றார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டத்தில் 3 லட்சம் பேர் இணைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் ரூபாய் கார்டு என்ற டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது, மற்றும் SBY என்ற ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது, அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது. மக்கள் அனைவரும் இந்த திட்டங்களில் சேர்ந்து JDY அக்கவுண்ட் துவக்க வேண்டும்.
0: நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. பேராலய திருவிழாவை முன்னிட்டு தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணி வந்த வண்ணம் உள்ளனர். இந்த ஆண்டு 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இத்திருவிழாவிற்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 2300 காவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளதுடன் 27 இடங்களில் உயர்மட்ட கண்காணிப்பு கோபுரங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. குடிநீர், தங்குமிடம், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சியை ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் இன்று தொடங்கி வைத்தார். வரும் 7ஆம் தேதி வரை இக்கண்காட்சி நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாமக்கல் பாவலர் முத்துசாமி திருமண மண்டபத்தில் பூம்புகார் விற்பனை நிலையம் நடத்தும் சிறப்பு கைவினைப் பொருட்கள்

0: கைத்தறி துணிவகைகள் அலங்கார நகைகள் கண்காட்சி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியில் மரச்சிலைகள், பொம்மைகள், குடம், விளக்குகள், அலங்கார பொருட்கள், கைத்தறி சேலைகள், துண்டுகள், பாரம்பரிய ஆடைகள், குத்துவிளக்கு, அகழ் விளக்கு, ஓவிய வகைகள், சணல் கைப்பைகள், இயற்கை நார் பொருட்கள், மூலிகை சார்ந்த கைவினைப் பொருட்கள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்படுகின்றன. எனவே பொதுமக்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டு பொருட்களை வாங்கி கைவினைக் கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கு உறுதுணை புரியுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாட்டின் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் இ KYC கைரேகை பதிவு முகாம் இன்று மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணிஷ் சுரேஷ்குமார் இணை வென்றது. தாய்பேயில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் ஜப்பான் இணையை 6-3, 6-4 என்ற செட்களில் நிதின்குமார் இணை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நாளை இந்தியா தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். ஆரோக்கியமான வளமான சமுதாயத்தை உருவாக்க விளையாட்டின் அவசியத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய திருவிழா இன்று மாலை தொடங்குகிறது. தைவான் சர்வதேச டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் சாம்பியன் பட்டத்தை இந்திய இணை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேயர்களினி கேட்கலாம் பன்னிசை

0: நேரம் 2 மணி. நேர்களை நீ கேட்கலாம் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியின் முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி கணைய புற்றுநோய் பற்றி பேசுகிறேன். கணைய புற்றுநோய் மாதிரி கொடூரமான புற்றுநோய் வந்துட்டு எதுவுமே கிடையாது. ரொம்ப மோசமான புற்றுநோய் அது. ரொம்ப ஆழமாக நம்ம உடம்புல இருக்கிற பகுதி கணையம். அந்த கணையத்தை வந்துட்டு ஏதாவது ஒரு கட்டி வந்துச்சுன்னா அது நமக்கு சிம்டம்ஸ் கொடுக்கறதுக்குள்ளே பயங்கர பெருசாகிடும். அண்ட் பெருசானதுக்கப்புறம் யூஸ்வலி அட்வான்ஸ் ஸ்டேஜில் வருவாங்க. எங்ககிட்ட வர பேஷண்ட்டில் ஒரு 100 கணைய புற்றுநோய் பேஷண்ட்டில் 4 இல்லை 5 பேஷண்ட்டை மட்டும்தான் நம்மளால் க்யூர் பண்ண முடியுது. மீதி எல்லா பேஷண்ட்டும் யூஸ்வலாக அட்வான்ஸ் ஸ்டேஜில் வராங்க. கணைய புற்றுநோய் ஏன் இவ்வளோ லேட் ஸ்டேஜில் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கணையம்ன்றது சிறுங்குடல், கல்லீரல், இறைப்பை இன்ற 3 பகுதிக்கு ஒரு சென்ட்ரலான லொக்கேஷனில் இருக்கிற ஒரு பகுதி. இந்த கணையம் வந்துட்டு ரொம்ப நீளமாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ரொம்ப நீளமாக இருக்கும். அந்த கட்டி வந்துட்டு அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சைஸ் வளர்கிற வரைக்கும் எதுவுமே பிரச்சனை பண்ணாது. பட் ஒரு 5 சென்டிமீட்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணும், அந்த பித்தப்பாதையை வந்துட்டு அது அடைச்சிக்கும், மஞ்சக்காமால் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு சைன். மஞ்சக்காமால் வந்துச்சுனாலே 2 காரணம்தான் இருக்க முடியும். ஒன்று, கணையத்தில் இருக்கிற ஏதாவது புற்றுநோயாக இருக்கலாம், அல்லது கல்லீரல் மற்றும் பித்தப்பை சார்ந்த ஏதாவது புற்றுநோயாக இருக்கலாம். இந்த மஞ்சக்காமலை வரும்போது வயதானவங்களுக்கு கீழானல்லியோ இல்லை இந்த வைரல் காய்ச்சலுக்கு கொடுக்குற மருந்தோ தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். ஒரு 45 வயதுக்கு மேலே யாருக்கு மஞ்சக்காமால் வந்தாலும் டெஃபினெட்லி அது ஏதாவது கேன்சராக இருக்கலாம். இந்த மாதிரி கட்டி, கணையத்தில் இருக்கிற கட்டினால், அல்லது ஏதாவது மருந்து, நம்ம ஏதாவது மருந்து சாப்பிட்றோம் இல்லை உணவு சாப்பிட்ற முறையில் ஏதாவது தவறுதல் இருந்தால் அது மஞ்சக்காமல் ஏற்படலாம். கணைய புற்றுநோய்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், சப்போஸ் இந்த ஹெல்த் செக்கப்பில் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு கணையத்தில் ஒரு கட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு, ஹெல்த் செக்கப்பில் கண்டுபிடிக்கிற கணைய புற்றுநோய்களை வந்துட்டு சிம்டம்ஸ் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் கண்டுபிடிக்கிறோம்.

0: அதனால் இவங்களுக்கு நல்ல ப்ரொக்னோசிஸ் இருக்குது, நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிடுறோம். சிம்டம்ஸ் வந்துட்டவங்களுக்கு, இப்போ மஞ்சக்காமல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே வந்துட்டாங்கன்னா விதின் 4-5 நாளுக்குள்ளேயே இப்போ ஹாஸ்பிட்டல் வந்துட்டாங்கன்னா தென் அவங்கள குணப்படுத்துகிற சான்ஸ் இருக்குது. மஞ்சக்காமல் இருக்குது, ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, 1 மாதம் டிலே ஆகிடுச்சுன்னா அந்த கணையை புற்றுறையும் யூஸ்வலாக பறவையான நிலையில் வருவாங்க. பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எங்களால் அவங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு எந்த வழியும் இருக்காது. அதனால் நேயர்களே, கணைய புற்றுநோய்ன்றது ரொம்ப சீரியஸான புற்றுநோய். மஞ்சக்காமாலை 45 வயதுக்கு மேலே யாருக்காவது வந்துச்சுன்னா கணைய புற்றுநோயாக இருக்கலாம். உடனே ஒரு ஸ்கேனு மற்றும் யாரோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள். நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373-23-33-33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

நேரம் 2:05. சருகுகளை கூட சிறுகுகளாய் மாற்றும் வல்லமை இசைக்கு மட்டுமே சொந்தம். அந்த இசை சாம்ராஜ்யம் இதோ உங்கள் காரைக்கால் பண்பலகில்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் லஞ்ச் பிரேக். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் & கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்த் & கோ. சரி சரி, வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்த் & கோ.
4: தட்ஸ் ரைட்.
0: லஞ்ச் பிரேக்கில் இன்றைக்கு நம்ம முகநூல் பக்கத்தில் போய் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் முதன் முதலில் ஐஸ்கிரீம் சுவைத்தது எப்போது? இப்போ உள்ள சின்ன பசங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்கெல்லாம் ஒரு 2 வயசு 3 வயசுலேயே சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நினைவில் இருக்கிறது ஒரு 5 வயசு 6 வயசில் சாப்பிட்றது கூட இருக்கலாம், இல்லை 8 வயசு 10 வயசில் தான் ஞாபகம் இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த காலத்தில் உள்ளவங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாளாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் நான் எப்போ சாப்பிட்டேன் அப்படின்னா, நான் 8th படிக்கும்போது தான் ஐஸ்கிரீமே சாப்பிட்டேன். அப்போ 13 வயசில் தான் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. சில பேருக்கு சாப்பிட்ருப்பாங்க அதுக்கு முன்னாடி, நானும் கூட சாப்பிட்ருக்கலாம், ஆனால் ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, நான் 8th வகுப்பு படிக்கும்போது தான் எனக்கு ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டது ஞாபகம் இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி உங்களோட அனுபவங்களை எங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். 231-231 இந்த தொலைபேசி எண், 299-480 இந்த தொலைபேசி எண், 299-580 இந்த தொலைபேசி எண்ணிலும் சொல்லலாம். உங்களுக்காக ஒரு அலைபேசி எண் கூட இருக்குங்க, 956-642-7231 இந்த எண்ணிலும் உங்களது ஐஸ்கிரீம் அனுபவத்தை எங்களுடன் சொல்லலாம். உங்களோட கமெண்ட்ஸில் கூட நீங்கள் உங்கள் பதிலில் சொல்லலாம். நம்ம முகநூல் பக்கத்துக்கு போங்க, அங்கே கூட சொல்லலாம். பாருங்கள், ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கடலூர் துறைமுகம் சுரேஷ். இவங்க சொல்லியிருக்காங்க, நான் கோன் ஐஸ்கிரீம் முதலில் 7th படிக்கும்போது தான் சுவைத்தேன். அதுக்கப்புறமா எனக்கு அதுக்கு முன்பு படிக்கிறதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் 7th படிக்கும்போது தான் நான் ஐஸ்கிரீம் சுவைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,

0: கால் தளத்திலிருந்து பத்மாவதிஷ்டர் இவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து சிறு வயதில் பள்ளி வாசலில் 10 பைசாவிற்கு வாங்கி சுவைத்த ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவாடி அசோக்ராஜ் இவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து ஐஸ்கிரீம் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது நானும் சாப்பிட்ருக்கேன், என்னோட சகோதரியும் சேர்ந்து சாப்பிட்டுருக்கோம், இன்னுமே எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்பா, அன்னப்பன்பேட்டை ஜோதி இவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து எப்போன்னு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் தெரிஞ்சது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு வயதில் பால் ஐஸு, அந்த ஐஸு தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நேயர்கள் வந்து லைனில் வந்திருக்காங்க, அவங்கள கேட்கலாமா? வணக்கம். வணக்கம்.
1: இனிய மதிய வணக்கம் சகோதரி, கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: சொல்லுங்க, நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அனுபவம்?
1: ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா முத முத சாப்பிட்டது 7ஆம் கிளாஸ் திருத்துறைப்பட்டி ஸ்கூல்ல படிச்சேன்.
0: அப்ப நீங்க சாப்பிட்டிருக்கீங்க?
1: ஆமா, 7ஆம் கிளாஸ் அப்ப பாத்தீங்கன்னா இந்த கப் ஐஸ்,
0: ஏதோ ஐஸ்கிரீம் வந்து 7ஆவதுல சாப்பிட்டிருக்கீங்க, சரியா?
1: 7ஆம் கிளாஸ். ஆமா ஆமா.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் சூப்பர்லேருந்து சமஸ்தரம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அனுபவம்?
2: எனக்கு ஒரு 12 வயசு இருக்குங்க, அங்கே மாமா வீட்டுக்கு போனேன், கும்பகோணத்தில், அங்கே தான் சாப்பிட்டேன் நான்
0: ஃபஸ்ட்டு. அங்கே தான் சாப்பிட்ருக்கீங்க? ஆனால் ஞாபகம் வச்சுருக்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நீங்கள் 7ஆவது படிச்சிருப்பீங்க.
2: ஆமாம்.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமாக இருக்கும், நீங்களா அப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் மேடம். செந்தில்கண்ணன் பேரணும்.
0: சொல்லுங்க, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டது.
3: ஐஸ்கிரீம் சாப்பிட்டது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடி குச்சி ஐஸ் எல்லாம் சின்ன பிள்ளையே சாப்பிட்ருக்கோம் மேடம்.
0: சின்ன பிள்ளையிலே
3: சாப்பிட்டீங்க? இந்த 2வது 3வது படிக்கிறப்பயே ஸ்கூல்ல இருப்பாங்க, ஷெட்யூல்ல லைனுக்கு வருவாங்க, அப்ப வந்து இந்த 50 காசு காசு வாங்கி ஐஸ் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஆனா கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டதெல்லாம் 10வது படிக்கிறதுக்கு அப்புறம் தான் வாங்கினாங்க சாப்பிட்டது.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க உங்களுக்கான அனுபவம். ஐஸ்கிரீம்
4: 5வது படிக்கும் போது குச்சி ஐஸ் சாப்பிட்டுருக்கேன் மேடம்.
0: ஐஸ்கிரீம்
4: ஐஸ்கிரீம் வந்து 10வது படிக்கும் போது தான் சாப்பிட்ருக்கேன். அது தெரியாம சாப்பிட்டது. அதுக்கப்புறம் 10வது படிக்கும் போது தெரிஞ்சு சாப்பிட்டது, வீட்டுக்கு தெரிஞ்சு சளி பிடிச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க.
0: ஆமா,
4: அப்ப சாப்பிட்டது.
0: நன்றி நன்றி நன்றி. நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி லஞ்ச் பிரேக்.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி,
8: தட்ஸ் ரைட்,
7: வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்,
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தட்ஸ் ரைட்.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்.
5: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிற்சிறு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
6: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
5: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
6: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
5: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
7: நேர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் லஞ்ச் பிரேக். அடுத்ததா பாருங்க, நீங்கள் முதன் முதலில் ஐஸ்கிரீம் சுவைத்தது எப்போது? காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அன்பு தோழிக்கு அன்பான வணக்கம். நான் சிறுவயதில் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன். இவங்களை பாருங்கள், 2006 ஏப்ரல் மாதம் சென்னை கோவலம் கடற்கரையில் முதன் முதலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அனுபவம் இருக்கிறது பாருங்கங்க. அவங்க வந்து 2006 சாப்பிட்டேன், எந்த மாதத்தில் சாப்பிட்டனு வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது, நான் 6 படிக்கும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். திருவிளையாட்டம் சங்கீதா கோவிந்தராஜ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன், இவங்க சொல்லியிருக்காங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது திருமணமாகி என் கணவர் வாங்கி கொடுத்தது தான் சாப்பிட்டு இருக்கேன், அதற்கு முன்பு சாப்பிட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சில பேருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நாள் ஆயிருக்கு அப்படின்னு. அடுத்தது வந்து காரைக்கால் நளினி, எனது ஊர் ராமநாதபுரத்தில் காசு கொடுத்துலாம் ஐஸ் வாங்கி சாப்பிட மாட்டோம், நெல் புளி மிளகாய் வீட்டுக்கு தெரியாமல் எடுத்து கொடுத்துட்டு தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். ஆமாங்க, அது கூட ஞாபகம் இருக்குது, நாங்களும் அப்படி சாப்பிட்ருக்கோம் நெல்லெல்லாம். ஆனால் அப்போ வந்து ஐஸ்கிரீம் வீட்டு வாசலுக்கு வருவாங்க இல்லையா, அவங்ககிட்ட நெல்லை போட்டுட்டு அவங்ககிட்ட நம்ம கேட்கலாம், அவங்க வந்து கொடுப்பாங்க ஐஸு, இந்த குச்சி ஐஸு, பால் ஐஸு, சேமியா ஐஸு, ஐஸ்கிரீமு. அந்த காலம்லாம் என்னமோ வருமா என்னெல்லாம் தெரியல, ஆனால் அதெல்லாம் ஒரு பொற்காலம். காலையில் சொன்ன மாதிரி அந்த காலங்கள்லாம் ஒரு பொற்காலம் தாங்க. சரி, இப்போ வந்து லைன்ல வந்திருக்காங்க, அந்த நேயர்கள் யாருன்னு பார்க்கலாமா? வணக்கம்.
8: ஹலோ.
7: வணக்கம்.
8: வணக்கம், நான் தென்பிடாகை ஆனந்தன்.
7: தென்பிடாகை ஆனந்தன், எப்போ ஐஸ்கிரீம் சுவைத்தது?
8: 11 இருக்கு மேடம், அன்னக்கிளி படம் பார்க்கும்போது சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டுட்டு அந்த கிரீமை மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த அதை வந்து அட்டன் செட்டு தூக்கப்பட்ட அனுபவம் இருக்கு.
7: அச்சோ, எனக்கும் அதே அனுபவம் தான், நாங்களும் அப்படிதான் பண்ணிட்டோம் சின்ன வயசுல. அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டு அது ஏதோ சாப்பிடக்கூடாது.

0: போலன்னு தூக்கி போட்டோம்.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துமா?
2: ஜோதி அன்னப்பன்பட்டில இருந்து மேடம்.
0: இப்பதான் நீங்க ஃபேஸ்புக்ல பார்த்தோம். அடுத்தது சொல்லுங்க, எப்ப ஞாபகம்?
2: நான் வந்து 5-10 வயசு இருக்கு மேடம். அப்ப வந்து நாங்க குச்சி பாலையை சாப்பிடுவோம் மேடம்.
0: நெல்ல போட்டுட்டு வாங்கிருக்கீங்க.
2: நன்றிமா
0: நன்றிமா
2: நன்றி.
0: அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்.
0: முகமது இக்பாலுக்கு அதாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்டது ஞாபகம் இருக்கா?
3: நன்றி.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தான வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ
3: தட்ஸ் ரைட்.
5: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லமது.
7: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் போமேக்ஸ். போமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
5: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சாய்பால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறை பூண்டி.
9: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறை பூண்டி.
5: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நமது பண்பலையில் நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். நமது பண்பலையில் இன்று மாலை 5:35 நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் பாட்டா ஃபுட்வேர், வேளாங்கண்ணி அம்மா ரெசிடென்சியின் ஆலய உலா. இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் கொடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
9: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய்
10: வாங்கிட
9: பாட்டா ஷூஸ் செப்பல்ஸ் பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
10: பாட்டா ஃபுட்வியர் நாகப்பட்டினம்.
9: பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ECR ரோட் பறவை.
5: நேரலை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்குமே இந்த நிகழ்ச்சி பண்பலையின் லஞ்ச் பிரேக். நாம் நீங்கள் முதல் முதலில் ஐஸ்கிரீம் சுவைத்தது எப்போது அப்படின்னு கேட்டிருக்கோம் இல்லையா? நான் ஐஸ்கிரீம் சுவைத்தது 5 வயதில் திருச்சி தென்னூர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் கண்ணாடி கிண்ணத்தில் சாப்பிட்டேன். ஆனால் பாதியை கண்ணாடி கிண்ணத்தோடு சேர்த்து உழைத்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹரிஹரன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலிருந்து, வீட்டில் ஐஸ்கிரீம் கேட்டால் வாங்கிலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் நானும் என் தங்கையும் படிக்கும்போது கிளாஸில் பாதிலே எழுந்திரிச்சு போய் வாங்கி சாப்பிட்டாங்களாம். அது மாதிரி ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருவாரூர்லேருந்து இளவரசி, இவங்க சொல்லியிருக்காங்க நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது நன்னிலம் பள்ளியில் தான் பரீட்சை எழுத போன போது 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போன போது தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபூர்லேருந்து கீர்த்திராஜன், சின்ன வயதில் குச்சி ஐஸ் சாப்பிட்ருக்கேன் ஆனால் ஐஸ்கிரீம் 8ஆம் வகுப்பில் தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால்லேருந்து அருள், எனது மகள் ஷாலினிரியாவுக்கு சின்ன பிள்ளையிலேயே ஐஸ்கிரீம் சாப்பிட்டான், ஐஸ்கிரீம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் வாங்கி கொடுக்கும்போது நான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வணக்கம் மேடம், என்னூர் சீர்காழி, அங்கேயே வீட்டின் பக்கத்தில் ஐஸ் ஃபேக்ட்ரி உண்டு,

0: அங்கே போய் செவ்வரிசி, சேமியா, ஐஸு, பால் ஐஸு எல்லாமே சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜெயங்கொண்டத்துலேருந்து பிரகாஷ், சரியாக ஞாபகம் இல்லை, ஐஸ்கிரீம் இல்லையா 5 ரூபா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சாப்பிட ரொம்ப பிடிக்கும், ஆனால் எப்போ சாப்பிட்டேன்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன தோழி பழைய சீக்கிரட்டெல்லாம் வெளில கொண்டு வரீங்க, மறந்த நினைவுகளை மீண்டும் நினைவில் கொண்டு வந்ததுக்கு பண்பலைக்கும் உங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபில்லா அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது நன்னிலம் அம்மலவாணன் இவங்களும் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் வந்து குச்சி ஐஸ் சிறு வயதில் சாப்பிட்ருக்கேன், ஐஸ்கிரீம் வந்து 9வது வகுப்பு படிக்கும் போது தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்களை இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சி வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: That's right.
0: நேர்களை நாம் தொடர்ந்து இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 2:30. நேர்களினை கேட்கலாம்.
5: சிறுவர் சோலை. இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியானது காரைக்கால் மாவட்டம் சுரக்குடி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவையாக உங்கள் செவிகளுக்கு விருந்து படைக்க காத்திருக்கிறது. சிறுவர்களின் உலகம் மிகவும் அழகானது, வண்ணமயமானது. அவர்களின் குரல்கள் ஒலிக்கும் இடமெல்லாம் உற்சாகமும் மகிழ்ச்சியும் புதிய சிந்தனைகளும் நிறைந்திருப்பதை நாம் ஒவ்வொரு நிகழ்விலும் கண்டுணரலாம். குழந்தைகளின் குரலில் ஒலிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு புதிய நம்பிக்கை, அவர்களின் ஒவ்வொரு திறமையும் ஒரு புதிய எதிர்காலத்துக்கான விதை. அந்த இனிமையான குரல்களையும் அவர்களின் அற்புதமான திறமைகளையும் கேட்டு ரசிக்க வாழ்த்த தயாராகும்.

0: வங்கக்கடல் தாளாட்டும் காரையிலே நல்லாட்டு பகவானின் வடகோடி பார்வையிலே அருளாசி பெற்று அருகிலே நிலை பெற்றிருக்கும் சுரக்குடி அரசு நடுநிலை பள்ளியிலிருந்து வருகை புரிந்துள்ளோம். எம் பள்ளியிலிருந்து 30 மாணவ மாணவிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். எங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய காரை வானொலி பண்பலைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை இனிதே துவங்குகிறோம். நாம நடை, உடை, பாவனை, கலாச்சாரம் என வேறுபட்டிருந்தாலும் அடிப்படையில் நாம் இந்தியரே என்பதை உணர்த்த இங்கே வருகை புரிகிறார்கள் பிரதிஷா 3rd ஸ்டாண்டர்ட், ஹர்ஷா 3rd ஸ்டாண்டர்ட், தருண் 3rd ஸ்டாண்டர்ட், அபி 2nd ஸ்டாண்டர்ட், வித்யாஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட், ஹேமாஸ்ரீ 3rd ஸ்டாண்டர்ட், தருணேஷ் 3rd ஸ்டாண்டர்ட், கவிலையா 3rd ஸ்டாண்டர்ட், கவிபாலன் 1st ஸ்டாண்டர்ட், பூபேஷ் 3rd ஸ்டாண்டர்ட்.
1: Hi, good morning. I'm so happy to be here with my friends from various states. We give a short talk about various states and their language, dress and food. So let us enjoy.
2: வணக்கம் நண்பர்களே, மை நேம் இஸ் மீனாட்சி. ஐ கம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஐ ஸ்பீக் தமிழ். வி செலிப்ரேட் பொங்கல், த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்டிங். நன்றி.
3: ஐ சுக்ரீத், மை நேம் இஸ் நந்தன். ஐ கம் ஃப்ரம் கேரளா. ஐ ஸ்பீக் மலையாளம். வி ஈட் புட்டு அண்டு கடலைக்கறி, சத்யா அண்டு ஃபிஷ் கறி. வி செலிப்ரேட் த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஓணம். தேங்க்யூ சுக்ரீத்.
4: ஹாய், ஐ எம் பாரதி. ஐ கம் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். ஐ ஸ்பீக் தெலுங்கு. வி செலிப்ரேட் த ஃபெஸ்டிவல் ஆஃப் உகாடி. தேங்க் யூ.
5: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் கமலா. ஐ கம் ஃப்ரம் கர்நாடகா. ஐ ஸ்பீக் கன்னடா. வி செலிப்ரேட் த ஃபெஸ்டிவல் ஆஃப் தசரா. தேங்க் யூ.
6: ஹாய் டோஸ்ட், ஐ ஆம் சாக்ஷி. ஐ கம் ஃப்ரம் மகாராஷ்டிரா. ஐ ஸ்பீக் மராத்தி. வீட் புரண்புலி அண்டு பாவபஜி. வி செலிப்ரேட் த ஃபெஸ்டிவல் ஆஃப் கணேச ஊர்த்தி. தேங்க்யூ.
7: ஐ எம் பெடல். ஐ எம் கம் ஃப்ரம் பெங்கால். ஐ ஸ்பீக் பெங்காலி. செலிப்ரேட் அண்ட் ஃபெஸ்டிவல் ஆம் ஹோலி. தேங்க்யூ.
8: ஹாய் மித்ரா, ஐ எம் ஆரல். ஐ கம் ஃப்ரம் குஜராத். ஐ ஸ்பீக் குஜராத்தி. வீட் டால், சப்ஜி, பசுந்தி அண்டு டோக்லா. வி செலிப்ரேட் த ஃபெஸ்டிவல் ஆஃப் நவராத்திரி. தேங்க்யூ மித்ரா.

0: ஹாய் பந்து, ஐ ஆம் மீனா. ஐ கம் ஃப்ரம் அசாம். ஐ ஸ்பீக் அசாமி. வி ஈட் பக்காலா, பாட் அண்ட் டால், ஆடோ பிட்டிகா. வி செலப்ரேட் த ஃபெஸ்டிவல் ஆஃப் பிஹு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
1: ஹாய், ஐ ஆம் நிஷானி. ஐ கம் ஃப்ரம் குஜராத். ஐ ஸ்பீக் குஜராத்தி. வி செலப்ரேட் த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஜென்மாஷ்டமி. தேங்க்யூ.
2: Hi, my name is Dars. I come from Odisha. I speak Odia. We in Mahapratas, Talma. We celebrate the festival of Rath Yatra. Thank you.
3: Hi, Dars. I am Simran. I come from Punjab. I speak Punjabi. We eat Dal Makhani, Rajma, Pappad. We celebrate the festival of Lohri. Thank you, Dars too.
4: Thank you, friends, for sharing the food, dress and language of our own states. Apart from the differences, we are under one sky, that is India, and we are Indians. Jai Hind.
5: Get ready boys, get ready girls, in panna nera vachu ready.
6: அடுத்த நிகழ்வாக என் நாடு என்ற தலைப்பில் கவிதை வாசிக்க வருகிறார் தனுஷ்ரீ, 4th ஸ்டாண்டர்ட்.
7: அனைவருக்கும் வணக்கம். செங்கதி சூரியன் உதிக்கும் வேலை, செந்திய மண்ணின் பிறந்த வேலை, தாயின் மடியில் தங்கள்ந்த நம்மை தாங்கி நிற்கும் பாரத தேசம். அடிமேளங்கள் பூட்டிய காலம், அழுத மண்ணின் கோலம், விடுதலை வேண்டும் என்ற கனவில் வீரர்கள் எழுந்தனர் நிர்மலையாக. கையில் ஆயுதம் இல்லாத போதும் கழுத்தில் துடுவுடன் நின்றார்கள். உயிரை விட நாட்டை நேசித்து உண்மைக்காக உயிரை கொடுத்தார்கள். காந்தியின் அகிம்சை பாதையிலும் பாரதின் புரட்சி குரலிலும் வீர தமிழர் தியாகத்திலும் விடுதலை தீயை வளர்த்தார்கள். நாடே நமதே என்ற உணர்வோடு, விடுதலை வேண்டும் என்ற கனவோடு சிறு கதவுகளை தெற்காவிட்டாலும் சிந்தனை கதவுகளை திறந்தார்கள். வீரர் ரத்தம் செந்திய மண்ணில் இந்த சுதந்திர காற்று வீசுகிறது. அவர்கள் கண்ட கனவு இன்று உயர்ந்து நிற்கிறது. மானில் பறக்கும் மூமென கொடி வீரத்தின் கதையை சொல்கிறது. ஒவ்வொரு நிறமும் ஒவ்வொரு பாடம், ஒவ்வொரு சுழலும் நம் முன்னேற்றம். மதங்கள் பல, மொழிகள் பல, மாநிலங்கள் பல, மக்கள் பல, ஆனாலும் நம் இதயம் ஒன்றே. இந்தியா என்ற பெயரில் ஒன்றே. சாதி மதம் பேதம் மறந்து சகோதர உடன் வாழ்வோம். அன்பும் அமைதியும் விதைத்து அழகான நாட்டை உருவாக்குவோம். வகுப்பறையில் அமர்ந்து குழந்தை நாளையே இந்தியாவின் தலைவன். அறிவே வளர்த்து ஒழுக்கம் கற்று ஆனே நாட்டின் புதிய பழம். புத்தகத்தை கையில் ஏற்போம், புதிய கணங்களை மனதில் விதைப்போம். உழைப்பை நாம் துணையாக்கி உலகில் உச்சியில் இந்தியாவை நிறுத்துவோம். சுதந்திர தந்த தியாகத்திலும் கனவை என்னும் மறக்க மாட்டோம். அவர்கள் விட்டு சென்ற பாதையிலும் அன்புடன் நானும் நடப்போம். கொடி உயரட்டும், குரல் ஒலிக்கட்டும், தேசத்தின் பெருமை உலகம் அறியட்டும், பாரதத்தின் புகழ் என்னும் நிலைக்கட்டும். நன்றி.
6: அடுத்த நிகழ்வாக தாயின் மணிக்கொடி பாடலை பாட வருவோர் தியாஸ்தி 4th ஸ்டாண்டர்ட், அஷ்மிதா 4th ஸ்டாண்டர்ட், ஹர்ஷவர்தன் 4th ஸ்டாண்டர்ட், அகல்யா 4th ஸ்டாண்டர்ட்.

தேசமுடனோ புகழ் கொண்டு வந்தார் இது புண்ணிய தேசமடா, வாழ்க்கை கொண்டு வந்தார் தலைவாங்கிடும் தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் அவை இரண்டு கலந்து சரிதமே.

0: அடுத்ததாக தேசிய தலைவர்களும் விடுகதையும் என்ற தலைப்பில் உரையாட வருபவர்கள் அச்சியா ஸ்ரீ 5th ஸ்டாண்டர்ட், கீர்த்தனா 5th ஸ்டாண்டர்ட்.
1: எங்கள் பள்ளியில் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் வழங்கும் சுதந்திர திருநாள் விடுகதை சவால் நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
2: ஆமா நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு சம சுவாரஸ்யமாக கேம் விளையாட போகிறோம். நாம எல்லாரும் கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டிய நம்ம நாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களை பத்தி தான் இந்த விடுகதைகள். ரெடியா?
1: விடுகதை 1, எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்று வீரமுழமிட்டவன். நீதாச் என்று அன்போடு அழைக்கப்படும் ஆசான் இந்த இராணுவ படையிலே தளபதி யார்? விடை, நீதா சுபாஷ் சந்திர போஸ்.
2: விடுகதை 2, அகிம்சை சத்தியாகிரகம் என்ற வழியில் போராடி பிரிட்டிஷ் ஆட்சியை நடுக வைத்தவர் கையில் தடியுடன் வலம் வரும் நம் தேசப்பிதா யார்? விடை, மகாத்மா காந்தி.
1: விடுகதை 3, பிரிட்டிஷ் வணிகருக்கு பயன்படாமல் தூத்துக்குடி கடலில் முதல் முதலாக 2 சொந்த கப்பலை ஓட்டிய நம் தமிழ்நாடு தியாகி யார்? விடை, பகு சிதம்பரனார்.
2: விடுகதை 4, ஆடுவோம் பல்லு பாடுவோம், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நமக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே தீர்க்க தரிசனமாக பாடிய முறுக்கு மீசை முண்டாசு கவிஞன் யார்? விடை, மகா கவி பாரதியார்.
1: விடுகதை 5, சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமாக ரோஜா பூவை நேசித்தவர் குழந்தைகளுக்காக எங்களை மிகவும் நேசித்தால் நாங்கள் இதுவரை அன்போடு மாமா என்று அழைக்கிறோம் அவர் யார்? விடை, பண்டித ஜவஹர்லால் நேரு.
2: விடுகதை 6, சிதறி கிடைத்த 500க்கும் மேற்பட்ட பகுதிகளை ஒன்று சேர்த்து இன்றைய ஒருங்கிணைந்த இந்தியாவை உருவாக்கியவர், இவரை இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று அழைப்பார்கள், யார் அவர்? விடை, சர்தார் வல்லபாய் பட்டேல்.
1: விடுகதை 7, ஆங்கில சிப்பாய்கள் அடித்தபோது தன் உயிர் பிரியும் நிலையிலும் நம் நாட்டில் மூவண்ண கொடியை தரையில் விழாமல் கையில் ஏத்திய தமிழ்நாடு வீரர் யார்? விடை, கொடிகாத்த குமரன்.
2: எங்கள் விடுகதையை மிகவும் கவனித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள்.
1: இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
3: எங்களுக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நெஞ்சத்தான நன்றிகள். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி.
0: அடுத்தது பாரதம் என்ற தலைப்பில் பாடலை பாட வருவோர் ஜோபிகா 5th ஸ்டாண்டர்ட், ஆல்பினா 5th ஸ்டாண்டர்ட், ரோஷினி 5th ஸ்டாண்டர்ட், கனிஷ்கா 5th ஸ்டாண்டர்ட், முத்துகிருஷ்ணன் 5th ஸ்டாண்டர்ட்.

யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற தமிழின் பெருமையை பறைசாற்றிய பாரதியாரின் பாடலை பாட வருவோர் நித்தேஷ் ராஜவேல், 7th ஸ்டாண்டர்ட்.

இன்றைய சிறுவ சோலை வண்ணமயமான திறமைகளுடன் நம் முன் உலா வந்தது காரைக்கால் மாவட்டம் சுரக்குடி அரசு நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை அடுத்த வார சிறுவ சோலை நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: தொடர்கிறது வானிலை அறிக்கை.
1: வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் அநேக மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள் கருப்பூர் 5 சென்டிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் பார்வுட் 4 சென்டிமீட்டர், தேவாலா நத்தம் மங்களபுரம் 3 சென்டிமீட்டர், நடுவட்டம் எமரால்டு சின்னக்கல்லார் பன்ருட்டி அவலாஞ்சி அறந்தாங்கி மேல்கூடலூர் மானாமதுரை சோலையார் புதுச்சேரி ஏடபிள்யூஎஸ் புதுச்சேரி இங்கெல்லாம் 2 சென்டிமீட்டர், சோழிங்கநல்லூர் நாகுடி கூடலூர் பஜார் வானமாதேவி கடலூர் உபாசி டிஆர்எஃப் ஏடபிள்யூஎஸ் சிறுவாணி அடிவாரம் ஓமலூர் எஸ்ஆர்சி குடிதாங்கி கடலூர் ஆட்சியர் அலுவலகம் புதுக்கோட்டை மேல்பவானி சந்தியூர் கேவிகே ஏடபிள்யூஎஸ் வால்பாறை பிஏபி தம்மம்பட்டி சங்கராபுரம் ஆலங்குடி வால்பாறை பிடிஓ மேட்டூர் ஏடபிள்யூஎஸ் ஓசூர் கங்கவல்லி எடப்பாடி அம்மாப்பேட்டை பயணியர் விடுதி சிவகங்கை பணப்பாக்கம் வால்பாறை தாலுகா அலுவலகம் சாம்ராஜ் எஸ்டேட் கேசிஎஸ் மில் கடவனூர் இங்கெல்லாம் 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிக அளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.8 டிகிரி செல்சியஸ் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். தஞ்சாவூர் திருநெல்வேலி மற்றும் வேலூர் மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. வேலூர் மாவட்டத்தில் இயல்பை விட மிக மிக அதிகம். கரூர் மதுரை திருநெல்வேலி திருவள்ளூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிகம். தஞ்சாவூர் திண்டுக்கல் சென்னை நீலகிரி கடலூர் தர்மபுரி ஈரோடு நாகப்பட்டினம் திருப்பத்தூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட அதிகம். அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்றும் நாளையும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. 31ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். செப்டம்பர் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 3ஆம் தேதி வடகடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். செப்டம்பர் 4ஆம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.

0: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு இன்று தொடங்கி செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் சொல்லப்பட்ட பகுதிகளுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: நேரம் 3 மணி. சிந்தனை துளி. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், பூமியின் வெப்பத்தை தணிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இணைவிருக்கும் இந்நிகழ்ச்சி. லைக், ஷேர், கமெண்ட். நேயர்களே, திரைப்படம் என்றாலே நம் நினைவிற்கு வருவது கதையா, கதாநாயகனா, பாடல்களா, அல்லது அந்த படத்தின் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும் ட்ரெய்லரா? இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அல்லவா? சில திரைப்படங்களை அதன் கதைக்காக தேர்வு செய்கிறோம். சில படங்கள் அதில் இடம்பெறும் பாடல்கள் நம்மை கவர்ந்ததால் பார்க்கிறோம். இன்னும் சில நேரங்களில் ஒரு பாடல் பிதித்து விட்டாலே அந்த படம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் அளவுக்கு ஆர்வம் வந்து விடுகிறது. அப்படியென்றால் உங்கள் திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது எது? பாடலா, கதையா? உங்கள் மனதை முதலில் கவர்வது பாடலா, அல்லது நல்ல கதைதான் உங்களை திரையரங்கம் நோக்கி அழைத்துச் செல்கிறதா? இன்றைய நிகழ்ச்சியில் இதை பத்தி கமெண்ட் செய்யலாம் நேர்களே. காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்தில் லைக், ஷேர், கமெண்ட் போஸ்டர் கீழே உங்கள் திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது எது, பாடலா, கதையா, அதில் கமெண்ட் செய்யலாம். தொடக்கமாக ஒரு இனிய பாடல்.

0: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிரு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
2: உங்கள் திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது எது, பாடலா கதையா?

கடலூர் துறைமுகம் சுரேஷ். மூன்றாவதாக ஒன்று இருக்கிறது, அதை கடைசியாக சொல்கிறேன் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை ஒரு பாடலாகவே இருக்க விரும்புகிறேன். கதைக்கு முடிவு உண்டு, பாடலுக்கு முடிவே இல்லை. பாடல் மொழிகளை தாண்டி அனைவரும் இணைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மூன்றாவதாக என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கேமராமேன் அவர் கையில் தான் உள்ளது. பாலு மகேந்திராவின் வீடு என்ற படம் ஒருவர் வீடு கட்டுவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதை கதை. ஆனால் இது வரவேற்பு பெறவில்லை. கதை இல்லை, படம் பெயர் வேண்டாம், ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் ஹிட். அந்த படம் 100 நாட்கள் ஓடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடந்தை கொரநாட்டு கற்பூர் ஜி பிரபாகரன் ஒரு திரைப்படத்தை தரமான படத்தை தேர்வு செய்வது படத்தின் கதை, அதன்படி பாடல் தான் அமையும். அதனால கதை கதை கதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மலேசியாவிலிருந்து எஞ்சிக்குடி கைலாஷ் முருகன் இனிய பிற்பகல் வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் ஒண்ணுமில்லாத படங்கள் கூட பாடலுக்காக அவார்ட் வாங்கியிருக்கின்றது. படங்கள் நிறைய இருக்கு, அதனால பாடல் தான் சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என்னை பொறுத்தவரை திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது கதை தான். வித்தியாசமான கதைக்களமும் மனதில் நிற்கும் கதாபாத்திரங்களும் இருந்தால் அந்த படத்தை பார்க்க விரும்புவேன். எனக்கு பிடித்த இயக்குநர்கள்னு சொல்லி நிறைய இயக்குநர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் அண்டிமடம் கார்த்திகேயன், என்னோட திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது கதை மட்டுமே. பந்தநல்லூர் ரபேக்கா, திரைப்படம் தேர்வு என்பது கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி சின்னக்கண்ணன், கதை கேட்டாற்போல் பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கமெண்ட் செய்யலாம் நேர்களே. இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: லைக் ஷேர் கமெண்ட். உங்கள் திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது எது? கதையா பாடலா? குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன் கதைதான், கதை அருமையாக இருந்தால்தான் பாடல் நன்றாக அமையும் சொல்லியிருக்காங்க. குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, நான் திரைப்பட தேர்வை செய்வது கருத்தாழமிக்க கதைகள் உள்ள திரைப்படங்கள் சொல்லியிருக்காங்க. பூங்குன்றன் காவலாக்குடி, நமக்கு முதல்ல பாடல் தாங்க கேட்க முடியும், கதையை வந்து கேட்க முடியாது பாருங்க அப்படி சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் டி மடப்புறம் தோப்பு தெரு வேல்முருகன், நான் திரைப்படத்தை பார்க்க விரும்பினாலே கதையை தான் பார்ப்பேன், குடும்ப கதையாக இருந்தால் மிகவும் பிடிக்கும் சொல்லியிருக்காங்க. அன்னப்பன் பேட்டை எஸ் ஜோதி, எனக்கு கதை தாங்க முக்கியம். அமரன் படத்தில் வரும் பாடலுக்காக படம் பார்க்க சென்றேன், கதையும் பிடித்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, என்னுடைய திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது பாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செந்தில் கண்ணன் பேரலம். அடுத்ததா ஜோதி சதீஷ், அமரன் அப்படின்ற படம் கார்த்திக் நடித்தது, கதையே இல்லை, படத்துக்காக 100 நாள் ஓடியது, நடிகை ஸ்ரீவித்யா பாடிய 2 பாடலுக்காகவே படம் ஓடியது, அதனால் பாடல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலவாஞ்சூர் பாத்திமா, கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்தை தீர்மானிப்பது கதை தான், கதைதான் முக்கியம் சொல்லியிருக்காங்க. பாலா கார்த்திகா வணக்கம் மட்டும் சொல்லியிருக்காங்க. கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், ஒரு திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் திரைக்கதை சிறப்பாக இருந்தால் அந்த படம் வெற்றி பெறும், கதைக்காகவே பலமுறை படம் பார்ப்பவர்களும் உண்டு. பழைய படங்களில் எல்லாம் கதையோடு இணைந்து பாடல்களும் அமையும், என்னுடைய தேர்வு கதைதான் சொல்லியிருக்காங்க.

0: நேர்களே, நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுல் அமுது. தார்பாய்கள், கிரீனட், டோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்குவோர் நாகை மூரா சன் ஸ்டடிமேட்ஸ்.
2: மூரா சன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 லைக், ஷேர், கமெண்ட். உங்கள் திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது எது? பாடலா, கதையா? திருமூலஸ்தானம் வீரசுந்தரி கதைதான் சொல்லிருக்காங்க. அடுத்ததா மணக்குடி சத்யா, இரண்டும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னமராவதி புதுப்பட்டி ஹைதா மஹி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், கதைதான், கதை நன்றாக அமைந்துவிட்டால் பாடல்கள் கூட இரண்டாம் பட்சம் தான் சொல்லியிருக்காங்க. நாகை சிக்க

சரண்யா சரவணன் பாடல் சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி. கதையோட சேர்த்த பாடல் அப்பதான் படம் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு. திரைப்படத்தை பொறுத்தவரை நான் பாடலை விட கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். நல்ல திரைக்கதை அமைந்த பாடல்களை விரும்பி பார்ப்பேன். அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி. நல்ல திரைக்கதை மற்றும் இனிமையான பாடல்கள் இரண்டு அம்சங்களும் எங்களுக்கு பிடிக்கும். திரைப்படம் என்றால் நல்ல கதை தான் தேவை. வெற்றி படமாக அமையும். நெடுஞ்செழியன் இடங்கனிலிருந்து சொல்லியிருக்காங்க.

0: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இது லைக் ஷேர் கமெண்ட். நேரம் 3:32. உங்கள் திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது எது? கதையா பாடலா? மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ். திரைப்படம் பார்த்து வெகு நாட்கள் ஆகிறது. பாடல்கள் தான் எனக்கு பிடிக்கும். அதுவும் 70s 80s வருட பாடல்கள் தான் சொல்லியிருக்காங்க. படத்தேர்வை தீர்மானிப்பது கதை மட்டும்தான். குவாகம் இளங்கோவன். தில்லை ஸ்ரீனிவாசன் சாங்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. மஞ்சக்கொல்லை பழக்கடை பாலாஜி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. கதைதான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து. திரைப்படங்கள் காலம் காலமாக கதையம்சம் உள்ள படமாக திகழ்கிறது சொல்லியிருக்காங்க. திட்டச்சிரி பைஜு ரஹ்மான். எனது திரைப்பட தேர்வை செய்வது இயற்கையோட பாடப்படும் பாடல்கள். நன்னிலம் சுப்பிரமணியம். கதை இல்லாமல் பாடல்கள் மட்டும் இருந்தால் அது ஒரு இசை நிகழ்ச்சி. அருமையான பாடல்கள் இருந்தால் கூட கதை இருந்தால் தான் அது ஒரு முழுமையான திரைப்படமாக அமையும் சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதுரை. என்னை பொறுத்தவரையில் கதையுடன் திரைக்கதை பாடல்கள் அதற்கேற்ற இசையமைப்பு அதை படமாக்கும் விதம் அனைத்துமே பார்ப்பது எனது வழக்கம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, திரைப்படத்துக்கு முக்கிய காரணம் கதைதான் பின்புதான் பாடல். நாகூர் யூசுப் மாலிம். கோமல் சரவணன். முதலில் கதை பிறகுதான் பாடல்கள். மா செல்வநாதன். வேலங்குடி குணசுந்தரி. சுறுசுறுப்பாக இருக்க நல்ல கதையா இருந்தால் சிறப்பாக இருக்கும். நீங்கள் போட்ட அந்த முதல் பாடலிலேயே அது தெரிகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. ஓமன் நாட்டில் இருந்து வரதராஜன். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொன்னதோடு பாடல் தான். நல்ல மியூசிக் நல்ல பாடல் இருந்தால் அந்த படம் ஹிட் ஆயிடும் மேடம். கதையை ஒரு முறை தான் கேட்க முடியும் பார்க்க முடியும். ஆனால் பாடல் எப்பொழுது வேணாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். புதுத்துறை செல்வகுமார். எனக மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, எப்பவுமே பாட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி. இதுல என்ன சந்தேகம் மேடம், கதை தான். கதை நல்லா இருந்தா தான் பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து கமெண்ட் செய்யலாம் நேர்களே. இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: லைக், ஷேர், கமெண்ட். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது நல்ல கதைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் இலக்கியா திருக்கொள்ளிக்காடு, பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, எனக்கு பாடல் தான் பிடிக்கும், ஒரு சில படங்களில் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த படத்தில் வரும் கதை ஒரு பாட்டிலேயே சொல்லிவிடுவார்கள். உதாரணமாக செந்தமிழ் பாட்டு படத்தில் வரும் இந்த பாட்டு

இந்த பாடல் சொல்லி சொல்லி வந்தது இந்த பிள்ளையின் செந்தமிழ் பாட்டு. இது போல நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு பாடல் தான் பிடிக்கும், பாடலை வைத்து தேர்வு செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பனங்காட்டங்குடி அனுஷியா சங்கர், பாடல்கள் தான் மிகவும் முக்கியம், வருஷங்கள் கடந்தாலும் பாடல்கள் கேட்டு சந்தோஷம் அடைகிறோம், அதனால் பாடல்கள் தான் என் தெரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதி லட்சுமி கருத்துக்கள், நல்ல கதையமைப்பு கொண்ட திரைப்படம் தான் எனது தேர்வாக இருக்கும். எத்தனையோ திரைப்படங்கள் நல்ல கதையமைப்பு இல்லாத காரணத்தினால் வெற்றி பெறாமல் போகிறது, ஆனால் அந்த திரைப்படங்களில் பாடல் புகழ்பெற்று ரசிகர்களின் மனதை கவர்ந்துவிடும். அத்தகைய பாடல்களை நாம் வானொலியில் மூலமாகவோ பென்ட்ரைவ் மூலமாகவோ கேட்டுக்கொள்ள முடியும், ஆனால் திரைப்படம் என்பது அப்படி இல்லை. திரையரங்குகளிலோ தொலைக்காட்சியில் பெட்டியிலோ இணையதளத்திலோ ஒரு திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்றால் கருத்துள்ள நல்ல கதை கோர்வை இருந்தால் மட்டுமே பார்த்து மகிழ்வேன், அப்போது மனநிறைவு என்பது எனக்கு ஏற்படும். திருபுவனம் சத்யபாமா, என் திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது கதை மட்டுமே, மற்றும் திரைப்படத்தில் அந்த கதையை சொல்லும் விதம் பொறுத்து உள்ளது. எடுத்துக்காட்டாக நூறு சாமி திரைப்படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. நன்னிலம் அம்பலவாணன், அன்பான அறிவிப்பாளர்களுக்கு வணக்கம். என்னை பொறுத்தவரை திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது கதைதான் சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் பயத்தவரங்காடு மருத வடுகநாதன் என்ன சொல்லியிருக்காங்க, பாடல்கள் தான். திட்டச்சேரி ஆனந்த செல்வம், என் தேர்வு பாடல், பாடலுக்காக பல தடவை பார்த்த திரைப்படங்கள் எண்ணற்றவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம் நேர்களே, இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: நேர்களே, இன்று மாலை 5:35 நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் பாட்டா ஃபுட்வேர், வேளாங்கண்ணி அம்மா ரெசிடென்சியின் ஆலயுலா, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் கொடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை.
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட பொருட்களும் வாங்க பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை.
2: திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
3: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
2: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
3: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
2: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
0: லைக், ஷேர், கமெண்ட். அதம்பார் கலைச்செல்வி செல்வம். என்னை பொறுத்தவரை திரைப்பட தேர்வு செய்வது கதை மட்டும்தான். கதை வைத்துதான் பாடல்கள் அமையும், அதனால் கதைதான் சொல்லியிருக்காங்க. ஒரு திரைப்படத்திற்கான தொடக்க தேர்வை இனிஷியல் இன்ட்ரெஸ்ட் தீர்மானிப்பது பாடல்கள். அதனால் அந்த தேர்வு சரியானதா, படம் வெற்றி பெற்றதா என்பதை தீர்மானிப்பது கதையை. திருவாரூர் கூடூரிலிருந்து இளவரசி பிரபாகரன் சொல்லியிருக்காங்க. நாகூர் அலோன்ஸ் ராஜ், என்னை பொறுத்தவரை பாடலுக்காக உடைய திரைப்படம் நிறைய இருக்கிறது. அதில் எனக்கு மிகவும் பிடித்த திரைப்படம் ஒருதலை ராகம். பாடல்கள் அனைத்தும் முத்து முத்தாக இருக்கும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு பாடல் கூட கிடையாது. அனைத்தும் ஆண் பாடுவதைப் போலேயே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மாபெரும் சிறந்த திரைப்படம். பாடலுக்காகவே அந்த திரைப்படத்தை பல முறை பார்த்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், நல்ல கதையம்சம் உள்ள படம் தான் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதிலும் நல்ல பாடல்கள் அமைந்துவிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். நாகை பாபு, முதலில் பயணங்கள் முடிவதில்லை படம் போல் இனிமையான பாடல்களும் அமைந்த காதல் கதை மற்றும் பாக்யராஜ் நடித்த இது இன்று போய் நாளை வா போன்ற முற்றிலும் நகைச்சுவை கொண்ட திரைப்படங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்து மட்டுமே தீர்மானமா இருக்கு அப்படின்னு நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. கத்திரிப்புலம் பாக்யராஜ் கதை சொல்லியிருக்காங்க. கதைதான் ஒரு படத்தின் வெற்றியை தீர்மானிக்கிறது. சிவபுரி சோமசுந்தரம். நீடாமங்கலம் வட்டம் காலாச்சேரி மணிமாறன், நல்ல கதைக்களங்கள் மட்டுமே. சர்வராஜன் பேட்டை தீனா ரமேஷ், கதை தாங்க முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன், கதைதான் தீர்மானிக்கும். பாடல்கள் இல்லாத திரைப்படங்கள் வித்தியாசமான கதைக்களத்துடன் இருக்கும் சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், பாடல்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன், மெய்மறந்து கேட்கும் திரைப்பட பாடல்கள் தான் விரும்புவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடல் வரிகளை கேட்டு மனம் அமைதியாக இருப்பேன், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், கதை தான் முக்கியம், அடுத்துதான் பாடல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ராமன் சிரிச்சிரியே இருக்காங்க, ஈ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சார கண்ணன் இஞ்சி குடியிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஹிட்டான பாடல்கள், கலக்கலான காமெடிகள், படம் ஹிட் ஆகும், உள்ளத்தை அளித்தா கலகலப்பு போன்ற நிறைய படங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாப்பா கோவில் ரவி, கதைதான் திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது கதைதான். நன்றாக இருந்தால்தான் அதற்கேற்றாற்போர் பாடல்கள் அமையும், அதனால கதைதான் சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
3: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
2: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
3: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
2: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
4: லைக், ஷேர், கமெண்ட். திரைப்பட தேர்வை தீர்மானிப்பது கதைதான். கதை நன்றாக இருந்தால்தான் அதற்கேற்றாற்போர் பாடலும் அமையும். சிவசுப்பிரமணியம், ஜெய் விஜய் பிரகாஷ் ஏனங்குடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னை பொறுத்த மட்டில் ஒரு திரைப்பட தேர்வு என்பது பாடல்கள் தான். தஞ்சாவூர் பாக்யராஜ், கதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்னம் ரமேஷ், என்னுடைய திரைக்கதை வந்து படம் பார்க்கும் முடிவை தீர்மானிப்பது பாடல்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 74 கமெண்ட்கள் வந்துள்ளது. அத்தனை கமெண்ட்டும் படிச்சாச்சு. லைக், ஷேர், கமெண்ட் பகுதிக்கு கமெண்ட் செய்த அத்துணை நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி.

தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்வோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 4 மணி. பண்பலையில் நேயர்கள் இணைவிருக்கும் இந்நிகழ்ச்சி மனம் விழியுதே. கடித வழி பாடல்களுடன் இன்று பங்கேற்கும் நேயர் கூரத்தாங்குடி பேபி கிருஷ்ணா அவர்கள். இவர் தன்னை பற்றிய அறிமுகத்தில், நான் நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா கூரத்தாங்குடி என்னும் ஊர் பேபி கிருஷ்ணா என்று எழுதியுள்ளார். தனது முதல் பாடல் தெரிவை இவ்வாறு கூறியுள்ளார். மறைந்த சினிமா புகழ் அம்மா எஸ் ஜானகி இசை அரசி அவர்கள் குரல் சிறு குழந்தை போல், வயதான மூதாட்டி போல் குரலை மாற்றம் செய்து பாடுவது யாராலும் பாட முடியாது. அவர் நினைவாக இந்த பாடலை தாருங்களேன் என்று கூறியுள்ளார்.

0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேட்டர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கரலா வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் டேட்டர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 மனம் விழையுதே. இளம் திருமணம் ஜோடி தம்பதிகளுக்கு திருமண மேடையில் பாடுவது போல் காரை வானொலி வங்கக் கடலோரம்.

0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி,
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நரேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். நேர்களே, இன்று மாலை 5:35 நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் பாட்டா ஃபுட்வேயர், வேளாங்கண்ணி அம்மா ரெசிடென்சியின் ஆலய உலா, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் கொடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை.
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
2: கற்பகம் சைக்கிள் மார்ட் நாகப்பட்டினம்.
1: பாட்டா ஷூஸ், செப்பல்ஸ், பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
2: பாட்டா ஃபுட்வேயர் நாகப்பட்டினம்.
3: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
4: ஸ்மார்ட் ஈவி கார், பைக், வாட்ச் என்ன சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீ ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
5: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 kW சோலார் பிளான் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ, இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 மனம் விழையுதே கடித வழி பாடல்களுடன் பங்கேற்கும் நேயர் கூரத்தாங்குடி பேபி கிருஷ்ணா அவர்கள். அடுத்ததாக பாசம் படத்திற்காக அம்மா எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்கும் பாடல் ஜல் ஜல் சலங்கை ஒளி போல் மாட்டு வண்டியில் போகும் போதுதான் இந்த பாடல் ரொம்ப இனிதாகதாக இருக்கும்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: மனம் விழையுதே. அடுத்ததாக மூடு பணி படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல் என் இனிய பொன்னிலாவே. மார்கழி பனி போல் கோடை, வெயில் போல் விடாமழை போல்,

0: நேர்களே, நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமுது, தார்பாய்கள், கிரீன்நட், ஊஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை
2: நாகப்பட்டினம்.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூரா சன் ஸ்டெடிமேட்ஸ். நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளங்கணிதல் நல்வாழ்த்துக்கள்.
3: சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இளைஞர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி நண்பேண்டா. இன்னைக்கு நண்பேண்டா பகுதியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இந்த விளையாட்டு இன்டர்நேஷனல் கேம் ஆனால் நான் தான் சாம்பியன், அது எந்த விளையாட்டு? ஒரு சில விளையாட்டுகள்லாம் இன்டர்நேஷனல் விளையாட்டுகளை சேர்க்க முடியாது பாருங்க. அந்த மாதிரி விளையாட்டுகள் வச்சுட்டாங்கன்னா அதில் நான் தான்ப்பா கப் அடிச்சுட்டு வருவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எந்தெந்த விளையாட்டுகளை நீங்கள் சொல்வீங்க? உதாரணமாக பார்த்தீங்கன்னா கோழி குண்டு, சுவரேறி குதிக்கிறது, நொண்டி, கண்ணாமூச்சி, பல்லாங்குழி, தாயம், இந்த மாதிரி பல விளையாட்டுகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இன்டர்நேஷனல் கேமில் சேர்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் தான்ப்பா கப் அடிச்சுட்டு வந்துடுவேன், நான் தான் அதில் சாம்பியன். எந்த விளையாட்டுகள் பேசலாம் நேர்களே? இது நண்பேண்டா. நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் இளைஞர் வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே, நண்பேண்டா நிகழ்ச்சி இது. இந்த விளையாட்டு இன்டர்நேஷனல் கேம் ஆனால் நான் தான் சாம்பியன், அது எந்த விளையாட்டு? பங்கு பெறலாம் இளைஞர்களே, இது நண்பேண்டா. இணைய வரும் நேர்கள் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க சார்? நன்றிங்க.

நிறைவு பெற்றது மனம் விழையுதே. இன்று கடித வழி பாடல்கள் மூலம் பங்கேற்ற நேயர் கூரத்தாங்குடி பேபி கிருஷ்ணா அவர்கள். இணைந்திருக்கிறோம் நேர்களே, தினம் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேரம் 4:30. இனி நாம் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நன்பேண்டா. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிக்கு அனைத்தையும் வழங்கும் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காரைக்கால் திருமலகாயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிற்சிற பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலகாயன் பட்டினம் காரைக்கால்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 இது நண்பேண்டா. அழைக்கலாம் இளைஞர்களை 4368 என்ற முன்னிணைப்பை தொட்டு 2311 அல்லது 2994 சுழி அல்லது 2995 சுழி. இந்த விளையாட்டு இன்டர்நேஷனல் கேம் ஆனால் நான் தான் சாம்பியன். அப்படிப்பட்ட எந்த விளையாட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்டாக விளையாடுவீர்கள்? காரைக்கால் பண்பலை முகநூல் பக்கத்திலும் உங்கள் பதில்களை பதிவிடலாம். இணைய வரும் முதல் நேயர், வருக வணக்கம்.
4: ஹலோ,
3: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: மயிலாடுதுறை மாவட்டம் சஞ்சய நகரத்துல இருந்து விமலா பேசுறேன் மேடம்.
3: சொல்லுங்கம்மா, நீ உங்களுக்கு எந்த இன்டர்நேஷனல் எந்த விளையாட்டு வந்து இன்டர்நேஷனல் கேம்ல வந்து சேர்த்தா நான் தான் சாம்பியன் நீங்க சொல்வீங்க?
4: பல்லாங்குழி மேடம்.
3: பல்லாங்குழி நல்லா விளையாடுவீங்க?
4: ஆமா மேடம், எங்க பாட்டி கூட எல்லாம் சேர்ந்து விளையாண்டு நான் தான் மேடம் அதுல வின் பண்ணுவேன்.
3: ஆஹா,
4: அதனால சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு பல்லாங்குழின்னா ரொம்ப பிடிக்கும் மேடம். இப்பவும் நான் அதுல நல்லா விளையாடுவேன் மேடம்.
3: இப்போவும் அதில் வந்து இன்டர்நேஷ்னல் கேம் ஆக்குனாங்கன்னா நான் தான் இப்போ கப் அடிச்சுட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து பல்லாங்குழி வந்து நான் தான் ஜெயிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்த நுணுக்கங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
4: ஆமாம் மேடம்,
3: ரொம்ப சந்தோஷமா உங்ககிட்ட பேசினது. இந்த மாதிரியான நீங்கள் வேற என்ன விளையாட்டுகள்லாம் இந்த மாதிரி நிறைய நல்லா விளையாடுவீங்க?
4: சூப்பர்மா,
3: சூப்பர்மா. இந்த மகிழ்ச்சியோட ஒரு பாடல் கேட்கலாம். நன்றிமா.
4: தேங்க்யூ மேடம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நண்பேண்டா நிகழ்ச்சிக்கு அகினே வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். ரொம்ப சந்தோஷமா உங்க கிட்ட பேசினதுல. நன்றி.
5: உங்கள்ட்ட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் மேடம். நன்றி மேடம். வாழ்க வளமுடன்.

0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த நேயரை சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: ஹலோ,
0: சொல்லுங்கம்மா, யார், எங்கேருந்து அழைக்கிறீங்க?
1: நான் நெடுஞ்சாட்டிலேருந்து காயத்ரி பேசுகிறேன் மேடம்.
0: காயத்ரிமா, சொல்லுங்கம்மா. நண்பே, நான் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இந்த விளையாட்டு இன்டர்நேஷ்னல் கேம் ஆனால் நான் தான் சாம்பியன் சொல்லக்கூடிய அந்த ஒரு விளையாட்டு என்ன விளையாட்டு?
1: எனக்கு கோலி குண்டு விளையாடணும். கோலி குண்டு தான்
0: கேட்பேன். ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷமா. கோலி குண்டு விளையாடினீங்கன்னா நீங்கள் தான் கண்டிப்பாக கப்படிச்சிருவீங்க. நன்றிம்மா.
2: காரைக்கால் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என் பெயர் ஐயப்பன். எனது ஊர் காரைக்கால் மாவட்டம், நெடுங்காடு கிராமம். நான் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் படைப்பிரிவில் தலைமை காவலராக கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். எனக்கு சிறு வயது முதலே விளையாட்டில் அதிக ஆர்வம் இருந்தது. ஆரம்ப காலத்தில் நான் தடகள விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்டு பயிற்சி பெற்றேன். தற்போது தற்காப்பு கலைகளில் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறேன். மேலும் இந்த மாத முதல் வாரத்தில் நமது நாட்டின் தலைநகரான புதுடெல்லியில் 15 நாடுகளை சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்ட சர்வதேச ஆர்னிஷ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் நான் நமது இந்தியா சார்பில் பங்கேற்று அதில் 2 பிரிவுகளில் வெள்ளி பதக்கங்களை வென்றது எனக்கு மிகவும் பெருமையான தருணமாகும். இந்த வெற்றி என்னை தொடர்ந்து விளையாட்டில் ஈடுபட வேண்டும் என்ற எனது தன்னம்பிக்கையை மேலும் அதிகரித்துள்ளது. நமது இந்தியாவின் தலைசிறந்த ஹாக்கி வீரரான மேஜர் தயான்சந்த் அவர்களின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் August 29 தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. விளையாட்டு என்பது வெறும் போட்டியில் வெற்றி பெறுவதற்கான மட்டுமல்ல, அது நமது உடல் ஆரோக்கியம், மன உறுதி, ஒழுக்கம், தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவ திறனை வளர்க்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை பயிற்சியாகும். இன்றைய இளைஞர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்பத்தில் அதிக கவனம் செலுத்துகின்றனர். அது மிகவும் அவசியமானதுதான். அதே சமயத்தில் விளையாட்டிலும் நமது வாழ்க்கையில் முக்கிய இடம் கொடுக்க வேண்டும். விளையாட்டில் வெற்றி பெறும்போது மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் பெறுகிறோம். அதே சமயத்தில் தோல்வி ஏற்படும் போது அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் முயற்சி செய்வதற்கான மன உறுதியையும் விளையாட்டு நமக்கு கற்றுத்தருகிறது. குறிப்பாக தினமும் சிறு நேரமாவது உடற்பயிற்சி அல்லது விளையாட்டில் ஈடுபட வேண்டும். கிரிக்கெட், ஹாக்கி, கால்பந்து, தடகளம், கபடி, வாலிபால் அல்லது தற்காப்பு கலைகள் என தங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு விளையாட்டில் தொடர்ந்து ஈடுபடலாம். ஒரு நாட்டின் உண்மையான பலம் அதன் இளைஞர்களின் ஆரோக்கியத்திலும் திறமையிலும் தான் உள்ளது. நமது இளைஞர்கள் விளையாட்டில் முன்னேறும் போது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்லாமல் நமது இந்தியாவின் பெயரும் உலக அரங்கில் உயர்கிறது. பெற்றோர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், தங்கள் குழந்தைகளை படிப்பில் மட்டும் கவனம் செலுத்த செய்வதை தாண்டி விளையாட்டிலும் பங்கேற்க ஊக்குவிக்க வேண்டும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் மாணவர்களுக்கு விளையாட்டு பயிற்சிக்கான வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும். இளைஞர்களே, விளையாட்டை ஒரு பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த தேசிய விளையாட்டு தினத்தில் நாம் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். தினமும் உடற்பயிற்சி செய்வோம், விளையாட்டில் பங்கேற்போம், ஆரோக்கியமான மற்றும் வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம். அனைவருக்கும் எனது தேசிய விளையாட்டு தின நல்வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
3: நேர்களே, இன்று மாலை 5:35 நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் பாட்டா ஃபுட்வியர், வேளாங்கண்ணி அம்மா ரெசிடென்சியின் ஆலய உலா, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் கொடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை.
4: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
5: கற்பகம் சைக்கிள் மார்ட் நாகப்பட்டினம்.
4: பாட்டா ஷூஸ், செப்பல்ஸ், பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
5: பாட்டா ஃபுட்வியர் நாகப்பட்டினம்.
4: பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி, வேளாங்கண்ணி ECR ரோட் பறவை.

காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன்கோட்டை பாலிவல்லல் டிஆர் பட்டினம் ரமேஷ், வேலங்குடி குணசுந்தரி, ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, செல்வகுமார், மெர்சி, தில்லை வில்லாளன் ராஜன், மதுரை ஷோ சண்முக சுந்தரம், நச்சுப்பிள்ளை, நிறைவி, இவங்க எல்லாம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நேயர்கள், இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் நன்பேண்டா. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: இடம்பெறுவது
1: பசுமை உள்ளம் சிறுகதையின் தொடர்ச்சி.
0: எண்ணமும் எழுத்தும்
1: சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம் எழுதிய பசுமை உள்ளம் சிறுகதையினுடைய தொடர்ச்சியை வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்க ஆவலா இருப்பீங்க. வாங்க கதையை கேட்போம்.
0: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
1: விவசாயத்தை ஆர்வமுடன் செய்து கொண்டிருக்கும் செல்வம் தண்ணீர் பற்றாக்குறையை நீக்க மரம் வளர்க்கும் பணியில் ஈடுபடுவதோடு வனத்துறை அதிகாரி வீராசாமி என்பவரை அழைத்து மரம் வளர்ப்பதின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலான ஒரு விழாவிற்கு ஏற்பாடு செய்கிறான். அந்த விழாவில் வீராசாமியும் அவரின் மகள் மணிமொழியும் கலந்து கொள்கின்றனர். அந்த விழாவில் வீராசாமி செல்வத்தின் முயற்சிகளை பாராட்டி உரையாற்றுகிறார். பின்பு வீராசாமியும் மணிமொழியும் புறப்பட்டு செல்கின்றனர்.
0: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
1: சில நிமிடங்களில் அதிகாரி வீராசாமியும் மகள் மணிமொழியும் வீட்டை அடைந்தனர். அப்பா, செல்வம் எவ்வளவு அருமையா பேசுறாரு. அவர் பேச்சும் அவர் செயல்படுற விதமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா என்றாள் மணிமொழி.
6: ஆமாமா, செல்வம் மாதிரி ஒரு பையன் அந்த காலத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம். அருமையான பையன்
1: என்று மிகவும் பெருமையாக கூறினார் வீராசாமி.
6: அப்பா, நான் எங்க கல்லூரியில மரக்கண்ணு நடுறதோட முக்கியத்துவத்தை பத்தியும் வெப்பமயமாகறத தடுக்கிறத பத்தியும் எடுத்து சொல்லி செல்வத்தோட முயற்சிக்கு உதவியா இருப்பேன்பா என்று உற்சாகத்தோடு கூறினாள் மணிமொழி.
1: மகளின் ஆர்வத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த வீராசாமி,
6: நானும் உனக்கு முழு ஆதரவு தரேம்மா, இதுக்காக நான் ஏதாவது உதவி செய்யணும்னா சொல்லு, செய்யறேன்
1: என்றார். சில வருடங்களில் செல்வத்தின் முயற்சியில் மரக்கன்று நடும் விழா அனைத்து பகுதி மக்களுக்கும் சென்றடைந்தது. அதற்கான பாராட்டும் பட்டங்களும் செல்வத்திற்கு வந்து சேர்ந்தன. அதை பற்றியெல்லாம் பெருமை கொள்ளாமல் தனது பயணத்தை தொடர்ந்தான் செல்வம். இதற்கிடையில் ஒரு நாள் செல்வத்தை சந்தித்த மணிமொழி,
6: செல்வம், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், நீங்க மறைக்காம பதில் சொல்லணும்
1: என்றால்.
6: சொல்லுங்கம்மா
1: என்றார் செல்வம் மிகவும் பணிவாக.
6: செல்வம், நான் உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன், உங்களையும் திருமணம் செஞ்சு காசப்படுறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன்
1: என்றார் மணிமொழி. அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த செல்வம் சற்று யோசித்தபடியே தயங்கி தயங்கி பேச ஆரம்பித்தான்.
6: அம்மா, நானும் ஒரு ஏழை விவசாயி, என்ன போய் நீங்க எப்படி?
1: இது ஐயாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு.
6: நீங்க எதுவானாலும் ஐயா கிட்ட கேட்டுக்குங்க, அவர் முடிவு தான் என் முடிவு
1: என்றான் மிகவும் பணிவாக. மறுநாள் காலை மோட்டார் சைக்கிளில் வந்து இறங்கினார்கள் அதிகாரி வீராசாமியும் அவரது மகள் மணிமொழியும். அவர்களை செல்வத்தின் தாய் கமலம் வரவேற்று அமர வைத்தாள்.
6: அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன்
1: என்ற வீராசாமி சில நொடிகள் மௌனத்திற்கு பிறகு,
6: நான் நேராவே விஷயத்துக்கு வாரேன், அதாவது உங்க பையன் செல்வத்துக்கு என் பொண்ணு மணிமொழியை திருமணம் செஞ்சு கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க
1: என்றார். அதிர்ச்சியில் வாயடைத்து போய் நின்றாள் கமலம். மீண்டும் வீராசாமியே தொடர்ந்தார்,
6: எனக்கும் என் மகளுக்கும் பூரண சம்மதம், உங்க சம்மதத்தை மட்டும் சொன்னீங்கன்னா கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம்
1: என்றார் வீராசாமி. அதை கேட்டவுடன் செல்வத்தின் அம்மா கமலம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். வாயில் வார்த்தைகள் வராமல் சம்மதம் என்பது போல் ஆனந்த கண்ணீரோடு தலையாட்டினாள்.
6: அம்மா சொன்னால் அப்பில் ஏதுமில்லை என்று வாழும் செல்வமும் சம்மதம் கோரியவுடன் விரைவாக திருமண நாள் குறிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளும் வெகு விரைவாக நடந்து முடிந்தது.
1: உடனே இருவருக்கும் திருமணம் அந்த ஊரில் உள்ள கோயிலில் மிகவும் சிறப்பாக நடந்தது. வந்திருந்த அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டதோடு உணவு உபசரிப்பும் தடபுடலாக நடந்தது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5 மணி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும்.

அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் ஏ

0: கேட்டுட்டிருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
1: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: திருமணத்திற்கு பிறகு செல்வமும் மணிமொழியும் ஒன்று சேர்ந்து பல முக்கிய அதிகாரிகளை சந்தித்து மரக்கன்றுகள் நடுவதை மாநிலம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருந்தனர். சில வருடங்களுக்கு பிறகு மணிமொழி தாயானால் 10 மாதங்களில் அவளுக்கு அழகான இரட்டை குழந்தைகள் ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும் பிறந்தது. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான் செல்வம். உடனே தங்களின் குழந்தைகள் சார்பாக அவர்களின் பிறந்த நாளில் 2 மரக்கன்றுகளை நட்டு இனி ஒவ்வொருவரும் ஒரு குழந்தை பிறக்கும் நாளில் ஒரு மரக்கன்றையும் நட வேண்டும் என்று நடைமுறைப்படுத்த பாடுபட்டான் செல்வம். குழந்தைகள் பிறந்து நாட்கள் சென்ற நிலையில் பெயர் வைப்பது பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் செல்வமும் மணிமொழியும். உடனே வீராசாமியும் பெயர் சூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்தார். விழா சிறப்பாக நடந்தேறியது. பல வருடங்கள் கடந்த நிலையில் செல்வத்தின் பிள்ளைகள் தனது அப்பாவும் அம்மாவும் செய்த சமூக சேவையை பார்த்தும் கேட்டும் தெரிந்து கொண்டனர். மாநிலம் முழுவதும் செல்வம் வைத்த மரக்கன்றுகள் மரங்களாகிவிட்டன என்ற செய்தியை கேட்ட செல்வமும் மணிமொழியும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர்.
5: செல்வம், செல்வம்
4: என்று அழைத்துக் கொண்டே உள்ளே வந்த வீராசாமி,
5: சென்னையில உள்ள ஒரு அமைப்பு உனக்கு பசுமை உள்ளங்கிற ஒரு பட்டத்தை வழங்க போறாங்களாம். இதை கேட்டவனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க செல்வம்
4: என்று ஆனந்த கண்ணீரோடு கூறினார்.
5: ரொம்ப நன்றி மாமா, நீங்க எனக்கு கொடுத்த பசுமையான ஈடுபாடும் மணிமொழியோட ஒத்துழைப்பும் தான் இதுக்கு காரணம். இந்த பட்டத்தை என்னை பெத்தெடுத்த தாய்க்கு காணிக்கையாக்க நினைக்கிறேன்
4: என்ற செல்வம் தன் தாயின் நினைவுகளில் மூழ்கினான்.

கனியால் அவர் பசியும் தணிந்தது. மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது. மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் தணிந்தது. கொடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தவழ்ந்தது. அன்னை மடியில் பிறந்த உண்ணா

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
1: பசுமை உள்ளம் சிறுகதையின் நிறைவு பகுதி.
0: எண்ணமும் எழுத்தும்
1: சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம்.
0: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காலமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியில் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் திரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: சிந்தனை துளி குளிர்சாதன வசதியை தேவையான அளவில் மட்டும் இயக்குவோம். இன்றைய மின்சார சேமிப்பு நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:15.

0: கலக்கல் நேரத்தில் உங்களுடைய நகைச்சுவையை பகிர்ந்து கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436823131 அல்லது 2994840 அல்லது 2999580. அலைபேசி எண் 9566427231. கலக்கல் நேரத்தில் தலைப்பை ஒட்டி நாம் பேசுவோம். இது நிஜம்தான் என்று நினைத்து அப்புறம் பொய்ன்னு தெரிஞ்சு சிரிச்சது, இந்த மாதிரி நீங்க அனுபவப்பட்டிருக்கலாம். அது இன்னைக்கு நீங்க நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ளலாம். இந்த தலைப்பை நாம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறோம், அங்கேயே நீங்க பதிவிடலாம். இது நிஜம்தான் என்று நினைத்து அப்புறம் பொய்ன்னு தெரிஞ்சு சிரிச்சது. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம வீட்டிலே மெமிக்ரி பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க, தம்பியோ தங்கச்சோ அப்பா மாதிரி பேசி கதவை திறங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்பா தான் வந்திருக்காங்கன்னு நினச்சிட்டு நாம் போயிட்டு கதவை திறப்போம். திடீர்னு பார்த்தா அங்கே தம்பியோ தங்கச்சியோ நிற்பாங்க. அப்போ தான் நமக்கு செப்பு வரும், அப்பா மாதிரியே நீயும் பேசுறியான்னு. இதை நிஜம்தான்னு நினச்சி திரும்ப பொய்யன்னு தெரிஞ்சு நாம் சிரித்த ஒரு அனுபவம். இது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களை நீங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரக்கூடிய நம் நேயர், வணக்கம். வணக்கம் ஐயா. அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, பேசுங்க.
1: கலக்கல் மன்னன் சார் அவர்களுக்கு நன்றி
0: ஐயா, பேசுங்க ஐயா.
1: திருவாரூர் மாவட்டம், திருவாரூர் தையல் கலைஞன் என்கிற தியாகராஜன்
0: ஐயா. நீங்க என்ன நிஜம்னு நினைச்சு பொய்ன்னு தெரிஞ்சு அப்புறம் சிரிச்சது என்ன?
1: ஒரு சின்ன நகைச்சுவை சார். ஒரு பெட்டிக்கடையில போய் வாழைப்பழம் கேட்டேன் சார். பழம் எவ்வளவுன்னு கேட்டேன்.
0: 2 ரூபான்னாரு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா.
2: ஹலோ.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலம் ஐயா, பேசுங்க.
2: வாரத்துக்கு ஒரு நாள் பேசுவோம். என் பையன் தான் எங்க வீட்டுக்காரு மேலே வந்து கதவு தட்டுவான். நானே பயந்து வந்து ஐயோ அப்பதான் வந்துட்டாங்கன்னு அவசர அவசரம் போய் கதவு திறப்பேன். ஒளிஞ்சிருந்து சிரிப்பான்.
0: அப்படியா?
2: எனக்கே ஒன்னும் சொல்ல முடியாது, அடிச்சிருவோம் போது. நன்றி நன்றி சார்.
0: நன்றிங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய அடுத்த நேயரிடம் பேசுவோம். வருக, வணக்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. ஐயா நீங்க இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். அடுத்த நேயரிடம் பேசுவோம் ஐயா. பேசுங்க ஐயா.
3: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கோட்டத்தில் இருந்து கலைவாணன் மேஸ்திராணி பேசுறேன்
0: ஐயா. பேசுங்க ஐயா.
3: ஐயா நான் வந்து டீச்சர் படிச்சேன் திருச்சியில.
0: சரிங்க.
3: ஃபர்ஸ்ட் இயர் 40 பேரு, செகண்ட் இயர் 40 பேரு. 40 பேர்ல வந்து என் செட்ல வந்து 40 பேர்ல ஒரு பையன் மட்டும்தான் மேரேஜ்
0: பண்ணிருந்தான்.
3: பண்ண உடனே அவனுக்கு வந்து புள்ள நினைப்பு ஒய்ஃபன் அனுப்ப வந்துச்சு போயிருக்கு. நான் அப்போ வந்து ஐபிஎல் அதாவது இன்ஸ்டியூட் லீடர். அவன் என்ன சொன்னான், எங்க அப்பா இறந்துட்டாரு, போய் பிரின்சிபால்ட்ட போய் சொல்லு அப்படின்னா. சரி, நானும் போய் பிரின்சிபால்ட்ட போய் சொன்னேன். சரி, ஒரு 10% ஆசிரியர் போயிட்டு மாலெல்லாம் வாங்கி போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாரு. அது வரைக்குமே என்கிட்ட உண்மையா சொல்லல. அவன் இறங்கி போறோம், ஒரே லைட்டு சீரிய வச்சுட்டு எல்லாம் பயங்கரமா எரியுது.
0: என்ன விஷயம்?
3: அங்கெல்லாம் சொல்றோம் எங்க அப்பா சாப்பிடல
4: பேசுங்க.
0: வணக்கம்.

0: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிலிச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
3: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
4: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
3: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: முகநூல் பக்கத்தில் திருமலஸ்தானம் வீரசுந்தரி பதிவிட்டிருக்காங்க. ஒரு நாள் என் தம்பி பையன் லப்பர் பள்ளி என் மேல் போட்டுட்டான். நிஜம் என்று அலறி விட்டேன். அதன் பிறகு பார்த்தால் அது ரப்பர் பள்ளி என்பது பிறகுதான் தெரிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நிறைவி என்பி நச்சு பிள்ளை, காரைக்கால் நளினி சண்முகம், நண்டிலம் அம்பளவாணன், அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், கடலூர் துறைமுகம் சுரேஷ் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா. அடுத்த நேயர் வணக்கம்.

0: அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: ராமங்கலம் கணேசன்.
0: கணேசன் ஐயா பேசுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: பேசுங்க ஐயா. அடுத்த நேயர் ஐயா வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: நாகூரிலிருந்து ஏஜே எங்கன் முகமது ஜலீல்.
0: ஜலீல் ஐயா பேசுங்க.
2: நல்லா நலமா இருக்கீங்களா சார்?
0: நலம் ஐயா பேசுங்க
2: சார். இங்க ஆபீஸ்ல நான் இருக்கும்போது ஒரு நகைச்சுவை, அதாவது வந்து ஒரு போன் வந்துச்சு என் நண்பர்கிட்ட இருந்து, இன்னைக்கு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க ஜலீல் அப்படின்னா. சரி ரொம்ப சந்தோஷமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு டைரக்டா ஆபீஸ் போய் என்ன ப்ரொமோஷன் ஆர்டர் வந்துட்டா என்னன்னு கேட்டதுக்கு, இன்னைக்கு செய்ய தெரியுமா ஏப்ரல் ஒண்ணுண்டாங்க.
0: நன்றி ஜலீல் ஐயா. இந்த மாதிரி நாம நிஜம் என்று நினைத்து அப்புறம் பொய்யன்னு தெரிஞ்சு நாம

0: போய் என்ன ப்ரமோஷன் ஆர்டர் வந்துட்டா என்னன்னு கேட்டதுக்கு இன்னைக்கு செய்ய தெரியுமா ஏப்ரல் ஒண்ணுண்டாங்க.
1: நன்றி ஜலீல் ஐயா. இந்த மாதிரி நம்ம நிஜம் என்று நினைத்து அப்புறம் பொய்ன்னு தெரிஞ்சு நாம சிரிச்ச உங்களுடைய அனுபவங்களை நீங்க சொல்லலாம். நாகூர்ல இருந்த ஜலீல் ஐயா சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இருந்ததுக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் மன்னியர் ராஜா சார்
1: பேசுங்க. ஐயா
2: என் அக்கா பையன் சார் பாம்பு விளையாண்ட பிளாஸ்டிக் பாம்பு வச்சுக்கிட்டு திருக்க தூக்கி போட்டாப்ல அப்படின்னு பயந்துச்சு. அப்புறம் பார்த்தா விளையாட்டு பாம்பா இருக்கு.
1: சரிங்க, எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு, பள்ளி பாம்பு எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. சரி, அடுத்த நேயரிடம் பேசுவோம். வணக்கம் ஐயா. ஐயா இணைப்புல இருக்கீங்க, நீங்க பேசலாம்.
3: சார் சார் வணக்கம் சார். காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி, நல்லா இருக்கீங்களா?
1: நலமா பேசுங்க.
3: ஒண்ணு இல்ல சார், பாப்பாக்கு ஸ்கூல் லீவ் ஸ்கூல் உண்டுன்னு சொல்லியிருந்தா ஒரு தடவை தெருவில் எல்லாரும் பசங்களும் ஒன்றும் காணுன்ட்டு பாப்பா அது இதே ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு ஆச்சிட்டு போய் விட்றேன் பூட்டு தூக்கிட்டு.
1: அப்படியா? நன்றிங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் இணைக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம்.
4: நான் திருக்கடையில இருந்து சுபா இளங்கோன் சார்.
1: பேசுங்கம்மா.
4: ஆசிரியர் சொல்லியிருக்காரு ஏண்டா அப்படின்னு.
1: இல்ல புரியல, மறுபடியும் சொல்லுங்க.
4: ஆசிரியர் கேட்டிருக்காரு மாடுன்னு எழுத சொன்னிருக்கீங்க ஏண்டா அப்படின்னு. நீங்க வந்து மாட்டுக்கு ரத்த கொம்புன்னு சொன்னீங்க, அவன் நான் ரத்த கொம்பு போட்டுட்டேன்
1: அப்படின்ட்டு இருக்கான். அப்படியா? சரி சரி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் ஐயா வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா.
5: ராஜேந்திரன் மணக்குடி.
1: ஐயா இப்ப சொல்லுங்க ஐயா.
5: என் ஃப்ரெண்ட் வந்து எக்ஸாமுக்கு போனான் சார். என்னடா மாப்பிள நீ போனியே உடனே வந்துட்டே ஏண்டான்னு கேட்டேன். அவன் என்ன பண்ணா பாருங்க, நான் சரி இதோ பிரச்சனை போல இருக்கு வந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பதறேன். அவன் கூட சொல்றான், இல்ல மாப்பிள இது ரிட்டன் எக்ஸாம் மாப்பிள அதான் ரிட்டன் வந்துட்டா அப்படிங்கிறான்.
1: நன்றி ராஜேந்திரன் ஐயா. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா பேசுங்க.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா.
6: சீர்காழி இருந்து சந்தை சிவசண்முகம்.
1: ஐயா பேசுங்க ஐயா.
6: ஒரு நண்பர் ஒருத்தர் கிடுகிடுன்னு ஓடினா இருக்க போஸ்ட் ஆபீஸ்
1: சரிங்க,
6: அங்க இருக்கிற போஸ்ட்மேன் கேட்டாரு என்னப்பா என்ன பண்ண என் புண்டாட்டிக்கு எனக்கு சண்டை சார், ஒரு புகார் கொடுக்கணும் சார் அப்படின்னா. உடனே அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லப்பா போனோம், ஏப்பா இங்க வந்த அப்படின்னு கேட்டாரா. சந்தோஷத்துல இடமே புரியல சார்.
1: நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர் ஐயா வணக்கம்.
7: ஹலோ வணக்கம். செந்தில்குமார் இருந்த மாதிரி.
1: ஐயா பேசுங்க ஐயா.
7: ஒரு ஆசிரியர் மானம் மட்டும் கேட்டாரா. அமெரிக்கா கண்டுபிடிச்சது யாரு யாருன்னு தெரியல.
1: அடுத்த நேயர் ஐயா வணக்கம். ஐயா
8: அம்மாள் பாலு.
1: ஐயா பேசுங்க ஐயா.
8: ஆம்பளை சார் முடி வெட்டிக்கலாம் கிட்ட.
1: ஏன் சொல்லுங்க?
8: அதெல்லாம்
9: சொல்லிட்டாராம். அவர் எது கேட்டாலும் சொல்லு ரெண்டு கொசின்னு சொல்லி ஒண்ணு தெரியாது ஒண்ணு தெரியும் சொல்லிருக்காரு. அவர் கொசினை மாத்தி கேட்டாரு, இவன் வந்து மாத்தி சொல்லிட்டான். அவன் ஒரே சிற்பா போயிட்டு இருக்க அகுப்படையில ஒரே சிற்பா
1: என்ன மாத்தி கேட்டாங்க?

0: ராமர் வில்ல உடச்சது யாருன்னு கேட்டிருக்காரு சார். இவன் வந்து உண்மையில நான் இல்ல தமிழாசிரியர் கூப்பிடுப்பா அப்படின்னு தமிழாசிரியர் வந்து இவன் அதை மாதிரிலாம் செய்ய மாட்டான் சார் அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அடுத்தது தமிழாசிரியர் கூப்பிட்டா அவரும் அது மாதிரி சொன்னாங்க. அப்பா அவங்க அப்பாவை கூட்டு சொன்னாங்களாம் சார் எவ்வளவு செலவுதான் நான் கொடுத்துறோம் சார் இதுக்காக இது பண்ண வேணாம் ஒண்ணும் அவன் அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க
1: சார். சரிங்க, நன்றி நேயர்களே. கடைசி 15 நிமிடம் ரொம்ப ஜாலியாக போச்சுன்னு ரொம்ப சிறப்பாக போச்சுன்னு சொல்லலாம். நம்முடைய நேயர்கள் அவங்களுடைய தொலைபேசி வழியாக பங்கு பெற்று இது நிஜம்தான் என்று நினைத்து அப்புறம் பொய்னு தெரிஞ்சு சிரித்த அனுபவங்களை அவங்க நிகழ்ச்சியில் தெரிவித்தாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள், கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நிறைவு பெறுகிறது இன்றைய கலக்கல் நேரம்.

நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் பேட்டா ஃபுட்வேர், வேளாங்கண்ணி அம்மா ரெசிடென்சி வழங்கும் ஆலய புலா. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் குடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை.

0: இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட கற்பகம்
2: சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
1: கற்பகம் சைக்கிள் மார்ட்
2: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்
1: ஹெர்குலஸ் ஏவான் பிஎஸ்ஏ ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களுக்கு
2: கற்பகம் சைக்கிள் மார்ட்
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
2: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
1: கற்பகம் சைக்கிள் மார்ட்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் பேட்டா ஃபுட்வேர்.
1: பாட்டா ஷூஸ் செப்பல்ஸ் பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
3: பாட்டா ஃபுட்வேர் நாகப்பட்டினம்.
1: நாகையில் உலக தரத்தில் ஓர் ஷூ மார்ட் பாட்டா ஃபுட்வேர். காலனி உலகின் கதாநாயகன் பாட்டாவின் அங்கீகாரம் பெற்ற பிரத்யேக ஷோரூம். பாட்டா ஷூஸ் செப்பல் ஸ்கூல் பேக்ஸ் மற்றும் பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
3: பாட்டா ஃபுட்வேர் நீலா மேலவிதி நாகப்பட்டினம்.
1: நாகையில் உலக தரத்தில் ஓர் ஷூ மார்ட் பாட்டா ஃபுட்வேர். காலனி உலகின் கதாநாயகன் பாட்டாவின் அங்கீகாரம் பெற்ற பிரத்யேக ஷோரூம். பாட்டா ஷூஸ் செப்பல் ஸ்கூல் பேக்ஸ் மற்றும் பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
3: பாட்டா ஃபுட்வேர் நீலா மேலவிதி நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் வேளாங்கண்ணி அம்மா ரெசிடென்சி.
1: பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றார்கள். அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. செல் 8870646496. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றார்கள். அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. செல் 8870646496.

0: நேயர்களே, இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசிக்க இருப்பது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் குடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் ஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, வேளாங்கண்ணிக்கு செல்வோம்.
1: நவிழ்கின்ற மொழி சிறக்கும் கடலாடும் கரை கொண்ட காரணமே நாகப்பட்டினம் மாவட்டத்திலே கடலை தங்கு தடையின்றி வந்து வந்து காடு கடந்து வரும் போல பல நாடுகளிலிருந்து சூழ்ந்து நிற்கிற மக்களே காரைக்கால் பண்பலை நேரங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆம் நேர்களே, கடல்தான் தடமாறி வந்துவிட்டதோ என்று பார்க்கின்ற அளவிற்குள்ளே மனிதர்கள் எல்லாம் கூட்டமாக வந்து நிற்கிற கடலோரம் காவல் காத்துக் கொண்டிருக்கின்ற அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் முன்பாக இருக்கின்ற மண்டபத்தில் நின்று உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். வேளாங்கண்ணி இதோ குழந்தை இயேசுவை சுமந்து கொண்டு மெல்ல மெல்ல அந்த கடல் நடுவிலே செல்வதை போல மக்கள் கடலுக்கு நடுவிலே சென்று கொண்டு இருக்கின்ற காட்சி. அதை தொடர்ந்து பழுப்பு நிறம் அதற்குள்ளே வேளாங்கண்ணி குழந்தை இயேசுவை கொண்டு நிற்கின்ற காட்சியாகவும் ஒரு ஓரத்திலே அந்த பால்கார சிறுவனுக்கு காட்சி கொடுப்பது போலவும் ஓரத்திலே அந்த கால் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிக்கு காட்சி கொடுப்பது போலவும் பல்வேறு வகைகளை அமைந்திருக்கின்ற அந்த அழகிய கொடி மெல்ல மெல்ல தன் தலையை அசைப்பது போல அங்கும் இங்கும் அப்படியே அலையாடிக்கொண்டு கூட்டத்தின் நடுவே ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதாவும் இந்த கொடியும் மெல்ல அப்படியே கடற்கரை வழியாக சென்று சுற்றி வந்து மீண்டும் ஆலயத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 6 மணிக்கு இந்த கொடி அந்த பாய்மர கப்பலில் வந்த கொடிமரத்தினை ஓடி பறக்க இருக்கிறது என்கின்ற அருமையான தருணத்திலே நேர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மக்கள்களுக்கு நடுவில் அந்த கடல் எதிரிலே ஆலயத்திற்கு எதிரிலே கடல் அளவு இருக்கிறது. அதை நேர கடல்தான் புகுந்துவிட்டதோ வண்ண வண்ண பந்துகளைப் போல என்று சொல்வதைப் போல மக்கள் கூட்டம் நெரிசலாக நின்று கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்களுக்கு நடுவிலே அங்கே வேளாங்கண்ணி அழகிய பட்டுவத்தில் அந்த பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தேரிலே முன்னதாக சென்று கொண்டே இருக்கின்றார். தன் கையிலே குழந்தை

0: அந்த தாய்மர கப்பலிலே வந்த கொடிமரம் இருக்கிறது. அந்த கொடிமரத்திலே ஏற்றுவதற்கான கொடி இப்பொழுது அழகாக பறந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதே மரியா என்று குறிப்பிட்டபடி இருந்து நடக்க முடியாத மாற்றுத்திறனாளிக்கு காட்சி நடுவிலே போர்த்துகீசிய கப்பல் கடலை தத்தளித்த பொழுது மரக்கல நிறத்திலே அந்த அன்னமாக நமது கொடி பறந்து கொண்டே இருக்கிறது. இயேசுவின் தாயான முடியான்
1: அவர் தோன்றிய இடத்திற்கு கண்டால் நூறு மாதா மாத்திமா மாதா சுவாடுப்பே மாதா என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். உலகின் பல இடங்களில் தோன்றிய அன்னை இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணியில் காட்சியளித்ததால் வேளாங்கண்ணி மாதா என்று தந்தையாக பின்னால் அந்த கொடி ஒரு கம்பத்திலே மக்களுக்கெல்லாம் ஆசீர்வதிப்பது போல அவருடைய குறைகளை நீக்குவதை போல வாழ்த்துவதை போல மெல்ல மெல்ல தலையாற்றி அந்த கொடி அசைந்தாடி அசைந்தாடி கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்ற காட்சி இருக்கிறதே அற்புதமான காட்சி. அதனை தொட்டு பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். அது நம் மீது அந்த காட்சி வந்து பட்டாலே போதும் என்று காத்திருக்கிறார்கள். அப்படி அவர் மக்கள் காத்து கொண்டிருக்கின்ற கருவிழைகளுக்கிடையே இந்த கண்கொள்ளா காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மரியா 16 நூற்றாண்டின் பிற்பகுதியில் நாகப்பட்டினத்தின் அருகே உள்ள வேளாங்கண்ணியில் காட்சி அளித்ததாக 1592 ஆண்டு செப்டம்பர் 8 நாள் பண்ணையார் ஊருக்கு பால் கொண்டு சேர்ந்த ஒரு வேளாங்கண்ணி குளத்தின் அருகே மரியம்மை புகுந்த இயேசுவுடன் தூங்கி தனது மகனுக்கு பால் வழங்குமாறு கேட்கிறார். அன்னையின்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் பாட்டா ஃபுட்வேர், வேளாங்கண்ணி அம்மா ரெசிடென்சி வழங்கிக் கொண்டிருக்கும் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் குடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை.
1: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், ஹெர்குலஸ், அவான், பிஎஸ்ஏ, ரிலே மற்றும் 91 பிராண்ட் சைக்கிள்களுக்கு கற்பகம் சைக்கிள் மார்ட். குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
2: கற்பகம் சைக்கிள் மார்ட்,
1: நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்,
2: ஹெர்குலஸ், அவான், பிஎஸ்ஏ, ரிலே மற்றும் 91

0: பிராண்ட் சைக்கிள்களுக்கு
1: கற்பகம் சைக்கிள் மார்ட்.
0: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
1: கற்பகம் சைக்கிள் மார்ட் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம்.
0: கற்பகம் சைக்கிள் மார்ட் நாகையில் உலக தரத்தில் ஓர் ஷூ மார்ட் பாட்டா ஃபுட்வேர்ஸ். காலனி உலகின் கதாநாயகன் பாட்டாவின் அங்கீகாரம் பெற்ற பிரத்யேக ஷோரூம். பாட்டா ஷூஸ், செப்பல், ஸ்கூல் பேக்ஸ் மற்றும் பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
1: பாட்டா ஃபுட்வேர்ஸ், நீலா மேலவிதி, நாகப்பட்டினம்.
0: நாகையில் உலக தரத்தில் ஓர் ஷூ மார்ட் பாட்டா ஃபுட்வேர்ஸ். காலனி உலகின் கதாநாயகன் பாட்டாவின் அங்கீகாரம் பெற்ற பிரத்யேக ஷோரூம். பாட்டா ஷூஸ், செப்பல், ஸ்கூல் பேக்ஸ் மற்றும் பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
1: பாட்டா ஃபுட்வேர்ஸ், நீலா மேலவிதி, நாகப்பட்டினம்.
0: வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றார்கள். அம்மா ரெசிடென்சி, வேளாங்கண்ணி ECR ரோட் பறவை. சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி, வேளாங்கண்ணி ECR ரோட் பறவை. செல் 8870646496. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றார்கள். அம்மா ரெசிடென்சி, வேளாங்கண்ணி ECR ரோட் பறவை. சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி, வேளாங்கண்ணி ECR ரோட் பறவை. செல் 8870646496. இன்றைய ஆலய விழாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் குடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை. வாருங்கள் நேயர்களே, மீண்டும் வேளாங்கண்ணிக்கு செல்வோம்.
2: ஆரோக்கிய திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவிலே நான் மக்கள் எங்களிடையே மக்களாக நின்று கொண்டு நான் இங்கு நடக்கின்ற காட்சிகள் எல்லாம் வர்ணனைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஒரு புறத்திலே கடல், நெறிந்த கடல் மக்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பதை போல அது நின்று கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே கதிரவன் ஏறுகின்ற இந்த கொடி அழகை பார்த்திருக்கும் வரையலாம் என்று காத்திருப்பது போல் மேற்கிலே காத்துக் கொண்டிருக்கிறது. தன் வெப்ப கதிர்களை எல்லாம் குறைத்துக் கொண்டு அது மக்களை குளிர்விக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. எதிரிலே கடல் இடமாறி உள்ளே புகுந்ததோ என்று எதிர்பார்க்கின்ற அளவிற்கு, அல்லது அப்படியே பார்க்கின்ற அளவிற்கு மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கிறது. இங்கேதான் அன்னையினுடைய அந்த கொடி மெல்ல மெல்ல ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறது. அது அழகாக காட்சியிலே பறந்து செல்கின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது சூழ்ந்து நிற்கிற மக்களுக்கெல்லாம் ஆசீர்வதிப்பதை போல, வாழ்த்து பாடச் சொல்வதை போல, அந்த கரங்களால் அரவணைத்துச் சொல்வதை போல, நான் இருக்கிறேன், காத்திருக்கின்ற உங்கள் கண்களுக்கு காட்சியாக மட்டுமல்ல உங்கள் வாழ்க்கைக்கு காவலாகவும் இருப்பேன் என்று சொல்வது போல அந்த கொடி மெல்ல மெல்ல ஆடி ஆடி தவழ்ந்து தவழ்ந்து பறந்து பறந்து சென்று கொண்டே இருக்கிறேன். கொடிக்கு முன்னாலே தன் கையிலே சுமந்திருந்த இயேசுவரானை கையிலே வைத்துக் கொண்டு அதை அழகிய பட்டுடுத்தி மலைகள் கூடிய அந்த பேர்களே தாய்மார்கள் சுமந்து செல்ல மெல்ல மெல்ல கூட்டத்தின் நடுவே சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த கொடியும் அன்னையினுடைய பேரும் கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கடலுக்கு முன்பாக இருக்கின்ற அந்த சாலையிலே இடது பக்கம் திரும்பி மீண்டும் ஆலயத்திலே வந்து இங்கே அமைந்திருக்கிற போர்த்துகீசிய மாலுமிகள் தன் கப்பலிலே வைத்திருந்த அந்த கொடிமரத்தை தான் இங்கே கொடிமரமாக வைத்திருக்கிறார்கள். அந்த கொடிமரத்திலே தான் இந்த கொடி விண்ணதிர கண்காளிக்க அங்கே தோன்றி பறக்க இருக்கின்றது. அந்த கொடிதான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. அன்னை மரியா 16 நூற்றாண்டின் பிற்பகுதியில் நாகப்பட்டினம் அருகே உள்ள வேளாங்கண்ணியில் காட்சி வைத்தனர். 1998 திருமணக்கு வேளாங்கண்ணி குளத்தின் அருகே மரியன்னை குழந்தை இயேசுடன் தோன்றி தனது மகனுக்கு பால் வழங்குமாறு கேட்டார். அன்னையின் மின்னகழகால் வைசுலித்த அந்த குழந்தை இயேசுவுக்கு பால் கொடுக்கும். பால் குறைந்ததால் பண்ணையார் சிறுவனை திருப்பி தீர்த்திருக்கிறார். சிறிது நேரத்திலேயே அதிசயமாக சிறுவன் கொண்டு வந்த பாலில் இருந்த பால் பொங்கி வழிந்தோடியதாம். இந்த அதிசயத்தை கண்ட மக்கள் அனைவரும் சிறுவன் கண்ட விண்ணகத்தாயை காண மிகவும் ஆசைப்பட்டனர். அன்னை காட்சியளித்த இடத்தில் மக்கள் கூடி சந்திக்க தொடங்கினர். பலரும் தங்கள் துன்பங்கள் தீர உதவுமாறு அன்னை மரியாவிடம் வேண்டிக் கொண்டனர். இது ஒரு வரலாற்று செய்தியாக இங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, தனது மகனுக்காக மனதிற்கு ஜெபித்த ஒரு தாயின் வேண்டுதலுக்கு பதிலளிக்கும் வகையில் 1637 செப்டம்பர் 8 மரியன்னை மீண்டும் காட்சியளித்தார். நடுத்திற்று என்ற இடத்தில் போரிட்டுக் கொண்டிருந்த

கால் நடக்க முடியாத ஒரு சிறுவன் ஒருவனுக்கு தன்னை மரியா தோன்றினார். மகனே எப்படி நடக்க முடியும் என்று முடியும் அன்மை எழுந்தால் நடந்தால் அங்கே ஓடத் தொடங்கியவன் செல்வந்தரில் நின்றான். அன்மையின் புகழ்ங்கும் பரவ அன்னை செல்வந்தருக்கு கட்டிய காட்டிய இடத்தில் ஒரு சிறிய ஆலயம் கட்டப்பட்டது. இது இரண்டாவது அற்புதம். மூன்றாவதாக 1671 ஆண்டு இந்தியாவுக்கு பாய்மர கப்பலில் பயணம் செய்த போர்த்துகீசியர்கள் சிலர் நடுக்கடலில் வீசிய புயலில் சிக்கிக் கொண்டனர். என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்த அவர்கள் அன்னை மரியாவிடம் உதவி கேட்டனர். அம்மா, நாங்கள் கரை சேர்க்கும் இடத்தில் உமக்கு ஒரு ஆலயம் கட்டுவோம் என்று வாக்குறுதி அளித்தனர். மரியன்மையின் உதவியால் புயல் அடங்கி கடல் சீற்றம் ஓய்ந்தது. கப்பலில் பயணம் செய்த போர்த்துகீசியர்கள் வேளாங்கண்ணியில் பாதுகாப்பாக கரையிறங்கினர். அன்று செப்டம் 8 நாள் என்று சொல்லப்படுகிறது. அன்றுதான் தேவமாதாவின் பிறந்தனர். தங்களை பாத்திரமாக கரை சேர்த்த அன்னைக்கு நன்றியாக வேளாங்கண்ணியில் இருந்த சிறிய ஆலயத்தை பெரிதாக கட்டி எடுத்து கலைவண்ண மிக்க பீங்கான் ஓடுகளால் ஆலயவிடத்தை அலங்கரித்தனர். அந்த பீங்கான் ஓடுகள் இன்றும் நம் கண்ணுக்கு காட்சி அளிப்பதுதான் வரலாற்று பதிவாக நம்மிடையே தோன்றிக் கொண்டிருக்கிறது. தங்கள் கப்பலின் பாய்மரத்துணையை ஆலய கொடிமரமாக நட்டனர். அந்த கொடிமரத்தில் தான் எப்பொழுது மக்கள் நடுவே சென்று கொண்டிருக்கிற அந்த கொடி, அன்னையுடைய உருவம் பொறித்த கொடி, குழந்தையே கடற்கரை கொடி பறக்க இருக்கிறது. கரை சேர்ந்த நாளான மாதாவின் பிறந்த நாளிலேயே வேளாங்கண்ணி மாதா ஆலய திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் காடு கடந்து பல தடைகள் கடந்து எப்படி நதிகள் சேருமோ அதுபோல பல நாடுகளில் இருந்து பல ஊர்களில் இருந்து மக்கள் அன்னையினுடைய அந்த அழகை, அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை, அன்னையுடைய வாழ்க்கை அந்த கொடி பறக்கின்ற காற்றிலே தமிழ்கின்ற பொழுது அதில் உரசி வருகின்ற காற்று நம் மீது பட்டு நமக்கான எல்லா நிலையும் தரும் என்ற நம்பிக்கையோடு இதோ மக்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கொடிமரத்திலே கொடி ஏறியவுடன் நம் கண்ணுக்கு தெரிகின்ற அந்த காட்சியாலே நம்முடைய கவலைகள் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் நாடு கடந்து இங்கே வந்திருக்கிறார்கள். நாடு கடந்து நதியந்து கடலிலே சேர்வதைப் போல நாடு கடந்து, மொழி கடந்து, இடம் கடந்து, மாநிலம் கடந்து, இடம் கடந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அன்னை என்கின்ற இந்த ஆலயத்தில் தங்கவிக்க வந்திருக்கிறார்கள். இங்கே அமைந்திருக்கிற இந்த ஆலயத்தின் அழகு இருக்கிறது. அதனால் வெள்ளை நிறத்திலே ஒரு அழகிய மாளிகையாக அன்னை விட்டிருக்கின்ற ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயம் போதி கட்டிடக்கலை என்கின்ற கட்டிடக்கலையில் அமைந்ததாக சொல்லப்படுகிறது. போதி ஆர்கிடெக்சர் என்பது ஐரோப்பிய கட்டடக்கலையின் ஒரு பாணியை குறிக்கும். இந்த பாணி தேவாலயங்கள், பேராலயங்கள் போன்றவற்றின் வடிவமைப்புகளோடு தொடர்புடையதுதான் போதி கட்டிடக்கலை. 12 நூற்றாண்டில் பிரான்சில் உருவாகிய இந்த கட்டிடக்கலை மத்திய காலத்திலும் பயன்பாட்டில் இருந்தது. இதை தொடர்ந்தே 15 நூற்றாண்டில் மறுமலர்ச்சி கட்டிடக்கலை உருவாகும். 18 நூற்றாண்டில் இங்கிலாந்தில் ஆரம்பமான கோதிக் மறுமலர்ச்சி முயற்சிகள் 19 நூற்றாண்டில் ஐரோப்பாவிலும் பரவியது. இது சிறப்பாக பல்கலைக்கழகங்கள் போன்ற கட்டிடங்களுக்கு வடிவமைப்புகளாக இருந்தன. இது 20 நூற்றாண்டு புழக்கத்தில் இருந்தது. அந்த மரபில் தான், அந்த வரலாற்று சிறப்பில் தான் இந்த ஆலயம் புனித ஆரோக்கிய அன்னை தங்கி இருக்கின்ற அந்த ஆலயம் போதி கட்டிடக்கலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அடடா, ஒரு புறத்திலே போய் அந்த ஆலயம் கிழக்கிலே கடல், அந்த நடுவிலே அந்த கொடி விரிந்து வறந்து செல்லுகின்ற காட்சி, கப்பல் நடுவிலே

சென்று கொண்டிருப்பது போல இருக்கிறோம். கடலிலே கப்பல் எப்படி செல்லுமோ அதுபோல கொடி ஊர்வலமாக இப்பொழுது அது அப்படியே சுற்றி வந்து ஆலயத்தை ஆறு அல்லது லூர்து அளித்த காட்சியின் அடிப்படையில் அவருக்கு வழங்கப்படுகின்ற பெயராகும். இந்த உலகின் பல்வேறு இடங்களில் உயர்மை அளித்த சிறப்பு வாய்ந்த காட்சியில் ஒன்றாக லூர்து நகர் காட்சி நகர்ந்தது. பிரான்சில் உள்ள லூர்தை போலவே ஆண்டு முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அணி திருத்தலத்திற்கு வருகை தருவதால் வேளாங்கண்ணி விளக்கி லூர்து என்று அன்புடன் அழைக்கப்படுகிறது. சுமார் 4 நூற்றாண்டுகளாக பக்தர்கள் பல்வேறு தேவைகளுக்காக அன்னை மரியாவை வேண்டிக் கொண்டும் அவருடைய கருணையால் பெற்ற அருட்படைகளுக்காக நன்றி தெரிவித்துக் கொண்டும் இந்த திருத்தலத்திற்கு வந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றனர். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்பு நமது அன்னை வேளாங்கண்ணி எனும் புனித மண்ணில் கால் எடுத்து வைத்து துன்ப கருணை சித்தளிக்கும் அந்த பிள்ளைகள் அனைவரும் மீதும் அவளது உதவியை எல்லாம் பெற்று அந்த ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற அந்த சிறப்பை பக்தர்கள் பெற்று வருகிறார்கள். இங்கே எனக்கு பெண்ணாக உழைக்கின்ற சத்தம் உங்களை கேட்கும் அதே மரியா என் இந்த பாடல் உங்களுக்கு தெரிகிறேன். நீங்கத்திற்கு உயர்ந்த வாழ்வை, சிறந்த வாழ்வை, செல்வத்தோடு செழிக்கோடு வாழ்கின்ற வாழ்வை பெறுவதற்கு எல்லா வகையிலும் அளப்பெறட்டும். புனித ஆரோக்கியமையாக வைத்திருக்கின்ற இந்த திருத்தலத்தினுடைய அன்னை இங்கு வந்திருக்கின்ற பக்தர்கள் எப்படி நம்பிக்கையோடு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்படி அந்த கதைகள் நீங்குகிறோ அதுபோல எடுத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா மக்கள் மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து எல்லாருக்கும் அந்த அருள் வாழ்வை வழங்குவதற்கான வாய்ப்பாக இந்த நேரலை தோன்றியேசுவினுடைய நம்பிக்கை கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அவர் தோன்றிய இடங்களின் பெயரால் லூர்து மாதா, பாத்திமா மாதா, துவாடுலிப்பே மாதா என்று பல்வேறு பெயரால் இணைக்கப்பட்டார். உலகின் பல இடங்கள் தோன்றிய அன்னை இந்தியாவில் தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணியை காட்சியளித்ததால் வேளாங்கண்ணி மாதா என்று அழைக்கப்படுவதாக இங்கே வரலாற்று பதிவுகள் சொல்லுகிறது. ஆலயத்தினுடைய ஆண்டு பெருவிழாக்கணக்கான இங்கே மொழியப்படுகின்ற வார்த்தைகளை செடிகளில் கட்டுராகி இருவிடிகளால் இங்கே நடக்க இருக்கும் இங்கு உள்ளே வருவதுடன் பார்க்கிறேன் என்று சொல்வதை போல ஆரோக்கிய அவை அது பொது பேரிலே சுமந்த முடியும். எப்பொழுது புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்தை வந்து அடைய இருக்கிறார். அதன் பின்னாலேதான் அந்த அவளுக்கு பின்னால் வந்து கொண்டிருக்கின்ற அந்த கொடி, அழகிய கொடி இங்கே ஏற்றப்பட இருக்கு. அந்த கொடி அந்த பாய்மர கப்பலிலே வந்த அந்த கொடி மரத்திலே ஏற்ற உச்சியை தொடும். அந்த உச்சியை தொடுகின்ற நேரத்திலே இந்த ஆலயம் ஒரே நேரத்திலே மின்னொளிகள் மின்னும். வானம் கூட தன்னிடம் இருக்கிற நட்சத்திரங்கள் தான் அந்த ஆலயத்திலே குவிந்து விட்டனவோ என்று அஞ்சுகின்ற அளவிற்கான ஒளிப்பிழம்பாக அழகிய முறையிலே அந்த ஆலயம் காட்சி தரும். அதாவது கண்கொள்ளா காட்சியை காண்பதற்காக மக்கள் எல்லாம் காத்து நிற்கிறார்கள். காரைக்கால் பண்பலையும் அந்த அற்புத காட்சியினை உங்கள் செவியிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் ஒருவர்

வங்கக்கடல் அதைவிட பெரிய கடலாக இங்கே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான்கு உரமும் மக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். ஆங்காங்கு இருக்கின்ற அந்த மாடிகள் எல்லாம் மனிதர்களாகவே காட்சி தருகின்ற அழகை போல இருக்கிறது. எப்படி சைவ வைணவ திருத்தலங்களிலே ஒரு கோபுரத்திலே இருக்கின்ற இடத்திலே சுதை பொம்மைகள் இருக்குமோ அதுபோல இங்கே இருக்கக்கூடிய மாடிகள் எல்லாம் சுதை பொம்மைகளாகத்தான் செதுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை போல மக்கள் குவிந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மக்கள் கடலாக இருக்கிறது. வெள்ளை நிறத்திலே அன்னையினுடைய ஆலயம் மிக கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. கதிரவன் எங்கே தன்னுடைய மெல்லிய கதிர் கூட மக்களை மாட்டிவிடுமோ என்பதற்காக தன் கதிரெல்லாம் சுருக்கிக் கொண்டு மேகத்தை கருவேகத்தை வெள்ள தவழ வைத்து இங்கே அந்த இடத்தை குளிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றான்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட், நாகப்பட்டினம் பாட்டா ஃபுட்வேர், வேளாங்கண்ணி அம்மா ரெசிடென்சி வழங்கிய வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் கொடியேற்று விழாவின் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர் ஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் கற்பகம் சைக்கிள் மார்ட்.
1: குழந்தைகள் முதல் அனைவருக்குமான சைக்கிள்களை உயர்தரத்தில் விலை குறைவாய் வாங்கிட
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் நாகப்பட்டினம் பாட்டா ஃபுட்வேர்.
2: பாட்டா ஷூஸ் செப்பல்ஸ் பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
3: பாட்டா ஃபுட்வேர் நாகப்பட்டினம்.
2: நாகையில் உலக தரத்தில் ஓர் ஷூ மார்ட் பாட்டா ஃபுட்வேர். காலனி உலகின் கதாநாயகன் பாட்டாவின் அங்கீகாரம் பெற்ற பிரத்யேக ஷோரூம். பாட்டா ஷூஸ் செப்பல்ஸ் ஸ்கூல் பேக்ஸ் மற்றும் பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
3: பாட்டா ஃபுட்வேர் நீலா மேலவிதி நாகப்பட்டினம்.
2: நாகையில் உலக தரத்தில் ஓர் ஷூ மார்ட் பாட்டா ஃபுட்வேர். காலனி உலகின் கதாநாயகன் பாட்டாவின் அங்கீகாரம் பெற்ற பிரத்யேக ஷோரூம். பாட்டா ஷூஸ் செப்பல்ஸ் ஸ்கூல் பேக்ஸ் மற்றும் பாட்டாவின் அனைத்து பொருட்களும் வாங்க
3: பாட்டா ஃபுட்வேர் நீலா மேலவிதி நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் வேளாங்கண்ணி அம்மா ரெசிடென்சி.
2: பறவை சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றார்கள் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. செல் 8870646496. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் ஆண்டு பெருவிழாவிற்கு அனைவரையும் வருக வருக என அழைக்கின்றார்கள் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. சிறந்த முறையில் ஏசி நான் ஏசி ரூம்கள் கிடைக்கும் அம்மா ரெசிடென்சி வேளாங்கண்ணி ஈசிஆர் ரோட் பறவை. செல் 8870646496.
0: இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மணி 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் ரோஷ்னா காசிம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு தனது 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 137வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பதிலளித்தார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு தனது 4 நாள் பயணத்தை தொடங்கினார். உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கான தனது இந்த பயணம்

0: மத்திய ஆசியாவில் இந்தியாவின் கூட்டாண்மைகளை வலுப்படுத்தும் என்றும் அப்பகுதியுடனான நட்பை மேலும் ஆழப்படுத்தும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள புறப்பாடு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வர்த்தகம் மற்றும் முதலீடு, டிஜிட்டல் இணைப்பு, பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வளர்ப்பது குறித்தும் வளர்ந்த இந்தியா மற்றும் யாங்கி உஸ்பெகிஸ்தான் ஆகிய தொலைநோக்கு பார்வைகளை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் உஸ்பெகிஸ்தான் அதிபருடன் கலந்துரையாட தாம் ஆர்வமாக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மேலும் தனது கிர்கிஸ் குடியரசு பயணத்தின் போது அதிபர் திரு ஜபரோவ் மற்றும் பிற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தலைவர்களையும் சந்திப்பதாகவும் 6வது உலக நாடோடிகள் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழாவில் கலந்து கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பிரதமரின் இப்பயணம் குறித்து கூடுதல் தகவல்கள்.
1: 4 நாள் பயணமாக உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு சென்றுள்ள பிரதமர் இரு நாடுகளையும் பிணைக்கும் நெருங்கிய கலாச்சார மற்றும் மக்களுக்கு இடையேயான உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைந்துள்ள சாஸ்திரி நினைவிடம் மற்றும் தாஷ்கண்ட் மாநில கீழே தேய ஆய்வுகள் பல்கலைக்கழகத்தில் உள்ள மகாத்மா காந்தி மையம் ஆகியவற்றையும் தாம் பார்வையிட உள்ளதாக திரு மோடி கூறினார். கிர்கிஸ் குடியரசின் அதிபர் திரு சாதிர் ஜபரோவின் அழைப்பின் பேரில் 26வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக பிஷ்கேக்கிற்கு பயணம் மேற்கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார். பாதுகாப்பு, இணைப்பு மற்றும் வாய்ப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட பிராந்தியத்திற்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்து செல்லவும் அண்டை நாடுகளிலும் அதற்கு அப்பாலும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக விளங்கும் பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆகிய தீய சக்திகளிடமிருந்து விடுபட்ட ஒரு பிராந்தியத்தை உருவாக்குவதற்காக சக உறுப்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்றவும் தாம் ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக திரு மோடி கூறினார்.
0: இந்தியா ஒரு முக்கிய பொருளாதாரமாக மட்டுமல்லாமல் தனது நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் திறன்களில் நம்பிக்கை கொண்ட ஒரு தேசமாகவும் உருவெடுத்துள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். லக்னோவில் உள்ள பாபே சாஹப் பீம்ராவ் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய திரு சிங் இன்று இந்தியா பேசும்போது உலகம் செவிசாய்க்கிறது என்றார். புதிய இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய மாற்றம் என்னவென்றால் நாடு இனி உலகளாவிய விதிகளை பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் விதிகளை உருவாக்குவதிலும் பங்களிக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். மொழி, கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தின் மீதான தேசிய பெருமிதம் ஒரு தேசத்தின் தன்னம்பிக்கையையும் முன்னேற்றத்தையும் மேம்படுத்துகிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் கூறினார். இந்தியா ஒரு சிறந்த நிலையில் இருப்பதாகவும் பொருளாதாரம், மனநிலை மற்றும் கலாச்சாரம் என அனைத்து வகையிலும் இந்தியாவை வலிமையாக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கல்வி நிறுவனங்கள் தேசத்தை கட்டி எழுப்புவதில் போர் பேரார்வமும் நீதி, சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய லட்சியங்களின் மீது அர்ப்பணிப்பும் கொண்ட இளைஞர்களை வளர்க்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பதிலளித்தார். இதுகுறித்து மேலும் சில தகவல்கள்.
1: இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று கூறிய அவர், தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலைவாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு கரசூர், மேட்டுப்பாளையத்தில் தொழிற்பேட்டை கொண்டு வரப்படும் என அவர் உறுதியளித்தார். ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் பள்ளி முதல் உயர்கல்வி வரையிலான இலவச கல்வியை மீனவ குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ரங்கசாமி அறிவித்தார். முதியோர், விதவை, ஊனமுற்றோர் உதவித்தொகைகள் விரைவில் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் புதுச்சேரியில் சிவப்பு அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் 350 ரூபாயாகவும் மஞ்சள் அட்டைதாரர்களுக்கான மானியம் 200 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்பாக கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவும் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தனது வாழ்த்துக்களை

0: தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மேஜர் தியான்சந்திற்கு அஞ்சலி செலுத்தியதோடு உறுதிப்பாடு, ஒழுக்கம் மற்றும் சிறந்து விளங்கும் மனப்பான்மையே இந்தியாவின் விளையாட்டு கலாச்சாரத்தை வரையறுக்கிறது என்றும் கூறினார். இந்திய விளையாட்டு வீரர்கள் உலக அரங்கில் தொடர்ந்து நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதோடு அடுத்த தலைமுறையினர் உயர்த்த இலக்குகளை அடைய தூண்டுகிறார்கள் என்று குடியரசுத் துணைத் தலைவர் கூறினார். உடற்தகுதியை மேம்படுத்தவும் விளையாட்டுகளில் அதிக பங்கேற்பை ஊக்குவிக்கவும் இளம் இந்தியர்களை அர்ப்பணிப்புடன் விடாமுயற்சியுடனும் சிறந்து விளங்க தூண்டவும் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் துணை குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மேஜர் தியான்சந்திற்கு அஞ்சலி செலுத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மேஜர் தியான்சந்தின் திறமை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுடெல்லியில் மேஜர் தியான்சந்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் மாண்டவியா, மேஜர் தியான்சந்தின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்படுவதாக கூறினார். ஃபிட் இண்டியா இயக்கத்தை முன்னெடுத்துச் செல்லும் நோக்கில் நாடு முழுவதும் விளையாட்டு மைதானத்தில் ஒரு மணி நேரம் என்ற நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று அமெரிக்கா சென்றடைந்தார். சிகாகோ விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தியா அமெரிக்கா இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பாக அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கினால் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்து பரவலான அழிவை ஏற்படுத்திய பேரிழப்பை தொடர்ந்து இந்திய அரசு வழங்கிய ஆதரவுக்கு தனது நன்றி தெரிவித்துக் கொள்வதாக நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடல் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிற்கு நன்றி தெரிவித்தார். கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து நிகழ்ந்த துயரமான உயிரிழப்புகளுக்கு திரு பவுடல் தனது இரங்கலை தெரிவித்தார். இந்த வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து 149 இந்தியர்கள் சீனாவிலிருந்து நேபாளத்திற்கு பாதுகாப்பாக திரும்பியதாக மேலும் 320 பேர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உள்ளதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று முதல் அடுத்த 4 தினங்களுக்கு தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலம் வென்றது. ஆடவர் பிரிவில் அனுஷ்மான் துமல் மற்றும் மகளிர் பிரிவில் விஸ்வா வாசினி வெள்ளிப்பதக்கம் வென்றனர். செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் இன்று மாலை கொடியேற்றம் நடைபெற்றதைக் காண லட்சக்கணக்கான மக்கள் அங்கு குவிந்துள்ளனர். வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் திருவிழா இன்று தொடங்கி வரும் செப்டம்பர் 8 அன்னையின் பிறந்த நாள் விழாவுடன் நிறைவு பெறும். இந்நாட்களில் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் வருகை தருகின்றனர். இவ்விழாவின் போது அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் வேளாங்கண்ணி கடலில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காலை உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ் குடியரசுக்கு தனது 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 137வது மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் நாளை காலை 11 ஒலிபரப்பாகுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீதான கேள்விகளுக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று பதிலளித்தார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20.
2: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன் விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர்

0: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம். ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்,
2: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
1: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம், எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
2: ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
1: மற்றும் தி நகர், சென்னை.
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உண்மையான உறவு யாரு? இன்னைக்கு கால சூழலும் வாழ்க்கையில உறவுகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அந்த உறவுகள் பலதரப்பட்டவங்களா இருக்காங்க. ஆனா யாரு உண்மையா இருக்கிறாங்க, அவளோட உண்மைத்தன்மை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. நம்ம இந்த உறவுகளில் யார் உண்மையானவங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கையோடு கூடிய ஒரு காட்சியோட ஒரு கவிதைங்க. ஒரு நல்ல மழைக்காலம், ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்தை பாருங்க, தண்ணி நிரம்பி இருக்குது, அதில் தாமரை ஆம்பல் இப்படி பூவெல்லாம் பூக்கும். அங்கே கொஞ்சம் பறவைகள்லாம் கூட வரும். பறவைகள்லாம் வந்து அந்த குளமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதே நேரம் அந்த குளம் கோடை காலத்தில் வற்றி போயிட்டா, நேற்றுக்கு வரைக்கும் அங்கே வந்து அழகாக பாடிக்கிட்டு ஒளி எழுப்பிட்டு இருந்த பறவைகள்லாம் எங்க, அது வேற குளத்தை தேடி பறந்து போயிருக்கும். ஆனால் அந்த குளத்திலேயே வேறொன்றி வாழ்ந்த ஆம்பளும் நெய்தலும் அந்த கெட்டியும் அந்த மண்ணை விட்டு போகாமல் அங்கேயே இருக்குமா? இந்த இயற்கை காட்சியை மனித உறவுகளோடு அவையார் ஒப்பிட்டு ரொம்ப அழகாக ஒரு செய்தி சொல்கிறாங்க. அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பளும் நெய்தலும் போலவே ஒட்டியுறுவார் உறவு. எவ்வளவு ஆழமான உண்மை! வாழ்க்கை வளமாக இருக்கும்போது நம்ம சுத்தி பலர் இருப்பாங்க, வெற்றியை பாராட்டுவாங்க, அந்த வசதியை ரசிப்பாங்க. ஆனா ஒரு சோதனை வந்துட்டா, ஒரு தோல்வி, ஒரு நோய், ஒரு பொருளாதார நெருக்கடி, இப்ப யாரு நம்மோட நிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான உறவு. உறவுங்கிறது ரத்தத்துல மட்டும் இல்லைங்க, இதயத்திலயும் இருக்கு, அன்புல இருக்கு, அக்கறையில இருக்கு. கஷ்ட நேரத்துல நீட்டப்படுற ஒரு கை 1000 வார்த்தைகளோட உயர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு சமூக ஊடகங்கள் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கலாம், ஆனா துயர நேரத்துல நமக்கு கதவை தட்டிட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்ற ஒரு உறவு இருக்குல்ல, அதான் உண்மையான உறவுங்கிறாங்க. வாழ்க்கையில உறவுகளின் எண்ணிக்கையை எண்ணாதீர்கள், அவருடைய உண்மையை உணருங்கள். இன்பத்தில் இணைவதுங்கிறது எளிதுங்க, ஆனா துன்பத்தில் துணை நிற்பதுதான் உறவின் பெருமை. நாமும் பரோட வாழ்க்கையில நீர்ப்பறவையாக இல்லாம ஆம்பளை போல நெய்தல் போல துன்பத்துல துணை நிற்கிற மனிதர்களா வாழணுங்க, அதான் மனிதநேயத்தோட உயர்ந்த வடிவம். இந்த நல்ல சிந்தனையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
3: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
1: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:25.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
0: லைட் ஹவுஸ் இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்புள்ள நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.

6:45 திருச்சி மற்றும் சேலம் அங்கலம்பங்கள் தங்கமாளிகை வழங்கும் இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வானியில் காளான் வளர்ப்பும் அதன் மதிப்பு கூட்டலும். அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் கிராமம் தின்னக்குடி எஸ் சந்திரா அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளைய பாரதம் நாகப்பட்டினம் ADM மகளிர் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை அகில இந்திய வானொலி மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை

0: அவர்களுடன் நேர்முகம். 8 மணிக்கு இளைய பாரதம், நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி மாணவர்கள் மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை அகில இந்திய வானொலி மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11:00 ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்க மனதின் குரல் என்ற தலைப்பில் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்க மனதின் குரல் நாளை இரவு 8:00 மீண்டும் ஒளிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸ். நாளை காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசெட் வழங்கும். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்த ஃபார்மாவின் விடங்குலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்பவர் சிறுமி எம் நேத்ரா. 7:00 திரை இசை. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ். காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருமன் அவர்கள். 7:35 காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே சேவை செய்திகள் இடம்பெறும். 7:55 நாகப்பட்டினம் DLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாலாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வழங்குபவர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருள் திரு சி இருதயராச்சி அவர்கள். 8:05 நாகை மூராசன்சன் ரெடிமேட்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்கள் பிரீப்ஸ் வழங்கும் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் தெண்டல் நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் கிரிஜா புரட்சிகனி அவர்கள். 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 ஆலய உலா காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு குலக்குடி அருள்மிகு ஸ்ரீ பொய்யாத விநாயகர் அருள்மிகு குலோத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்களநாயகி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் சுந்தர சிவக்குமார் அவர்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார்.

0: நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளாக நாட்டின் கல்வி மேம்பட்டு வருவதாக தெரிவித்த திரு ராஜ்நாத் சிங், தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாக கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழிவகை ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெயகோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலைசிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தயான்சந்தின் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாக திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோயிலில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 17 தேதி வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார்.
1: ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு. குடிநீர்களும் தடையின்றி கிடைக்கிறதுக்காக அடிஷனலா அதுக்கு தேவையான அளவான குடிநீர் ரீஃபில் பண்ண முடியாத அளவுக்கு ஏன்னா பைப் வழியா லே பண்றதுக்கான ஏற்பாடும் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கார்பரேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா அளவுலையும் தயாராகி முழுவதும் கும்பாபிஷேகத்துக்கான அனைத்து தயாரிப்பு ஒரு வாரத்துக்குள்ளே முடிஞ்சு செப்டம்பர் 11 இதுக்கான ட்ரையல் ஆனச்சு. 17 என்ன மாதிரியான பாதுகாப்புகள், என்னென்ன மாதிரியான எல்லா இடத்துலயும் யுக்திகள் இருக்கோ அது வந்து செப்டம்பர் 11 நம்ம கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவோம். எல்லா இடத்துல வழிமுறைகள் தனி வாக்கி டாக்கி வச்சு எல்லாரும் கண்காணி பண்ணிட்டு இருப்பாங்க. 5,000 பேர் அளவுக்கு காவல்துறை வந்து அவங்களுடைய கூடுதல் ஸ்ட்ரென்த்துங்க கொண்டு வர போறாங்க. விநாயகர் சதுர்த்தி இருக்கும், அதுக்கடுத்து தொடர்ந்து 3வது நாள்ல கும்பாபிஷேகம் இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்தா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. இதையடுத்து திருக்குடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்குடி பவனி நடைபெற்றது. இதனிடையே சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோயிலிலும் கொடியேற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவேக அரசு குறை கூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு களிமண் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் வண்ணமயமான விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக சின்னமனூரில் சிற்பக் கலைஞர்களின் கைவண்ணத்தில் ஏராளமான சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. களிமண், இயற்கையான தேங்காய்

0: ார் மரத்துகள்கள் நெல் உமி என சுற்றுச்சூழலுக்கு உகந்த மூலப்பொருட்களை கொண்டு சிறிய சிலைகள் முதல் பெரிய சிலைகள் வரை பொதுமக்களின் தேவைக்கு ஏற்ப பல்வேறு அளவுகளில் சிலைகள் வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி களிமண் சிலைகளை பயன்படுத்த வலியுறுத்தி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை பயன்படுத்துவதோடு பாரம்பரிய கலைஞர்களின் வாழ்வாதாரத்திற்கும் பொதுமக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதே அவர்களின் வேண்டுகோளாக உள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
1: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் களிமண் சிலைகளை தயாரித்து வருவதாக தேனியைச் சேர்ந்த களிமண் சிலை தயாரிப்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என்னோட பேர் வந்து கண்ணன். மண்மனை செய்யற தொழிலாளிகள் நாங்க. வருடவாட வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து விநாயகர் சிலையை செஞ்சுட்டு இருக்கு. ஐயா, பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து மகமாக நன்றி தெரிவிக்கணும். ஏன் கேட்டீங்கன்னா, களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளுக்கு கலைஞருக்கு வந்து ஊக்கம் கொடுங்க, அவங்ககிட்ட வாங்குன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு. எங்க மண்பாண்ட கலைஞர் சார்பாகவும் சிலை செய்த கலைஞர் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக்கிறோம். நீரில் இருக்க தாவரங்களுக்கோ மீன்களுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் கண்டிப்பா வராது. வந்து அதில் வந்து தேங்காய் நாறு, நெல் உம்மி, களிமண்ணில் வந்து நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தீங்கன்னாக்க நாங்கள் வருடவாடம் செய்யறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு உதவியா இருக்கும்.
1: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும். இருப்பினும் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் செப்டம்பர் 1 முதல் 3 வரை வட கடலோர தமிழகம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு வட உள் தமிழகத்தில் அதிபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகம் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நேபாளத்திலிருந்து மீட்கப்பட்டு கடலூர் வந்தடைந்த 11 பேரை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் வரவேற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடியில் இன்று நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 636 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா வழங்கினார். நெல்லை பாளையங்கோட்டையில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் 28வது அரசு பொருட்காட்சி தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ரேச்சல் சானை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் கரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 தினங்களுக்கு லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:40.
5: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்க நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பைகள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
6: கீழ்வாதத்துல என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்லி, கோதுமை, இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கும் போது நம்ம அதோட சேர்த்து கொஞ்சம் நெய் கலந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இதில் நமக்கு வந்து பருப்பு வகைகளை தவிர்க்க சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு சில பருப்புகள் மட்டும் இதில் நம்ம உபயோகிக்கலாம், ஏன்னா அது வந்து இந்த நோயோட தன்மையை அதிகப்படுத்தாது. அப்படி பார்த்தோன்னா எது இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்னா, துவரம்பருப்பு, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதா இருந்துச்சுன்னா அதோட கொஞ்சம் நெய்யோ இல்லைனா சூப்பு வச்சு நம்ம இந்த உணவுகளை எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு இந்த நோயை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். நம்ம யூஸ்வலாக இந்த பருப்புகள்லாம் யூஸ் பண்ணும்போது வயிறு உப்புசம் ஆகுது, எனக்கு கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது, ப்ளோட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம வந்து தவிர்க்கிறதுக்காக தான் அந்த கால நம்ம வந்து நைட்டு ஃபுல்லாக அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம உபயோகிக்கிறோம். நம்ம அப்படி நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த கீழ்வாதத்துக்கு அந்த ப்ரோட்டீன் சத்து இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஊற வைக்கிறதுனால உடைப்படும். அந்த ஹாட் சுகர்ஸ் எல்லாமே அதில் உடையிறதுனால நமக்கு கேஸ் மாதிரி, வயிறு உப்புசம் மாதிரியெல்லாம் ஃபார்ம் ஆகாமல் தடுக்கும். அதே மாதிரி ஊற வைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, நமக்கு அதில் இருக்கிற சத்துக்களை முழுமையாக அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். யூஸ்வலாக நம்ம இந்த ஊற வைக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை திருப்பி நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது, ஏன்னா அதுலேருந்து வந்த அந்த கெமிக்கல்ஸ் அதில் இருக்கும். என்ன மாதிரியான காய்கறிகள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, மணத்த தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். மணத்த தக்காளி வந்து நம்ம மூட்டுகளில் ஏற்படுற அலர்ஜியை தடுக்கும். அந்த பெயின், அந்த எரிச்சல், அது எல்லாமே மணத்த தக்காளி நல்லாவே சரி செய்யும். பசலைக்கீரை எடுத்துக்கலாம். தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு ஒன்று இருக்கும், நீர்முள்ளி, இதெல்லாம் வந்து இதுக்குன்னே உபயோகப்படுத்துகிற ஹெர்ப்ஸ். இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இது நம்ம ஒரு மருத்துவர் ஆலோசையோடு சேர்த்து எடுத்துக்கிட்டால் இதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த ப்ரோட்டீன்கிற கழிவு வந்து நம்ம வந்து யூரின் மூலியமாக தான் வெளியேற்ற முடியும். அப்போது நல்ல நீர் காய்கறிகள், நிறைய தண்ணி குடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கும் போது அது நம்மளோட யூரின் மூலியமாக இந்த கழிவுகள் வெளியேற்றப்படும். நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நம்ம இதுக்கான மருந்து மாத்திரைகள் எடுக்கும்போது அந்த கிட்னி ஃபங்க்ஷன்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான மருந்துகளோடு சேர்ந்து தான் அது வரும்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பைகள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பைகள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: சிந்தனை துளி. காசு கொடுத்து தண்ணீர் வாங்கும் முன் சிக்கனத்தின் மதிப்பை உணர்வோம். விவசாயத்தின் உயிர்நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.
7: வணக்கம். என்னுடைய பெயர் போ செல்வமணி. தமிழ்நாடு டேக்கோண்ட சங்கத்துடைய செயலாளர் இருக்கிறேன். 7th தான் பிளாக் பெல்ட். சர்வதேச நடுவ இந்த டேக்கோண்டோ கலை என்பது 1974 சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது இந்த கொரியன் மார்ஷல் ஆர்ட் இந்த தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மிக வலிமையாகவும் இந்த விளையாட்டு பிரபலமாகவும்

0: மிகவும் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பாக இந்த விளையாட்டு நடைபெற்று வருகிறது. இது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி மற்றும் இந்திய ஒலிம்பிக் கமிட்டி, தமிழ்நாடு டேக்வோ சங்கம் மற்றும் தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கம், தற்போது நமது தமிழ்நாடு டேக்வோ சங்கத்தினுடைய தலைவர் டாக்டர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐஸ்வர் கணேஷ் அவர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. நான் சேலம் மாவட்டத்திலும் இந்த கலையை பயிற்று சேலம் மாவட்ட அமைச்சர் டேக்வோ கழகத்தின் சார்பாகவும் சேலத்தில் நடைபெறும் தமது தமிழ்நாட்டில் அனைத்து 32-36 மாவட்டங்களில் இந்த டேக்வோ விளையாட்டு பல்வி மற்றும் கல்வித்துறையில் மிக பிரபலமாகவும் இந்த விளையாட்டை ஒரு தற்காப்பு கலையாக மாணவ மாணவர்களுக்கு பயின்று வருகிறார்கள். கல்லூரியிலும் அகில இந்திய பல்கலைக்கழகத்திலும் சேர்க்கப்பட்டு யூனிவர்சிட்டி மூலமாகவும் இந்த கலையை பயின்று வருகிறார்கள். இந்த கலை வந்து வெயிட் கேட்டகரி வாய்ஸாக U14, U17, U19, U19 above இது மாதிரி ஒரு வெயிட் கேட்டகரியால் கிட்டத்தட்ட பலவிதமான உடல் தகுதிக்கு போன்று இந்த விளையாட்டை பயின்று வருகிறார்கள். எனவே மாணவ மாணவிகள் அனைவரும் இந்த விளையாட்டை கற்று நல்ல ஒரு எதிர்காலத்தினுடைய தற்பா கலையாக வயலுகிறது. தமிழ்நாடு அரசு நமது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு மூலம் இந்த சேர்க்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் பல விளையாட்டு விடுதியிலையும் பல கடலூர் விளையாட்டு விடுதி மற்றும் கிருஷ்ணகிரி, திருச்சி, தருமபுரி, பெரம்பலூர் இதில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுகளையும் மாணவ மாணவர்களுக்கு இந்த விளையாட்டு விடுதியில் தங்கி பயின்று வருகிறார்கள். தகுதியுள்ள NIS முடிச்ச கோச் அவர்களை கொண்டு இந்த டேக்வோக்களை பயின்று வருகிறார்கள். இந்த விளையாட்டு மற்றும் இந்த காலகட்டத்தில் மிகவும் பயனுள்ளதாகவும் எதிர்காலத்தில் மகளிருக்கான தற்காப்பு கலையை இதை பயின்று பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சர்வதேச போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறும் மாணவ மாணவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இதில் இடம்பெற்றுள்ளது. நமது டேக்வோ கலையை பயின்ற மாணவ மாணவிகள் தற்போது பல துறைகளையும் விளையாட்டு அடிப்படையில் இப்போ வேலையில் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு வயது முதல் என்னுடைய 14 வயதிலிருந்தே இந்த தற்காப்பு கலையை, இந்த டேக்வோ கலையை பயின்று வருகிறேன். நான் ஒரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இளைஞர்களுக்காக பணியில் சேர்ந்து தற்போது ஒரு 39.5 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு முதுநிலை கண்காணிப்பாளர்கள் பணியில் சேர்ந்து தற்போது ஓய்வு பெற்று இன்றும் விடாமுயற்சியாக இந்த டேக்வோ கலையை பயின்று மாணவ மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறேன். எனவே எதிர்காலத்தில் இந்த மாணவர்கள் இதனை கருத்தில் கொண்டு வெற்றி தோல்வி என்பது இருந்தாலும் கூட நம்ம மன உறுதி கொண்டு இந்த கலையை பயின்றால் எதிர்காலத்தில் உடல் நலனும் ஆரோக்கியமும் செல்வம் செழிப்புடன் வாழ்வுக வளர்க என்று தெரிவித்து நமது டேக்வோ வளர்ச்சி வளர்க வளர்க என்று கேட்டுக்கொண்டு முயற்சிக் கொள்கிறேன். வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கும் இசை தூரிகை.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக கூலி.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் உள்ளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
3: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிற்சிறு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது.
3: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது.
4: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
3: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
9: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
8: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
3: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிற்சிறு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது.
3: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது.
4: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
7: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் இனி ரம்போ.

0: ஏழு மணி ஆவதற்கு இன்னும் ஒரு நிமிடம் இருக்கிறது நேயர்களே. காரைக்கால் வானொலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்கமாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் இசை தூரிகை.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனவர் ஸ்ரீ ராஜ தொழிற்சிறு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
8: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது.
7: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
8: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி,
7: திருமலராயன் பட்டினம், காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் ஊரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் இனி தக் லைஃப்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை முராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: முதல் தரமான ஆடைகளும் தள்ளுபடி விலையில்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இனி காதலிக்க நேரமில்லை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கிய இசை தூரிகை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். போன்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இம்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள அதிபர் திரு ராமச்சந்திர பவுடல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேபாள அதிபர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேபாளத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். நேபாளத்திற்கு உதவி அளித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள நிதி அமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாகெல்

0: தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா இதுவரை 57.6 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நேபாளத்தின் வேண்டுகோளை ஏற்று சிறப்பு மருத்துவம் மற்றும் நிபுணர் குழுவை இந்தியா அங்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அடையாளம் தெரியாத 229 சடலங்களின் இறுதிச் சடங்கை மேற்கொள்ள நேபாள அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தெற்கு சித்வான் மாவட்டம் கோஷி ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட இந்த சடலங்களை கண்டறிய முடியாததால் புதைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சடலங்கள் அழுகுவதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை 626 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மருத்துவமனைகளில் இந்த சடலங்களை வைக்க போதிய இடம் இல்லாததால் உடனடியாக புதைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சடலங்களின் டிஎன்ஏ மாதிரிகளை சேமித்து வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் சிக்கிய 88 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலர் செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் 287 இந்தியர்கள் நேபாளத்தில் காணாமல் போனதாக கூறியுள்ளார். மேலும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 128 பேரும் நேபாளத்தில் காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரசுவா நீர்மின் நிலையத்திலிருந்து 4 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவிலிருந்து 120 இந்தியர்கள் பத்திரமாக நேபாளம் சென்றடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து 6 தடயவியல் நிபுணர்கள் குழு சடலங்களின் டிஎன்ஏ சோதனை செய்வதற்காக நேபாளம் சென்றுள்ளதாக திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2006 ஜனவரி மாதம் தொடங்கப்பட்ட பிரதமரின் நுண்ணீர் பாசன திட்டம் மூலம் தண்ணீர் முழு அளவில் பாசனத்திற்காக பயன்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் 5 ஹெக்டேர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு 55% மானியத்தில் நுண்ணீர் பாசன வசதி அமைக்கப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 8,123 கோடி ரூபாய் நுண்ணீர் பாசன வசதி அமைப்பதற்காக மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. நீர் மேலாண்மை மூலம் வேளாண் உற்பத்தியை அதிகரித்து விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இத்திட்டம் வழிவகை செய்யும். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக நாளை கேரளம் செல்கிறார். ஆலப்புழாவில் தனியார் செய்தி நிறுவனத்தின் 115வது ஆண்டு விழாவில் அவர் உரையாற்றவிருக்கிறார். பின்னர் பந்தனம் திட்டா மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற அறமுலா படகு போட்டியை அவர் தொடங்கி வைக்கிறார். பம்பை ஆற்றில் நடைபெறும் இத்திருவிழாவில் 51 படகுகள் போட்டியிட உள்ளன. பின்னர் தலைநகர் திருவனந்தபுரத்தில் நடைபெறும் அரசு சார்பிலான ஓணம் சுற்றுலா வார விழாவையும் அவர் தொடங்கி வைக்கிறார். நாளை மறுநாள் லட்சத்தீவு செல்லும் அவர் அங்கு அகத்தியில் நடைபெறும் மீன்வளத்துறை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சிகாகோவில் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். நிலையான பொருளாதார வளர்ச்சி, திறன் மேம்பாடு, உலகத்தரமான கட்டமைப்பு வசதி, தொழில்நுட்ப முன்னேற்றம் உள்ளிட்டவை மூலம் உலகளாவிய முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார். நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு

0: மேம்பட்டு வருவதாக கூறிய அவர், மக்கள் அதிக அளவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை முறையை பயன்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா போன்ற திட்டங்கள் மூலம் ட்ரோன் உற்பத்தி உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வரவேற்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் பணி தொடங்கியது. இதன் மூலம் சின்னவண்டி சோலை பகுதியில் முதல்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடும் பணி தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாட்டில் தற்பொழுது காலநிலை மாற்றத்தால் மழையின்மை, பெருவெள்ளம், அதிக வெப்பம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பல இடங்களில் நிலத்தடி நீர் குறைந்து குடிநீர் பற்றாக்குறை, விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் இல்லாமை போன்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மரங்கள் வெட்டப்பட்டதே காரணம் என கருதப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி பெற்ற தாயின் பெயரில் ஒரு மரம் என்ற திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நடவு செய்யும்படி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரியம் சார்பில் சின்னவெண்டி சோலை பகுதியில் முதற்கட்டமாக 1000 மரக்கன்றுகளை நடவு செய்யும் பணி துவங்கியது. வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வாரிய முதன்மை செயல் அலுவலர் துக்கினிக் இந்தியா இதனை துவக்கி வைத்தார். ராணுவ வீரர்கள், பள்ளி ஆசிரியர்கள், பள்ளி குழந்தைகள், ஊர் பொதுமக்கள், பல்வேறு அரசு துறை அலுவலக ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடவு செய்தனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: பஞ்சாபில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அகவிலைப்படி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சக்கணக்கான ஊழியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கைக்கு 21 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு இரு நாடுகளுக்கு இடையேயான கூட்டமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் கல்வி, கலாச்சாரம், வேளாண், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட 13 திட்டங்களை செயல்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் இந்தியாவுக்கான இலங்கை தூதர் மகிஷினி, இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா, வாரிய உறுப்பினர்கள் திரு பிரசாத், திரு மோகன்குமார், திரு அசோக் மாலிட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹார்முஸ் நீரிணை தங்களது முழு கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையை மறுத்துள்ள ஈரான், அப்பகுதி வழியாக செல்லும் அனைத்து கப்பல்களும் ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். போன்ட்ரியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் சிகோ ஆராவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி பத்ரியும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ரே பல்கேரியாவின் கராந்தான் சேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மேரி லூயிஸ் பிராண்டி வால்கர் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு உதவி அளித்த இந்தியாவுக்கு நேபாள அதிபர் நன்றி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நுண்ணீர் பாசனம் மூலம் 115 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெற்றுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பாண்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:25.
3: நீங்க ஸ்மார்ட் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட் தெரியாது. எப்படி சொல்றீங்க? பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000, புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு தொடர்பு கொள்ளுங்க www.suryagar.gov.in.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள்

0: கலைவாணி 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை காரைக்கால்.
1: மேலமை நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
2: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: உழவர்களுக்கு
4: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
5: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் A.L. நாராயணன் அவர்கள்.
6: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் நெடுங்காடுல இருக்க பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அதில் இருக்க வானிலை முன்னறிவிப்பு மையத்திலிருந்து முனைவர் A.L. நாராயணன் உங்களுக்கு இப்போ வானிலை முன்னறிவிப்பு தகவல்.

0: டாக்டர் ஏஎல் நாராயணன் அவர்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் நெடுங்காடில் இருக்க பண்டிட் ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், அதில் இருக்க வானிலை முன்னறிவிப்பு மையத்திலிருந்து முனைவர் ஏஎல் நாராயணன் உங்களுக்கு இப்போ வானிலை முன்னறிவிப்பு தகவல் வழங்குறதுக்காக. இந்திய வானிலை துறையிலேருந்து வந்திருக்க இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா, அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில், அதாவது காரைக்கால், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், கும்பகோணம், வேதாரண்யம், வேளாங்கண்ணி இந்த பகுதியில் வறண்ட வானிலை இருக்கும், மழை பெய்ய வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு சில இடத்துல தூரல் மட்டும் இருக்கும், இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 37-38 டிகிரி செல்சியஸ் மீண்டும் வந்து வெயில் அதிகமாக இருக்கும். இரவு நேர வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும், 26-27 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றில் உள்ள ஈரப்பதம் 50-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதாவது பகல் நேரத்தில் 50%, இரவு நேரத்தில் 80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 16-17-18 கிலோமீட்டர் அளவுக்கு போகும், கொஞ்சம் வேகமாகவும் இருக்கும் காற்று. தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஆடி முடிஞ்சு போயிருந்தாலும் பட் இந்த காற்றின் வேகம் இப்போ தான் கொஞ்சம் அதிகரிக்குது. இந்த தென்மேற்கு பருவத்திலையும் மழையளவு மிக கம்மியாக இருந்திருக்கு. இந்த எல்நினோ பாதிப்பால் வெப்பநிலையும் அதிகமாக இருக்குது, காற்றின் வேகம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது ரெகுலராக காற்றடிக்கிற டைமில் விட தள்ளி போயிருக்க மாதிரி இருக்குது. முக்கால்வாசி குறுவை பயிர் அறுவடை ஸ்டேஜில் நிறைய விவசாயிகள் அதை பணியை செஞ்சிட்ருக்காங்க, அதை விரைந்து முடிச்சிடலாம். சம்பா பருவத்துக்கு நிலம் தயார் செஞ்சு உழவு ஓட்டி இந்த லேசான மழை பெஞ்சினா மண்ணின் நீரத்தன்மை அதிகரிக்கலாம், களைகளை கட்டுப்படுத்தலாம், பூச்சி பூஞ்சானத்தை வந்து கட்டுப்படுத்தலாம். நெல் ரகங்களை தேர்வு செஞ்சு அதை தயார் நிலையில் வச்சு நேரடி விதைப்போ இல்லை நாத்தாங்கால் விடுறதுக்கோ ஏற்பாடு செய்யலாம். இப்போதைக்கு மத்திய கால நெல் ரகங்களான வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, KKLR 2-4, அதாவது 120 வயது உடைய நெல் ரகங்கள், 135 நாளுக்கு மிகாமல் உள்ள நெல் ரகங்களை பயன்படுத்தலாம். நேரடி வைப்பும் நாற்று விட்டு நடவு செய்யலாம். நேரடி வைப்பு செய்கிறப்ப களை மேலாண்மை மட்டும் முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கணும். களைக்கொல்லி பயன்படுத்தலாம், இல்லைனா ஆள் வச்சு களை எடுக்கிறது மிக அதிக செலவு வரும். நாத்தாங்கால் தயார் செய்கிற விவசாயிகள் நிறையா மிஷின் நடவு செய்கிறாங்க, அதுக்காக இந்த மிஷின் நடவு செய்கிற கான்ட்ராக்ட் பணியாளர்கிட்ட நாற்று ரகங்களையும் இந்த விதையும் வந்து கரெக்டாக பயன்படுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெல் ரகங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மத்திய கால நெல் ரகங்கள் இப்போ வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையில் விதை தொழில்நுட்ப துறையில் விற்பனை செய்யப்படுகிறது, அதை வாங்கி பயன்பெறலாம். கேழ்வரகு அறுவடை ஸ்டேஜில் நிறைய இடத்துல இருக்குது, அதை வந்து விரைந்து முடிக்கலாம், அடித்து தூத்தி காயப்போட்டு மார்க்கெட்டிங்க்கு ரெடி பண்ணலாம். எல்லாம் அதே போல் வந்து அறுவடை ஸ்டேஜில் இருக்கனால அந்த பணியை பார்க்கலாம். வெயில் திரும்ப கொஞ்சம் கடுமையாக இருக்கனால பகல் நேர மேய்ச்சலை கால்நடைகளுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. பொதுமக்களும் இந்த வானிலை மாறி மாறி இருக்கனால அது தந்தாப்பில் உடல் உஷ்ணத்தை அதிகமாக்காத அளவுக்கு உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
2: கேட்டது உழவர்களுக்கு.
0: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏஎல் நாராயணன் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயனை பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: பூங்குடி, உமா, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
2: ரேவதி அக்கா, நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? உமாக்கா, இங்க பாருங்களேன், யாரு வந்திருக்காங்கன்னு. ரேவதி அக்கா, காளான் வளர்ப்ப பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஊருக்கு போனீங்க, போன நீங்க அங்கேயே செட்டில் ஆயிட்டீங்களே. என்ன உமாக்கா, எதுவுமே பேசாம நிக்கிறீங்க?
3: நீ பேசுறதுக்கு இடைவேளை விட்டாதானே பூங்குடி நான் பேசவே முடியும். அக்காவை பார்த்த அதிர்ச்சியில நான் நின்னுட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீ பேசிக்கிட்டே இருக்க.
2: சரி சரி, இப்பதான் கேப் விட்டுட்டேன்னா பேசுங்க நீங்களே.
3: ரேவதி அக்கா, பூங்கொடி சொல்ற மாதிரி காளான் வளர்ப்ப பத்தி கத்துக்கிறதுக்காக போன நீங்க காளான வளர்த்து அறுவடையே பண்ணிட்டு வந்திருப்பீங்க போலயே.
1: ரெண்டு பேரும் என்ன கலாச்சது போதும், போன இடத்துல கொஞ்சம் வேலையாயிட்டு அதனால கொஞ்சம் வர்றதுக்கு தாமதமாயிட்டு, அதுக்கு இப்படியா?
2: சரி சரி ரேவதி அக்கா, நீங்க காளான் வளர்ப்ப பத்தி கத்துக்கிட்டீங்களா இல்லையா?
1: அட, ஏன் பூங்கொடி கேக்குற? நான் போன நேரம் அங்க ஒரே மழை, அதனால என்னால போக முடியாம போயிடுச்சு.
3: அட ரேவதி அக்கா, கவலையே படாதீங்க, நம்ம மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கே காளான் வளர்ப்ப பத்தி கத்துக்க போறோம்.
2: என்னது, நம்ம மூணு பேரும் சேர்ந்து காளான் வளர்ப்ப பத்தி கத்துக்க போறோமா? எங்க, எப்படிக்கா?
3: இதோ இப்ப நம்ம காரைக்கால் பண்பலை விவசாய நிகழ்ச்சியில தான் பூங்குடி.
1: உமா, நீ சொல்றது நெசந்தானா?
3: என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க, என் வாயிலிருந்து என்னைக்காவது பொய் வந்திருக்குமா? சரி சரி விடு, ஆனா இன்னைக்கு நான் உண்மையதான் சொல்றேன். காளான் வளர்ப்பும் அதன் மதிப்பு கூட்டலும் அப்படின்ற தலைப்புல அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் எஸ் சந்திரா அப்படின்றவங்க பேச இருக்காங்க.
1: அட பூங்கொடி, இந்த உமா சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மையிலே நெசத்தை தான் சொல்லுது போல இருக்கு. நீ அப்படியே என்ன வாய பார்த்துட்டு உட்கார்ந்துருக்க, ரேடியோ எடுத்து ஆன் பண்ணு.
2: உங்களை வரவேற்கிறதுக்கு நல்லா.
4: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் அம்மா.
5: வணக்கம்.
4: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க.
5: வணக்கம், என் பேர் சந்திரா, அரியலூர் மாவட்டம் வேரப்பளையம் போஸ்ட் உதயநத்தம் தினக்குடி கிராமம். நாங்க சிப்பி காளான் பண்ண வச்சிருக்கோம், மதிப்பு கூட்டு பொருள் செய்யறோம்.
4: காளான்லேங்களா?
5: ஆமா, காளான்லே.
4: சரி, எத்தனை ஆண்டுகளாக காளான் வளர்த்துட்டு வரீங்க?
5: 2 ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கோம்.
4: எங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்களா?
5: ஆமாங்க.
4: எங்க கத்துக்கிட்டீங்கம்மா?
5: சோலமா தேவி கேவிக்கேலுங்க.
4: இப்ப ட்ரைனிங் போயிட்டு இந்த காளான் வளர்த்துட்டு வரீங்க இல்லைங்களா? எந்த வகையான காளான் நீங்க தேர்ந்தெடுத்து உங்க பண்ணையில வளர்த்துட்டு வரீங்க?
5: காளான்லயே 3 காளான் சாப்பிடக்கூடிய
4: பண்றதுக்கு
5: 18.
4: காளான் வளர்க்கறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படுங்க?
5: விதை, கவர், ரப்பர், சாக்கு, கூரை கொட்டகை, டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டிருந்தனால கீழே மணல், பாதி அளவுக்கு செவர் கொட்டகை மாதிரி போச்சு. இருட்டறை, காளான் பொறுத்தவே இருட்டிங் தான் அதிகமாக.
4: இப்போ நீங்க தனியா ஒரு பண்ணையில வச்சிருக்கீங்களா இல்ல உங்க வீட்டிலேயே ஒரு இடத்துல வச்சிருக்கீங்களா?
5: இதுக்கு தனியா பண்ணையை வச்சிருக்கோம். இது ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கணும். காளான் சொல்ல போனாவே சுத்தமா இருந்தாதான் ஈல்டு எடுக்கலாங்க. அது தனிப்பட்ட அறையில தான் வைக்கணும், அப்படிதான் வச்சிருக்கோம்.
4: அதாவது தனியா பண்ணையில?
5: தனியா பண்ணை.
4: உங்க வீடு இல்லாம?
5: ஆமா, வீடு இல்ல.
4: இப்போ அந்த பண்ணையில ஒரு காளான் வளர்க்கிற தட்ப வெப்பநிலை முக்கியம் இல்லைங்களா? அப்போ ஒரு காளான் வளர்ப்புக்கு எவ்வளவு வெப்பநிலை இருக்கணும்?
5: சிப்பி காளான் பொறுத்த வரைக்கும் 22-24, 70% சிப்பி காளான் பொறுத்த வரைக்கும் இருப்பதும் இருந்தா ஓகே.
4: பால் காளானுக்கு?
5: பால் காளானுக்கு 18-22 வரைக்கும்.
4: இப்போ காளான் வளர்ப்புக்கு ஏற்ற பருவம்னா எந்த கால பருவத்துல நம்ம வளர்க்கறது சிறந்ததா இருக்குங்க?
5: மேல நம்ம ஸ்டார்ட் பண்ணனும்னா ஜூன்ல ஈல்டு வருங்க, லாஸ்ட்ல வந்து பிப்ரவரியில முடியுங்க. மார்ச்ல வந்து வெயில் காலம் அதிகமா வர்றதுனால நம்ம ஈல்டு கம்மி ஆயிடுங்க.
4: இப்போ காளான் வளர்ப்புல சிப்பி காளானும் பால் காளானும் வளர்த்துட்டு வரீங்கன்றீங்களா, நீங்க எவ்வளவு பரப்பளவுல பண்ணிட்டு இருக்கீங்க?
5: ஃபர்ஸ்ட் சின்னதுல தான் ஸ்டார்ட் பண்ணோம், இப்ப இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிட்டோம். 19-32 பண்றோம். இன்னும் நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் பெருசா பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம்.
4: மழைக்காலமா ஆரம்பிக்க போகுது இல்லைங்களா, அப்போ காளானோட உற்பத்தியும் அதிகமா வரும். இப்ப இந்த கோடை காலத்துல நீங்க சந்தித்த சவால்கள் உங்க

0: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
0: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா
3: பென்ஷன் காண உதவி கிடைக்கும் ஆதரவடைவான விவசாயி.

0: காளான் வளர்ப்புல என்ன
1: அதிகமா உழைப்பு அதிகமா இருக்கும், ஈல்டு கம்மியா வரும், அதுக்கு தகுந்த மாதிரி பாத்துக்கணும். மதிப்பு கூட்டு பொருளை கொஞ்சம் அதிகரிக்கணும்.
0: காளான பொறுத்த வரைக்கும் பூஞ்சான் வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன முறைகள் நீங்க மேற்கொண்டுட்டு வரீங்க?
1: ரொம்ப கவனமா இருக்கும். பெட்டு போடுறதுல இருந்து பெட்டை கொண்டு உள்ள கட்டுற வரைக்கும் கட்டிட்டு ஷெட்டுக்குள்ள அலோட் பண்ண மாட்டோம். அந்த பூஞ்சானை தடுக்கக்கூடியதுன்னா இதுதான். நம்ம எந்த அளவுக்கு கவனமா இருக்கோமோ அந்த அளவுக்கு பூஞ்சான் வராது. நம்ம கேர்லெஸ் இருந்தோம்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும். உள்ள ஷெட்டுக்குள்ள போனீங்கன்னா இல்ல கிருமிநாசினி தண்ணி நினைச்சிட்டு போங்க. ஷெட்ல யாரும் அதிகமா அலோட் பண்ண கூடாது. கை கால் வந்து கிருமிநாசினி கிளீன் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். உள்ள பெட் போடும் போதுங்க அந்த அறை வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். பெட்டை மாட்டும் போது கவனமா இருக்கணும். இந்த மெத்தட ஃபாலோ பண்ணாவே நமக்கு அந்த பூஞ்சான் வராது.
0: இந்த கோடை காலத்துல நீங்க என்னென்ன பிரச்சனைகளை எப்படி சமாளிச்சு அதை எப்படி மேற்கொண்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னீங்க. அதுலயுமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பூஞ்சான் தொல்லை வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த பூஞ்சானோட தாக்கம் வந்துட்டு அதிகமா இருக்கிறப்போ நீங்க என்னென்ன முறைகளை நீங்க கையாண்டுட்டு வந்தீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஷெட்டுக்குள்ளேயே வந்து நம்ம போகும்போதே டெய்லியும் பெட்டை சன் பார்ப்போங்க. இப்ப சப்போஸ் ஒரு பெட்ல வந்துச்சிங்கன்னா அந்த பெட்டை வெளியே எடுத்துரும். எடுத்துட்டு அந்த அடுத்த பெட்டுக்கு தாக்காத அளவுக்கு பார்த்துப்போம். சப்போஸ் அதை மீறி வந்துருச்சிங்கன்னா ஒரு இப்ப ஆரஞ்சு கலர் டாட் வந்துட்டாங்கன்னா அதை வந்து கத்தி வச்சு கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்த எடுத்துட்டு கிருமிநாசினி உள்ள வந்து ஃபிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்ப்போம். மறுபடியும் அதே மாதிரி வந்துச்சுன்னா அந்த பெட்டை அகத்திடுவோம்.
0: இப்போ இந்த கிருமிநாசினி நீங்க ஒரு பெட்ல நீங்க பாக்குறீங்க, ஒரு பூஞ்சான் இருக்கு, அதை வச்சாலே அது திரும்ப வராதுங்களா?
1: கண்டிப்பா கை கால்லாம் கழுவிட்டு தான் உள்ள போவோமே. பெரும்பாலும் கிருமிநாசினி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா வராது, ஒரு 70% வராது. அதை மீறி வந்துட்டாங்கன்னா அந்த பெட்டை எடுத்து நகர்த்திடுவோம்.
0: அதுதான நம்ம சாப்பிடுறோம் கிருமிநாசினியோட. இப்போ அந்த கிருமிநாசினி நீங்க அந்த காளான் மேல இருந்துச்சுன்னா அந்த குட்டி காளான்ல முளைச்சு வராது இல்லைங்களா?
1: முளைச்சி வராதுங்க. முளைச்சி அது வந்து உடனே காளான் வராதுங்க. 11 to 24 days ஆகுதுங்க. உடனே நமக்கு காளான் வர்றது கிடையாதுங்க. காளான் வந்து பூக்க ஆரம்பிச்சுட்டாவே வந்து அந்த பெட் பியூரா இருக்குன்னு அர்த்தம். அந்த பெட்ல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா காளானே பூக்காதுங்க, அந்த பெட்டே வேஸ்டா போயிடும். அப்படி இருக்கு நமக்கு எப்படி அது இதா விஷம் கிருமிநாசினி ஆகும். ஆரஞ்சு கலர் டாட் அதுல வந்துருச்சுன்னா அதை கத்திய வச்சு அந்த டாட்டை வெளியே எடுத்துரும். எடுத்துட்டு வெறும் இடத்துலதான் அந்த கிருமிநாசினிய நினைச்சு வைப்போம்.
0: அது குறிப்பா அந்த காளான் மேக்சிமம் ஒரு மாசத்துல அறுவடைக்கு வருங்களா? அப்போ சிப்பி காளான்,
1: சிப்பி காளான்
0: அந்த இடத்த மட்டும் பர்டிகுலரா நீங்க எடுக்கிறப்போ அது நீங்க அந்த ஒவ்வொரு விதமான நோய் மேலாண்மை பண்ணுவோம் இல்லைங்களா? நீங்க வெறும் கிருமிநாசினி மட்டும்தான் மேல வைப்பீங்களா, வேற ஏதாவது இயற்கை முறைகளை மேற்கொண்டு வருவீங்களா?
1: இயற்கை முறையில பண்ண மாட்டோம். இது கிருமிநாசினி தான் பார்ப்போம். அந்த பெட் அகத்துற வழியே தான் நாங்க பார்ப்போம். அப்படி இயற்கை முறையில பண்ணி இன்னும் இன்ஃபெக்ஷன் அதிகமாயிடுங்கிறதுனால எடுத்துட்டு போக மாட்டோம்.
0: இப்போ சிப்பி காலனை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரம் தானே, ஒரு நாள் தான் ஷெல்ஃப் லைஃப்.
1: ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா 3 நாட்கள் இருக்கும். அதோட லைஃப்
0: ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறது,
1: ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுறது ஓகே.
0: 24 மணி நேரம் தான் அதோட ஷெல்ஃப் லைஃப். அதுக்குள்ள நீங்க வந்து அதை மதிப்பு கூட்டிடுவீங்களா? மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சிருவீங்களா?
1: கண்டிப்பா பண்ணிடுவோம்.
0: நீங்க எங்க விற்பனை செய்றீங்க?
1: நாங்க வந்து டோர் டெலிவரியும் பண்ணுவோம், கடைகள்ல கொடுத்துருவோம், மார்க்கெட்டிங்ல கொடுத்துருவோம், ஸ்கூல், டீச்சர்ஸ், ஹாஸ்பிடல் சேல்ஸ் ஆயிடும்.
0: நல்ல தரமான ஒரு பெட் நம்ம ஒரு காளான் பண்ணைக்கு நம்ம செட் பண்றோம்னா என்னென்ன விஷயம்னா அந்த ஒரு பெட் தயாரிக்கிறதுக்கு நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு.
1: ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விதை, வைக்கோல், வாட்டர், கவர், ரப்பர், அந்த இடம், பெட்டு போடுறதுக்கு இடம் போடுறாங்கல்ல அந்த நபர், இது பாப்போம். கிருமிநாசினி தெளிச்சு வைக்கோல் கரெக்டான டெம்பரேச்சர்ல வச்சு கவரை பின் பண்ணி மடிச்சு எப்படி சும்மாடு கொன்றோமோ அந்த அளவுக்கு வச்சு அது மேல விதை தூவி அப்படி 6 அடுக்கு ஒரு பெட்டு வந்து 3 to 4 வரைக்கும் அந்த மாதிரி இது வச்சு அடுக்கு பானை உரி வைக்கிற மாதிரி வச்சுங்க. ஷெட்ல மாட்டணும். ஹோல்ஸ் வந்து 18 to 24 holes பண்ணுங்க.
0: மண்ணெல்லாம் தேவை?
1: மணல் தேவை கிடையாது. மணல் ஷெட்டுக்குள்ளதாங்க மணல் இருக்கும், இங்க மணல் தேவை கிடையாதுங்க.
0: காளான் பெட்டுக்குள்ள வைக்கிற அந்த வைக்கோல் ஈரப்பதத்திலேயே அந்த காளான் வளர்ந்துருங்களா?
1: ஆமா, அது இல்லாம உள்ள வந்து ஃபிங்க்லர் இருக்குங்க பார்த்தீங்களா, அதில் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும். சணல் சாக்கு இருக்கு.

0: பாத்தீங்களா, அதுல ஈரப்பதம் கரெக்டா இருக்குங்க. ஸ்ப்ரிங்க்ளர்ல தான் அந்த பெட்டுக்கு தேவையான ஈரப்பதம் வருதுங்களா?
1: இப்ப காளான் ஒரு பெட்ல ஒரு வாசத்துக்கு கழிச்சு நம்ம அறுவடைக்கு வரும், ஒரு பெட்ல எவ்வளவு மகசூல் எடுக்கலாம்? நம்ம
0: 1 to 3 எடுக்கலாம்.
1: ஒரு கிலோல இருந்து 3 கிலோ
0: வரைக்கும் எடுக்கலாம்.
1: தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளுங்களா, இல்ல
0: அன்னைக்கு டெம்பரேச்சர் கரெக்டா ஆச்சு, மறுநாள் டெம்பரேச்சர் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த ஈல்டு தான் கரெக்டா வருங்க. மொத்தம் 3 ஈல்டு வருங்க. முதல் ஈல்டு 18 to 24 வருங்க. அடுத்த ஒரு வாரத்துல அதே பெட்ல வருங்க. அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு அது ஈல்டு வருங்க. 3 ஈல்டு வருங்க.
1: அதுக்கப்புறம் அதோட தரம் குறைஞ்சு
0: அப்படின்னு சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இது இல்லை. காளான் வந்து பெட்டு கண்டாமினேஷன் வெளியே தூக்கிறீங்களா, ஒரு நல்ல கிளைமேட்டு நல்ல டெம்பரேச்சர் ஒரு மழை பெஞ்சிச்சிங்கன்னாவே அந்த பெட்லேருந்து கூட ஈல்டு வரும். என் அனுபவம் தான், இங்கே அந்த பெட்லேருந்து கூட அந்த ஈல்டு வருது. ஆனால் அந்த பெட்டு வந்து கண்டாமினேஷன் ஆகலை, அது ஷெட்டில் இருக்குன்னா ஃபுல்லாக ஃபார்ம் ஆகி இருக்குதுன்னா ஈல்டுலாம் குறிப்பிட்ட அளவு எடுத்துட்டோம். இருந்தாலும் அந்த டேட்டு பழைய டேட்டில் பார்த்தாங்கன்னா அந்த ஈல்டு வருது.
1: ஒவ்வொரு காலநிலைக்கும் ஏற்ற மாதிரி மாறும் இல்லைங்களா? அதே சமயம் இப்போ ஈரப்பதமும் வெப்பநிலையுமே மாறுபடும் இல்லைங்களா? இப்போ ஒரு பெட்டுக்கு நீங்க 1 கிலோலேருந்து 3 கிலோ வந்துட்டு மகசூல் எடுப்பீங்கன்னு சொல்றீங்க, நீங்க இப்ப எவ்வளவு எடுத்துட்டு இருக்கீங்க?
0: நாங்க அப்படிதான் எடுக்கிறோம். இப்ப டெம்பரேச்சர் அதிகமா, இப்ப ஷெட்டு இப்ப புதுசா பெட்டு போட்டுட்டு இருக்கோங்க. இதுக்கு கரெக்டா இனிமே மெயின்டைன் பண்ணி கரெக்டா வந்துருங்க.
1: இப்ப கிளைமேட்டே சரியா சம அளவுல இருந்ததுன்னா நீங்க அப்ப எவ்வளவு எடுப்பீங்க?
0: சம அளவுல இருந்துச்சுங்கண்ணா, சம அளவு வந்தா 3 கிலோ எடுப்போம்.
1: இந்த கோடை காலத்துல 3 கிலோ எடுப்பீங்கன்றீங்க.
0: கோடை காலத்துல 3 கிலோ வர முடியாது, வராதுங்க. கோடை காலத்துல 3 கிலோ வராதுங்க, 1.5 கிலோ தான் வரும். அது வந்து நம்ம அதிக கண்ணோட்டத்துல இருந்தாதான் 1.5 கிலோ எடுக்க முடியும். முட்டு நிறைய கருகுங்க, டெம்பரேச்சர் பார்த்து வாட்டர் அடிச்சுட்டே இருக்கணுங்க.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபாயே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபாயே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMSBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: ரேவதி அக்கா, நிகழ்ச்சியை கேட்டுட்டு வரீங்களா? அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் எஸ் சந்திரா அவங்க பண்ணிட்டு வர காளால் வளர்ப்புல என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்கும்னு தெளிவா சொல்லிட்டு வராங்க. அதுலயும் பாருங்க, இவங்க சிப்பி காளானும் பால் காளானும் தான் வளர்த்துட்டு வராங்களாம். ரேவதி அக்கா, நிகழ்ச்சியை கேட்டுட்டு வரீங்களா? அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் எஸ் சந்திரா அவங்க எந்த மாதிரியான முறைகள்லாம் அவங்க காளால் வளர்த்துட்டு வராங்க, அவங்க எத்தனை வகையான காளான்னு வளர்த்துட்டு வராங்க அப்படின்ற தகவல்கள்லாம் தெளிவா சொல்லிட்டு வராங்க பாருங்க.
3: ஆமா ரேவதி அக்கா, நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் காளான் வளர்க்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனா இவங்க சொல்றத பார்த்தா காளான நம்மளே வளர்த்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் போலயே.
4: உமா உமா, நீ சொல்ற மாதிரி அவ்வளோ சுலபம்னு சொல்லிட முடியாது. பராமரிக்கிறத எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற முறைகளையும் தெரிஞ்சுக்கணும்ல. பராமரிக்கிறதுக்கான அணுகுமுறைகள்லாம் சரியா செய்யணும்ல, அது ரொம்ப முக்கியம்ல.
3: நீங்க சொல்றதும் சரிதாங்கக்கா. நிகழ்ச்சியை முழுசா கேட்டுட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம்.
2: இப்போ நீங்களாவே பராமரிக்கிறீங்களா இல்ல ஆட்கள் ஏதாவது வச்சிருக்கீங்களா?
5: ஆட்கள் ஹெல்ப்புக்கு வச்சிருக்கோங்க. வீட்டு நபர் எல்லாருமே செய்யறோம், சேர்ந்து செய்யறோம். எங்க வீட்டுக்காரங்க, குழந்தைங்க, ஆட்கள் ரெண்டு ஆளு வேலை செய்யறாங்க. அப்ப தேவைக்கு ஏற்ப மாதிரி அப்பப்ப ஆள் வெளியே இருந்து கூட்டுக்கிட்டே இருப்போங்க.
2: இப்ப காளானோட நன்மைகள் எல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியாமலே முன்பு இருந்தது இல்லைங்களா? இப்போ அதோட நன்மைகளை பத்தி பெரும்பாலான சமூக வலைத்தளங்களை பார்த்தாவது இல்ல வெளியில தெரிஞ்சு அவங்க கத்துக்கிட்டதுனா இப்ப காளானோட மதிப்பும் அதிகமா இருக்கிறதுன்னு தெரிஞ்சு அவங்க அதிகமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இந்த காளானை நீங்க மதிப்பு கூட்டுறதா முன்பே சொல்லிருந்தீங்கல்ல, எந்த மாதிரி மதிப்பு கூட்டுறீங்க?

0: ஃபர்ஸ்ட் ஊறுகாய், நெக்ஸ்ட் இட்லி பொடி பர்ஃபெக்டா இருக்கும். பருப்பு பொடி மூணுமே நம்ம கம்பல்சரி பண்றோங்க. இதுல ஜாம்லாம் பண்ணலாம், ஆனா நம்ம ஜாம் பண்றது கிடையாதுங்க. இது மூணுமே நமக்கு நல்லா ஓடுங்க.
1: இந்த ஊறுகாயை எவ்வளவு காலம் வரைக்கும் நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாங்க?
0: 15 நாள். நம்ம மற்ற கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க, நல்லெண்ணெய் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். 15 நாள் நம்ம ஊறுகாய் கெட்டு போகாதுங்க.
1: எப்படி நீங்க விற்பனை பண்றீங்க? அதுக்கான தனியா ட்ரேட் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? எஃப்எஸ்எஸ் சர்டிபிகேட்?
0: ஓ, வச்சிருக்கோங்க, அதெல்லாம் வச்சிருக்கோங்க.
1: நீங்க 2 ஆண்டுகள் தான் நீங்க காளான் வளர்ப்புல சிறப்பா செயல்பட்டு வரீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பே நீங்க எல்லா லைசன்ஸ் வாங்கிட்டீங்களா, இல்ல இப்பதான் விற்பனை பண்ணிட்டு வரீங்களா? மதிப்பு
0: நாங்க காளான் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து, இப்ப வேளாண்மை கத்துக்கிட்டு போனதுல இருந்து லைசன்ஸ் வச்சிருக்கோம்.
1: இப்படி இந்த மதிப்பு கூட்டுறதுனால நீங்க அதிகமா பயனடைஞ்சீங்களா, இல்ல காளானா விக்கிறதுனால அதிகமா பயனடைஞ்சீங்களா?
0: ரெண்டுத்திலுமே ஓகே தான், லாபம் தான். மக்கள் வந்து எனக்கு காளான் கொடுக்கவே பத்தல, மக்கள் எனக்கு ஊறுகாய் வேணும், காளான் ஊறுகாய் வேணும் அப்படின்னு கேட்கறனால, காளான் இட்லி பொடி கேட்கும் வேணுங்கிறதுனால அதுலேருந்து எடுத்து கொடுப்பேன். அதனால எனக்கு ரெண்டுமே ஓகே தான், ரெண்டுமே சரிசமமான லாபம் தான் வரும்.
1: இப்ப சிப்பி காளானா இருந்ததுன்னா உங்கள்ட்ட இருந்து எவ்வளவு 1 கிலோ நீங்க தருவீங்க?
0: 250 ரூபாய்க்கு தருவோம்
1: சிப்பி காளான். பால் காளானா இருந்ததுங்களா?
0: அதுவும் அதே ரேட்டு தாங்க.
1: சிப்பி காளானுக்கும் பால் காளானுக்கும் என்ன வித்தியாசம்?
0: டெம்பரேச்சர் அது நல்லா தாங்குதுங்க. வெயில் நாள்ல தான் அவங்க பால் காளான் வருவாங்க. இவங்க சிப்பி காளான் எப்பயுமே நார்மலா இருக்கக்கூடியதுங்க. சிப்பி காளானை விட பால் காளான் வந்து கொஞ்சம் ஹோட்டல்ல நிறைய வாங்குவாங்க. சிப்பி காளான் மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் வாங்குறதுக்கே கொஞ்சம் இதா இருக்கும். அப்புறமே வாங்கின ஒருபாடு ஃபர்ஸ்ட் சாப்பிடவே கஷ்டப்பட்டாங்க மக்கள் வந்து, என்ன அறிவுறுப்பா பார்த்தாங்க. நம்ம சொல்லி புரிய வச்ச ஒருபாடு இப்ப மக்கள் போனதுக்கட்டுமே பட்டன் காளானோட சிப்பி காளான் தான் அதிகமா ஓடிட்டு இருக்காங்க.
1: இப்படி இந்த காளான்ல சாப்பிடறதால என்னென்ன நன்மைகள்லாம்?
0: இதுல நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகங்க. சிப்பி காளானை பொறுத்த வரைக்கும் பிரஷர் சுகரை கண்ட்ரோல் பண்ணதுங்க, கொழுப்பே ரொம்ப கம்மியா இருக்குதுங்க, வெயிட் லாஸ் படுத்துங்க, ரொம்ப சூட்டை தணிக்கக்கூடியது. மக்கள் வந்து வாரத்துல 3 டைம் கம்பல்சரி எடுத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி தெரியாம இருந்துச்சு, இப்ப எல்லாத்தையுமே இது தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் சொல்லி புரிய வச்சிருக்கேன் மக்களுக்கு, அதுல நல்ல காளான் மெடிசன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாரத்துல 2 டைம் எடுத்துக்கிறாங்க.
1: சரி, இப்ப நீங்க விற்பனை செய்யறது எல்லாமே உங்க அரியலூர் மாவட்டத்திலங்களா, இல்ல வெளியில வேற எங்க?
0: வெளியிருந்து ஆர்டர் வந்தாலும் கொடுத்து அனுப்புவோங்க. அரியலூர் மாவட்டம், வெளியிருந்து தஞ்சை மாவட்டம், இப்படி வெளியே செந்தூர்ல இருந்துலாம் லைன்ல இருந்து வருவாங்க, ஆர்டர் கொடுப்பாங்க.
1: இப்ப சிப்பி காளானுக்கும் பால் காளானுக்கும் ஒரே முறைகள் தான், இதுக்குன்னு புதுசா வேற ஏதோ ஒரு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாதுகாக்கணும் அப்படின்றதுலாம் எதுவும் இல்ல?
0: பால் காளானுக்கு மெத்தடுங்க, பெட்டை 2 கட் பண்ணி மண்ணை வந்து சுத்திகரிக்கப்பட்டு பூசணம் ஊற்றி அது 48 நாள் வருங்க பால் காளானுக்கு, அந்த ப்ராசஸ்ங்க பால் காளானுக்கு. சிப்பி காளானுக்கு 22 நாளுங்க.
1: இப்போ இந்த பால் காளான் வளர்ப்புல மண்ணு வைக்கிறீங்களா மேல? மண்ணு தான் வைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது மண்புழு உரம் கூட?
0: ஆமா, மண்புழு உரம், தேங்காய் நார் இருக்குங்கல்ல, தேங்காய் நார் அடிச்சு அதை வந்து சுத்திகரிக்கப்பட்டு அதை மேலே பூசணும், கரிசல் மண்ணோட சேர்த்து சுத்திகரிக்கப்பட்டு அதை மேலே பூசணும் முறையில் பூசி அப்படி சூரிய கூடாரத்தில் உள்ள வச்சு அப்படி வருதுங்க.
1: வேற இந்த மண்ணு வந்துட்டு அதில் நோய் கிருமிகள்லாம் இருந்தால்
0: அதை நம்ம தான் சுத்திகரிக்கிறோம், வெட்டில் பானையில் வச்சு அவிக்கிற மாதிரி அவித்து.
1: ஓ, அந்த முறைகளை கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்களே.
0: இப்போ குக்கரில் வச்சு எப்படி அந்த
1: ஆட்டோக்ளேவ் மூலயமா இந்த மண்ணை அவிப்பாங்க, பெரிய அளவில் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் எந்த முறைகளை அந்த மண்களை வேக வைத்து எடுக்கிறீங்க?
0: நமக்கு பெரிய ட்ரம்மு மாதிரிங்க, ட்ரம் மாதிரி வச்சுங்க, கீழே வாட்டர் வச்சு மேலே வந்து இந்த கரிசல் மண், இந்த தேங்காய் நாரை வந்துங்க சக்கையை அடித்து, ரொம்ப துகள்களாக இருக்குங்க, அடித்து உள்ள மேலே அப்படியே மண் துகள் மாதிரி மேலே வச்சு அதை நல்லா மூடிடுவோங்க. இறிக்க மூடி இட்லி அவிப்பது போல் அவிச்சுட்டு அதுமாரி சுத்திகரிக்க இது வச்சு கைகள்லாம் வந்து கிருமி நாசினி தெளிச்சுட்டு பெட்டை 2 கட் பண்ணி மேலே பூசணும் அப்படி போட்டுருவோம்.
1: அளவுலாம் இல்லை பால் காளானுங்க வந்து தூரப்போ நம்ம கையால் போடுறோம்.
0: ஆமாங்க.
1: எத்தனை நாள் கழிச்சு அறுக்கலாம்னு சொன்னீங்க? 18 நாள் கழிச்சு.
0: 18 நாள் கழிச்சு அறுக்கும்.
1: இப்படி 18 நாள் கழிச்சு அறுத்து எத்தனை நாளுக்கு நமக்கு அந்த காளான் பூ பூத்து அறுவடைக்கு வரும் பக்குவத்தை?
0: அது 44 நாளுங்க.
1: இப்போ இந்த இடைவேளையில பூஞ்சான் வராதுங்களா?
0: பூஞ்சான் வந்து பெட்ல இருக்கும் போதே வந்துச்சுங்கன்னா, 18 நாள் கட்டி விடுறவங்கள பால் காளான்ல அப்படி வந்துச்சிங்கன்னா அதை அகட்டிடுவோங்க. இதுக்கு இடையில இங்க கீழே பூஞ்சான் வராதுங்க, கீழே வைக்கிறதுல பூஞ்சான் ப்ராப்ளம் வராதுங்க, 2 கட் பண்ணி வைக்கிறதுல பூஞ்சான் வராதுங்க.
1: வேற ஏதாவது தொழில்நுட்பங்கள் காளான் வளர்ப்புல பயன்படுத்துறீங்களா?
0: இல்ல, எதுவுமே பயன்படுத்த.
1: ஸ்பிரிங்க்ளர் இரிகேஷன் மட்டும்?
0: ஆமா, ஸ்பிரிங்க்ளர், கொட்டாயில மோட்டர், மேல சொட்டு நீர் இது வச்சு. இப்படி
1: இப்போ நீங்க பண்ணிட்டு வர இந்த காளான் வளர்ப்புல உங்களோட எதிர்காலம் திட்டமா என்னங்கம்மா வச்சிருக்கீங்க?
0: எதிர்கால திட்டம் வெளிநாட்டு ஏற்றுமதி.

0: பண்ணணும். வெளிநாட்டில் நம்ம தமிழ்நாட்டோட சேர்ந்ததை நம்ம போட்டி போட்டு ஃபர்ஸ்டாக வின்னராக வரணும்.
1: சரிங்கம்மா, நீங்கள் பண்ணிட்டு வர காளான் வளர்ப்பு, காளான் வளர்ப்பும் அதோட மதிப்பு கூட்டலை பற்றி எங்கள் கூட பல தகவல்களை எங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லியிருக்கீங்க. மேலும் நீங்கள் வளர்த்துட்டு வர காளான் வளர்ப்பில் நீங்கள் இன்னும் சிறப்பாக திகழறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்மா.
0: தேங்க்யூ.
2: அடடே, காளான் வளர்ப்புல எனக்கு இருந்த சந்தேகமும் போச்சு, அதை நாமளும் வளர்க்கலான்ற ஆர்வமும் கூடி போச்சு. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் எஸ் சந்திரா அவங்க சொன்ன விளக்கங்களை எல்லாம் கேட்டு.
3: ரேவதி அக்கா, காளான் வளர்ப்புல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, தட்பவெட்ப நிலையும் சுகாதாரத்தை பராமரிக்கிறது தான் நினைக்கிறேன்.
2: சரியா சொல்ற உமா, அதையே நம்ம கூடுதலா வளர்க்கறோம்னு வச்சுக்கோ, அப்ப அதோட வியாபார யுத்தியும் தெரிஞ்சுக்கிறது முக்கியமான வேலை.
1: ரேவதி அக்கா, காளான் வளர்ப்புல நிறைய பேரோட பிரச்சனை என்னன்னா, அதை அறுவடை பண்றதும் வியாபாரம் பண்றதும் பாதுகாக்கிறோம் தான். அந்த வகையில இவங்க வியாபாரத்துக்கு மிஞ்சின காளான்களை இவங்க மதிப்பு கூட்டுறாங்களாம். இவங்க மதிப்பு கூட்டி விக்கலான்ற முறைய சொல்றாங்க.
3: ஆமா ஆமா, காளான வச்சு காளான்ல ஊறுகாய் பண்ணலாமா, இட்லி பொடி பண்ணலாமா, பருப்பு பொடி பண்ணலாமா, இதெல்லாம் கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்லக்கா.
2: ஆக மொத்தத்துல நான் இதுல இருந்து தெரிஞ்சுகிட்டது என்னன்னா, காளான் நம்ம உடம்புக்கும் நல்லது, வருமானத்துக்கும் ரொம்பவே நல்லதுன்னு.
3: ஏன் ரேவதி அக்கா, இத கத்துக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி ஊருக்கு போனீங்க, ஆனா ஒன்னுத்தையும் கத்துக்கிட்டு வரல. ஆனா இப்ப பாருங்க, அரை மணி நேரத்துல எவ்வளவு விஷயத்த கத்துக்கிட்டோன்னு.
2: உமா, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால இது தெரிஞ்சுகிட்டோம். இல்லன்னா இவங்கள மாதிரி ஏதாவது ஒரு வேளாண் நிலையத்துக்கு போய் தானே கத்துக்கிற மாதிரி இருக்கும்.
4: இனி தொடர்ந்து கேட்கலாம் பண்ணை செய்தி.
1: சுபாக்கா, இன்னைக்காச்சும் கேப்பீங்களா மாட்டீங்களா?
5: இன்னைக்கு என்ன நடந்தாலும் அக்காட்ட கேக்கறது கேக்கறது தான்.
1: இப்படிதான் சொல்லுவீங்க, அக்காவை பார்த்துட்டு வேற கதையோ ஏதாவது பேசிட்டு வந்துருவீங்க.
5: இதோ இப்ப வந்து பாரு, நான் கேக்கறனா இல்லையான்னு.
2: என்ன கேக்கணும், யார கேக்கணும்?
5: உங்களதான் கேக்கணும், உங்ககிட்டதான் கேக்கணும்.
2: என்னத்த?
1: அதாவது ரேவதி அக்கா,
5: இரு இரு பொங்கொடி, நீ இழுத்து இப்படி கேக்குறதுக்குள்ள நேரம் ஆயிடும், நானே கேக்குறேன்.
2: சுபா, எனக்கு இப்ப கோபம் வந்துடும்.
5: கோவப்படாதீங்க கோவப்படாதீங்கக்கா, அது ஒண்ணும் இல்ல. நம்ம ரெண்டு பேரும் நர்சரிக்கு போய் எருவ ஒன்னாதானே வாங்கிட்டு வந்தோம்.
2: ஆமா, ஒன்னாதான் போனோம், ஒன்னாதான் வாங்கிட்டு வந்தோம்.
1: பிறகு எப்படிக்கா, உங்க வீட்டுல மட்டும் நல்லா பூக்குது, சுபாக்கா வீட்டுல துளிர் வந்ததோட இருக்குது.
2: எது?
5: அதான்க்கா மல்லிகை செடி.
2: ஏன், வாங்கிட்டு வந்த உரத்த போட்டல?
5: போட்டனே, அதனால தானே கேக்குறேன்.
2: எப்படி போட்ட?
5: எப்படி போட்டனா? நீங்க எப்படி போட்டீங்க?
2: வாங்கிட்டு வந்த மூட்டைய ஓரமா ஒரு நிழல்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து தேவையான அளவு போட்டேன்.
5: அப்ப அத நீங்க காய வைக்கலையா? காய வச்சாதானே நல்லா இருக்கும்.
1: என்னது, காய வச்சிங்களா? நீங்க வாங்கிட்டு வந்த உரத்த?
2: நல்லா கேளு பொங்கொடி. சுபாவ, நுண்ணுயிர் உரத்தை வாங்கிட்டு வந்து யாராச்சும் வெயில்ல வச்சு காய வைப்பாங்களா?
5: அது இல்லக்கா, பொதுவா உரத்தை வெயில்ல காய வச்சு போட்டா வீரியமா இருக்குமோன்னு நினைச்சேன்.
2: சுபா, என்ன சுபா இது? அது நுண்ணுயிர் உரம். அதிகப்படியான வெயில்ல வச்சா உயிர்கள்லாம் எங்கிருந்து வாழும்? வெயில் படாம குளிர்ச்சியா உள்ள இடமா பார்த்து, ஈரக்காத்து படுற இடமா பார்த்து வைக்கணும். அப்பதானே நுண்ணுயிர் பெருக்கம் நிறைய இருக்கும். சரி, அது இருக்கட்டும். இப்ப அந்த உரத்தெல்லாம் போட்டு முடிச்சிட்டியா வச்சிருக்கியா?
5: கால்வாசிதாக்கா செடிக்கு போட்டிருக்கேன், பாக்கி முக்கால்வாசி காய வச்சதோட இருக்குக்கா.
2: சரிதான், அத நீ இனிமே போட்டா என்ன போடாட்டி என்ன?
5: என்னக்கா இப்படி சொல்றீங்க?
1: சுபாக்கா, இந்த மாதிரி நுண்ணுயிர் உரம்லாம் வாங்குற பையிலேயே எத்தனை நாள் வரைக்கும் பயன்படுத்தலான்னு தெளிவா போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடியே அதை பயன்படுத்தி முடிச்சிடணும். அப்படி பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான்.
2: அத நல்லா சொல்லு பூங்கொடி. சுபாக்கு, சுபா இன்னொரு விஷயத்தையும் சேர்த்தே நான் சொல்றேன், கேட்டுக்கோ.
5: சொல்லுங்கக்கா, சேர்த்தே கேட்டுக்கிறேன்.
2: இப்போ நம்ம விதை நேரத்திலாம் செய்யறோம் பாரு, அப்ப கூட இந்த மாதிரி நுண்ணுயிர் உரங்களை இறுதியா பயன்படுத்தணும்னு வச்சுக்கோ. ஏன், விதைகள்லாம் உரங்களோட ஒட்டி வளர்றதுக்கு நல்லா ஏதுவா இருக்கும்.
5: ஓஹோ.
2: ஆனா அத கூட உச்சி வெயில் காலத்துல செய்யக்கூடாது. வெயில் வர்றதுக்கு முன்னாடியோ, அதான் அதிகால பொழுதுலயோ, இல்ல வெயில் அடங்கின பிறகோ செய்யறதுதான் சால சிறந்தது.
5: இத நீங்க நான் வாங்கின அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாம்லக்கா. இது தெரியாம ஒரு மூட்டை உயிர் உரத்தை வீணாக்கிட்டனே.
1: என்னதான் படிச்சீங்களோ சுபாக்கா, ரேவதி அக்காவுக்கு தெரிஞ்ச விவரம் கூட உங்களுக்கு தெரியல.
5: இத பத்தி நடத்தினப்ப லீவு போட்டுட்டேன் பொங்குடி.
6: சுபாக்கா,

0: இந்த மாதிரி இந்த உயிர் ஓரம்னா என்ன, இந்த உயிர் ஓரத்தோட நன்மைகள்லாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை மாதிரி நீங்க வீணடிக்க மாட்டீங்க.
1: எங்க உனக்கு தெரிஞ்சதை தான் சொல்ல.
0: உயிர் ஓரங்கிறது இயற்கை ஓரத்தோட ஒரு அங்கங்கா. இதுல பாக்டீரியாவும் பூஞ்சையும் பயன்படுத்தி தான் மண் வளத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த உயிர் ஓரத்தையே தயாரிப்பாங்க. இது மண்ணுல போய் இதோட சேர்த்து இன்னும் பல உயிர்களை பெருக்கி விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்கு முக்கிய காரணமா இருக்கும்கா.
2: சுபா, நீ லீவ் போட்ட அன்னைக்கு பூங்கொடி கவனமா கிளாஸுக்கு போய் கேட்டிருந்திருக்கு போல.
1: ரேவதி அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா பூங்கொடிய விட நான் சீனியர்.
2: இதுக்கு ஒன்னும் குறைச்சல்ல.
3: கேட்டது பண்ணை செய்தி.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
4: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
6: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நாளையிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் மூலிகை சாகுபடியின் மகத்துவம். நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்தமாவடி வி முரளிகுமார் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. சிந்தனை துளி. குளிர்சாதன வசதியை தேவையான அளவில் மட்டுமே இயக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 8 மணி.

0: பாரதம் நிகழ்ச்சியில் கேட்கலாம். நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சி.
1: இனிய நாள் நல்வாழ்த்துக்கள். ஏடிஎம் மகளிர் கல்லூரி மாணவிகளாகிய நாங்கள் இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் பல் சுவை நிகழ்ச்சியாக தர வந்துள்ளோம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் சாதனா தமிழ்மணி, இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு. இந்நிகழ்ச்சியின் முதலாவதாக கனவை நிஜமாக்குவோம் என்ற ஊக்கமூட்டும் தலைப்பில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் இளங்கலை வணிகவியல் 2ஆம் ஆண்டு மாணவி செல்வி த. மகாலட்சுமி அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, உற்சாகமான இந்த நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம் வாழ்க்கைக்கு நெருக்கமான ஒரு தலைப்பை பற்றி பேசப்போகிறேன். கனவை நிஜமாக்குவோம். இந்த வரிகள் நம் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம் எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் வயது ஆக ஆக சில நேரங்களில் அந்த கனவுகளை மறந்து விடுகிறோம். கனவு எதுவாக இருந்தாலும் அதை நம்புவதுதான் முதல் வெற்றி. பல நேரங்களில் உன்னால் முடியாதே என்று சிலர் சொல்லலாம். ஆனால் நம்மை விட நம்மை யாருக்கும் நன்றாக தெரியாது. அதனால் மற்றவர்களின் வார்த்தைகளை விட நம்முடைய முயற்சியை அதிகமாக நம்ப வேண்டும். வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைப்பதில்லை. எந்த பெரிய வெற்றியும் ஒரு சின்ன முயற்சியிலிருந்துதான் ஆரம்பமாகும். அதே நேரத்தில் நம்முடைய கனவுகளுக்காகவும் நேரம் ஒதுக்க வேண்டும். ஒரு மணி நேரம் கவனமாக படித்தால் அது நாளை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். தோல்வி வந்தால் பயப்பட வேண்டாம். தோல்வி என்பது முடிவு இல்லை. உலகில் வெற்றி பெற்ற பலரும் பல தோல்விகளை சந்தித்த பிறகுதான் உயர்ந்த இடத்தை அடைந்தார்கள். தன்னம்பிக்கை என்பது நம்முடைய மிக பெரிய பலம். என்னால முடியும் என்று தினமும் சொல்லுங்கள். அந்த ஒரு நம்பிக்கையே உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். பெற்றோர்களின் உழைப்பையும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலையும் மதிப்போம். அவர்களின் ஆசீர்வாதமும் நம்முடைய உழைப்பும் சேர்ந்தால் எந்த இலக்கையும் அடைய முடியும். நண்பர்களே, வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு பயணம். மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடாமல் நேற்று இருந்த நம்மை விட இன்று சிறப்பாக இருக்க முயற்சி செய்வோம். இந்த நிமிடத்தில் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரிடமும் ஒரு வேண்டுகோள். உங்கள் கனவை ஒருபோதும் கைவிடாதீர்கள். தினமும் ஒரு சிறிய முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சி தான் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். இந்த அழகான நேரத்தை என்னுடன் பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. உங்கள் கனவுகள் அனைத்தும் நனவாக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: த. மகாலட்சுமி, கனவை நிஜமாக்குவோம் என்ற ஊக்கமூட்டும் கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி. உணவே மருந்து என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார். நாம் பின்பற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் நமது உடல் நலம், மனநலம் மற்றும் வாழ்க்கை முறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பாரம்பரிய உணவுகள், சத்தான உணவு முறைகள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் குறித்து அறிந்து கொள்வது இன்றைய காலத்தில் மிகவும் அவசியமானதாக உள்ளது. இந்த முக்கியமான கருத்தை எடுத்துரைக்கும் வகையில் உணவு பழக்க வழக்கங்கள் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் ஏடிஎம் மகளிர் கல்லூரியின் இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவி செல்வி எஸ். ஸ்ரீஜா அவரை அன்புடன் வரவேற்று அவருடைய பயனுள்ள உரையை கேட்போம்.
3: காரைக்கால் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது நம் முன்னோர்களின் பொன்மொழி. நாம் உண்ணும் உணவே நம் உடல்நலத்தையும் மனநலத்தையும் தீர்மானிக்கிறது. எனவே சுவைக்காக மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திற்காகவும் உணவை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும். தினமும் சரியான நேரத்தில் உணவை உண்ண வேண்டும். காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பருப்பு வகைகள், பால் மற்றும் போதுமான அளவு தண்ணீர் அருந்துவது நல்ல பழக்கமாகும். தினமும் பெண்கள் ஒரு நாளுக்கு சுமார் 2.2 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். அதே ஆண்கள் ஒரு நாளுக்கு சுமார் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஆனால் பொதுவாக எல்லோரும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிப்பது நல்லது. வெயில் அதிகமாக இருந்தால் அல்லது உடற்பயிற்சி செய்தால் இதைவிட கொஞ்சம் அதிகமாகவும் தண்ணீர் குடிப்பது நல்லது. அன்று நாம் தாத்தாக்கள் கேழ்வரகும் கூழும் பழைய சோறும் சாப்பிட்டு 80 வயதிலும் ஏர் உழுதார்கள். ஆனால் இன்று நாமோ ஓட்ஸ் கஞ்சியை குடித்துவிட்டு ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு மவுஸ் பிடிப்பதற்கே மூச்சு வாங்குகிறோம். உணவுப் பொருட்களுக்கு வைக்கும் பெயர்களில் எத்தனை ஏமாற்று வேலைகள். பச்சை மிளகாய் அரைத்து விழுது என்று சொன்னால் யாரும் தொடக்கூட மாட்டார்கள். அதையே கிரீன் சில்லி சாஸ் என்று சொன்னால் அதை காசு கொடுத்து வாங்கி நாக்கை சுட்டுக் கொள்கிறார்கள். இன்றைய உணவகங்களில் ருசிக்கு முக்கியத்துவம் தருவதை விட இன்ஸ்டாகிராமில் ஹோட்டல்

0: உடலை எடுப்பதற்கு ஏற்றவாறு உணவின் நிறத்திற்கு முக்கியத்துவம் தருகிறோம். நாம் உணவை சாப்பிடுகிறோமோ அல்லது உணவோடு சேர்த்து ரசாயன வண்ணங்களை சாப்பிடுகிறோமோ என்றே தெரியவில்லை. சந்தைக்கு சென்று ஒரு கிலோ கீரையை 5 ரூபாய்க்கு குறைத்து கேட்டு நாம் கடைகளில் வாங்குகிறோம். அதையே பாக்கெட் சிப்ஸுகளை MRP விலைக்கு மேல் கொடுத்து வாங்க கூட தயங்குவதே இல்லை. அதில் இருப்பது சிப்ஸ் அல்ல, வெறும் காற்றுதான் என்று தெரிந்தும் வாங்குவதுதான் இங்கு வேடிக்கையாக உள்ளது. எனவே ஆரோக்கியமான தேர்வு என்பது நம் உடலுக்கும் மனதிற்கும் நன்மை தரும் பழக்க வழக்கங்களை தேர்ந்தெடுத்து உண்ண வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை மனதில் கொண்டு அனைவரும் நல்ல உணவு பழக்க வழக்கத்தை பின்பற்றுவோம். நன்றி.
1: உணவே மருந்து என்று பேசிய எஸ் ஸ்ரீஜா அவர்களின் இனிப்பான கருத்துக்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக, இயற்கை நமக்கு அளித்திருக்கும் அரிய வரம் சுற்றுச்சூழல், அதை பாதுகாப்பது ஒவ்வொருவரின் கடமையும் பொறுப்பும் ஆகும். மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம், பசுமையான உலகை உருவாக்குவோம் என்ற உயர்ந்த சிந்தனையை எடுத்துரைக்கும் வகையில் ஒரு இனிய சுற்றுச்சூழல் பாடலை வழங்க வருகிறார் இளங்கலை 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையில் பயிலும் மாணவி செல்வி பா. வேதிகா அவர்கள்.

0: மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம். மரம் ஒன்று வளர்த்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம். தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே. கணக்குயில் கூவ வரும் கருத்தினிலே இனிமை சேரும். கணக்குயில் கூவல் வரும் கருத்தினிலே இனிமை சேரும். வசலிலே மரம் இருந்தால் வானவில்லாய் சிறகடிப்போம். வசலிலே மரம் இருந்தால் வானவில்லாய் சிறகடிப்போம். தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே. பகலவனால் குறைக்கும் பக்கமெல்லாம் குறிச்சு தரும். பகலவனால் குறைக்கும் பக்கமெல்லாம் குளிச்சு தரும். பதை வழி போக்குவோர்க்கு பக்குவமாய் நிழலும் தரும். பதை வழி போக்குவோர்க்கு பக்குவமாய் நிழலும் தரும். தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே. வெப்பமரம் ஒன்று வச்சா வேலனையும் தாங்கிடலாம். வெப்பமரம் ஒன்று வச்சா வேலனையும் தாங்கிடலாம். வீட்டுக்குள்ள ஏசி ஒன்று இலவசமாய் இயக்கிடலாம். வீட்டுக்குள்ள ஏசி ஒன்று இலவசமாய் இயக்கிடலாம். தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே. முருங்கை மரம் வீட்டில் நட்டானோ இல்லாத வாழ்வு வரும். முருங்கை மரம் வீட்டில் நட்டானோ இல்லாத வாழ்வு வரும். வீட்டுக்கு ஒரு மரம் நட்டா பசி இல்லாத வாழ்வு வரும். வீட்டுக்கு ஒரு மரம் நட்டா பசி இல்லாத வாழ்வு வரும். தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே. மரங்கள் பறவைகளின் நல்லதொரு இருப்பிடமே. மரங்களின் பறவைகளின் நல்லதொரு இருப்பிடமே. சுற்றுப்புற சூழலை மேம்படுத்தி வளம் வளர்ப்போம். தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் வளர்த்து மழை பெறுவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மரம் வளர்த்து மழை பெறுவோம். மரம் ஒன்று வளர்த்திருந்தால் மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம். தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே தன்னே நன்னே தானே தன்னே தன்னே நன்னே தானே.
1: அருமை அருமை பா வேதிக்கா அவர்களின் சிறப்பான கருத்துள்ள சுற்றுச்சூழல் பாடலை வழங்கியதற்கு நன்றி. அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியில் நவீன உலகின் முக்கிய அம்சமாக மாறியுள்ள இணையத்தை பற்றி சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலகட்டத்தில் இணையம் மனித வாழ்க்கையின் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக மாறியுள்ளது. கல்வி, தகவல் தொடர்பு, தொழில்நுட்பம், வணிகம் மற்றும் பொழுதுபோக்கு என பல துறைகளில் இணையம் பெரும்

0: உங்களிடம் கேட்டால் அது அடுத்த நொடியே பதில் வந்து விடுகிறது. வீட்டில் சமையல் சரியில்லை என்றால் உடனே யூடியூபை பார்த்து புதுசு புதுசாக சமைக்க கற்றுக்கொள்கிறோம். தொலைவில் இருக்கும் உறவினர்களிடம் பேச முன்பெல்லாம் கடிதம் எழுதி அது போய் சேரவே ஒரு வாரம் ஆகும். ஆனால் இன்று வீடியோ கால் மூலமாக அமெரிக்காவில் இருக்கும் மாமாவிடம் அவர் சாப்பிடும் தோசையில் எத்தனை ஓட்டை இருக்கிறது என்பதை கூட துல்லியமாக பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு உலகம் சுருக்கிவிட்டது இந்த இணையத்தால். வங்கியில் பணம் அனுப்ப வேண்டும் என்றால் முன்பு வெயிலில் நின்று நீண்ட வரிசையில் நிற்க வேண்டும். இன்றோ போர்வை இழுத்து போற்றி கொண்டு படுத்த படிக்கையிலேயே ஜிபே மூலம் செய்து விடுகிறோம். சோம்பேறிகளுக்கு இதைவிட ஒரு சிறந்த வரம் வேறு என்ன இருக்க முடியும்? படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக வீட்டிலேயே சாதிக்க இணையம் வழி செய்கிறது. இணையம் என்பது ஒரு கத்தி போன்றது. அதனை காய்கறி நறுக்கவும் பயன்படுத்தலாம், கையை வெட்டி கொள்ளவும் பயன்படுத்தலாம். முன்பெல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம், ஒருவரோடு ஒருவர் பேசி மகிழ்ந்தோம். ஆனால் இன்று ஒரே வீட்டுக்குள் ஒரே சோபாவில் அமர்ந்திருக்கும் அப்பாவிடம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்கிறோம். அதிநவீன குடும்பங்களாக நாம் மாறிவிட்டோம். மனைவி சமைத்த சாப்பாடு எப்படி இருக்கிறது என்று கணவனிடம் கேட்டால் அவர் சாப்பாட்டை பார்க்காமல் மொபைலில் ரீல்ஸ் பார்த்து கொண்டு சூப்பரா இருக்கு என்கிறார். கடைசியில் பார்த்தால்தான் தெரியும், தட்டில் சாப்பாடே இருக்காது, வெறும் தட்டை துளாவி கொண்டு இருப்பார். அந்த அளவுக்கு இணையம் நம் கண்ணையும் கருத்தையும் மறைத்து விட்டது. ஒரு முக்கியமான தகவல், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக வீட்டிலேயே சாதிக்க இணையம் வழி செய்கிறது. இணையம் என்பது ஒரு கத்தி போன்றது. அதனை காய்கறி நறுக்கவும் பயன்படுத்தலாம், கையை வெட்டி கொள்ளவும் பயன்படுத்தலாம். முன்பெல்லாம் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தோம், ஒருவரோடு ஒருவர் பேசி மகிழ்ந்தோம். ஆனால் இன்று ஒரே வீட்டுக்குள் ஒரே சோபாவில் அமர்ந்திருக்கும் அப்பாவிடம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்கிறோம். அதிநவீன குடும்பங்களாக நாம் மாறிவிட்டோம். மனைவி சமைத்த சாப்பாடு எப்படி இருக்கிறது என்று கணவனிடம் கேட்டால் அவர் சாப்பாட்டை பார்க்காமல் மொபைலில் ரீல்ஸ் பார்த்து கொண்டு சூப்பரா இருக்கு என்கிறார். கடைசியில் பார்த்தால்தான் தெரியும், தட்டில் சாப்பாடே இருக்காது, வெறும் தட்டை துளாவி கொண்டு இருப்பார். அந்த அளவுக்கு இணையம் நம் கண்ணையும் கருத்தையும் மறைத்து விட்டது. ஒரு முக்கியமான தகவலை தேடத்தான் கூகுள் பக்கம் போவோம். ஆனால் நடுவில் வரும் ஒரு விளம்பரத்தை பார்த்துவிட்டு அப்படியே ரீல்ஸ் பக்கம் நுழைந்து விடுவோம். ஒரு ரீல்ஸ் பார்த்துவிட்டு வந்து படிப்போம் என்று நினைத்தால் உள்ளே போனால் விடிய காலை 3 மணி ஆகிவிடியது. இணையம் நம் நேரத்தை விழுங்கும் ஒரு பெரிய அசுரன். சுருக்கமாக சொன்னால் இணையம் நமக்கு ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனால் அவனே மிக மோசமான எஜமானன். நாம் தான் மொபைலை இயக்க வேண்டும், மொபைல் நம்மளை இயக்கக்கூடாது. நெட் ஆஃப் செய்தால்தான் நம் லைஃப் ஆன் ஆகும் என்பதை புரிந்து கொள்வோம். இணையத்தின் வகையில் சிக்காமல் நிஜ வாழ்க்கையில் வாழ்வோம். நன்றி.
1: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா, ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

0: இன்னமயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: அருமை அருமை, இணையத்தின் நன்மை தீமை பற்றிய கருத்துக்களை வழங்கிய ஆர் ஜெயஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றாக திகழும் தமிழ் மொழி இலக்கிய வளம், இலக்கண செழுமை, பண்பாட்டு சிறப்பு மற்றும் இனிமையான சொற்களால் தனித்துவம் பெற்றுள்ளது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து இன்றும் உயிர்ப்புடன் பேசப்பட்டு வரும் செம்மொழி தமிழின் பெருமை அளவிட முடியாதது. அத்தகைய சிறப்பு மிக்க தமிழ் மொழியின் சிறப்பு என்ற தலைப்பில் பேசுவதற்காக இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு மாணவி ஆர் ரதிமீனா அவரை அன்புடன் வரவேற்று தமிழ் மொழியின் பெருமைகளையும் எடுத்துரைக்கும் அவருடைய உரையை கேட்போம்.
3: காரைக்கால் எஃப்எம்மில் கேட்டுக்கொண்டிருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி தெரிந்து கொள்வோம். தமிழ்மொழி தொன்மை, இலக்கண சிறப்பு, இலக்கிய வளம் மற்றும் தனித்துவமான பண்புகளில் ஒன்றாக உயர்தனி செம்மொழி என்று போற்றப்படுகிறது. உலக மொழிகளில் காலத்தால் அழியாமல் இன்றும் உயிர்ப்புடன் விளங்கும் மிகச் சில மொழிகளில் தமிழும் ஒன்றாகும். பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்த துரைக்கினுமோர் எல்லையரே பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல எல்லா உயிர்களையும் உலகங்களையும் படைத்து காத்து முடிவில் தன்னுள் ஒடுக்கும் எல்லையற்ற பரம்பொருள் எவ்வித மாற்றமின்றி எப்போதும் மாறாமல் நிலைத்திருப்பதைப் போல தமிழ் தாயும் என்றும் அழியாத சீரழமையோடு நிலைத்திருப்பாள் என்கிறார் மனோன்மணியம் சுந்தரனார். இந்தியாவில் முதல் செம்மொழியாக 2004ஆம் ஆண்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இந்திய மொழியாகும். 2000க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் பழமையான வரலாற்றை, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தொன்மையும் கொண்டது தமிழ்மொழி. உலகின் பழமையான மொழிகளான லத்தீன், கிரேக்கம் போன்றவை வழக்கொழிந்து விட்ட போதிலும் தமிழ்மொழி இன்றும் என்றும் இளமையோடு உயிர்ப்புடன் திகழ்கிறது. இலக்கிய வளம், உலக பொதுமறையான திருக்குறள் மற்றும் சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களையும் சங்க இலக்கியங்களையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. பாரதிதாசனின் கவிதைகள் சுதந்திர உணர்வையும் பெண்களின் முன்னேற்றத்தையும் கொண்டது தமிழ்மொழி. திருவள்ளுவர் உலக புகழ்பெற்ற தமிழ் அறிஞர். அவர் இயற்றிய திருக்குறள் 1330 குறட்பாக்களை கொண்டது. உலக பொதுமறையான அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 வாழ்க்கை நெறிகளையும் எளிய தமிழில் உலக மக்களுக்கு எடுத்துரைத்தார். தமிழ் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம் இயற்றியவர் தொல்காப்பியர். தமிழ் மொழியின் இலக்கணம், இலக்கியம் மற்றும் பயன்பாட்டை முறையாக விளக்கிய முதல் பெரிய இலக்கண அறிஞர். ஔவையார் சிறந்த பெண் புலவர். ஆத்திச்சுடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற நூல்களின் மூலம் ஒழுக்கம், கல்வி, பண்பு மற்றும் நல்ல வாழ்க்கையில் நெறிகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தவர். மகாகவி பாரதி

0: நம்பியார் தமிழ் மொழியை மிகவும் நேசித்தவர். அவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழின் பெருமையை பாடியுள்ளார். வானார்ந்த பொதியின் மிசை வளர்கின்ற மதியே, மன்னிய மூவேர்ந்துகள் தம்மிடம் வளர்ந்த மகளே, பூனாரும் பைந்தமிழே, புனைவளரும் மணிமேகலையே, பொங்க தமிழன்னை என்றும் வாழியவே என்கிறார் கரந்தை கவியரசு வேங்கடாச்சலம் பிள்ளை. நன்றி.
1: அடடா அடடா அருமை ஆர் ரதிமீனா, தமிழ் மொழியின் சிறப்பான கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக, நாம் வாழும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனித்துவமான பெயரும் அதற்கு பின்னால் ஒரு வரலாறும் பண்பாடும் சுவாரஸ்யமான கதைகளும் இருக்கின்றன. அந்த ஊர் பெயர்கள் நம் முன்னோர்

12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து ஒரு மாம்பழம் பழுக்கும். அந்த மாம்பழத்தை அர்ஜுனன் வில் விடும் பொழுது அந்த மாம்பழம் மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டது. உடனே அர்ஜுனனுக்கு பயம் வந்து முனிவர் வந்து எழுந்திருச்சாருன்னா நமக்கு சாபம் தந்துருவாரே அப்படின்ற எண்ணத்துல மீண்டும் அந்த மாம்பழத்தை மரத்திலேயே ஒட்ட வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் மாவடு அப்படின்னா மாங்காய் அப்படின்ற பொருள் இருக்கு. அதனாலதான் விழுந்து எழுந்த மாவடு அப்படின்ற பெயர் வந்திருக்கு. அடுத்ததா நம்ம பார்க்க போறது காமேஸ்வரம். இது ஏன் அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்க உறவினர் வந்து அவங்களோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக ராமேஸ்வரத்துல இருக்க காசிக்கு அவங்க சென்று கொண்டிருக்கும் பொழுது இடையில வந்து அவங்களுக்கு ஓய்வு பெறத்துக்காக காமேஸ்வரம் அப்படின்ற இடத்துல இருந்திருக்காங்க. அங்க பக்கத்துல உள்ள ஆளு அந்த கலசத்தை திறந்து பார்க்கும் பொழுது சாம்பலா இருந்தது மல்லிகைப்பூவா இருந்திருக்கு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியப்பட்டு காசிக்கு கரைக்கிறதுக்காக எடுத்துட்டு போய் அந்த கலசத்தை திறந்து பார்க்கும் பொழுது உள்ள சாம்பலா இருந்திருக்கு. ஒண்ணுமே புரியாம திரும்பியும் அந்த காமேஸ்வரத்துக்கு வந்து அந்த கலசத்தை திறந்து பார்த்திருக்காங்க, உள்ள மல்லிகைப்பூவா இருந்திருக்கு. அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கவே இல்லை. சரி, இது ரொம்ப புண்ணிய தலம் போல அப்படின்னு சொல்லி அங்கே கரைச்சிருக்காங்க. இதோட மரபு என்னன்னா, காசிக்கு வீசும் கூடிய காமேஸ்வரம். அதாவது இது பொருள் என்ன அப்படின்னா, காசியை விட ஒரு மடங்கு புண்ணிய தலம் வாய்ந்த காமேஸ்வரம் அப்படின்றதா சொல்றாங்க. அடுத்தது என்ன ஊரு அப்படின்னா வேதாரண்யம். இதோட மரபு பெயர் திருமறை காடு. ஏன் அப்படின்னா, அந்த பகுதியில சூது மது எல்லாம் அதிகமா இருந்திருக்கு. அதனால அந்த பகுதி மக்கள் எல்லாம் சிவனை வேண்டியிருக்காங்க. சிவனும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் அந்த பகுதிக்கு சென்றாங்கன்னா இந்த பழக்கங்கள் முற்றிலும் அழிந்துடும் அப்படின்னு எண்ணி திருநாவுக்கரசரையும் திருஞான சம்பந்தரையும் அந்த பகுதிக்கு அனுப்பியிருக்காங்க. அதற்கு அப்புறம்தான் திருமறை அப்படின்னும், அந்த பகுதி காட்டு பகுதி அப்படின்றதுனால திருமறை காடு அப்படின்ற பெயர்ல வழங்கிட்டு இருந்திருக்கு. பிறகு திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சிவனோட அவதாரமான வேதாரணீஸ்வரர் அப்படின்றவரை அங்க வச்சு வழிபட்டு 4 வேதங்கள் வந்து பாடி வந்திருக்காங்க. அதன் பிறகுதான் வேதம் அப்படின்னும், அது காடு பகுதின்னு சொன்னோம் இல்லையா, அது காட்டுக்கு இன்னொரு பெயர் ஆரண்யம். அதனாலதான் வேதம் பிளஸ் ஆரண்யம் வேதாரண்யம் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.

சவிதா அவர்களின் கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக நம் தமிழர் பண்பாடு, பாரம்பரியம் மற்றும் கிராமிய வாழ்க்கையின் அழகை எடுத்துக்காட்டும் ஒரு அற்புதமான கலை வடிவம் நாட்டுப்புற பாடல்கள். அவை மக்களின் உணர்வுகளையும் வாழ்வியல் அனுபவங்களையும் இனிமையாக வெளிப்படுத்துகின்றன. அத்தகைய சிறப்பு மிக்க நாட்டுப்புற பாடலை வழங்க வருகிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் ஏடிஎம் மகளிர் கல்லூரியின் இளங்கலை 2ஆம் ஆண்டு வணிகவியல் துறையில் பயிலும் மாணவி கு நிகிதா அவர்கள். அவரது குரலில் ஒலிக்கவி இருக்கும் இந்த நாட்டுப்புற பாடல் நம் மண்ணின் மனத்தையும் பாரம்பரியத்தினையும் பெருமையையும் நினைவூட்டும் என்பதில் சந்தேகமில்லை. தன்னை

0: அருமை கு நிக்கிதா அவர்களின் சிறப்பான கருத்துள்ள நாட்டுப்புற பாடலை வழங்கியதற்கு நன்றி. அடுத்ததாக, ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணத்திலும் கனவுகள் ஒரு உந்து சக்தியாக அமைகின்றன. அத்தகைய கனவுகளின் அழகையும் ஆழமான உணர்வுகளையும் கவிதை வடிவில் வெளிப்படுத்தும் என் கனவு என்ற தலைப்பிலான கவிதையை வழங்க வருகிறார் இளங்கலை வணிகவியல் 2ஆம் ஆண்டு மாணவி ம. அகல்யா அவர்கள். அவரது இனிய கவிதையின் மூலம் கனவுகளின் உலகிற்குள் பயணிப்போம், வாருங்கள்.
1: இனிய வணக்கம் காரைக்கால் FM நேர்களே. கண்களை மூடிய போது தோன்றிய கற்பனை அல்ல, என் இதயத்தில் விதைக்கப்பட்ட ஒரு நம்பிக்கைதான் என் கனவு. அந்த கனவின் பயணத்தை கவிதை வழியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். கனவு காணும் கண்கள் பல, அதை நனவாக்க போராடும் இதயங்கள் சில. என் வாழ்க்கை பயணத்தில் ஒரு சிறிய விதையாக விழுந்தது ஒரு கனவு. அந்த கனவுதான் இன்று என் இலக்காக மாறியுள்ளது. ஒரு நாள் பள்ளி வகுப்பறையில் உன் இலக்கு என்னவென்று ஆசிரியர் கேட்டார். பல கனவுகளுக்கு நடுவில் என் இதயம் மட்டும் ஒரு வார்த்தையை சொன்னது. அது என்னவென்றால், மாவட்ட ஆட்சியர் என்று. ஆசிரியர் சிரித்து கொண்டே கூறினார், அது சாதாரண கனவு அல்ல, நிறைய படிக்க வேண்டும், நிறைய உழைக்க வேண்டும் என்று. அந்த நாளில் விதைக்கப்பட்ட அந்த வார்த்தை இன்று வரை என் இதயத்தில் உயிருடன் இருக்கிறது. என் கனவு பெரிதாக இருக்கலாம், என் பாதை கடினமாக இருக்கலாம், ஆனால் என் முயற்சியை விட பெரிய தடையை இந்த உலகம் இன்னும் உருவாக்கவில்லை. இரவு நேரங்களில் என் பெற்றோர் தூக்கத்திலும் கூட சொல்வார்கள், என் பிள்ளை ஒரு நாள் மாவட்ட ஆட்சியராக போகிறாள் என்று. அவர்களின் அந்த நம்பிக்கையை கேட்ட ஒவ்வொரு முறையும் என் கண்களில் கனவு பெரிதானது, என் தோள்களில் பொறுப்பு அதிகமானது. ஆனால் பெரிய பயிற்சி மையங்களில் சேரும் வசதியோ இல்லை, கையில் 1000 புத்தகங்களோ இல்லை, பின்னால் பெரிய ஆதரவுகள் இல்லை. இருந்தது ஒன்றே ஒன்றுதான், தோற்கக்கூடாது என்ற என் மனம். சில உறவுகள் சொன்னார்கள், மாவட்ட ஆட்சியரா, அதெல்லாம் நம்மால் முடியாது, ஒரு சிறிய அரசு வேலை கிடைத்தாலே போதும் என்று. அவர்கள் என் சூழ்நிலையை பார்த்தார்கள், ஆனால் என் கனவை பார்க்கவில்லை. இன்று இந்த FM-இல் என் குரல் ஒலிக்கிறது. ஒரு வேண்டுகோள், இந்த ஒளியை எங்காவது பாதுகாத்து வையுங்கள். ஒரு நாள் என் கனவு நனவான பிறகு இந்த ஒளியை மீண்டும் கேட்க வேண்டும். அப்போது இந்த கண்ணீரின் மதிப்பு புரியும், இந்த போராட்டத்தின் அர்த்தம் புரியும், இந்த கனவின் உயரம் புரியும். அந்த நாள் வரும் வரைக்கும் நான் நின்றுவிட மாட்டேன். ஏனெனில் கனவுகள் தூங்குவதற்காக வருவதில்லை, விழித்திருந்து போராடுவதற்காகவே வருகின்றன.

0: அடடா அருமை, மா அகல்யா என் கனவு என்ற சொந்த நயம் ஊட்டும் கவியை வழங்கியதற்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக, கனவுகளை நனவாக்குவதற்கு இளைஞர்களை ஊக்குவிப்பதற்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சிறப்புகளை பற்றி இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஒரு சிறந்த விஞ்ஞானி மட்டுமல்ல, இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாகவும் திகழ்ந்தவர். எளிமை, நேர்மை, கடின உழைப்பு மற்றும் நாட்டுப்பற்று ஆகியவற்றின் அடையாளமாக வாழ்ந்த அவரது வாழ்க்கை இன்றும் பலருக்கு வழிகாட்டியாக உள்ளது. அவரது சிறப்புகளையும் எடுத்துரைக்கும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டம் ஏடிஎம் மகளிர் கல்லூரியில் இளங்கலை வணிகவியல் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி பா சல்மா அவர்கள் நம்முடன் அவருடைய கருத்துக்களை வழங்க வந்துள்ளார். வாருங்கள், அவரின் உரையை கேட்டு அப்துல் கலாம் அவர்களின் உயர்ந்த பண்புகளையும் சாதனைகளையும் அறிந்து கொள்வோம்.
1: உழைக்கலாம் ஜெயிக்கலாம் என்று அப்துல் கலாம் அவர்கள் கூறிய பொன்மொழிகளை கேட்கலாம் வாருங்கள். கனவு என்பது நீங்கள் தூங்கும் போது காண்பதல்ல, உங்களை தூங்க விடாமல் செய்வதே உண்மையான கனவு. இந்த பொன்மொழியை உலகிற்கு வழங்கியவர் இந்தியாவின் இணையற்ற விஞ்ஞானி, இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். தமிழகத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த அவர் வாழ்க்கையின் தொடக்கத்தில் செய்தித்தாள்கள் விற்ற சிறுவனாக இருந்தார். ஆனால் தனது உழைப்பும் விடாமுயற்சியும் அறிவு தாகம் ஆகியவற்றால் இந்தியாவின் தலை சிறந்த விண்வெளி மற்றும் ஏவுகணை விஞ்ஞானியாக உயர்ந்தார். அதனால்தான் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார். அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக பெரிய பாடம் என்னவென்றால், பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதே. அவர் வாழ்ந்த வாழ்க்கை இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாகும். 2015ஆம் ஆண்டு ஜூலை 27 அன்று மாணவர்களிடம் உரையாற்றி கொண்டு இருந்த போதே அவர் இயற்கை எய்தினார். மாணவர்களுக்காக வாழ்ந்த அவர் மாணவர்களுக்காகவே தனது இறுதி தருணத்தையும் அர்ப்பணித்தார் என்பது அவரது வாழ்க்கையின் மிக பெரிய சிறப்பாகும். தோல்வி என்பது முடிவல்ல, அது வெற்றிக்கான முதல் படிக்கட்டாகும். அப்துல் கலாம் அவர்கள் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் தன்னம்பிக்கையுடன் உழைத்தால் எந்த உயரத்தையும் அடைய முடியும் என்பதாகும். டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நமக்குள் இன்று உடலால் இல்லை, ஆனால் அவரது கனவுகள், சிந்தனைகள், சாதனைகள் என்றென்றும் உயிரோடு வாழ்கின்றன. நாமும் அவருடைய எண்ணங்களை பின்பற்றி பெரிய கனவுகளை கண்டு கடினமாக உழைத்து நம் குடும்பத்திற்கும் நம் சமூகத்திற்கும் நம் நாட்டிற்கும் பெருமை சேர்ப்போம். நன்றி, வணக்கம்.
0: பா சல்மா, ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சிறப்பான கருத்துக்களை வழங்கியதற்கு நன்றி. அடுத்ததாக, மனிதனின் எண்ணங்களையும் உணர்வுகளையும் உலகிற்கு எடுத்து சொல்லும் வலிமையான கருவி குரல். அந்த குரலுக்கு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கனவுகளும் இணையும் போது அது இறக்கைகளை பெற்று பறக்க தொடங்குகிறது. அத்தகைய அழகான கருத்தை மையமாக கொண்டு குரலுக்கு இறக்கைகள் என்ற தலைப்பில் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறார் இளங்கலை வணிகவியல் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவி செல்வி சு கவினையா அவர்கள்.
2: காரைக்கால் FM ரேடியோ கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குரலுக்கு இறக்கைகள். என் குரல் வெறும் ஒலி அல்ல, உங்கள் இதயத்தை தேடும் ஒரு பறவை. காதுகள் கேட்கும் வார்த்தைகள் மறந்து போகலாம், ஆனால் மனம் கேட்கும் உணர்வுகள் என்றும் மறைவதில்லை. மலைத்துளி பூமியை உயிர்ப்பிப்பது போல அன்பான ஒரு சொல் மனிதனை உயிர்ப்பிக்கும். புகழை தேடி ஓடாதீர்கள், பயனாக வாழுங்கள். உங்கள் பெயரை காலம் தானாகவே பாடும். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு, ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய தொடக்கம். இன்று நான் பேசுவது ஒரு நிகழ்ச்சி அல்ல, நம்பிக்கை விதைக்கும் ஒரு சிறிய விதை. அந்த விதை உங்கள் மனதில் மரமாக வளர்ந்தால் அதுவே என் குரலின் வெற்றியாகும். குரலின் வழியே கனவுகள் பறக்கும், இதயத்தின் மொழியே உலகை இணைக்கும். ஒரு சொல் நம்பிக்கை விதைக்கும், ஒரு குரல் 1000 மனங்களை தொடும். தூரத்தில்

0: இருந்தாலும் நெருக்கம் தரும், தனிமையில் இருந்தாலும் துணையாக வரும், சிரிப்பை பகிரும், சிந்தனையை வளர்க்கும். குரலின் சக்தி உலகையே மாற்றும். இறக்கையில் பெற்ற பறவை போல குரலும் எல்லைகள் தாண்டி பறக்கும். அதனால் நண்பர்களே, நம் குரலை நல்ல எண்ணங்களுக்காக பயன்படுத்துவோம். அன்பையும் நம்பிக்கையும் உதைப்போம். நன்றி.
1: அடடா அருமை சு கவினையா, பெயருக்கேற்ப தங்கள் குரலுக்கு இறக்கைகள் முளைத்து சிறப்பான கவிநயத்தை வழங்கியதற்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக, கல்வி என்பது சமூக முன்னேற்றத்தின் அடித்தளம் என்பதை உணர்ந்து பெண்கள் கல்வி வளர்ச்சியையும் தொலைநோக்கு பார்வையையும் சேவைகளும் இன்று பல மாணவிகளின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெண் கல்வி பற்றிய கருத்துக்களை நாடகமாக வழங்க வருகிறார்கள் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு மாணவி செல்வி மா மதிவதனா, இளங்கலை தமிழ் 1ஆம் ஆண்டு மாணவி சு சுபஸ்ரீ, இளங்கலை கணிதம் 2ஆம் ஆண்டு மாணவிகள் மு முக்கிதா மற்றும் இளங்கலை கணிதத்துறை மாணவி பி சாதனா, இளங்கலை 2ஆம் ஆண்டு நிலத்தியல் மாணவி கோ சண்முகி, இளங்கலை 1ஆம் ஆண்டு கணிதத்துறை மாணவி பா பிரித்திகா ஆகியோர் இணைந்து வழங்கும் நாடகம்.
2: வாங்க நாடகத்துக்குள்ள போலாம்.
3: வாங்க வாங்க நண்பா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்.
4: வணக்கம் நண்பா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம நாகை மாவட்டத்தை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எங்கேயும் போனதில்லை. அதனால இந்த ஊரை பத்தியும் இந்த ஊர்ல உள்ள மக்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறியாப்பா?
3: சரி வா நண்பா, புறப்படலாம். நண்பா, இந்த நாகையில உள்ள புனித தலங்கள் ஏராளம். அதிலும் நண்பா, நாகூர் தர்கா, வேளாங்கண்ணி சர்ச், சிக்கல் முருகன் கோவில் இங்கே அழகாக அமைந்திருக்கு.
4: பரவாயில்லையே, நாகையில மத நல்லிணக்கத்தை போற்று விதமா தான் இருக்கு. ஏன்பா, அந்த பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கு போற வயசுல ஏன் வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க?
3: அதையே கேக்குற நண்பா, இந்த ஊர்ல இன்னும் பெண் பிள்ளைங்களோட நிலை இப்படிதான் இருக்கு. பள்ளிக்கு போகாம குடும்ப வறுமையால அவங்களோட எதிர்காலமே இப்படிதான் வீணா போகுது.
4: ரொம்ப வருத்தமா இருக்கு நண்பா. எல்லா குழந்தைக்கும் உயர்கல்விங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. அப்படிப்பட்ட கல்விய பெண் குழந்தைங்க கையில எடுக்கணும். ஒரு குடும்பத்துல கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். அதிலும் ஒரு பெண்ணோட கல்வி அறிவு தான் அந்த குடும்பத்தையே முன்னேற்றும். அதே போல ஒவ்வொரு குடும்பமும் முன்னேறினாதான் இந்த சமுதாயமும் முன்னேறும்.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதான் நண்பா. அங்க பாரு, அதோ ஒரு சிறுமி வரா. அவகிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு விசாரி பாப்போம்.
4: இங்க வாமா. ஏன் நீ பள்ளிக்கு போகாம வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்க? உன் பெற்றோர்லாம் எங்க?
5: எனக்கும் படிக்கணும்னு ஆசைதான் ஐயா, என்னோட குடும்ப சூழ்நிலையால என்னால படிப்பை தொடர முடியல.
3: நண்பா, பக்கத்திலேயே மரத்தடி கிட்ட ஒரு சிறுமியும் இருக்கா பாரு, அவளிடமும் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரி பாப்போம்.
4: ஏமா, என்னாச்சு?
6: வணக்கம் ஐயா, நானும் நல்லா தான் படிப்பேன். நல்லா படிச்சு ஆசிரியராகணும், அதான் என்னோட கனவு. ஆனா என் குடும்ப சூழ்நிலையால என்னோட உயர்கல்வியை என்னால தொடர முடியல ஐயா.
4: நண்பா, குடும்ப சூழல் காரணத்தால படிப்பை பாதியிலே நிறுத்தின இந்த பெண்களோட எதிர்காலம் என்ன ஆகுறது? இவ்வளவு திறமைகளும் கனவுகளும் குடும்ப சூழ்நிலையால வீணாயிடக்கூடாது. இந்த நிலைமை மாறணும், அதை நம்ம தான் மாத்தணும்.
3: சரி வா நண்பா, அந்த மரத்தடியில நின்னு இளைப்பாருவோம்.
4: சரி வா நண்பா, போகலாம்.
3: என்ன நண்பா, ரொம்ப பலமான யோசனை போல.
4: ஆமா நண்பா, வர வழியில நம்ம பார்த்த காட்சி எல்லாம் என் மனச ரொம்ப பாதிச்சிருச்சு. ஒரு பொண்ணுக்கு உயர்கல்விங்கிறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஆனா இங்க உள்ள பெண்களுக்கு அது கிடைக்காம இருக்குது. ரொம்ப வருத்தத்தை தரக்கூடியதா இருக்கு. கல்வி இல்லா பெண்கள் கலர் நிலம், அதில் பொருட்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை அப்படின்னு சும்மாவா சொன்னாரு பாரதிதாசன். பெண் பிள்ளைங்க படிக்கலனா எதிர்கால தலைமுறை கூட நல்லவர்களாகவோ அறிவாளியாகவோ வரமாட்டாங்க. பெண்கள் தான் நம் நாட்டின் கண்கள். இப்படிப்பட்ட பெண்கள் படிக்கலனா நாகப்பட்டினத்துடைய நிலைமை என்ன ஆகிறது?
3: நீ சொல்றதெல்லாம் சரிதான் நண்பா. பெண்களுடைய கல்விதான் சமூக மாற்றத்திற்கே முதல் படி. ஆனா அதுவே நாகையில இல்லையே.
4: அதனாலதான் நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். இந்த பகுதியில ஒரு உயர்கல்வி நிலையம் தொடங்கணும். பெண்களுக்கு அவங்களுடைய கனவுகளை நனவாக்க ஒரு மகளிர் கல்லூரியை உருவாக்கணும். இப்போதைக்கு அதுதான் என்னுடைய கனவா இருக்கு.
3: இது ஒரு நல்ல முடிவு நண்பா. உங்களோட இந்த முடிவு தான் இந்த ஊரோட வரலாற்றையே மாத்த போது, பெண்களையும் முன்னேற்ற போது.
4: கல்விதான் பெண்களுடைய எதிர்காலத்தையே ஒளிமயமாக்கும். இந்த கல்வி கனவு நிச்சயம் நனவாகும். நாளைக்கே கல்லூரி உருவாவதற்கான அனைத்து வேலைகளையும் தொடங்கி நிறைய பட்டதாரிகளை உருவாக்க போறேன்.
7: வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கொரு படி கல்லப்பா. வெற்றி கொடி கட்டு, பகைவரை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா.
3: நண்பா, கல்லூரி 3 மாடி அளவில் கட்டப்பட்டு உயர்ந்து நிற்கிறதே, கூடிய விரைவில் தொடக்க விழாவை நடத்தி விடலாம் போலயே.
4: ஆமா நண்பா, நாளை என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா அமையப்போது. இந்த கல்லூரி பெண்களின் எதிர்காலத்திற்கு ஒளிவிளக்காக இருக்கும். இங்கு கல்வி கற்கும் ஒவ்வொரு மாணவியும் தன்னம்பிக்கையுடன் வாழணும். அறிவும் ஒழுக்கமும்

0: நிறைந்த பெண்களாக உருவாகணும். பெண் கல்வி நிறைந்த மாவட்டமாக நாகை திகழ வேண்டும்.
1: நண்பா, உன்ன மாதிரியே பெண் கல்விக்கு சமூகத்தில் வாழும் பெரியோர்கள் முக்கியத்துவம் கொடுத்தா கல்வியிலேயே முதலிடம் வகிக்கும் மாவட்டமாக நாகை திகழும்.
2: ஐயா, நாங்கள் நன்றாக படித்து சாதிப்போம், எங்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் பெருமையை சேர்ப்போம்.
1: நண்பா, உன்னை பார்க்க ஒரு ஆசிரியை வந்திருக்காங்க, அழைத்து வரட்டுமா?
0: அழைத்து வா நண்பா.
3: வணக்கம் ஐயா, நான் நம் கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவி. இன்னைக்கு நான் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியராக இருக்கின்றேன். பெண் கல்விக்குள் நீங்கள் கொடுத்த முக்கியத்துவம் தான் என்னை பட்டதாரியாக்கியது. உங்களைப் போல் அனைவரும் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இன்னும் நிறைய பட்டதாரிகள் உருவாவாங்க. என்னுடன் ஒரு எழுத்தாளரும் வந்திருக்காங்க ஐயா.
2: என் எழுத்துக்கள் இன்று சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்றன. என் கவிதை தொகுப்புகள், கதை படைப்புகள், இன்னும் பல நூல்கள் அனைத்தும் மாணவர்களும் படித்து வருகின்றன. கல்வி கற்கும் வாய்ப்பை எனக்கு தந்த உங்களின் தொலைநோக்கு சிந்தனைக்கு என்றும் நன்றியுடன் இருப்பேன் ஐயா. அந்த கல்வி என்னும் விளக்கு இல்லைனா நான் இருட்டறையில் நின்றிருப்பேன் ஐயா.
1: நண்பா, காவல்துறை அதிகாரி வந்திருக்காங்க, உன்னை சந்திக்கணும்னு சொல்றாங்க.
0: வாங்கம்மா, எதுக்காக வந்திருக்கீங்க?
4: வணக்கம் ஐயா. நீங்கள் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்லூரியை தொடங்கியதால் நான் அங்கேயே படித்து ஒரு உயர்ந்த பெண் காவல்துறை அதிகாரியாக நான் இங்கே நிற்கிறேனா? அதுக்கு காரணமே நீங்கள் தான் ஐயா. மக்களின் பாதுகாப்பிற்காக பணியாற்றும் காவல்துறை அதிகாரியாகவும் என் சீருடையின் பெருமையில் உங்கள் கனவும் இணைந்திருக்குது ஐயா. உங்களுக்கு என்னுடைய நன்றிகள்.
1: நண்பா, நம் கல்லூரியில் படித்த மாணவி விளையாட்டுத்துறையில் பல பதக்கங்களை வென்றுள்ளார். அந்த வீராங்கனையும் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார்.
0: அப்படியா, வர சொல்லப்பா.
5: வணக்கம் ஐயா. இன்னைக்கு நான் மாவட்டம், மாநிலம் மட்டுமல்லாது தேசிய சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பல பதக்கங்களை வென்று விளையாட்டு வீராங்கனையாக திகழ்கிறேன். இதற்கு முழு முக்கிய காரணம் நீங்கள் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயர்கல்வியை தொடங்கினது தான் ஐயா. மிக்க நன்றி ஐயா.
1: நாகையில் பெண் கல்வி இல்லாத அவல நிலையை பார்த்து நீ உருவாக்கிய உயர்கல்வியின் வழியாக பெண்கள் ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் காவல்துறை அதிகாரியாகவும் விளையாட்டு வீராங்கனையாகவும் முன்னேறியிருக்காங்க. ஒரு நிறுவனத்தின் மூலமே பல பட்டதாரிகள் உருவானால் இன்னும் பல பெரியோர்களால் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நாகை மாவட்டமே கல்வியில் முதலிடம் பெறுமே. நண்பா,
0: நண்பா, நான் செய்தது ஒரு சிறிய விதையை விதைத்தது மட்டும்தான். அது இன்னைக்கு பெருசா வளர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு நடல கொடுக்குது. நீங்களாம் இப்படி சாதிச்சுட்டு வந்து நிக்கிறது பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: உங்கள் பணி மென்மேலும் சிறக்க வேண்டும்,
3: பெண் கல்வி தலைக்க வேண்டும்,
2: தொழில் வளர்ச்சியிலும் கல்வியிலும் நாகை சிறந்து விளங்கிட வேண்டும்.
5: பெண் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அனைத்து பெரியோர்களுக்கும் இந்த நாடகத்தை சமர்ப்பிக்கிறோம். நன்றி.

0: அடடா, அருமை அருமை! ஏடிஎம் மகளிர் கல்லூரியின் மாணவிகள் பெண் கல்வி என்ற நாடக நிகழ்ச்சியை சிறப்பான கருத்துக்களுடன் வழங்கியதற்கு நன்றிகள். இதுவரை இளைய பாரதம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் சாதனா தமிழ்மணி. இந்த வாய்ப்பினை அளித்த காரைக்கால் பண்பலைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.
1: இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சி.

0: Identification are strengthening the sporting ecosystem and helping athletes prepare for competition at the highest level. With Saklain Akhtar, Priya Mondal, Akashwani News, Delhi.
1: Hockey India has announced a cash award of 50 lakh rupees for the Indian women's hockey team for their historic fifth place finish at the FIH Hockey Women's World Cup 2026 in Belgium and the Netherlands. India defeated world number 5 Germany 3-1 in Amstelveen on Thursday. It is India's best World Cup finish since the team secured fourth place in the inaugural edition in 1974. Captain Salima Tete's team lost only one match in the tournament. India held higher-ranked China, England and Australia to draws. The team also recorded a 6-1 win over South Africa. The India Meteorological Department has issued a red alert for rainfall conditions over Odisha for the next 2 days. The Weather Department also forecast heavy rainfall tomorrow in places over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Chhattisgarh and Gangetic West Bengal. Moderate to heavy rainfall is also expected tomorrow in places over Bihar, East Madhya Pradesh, East Uttar Pradesh, Jharkhand, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Sub-Himalayan, West Bengal, Sikkim, Uttarakhand and Vidarbh. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Tashkent on a two-day visit to boost bilateral ties between India and Uzbekistan. Death toll in Nepal, flash floods rises to 669, over 2,000 people including 287 Indian nationals still missing. Nepal praises India's relief efforts following devastating floods. Finance Minister Nirmala Sitharaman highlights India's vast market size and long-term investment potential at Chicago Business Roundtable. Over 115 lakh hectares brought under per drop more crop micro-irrigation scheme till July this year. 37 people killed following Russian attack on Bucha district of Ukraine and red alert issued for very heavy rainfall in Odisha till Monday. That is all in the news at 9. Good night.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
4: பெரிய பழுவேட்டரையரின் மாளிகைக்குள் வாய்ப்பேச இயலாத ராணி மந்தாகினி பிரவேசித்தது முதன் மந்திரி பிரம்மராயருக்கு சற்று குடைச்சலையும் மனக்கவலையையும் அளித்தது. அவளை பின்தொடர்ந்து சென்ற ஆழ்வார்க்கடியான் சின்ன பழுவேட்டரையரின் ஆட்களிடம் சிக்கிக்கொண்டதும் அவன் வேறு வழியின்றி விஷயத்தை வெளியே சொல்லாமல் இருப்பதற்காக முதன் மந்திரி கூறியபடி தான் செய்ததாக அவன் கூறியதை அனிருத்த பிரம்மராயர் வேறு வழியின்றி அதை கேட்டுக்கொள்ள வேண்டியதாயிற்று. இது ஒரு சங்கடத்தை முதன் மந்திரிக்கு ஏற்படுத்தியிருந்தது.
5: சுவாமி, ஓடக்கார பெண் குறுக்கிட்டிராவிட்டாலும் வாய்ப்பேச இயலாத ராணி தங்கள் விருப்பத்தின்படி நடந்திருப்பாள் என்று நிச்சயமில்லை. எப்படியாவது ஓடிப்போகத்தான் முயன்றிருப்பாள்
4: என்றான் ஆழ்வார்க்கடியான்.
6: எனக்கு என்னவோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இத்தனை தூரம் வந்தவள் சக்கரவர்த்தியை பார்க்காமல் போக மாட்டாள் என்று. நம்மால் முடிந்த முயற்சிகளை எல்லாம் செய்து பார்க்கலாம். ஆனால் இனிமேலும் சக்கரவர்த்தியை பார்ப்பதற்கு போகாமல் காலம் தாழ்த்துவது முறையன்று. நீயும் அந்த ஓடக்கார பெண்ணை அடைத்து கொண்டு என்னுடன் வா. இரண்டு இளவரசர்களை பற்றி எல்லா செய்திகளையும் சக்கரவர்த்திக்கு தெரியப்படுத்தி விட வேண்டும். சின்ன இளவரசரை கடலிலிருந்து கரை சேர்த்த ஓடக்கார பெண் நேரில் அதை பற்றி சொன்னால் சக்கரவர்த்திக்கு நம்பிக்கை உண்டாகலாம் என்றார்.
4: முதன் மந்திரி அனிருத்தரும் அவருடைய சீடனும் பூங்குழலியும் சக்கரவர்த்தியின் அரண்மனைக்குச் சென்றார்கள். அரண்மனை முகப்பிலேயே இளைய பிராட்டியும் வானதியும் அவர்களுக்காக காத்திருந்தார்கள். வாய்ப்பேச இயலா ராணி அகப்படவில்லை என்ற செய்தி இளைய பிராட்டிக்கும் கலக்கத்தை அளித்தது. அவள் பெரிய பழுவூர் மன்னரின் அரண்மனை தோட்டத்தில் புகுந்த செய்தி கலக்கத்தை அதிகப்படுத்தியது. இதிலிருந்து விபரீத விளைவு ஏதேனும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமே என்ற கவலையும் ஏற்பட்டது.
7: ஐயா, பெரிய பழுவூர் மன்னரின் மாளிகையிலிருந்து வெளியேறுவதற்கு சுரங்க வழி இருக்கிறதா?

0: அதன் வழியாகப் போய்விட்டால்?
1: முதன் மந்திரிக்கு வந்தியத்தேவனின் நினைவு வந்தது.
2: தாயே, அந்த வழியைக் கண்டுபிடிப்பது அவ்வளவு சுலபமாயிருக்குமா? எல்லாரும் வாணர்குலத்து வாலிபனைப் போன்று அதிர்ஷ்டசாலியாயிருப்பார்களா? ஆயினும் கோட்டைக்கு வெளியிலும் ஆட்களை நிறுத்தி வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன்
1: என்றார். பின்னர் ஆழ்வார்க்கடியானையும் பூங்குழலியையும் இளைய பிராட்டியுடன் விட்டுவிட்டு முதன் மந்திரி மட்டும் சக்கரவர்த்தி படுத்திருந்த இடத்துக்குச் சென்றார். சக்கரவர்த்திக்கும் அவர் அருகில் வீற்றிருந்த வானமாதேவிக்கும் வழக்கமான மரியாதைகளை செலுத்திவிட்டு புயலினால் சோழ நாடெங்கும் நேர்ந்துள்ள சேதங்களைப் பற்றி விசாரித்து தக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்தபடியால் சீக்கிரமாக வர முடியவில்லை என்று சக்கரவர்த்தியிடம் தெரியப்படுத்தி கொண்டார். அந்த ஏற்பாடுகளைப் பற்றிய விவரங்களை அறிந்து கொண்டதில் சக்கரவர்த்திக்கு சிறிது திருப்தி உண்டாயிற்று.
2: அலாத காரியில்லாத சமயத்தில் நீங்களாவது இப்போது இங்கு இருந்தீர்களே, அது நல்லதாய் போயிற்று. ஆனால் இது என்ன நான் கேள்விப்படுவது? கோடிக்கரையிலிருந்து யாரோ ஒரு ஸ்திரீயை பலவந்தமாக பிடித்து வந்திருக்கிறீராமே. சற்று முன் கோட்டை தளபதியார் சொன்னார், பிரம்மராயரே, இம்மாதிரி நடவடிக்கையை உம்மிடம் நான் எதிர்பார்க்கவில்லையே. ஒருவேளை அதற்கு மிக அவசியமான காரணம் ஏதேனும் இருந்திருக்கலாம். அப்படியானால் எனக்கு தெரிவிக்கலாம் அல்லவா? அல்லது எல்லோருமே நான் நோயாளியாக விட்டபடியால் என்னிடம் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை, என்னை எதுவும் கேட்க வேண்டியதும் இல்லை என்று வைத்துக் கொண்டு விட்டீர்களா? அருள்மொழிவர்மன் கடலில் முழுகாமல் தப்பிக் கரை சேர்ந்து நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் இருப்பதாக குந்தவை கூறுகிறாள். அதை பற்றி சந்தோஷப்படுவதா வருத்தப்படுவதா என்று எனக்கு தெரியவில்லை. கரையேறியவன் ஏன் இவ்விடத்துக்கு வரவில்லை? அவன் தப்பை பிடைத்து பத்திரமாக இருக்கும் செய்தியை ஏன் இதுவரை எனக்கு ஒருவரும் தெரியப்படுத்தவில்லை? மந்திரி, என்னை சுற்றிலும் நான் அறியாமல் என்னவெல்லாமோ நடக்கிறது. என்னுடைய ராஜ்யத்தில் எனக்கு தெரியாமல் பல காரியங்கள் நிகழ்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் உயிரோடு இருப்பதைக் காட்டிலும்
1: என்று சக்கரவர்த்தி கூறி வந்தபோது அவர் தொண்டை அடைத்துக் கொண்டது. கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. குறுக்கே பேசக்கூடாதென்ற மரியாதையினால் இத்தனை நேரம் சும்மாயிருந்த அனிருத்தர் இப்போது குறுக்கிட்டு,
2: பிரபு, நிறுத்துங்கள். தங்களுடன் எனக்கு நட்பு ஏற்பட்டு 40 ஆண்டுகள் ஆகின்றன. இவ்வளவு நாளும் தங்களுடைய நலனுக்கு எதிரான காரியம் எதுவும் செய்யவில்லை, இனியும் செய்ய மாட்டேன். தங்களுக்கு வீண் தொல்லை கொடுக்க வேண்டாம் என்ற காரணத்துக்காக இரண்டொரு விஷயங்களை தங்களிடம் சொல்லாமல் விட்டிருக்கலாம். அது குற்றமாயிருந்தால் மன்னித்து விடுங்கள். இப்போது தாங்கள் கேட்டவற்றுக்கெல்லாம் மறுமொழி சொல்லுகிறேன். கருணை கூர்ந்து அமைதியாயிருக்க வேண்டும்
1: என்று இரக்கமாக கேட்டுக்கொண்டார்.
2: முதல் மந்திரி, இந்த ஜென்மத்தில் எனக்கு இனி மன அமைதி இல்லை. அடுத்த பிறவியிலாவது மன அமைதி கிட்டுமா என்று தெரியாது. என் அருமை மக்களும் என் ஆறுயிர் நண்பராகிய முதன் மந்திரியும் எனக்கு எதிராக சதி செய்யும் போது,
3: பிரபு, பிரபு, தங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் யார் என்பதை சீக்கிரத்தில் அறிந்து கொள்வீர்கள். அந்த பாதகத்துக்கு நான் உடந்தைப்பட்டவன் அல்ல. இந்த முதன் மந்திரி பதவியை இப்போது நான் பெயருக்காகவே வைத்துக் கொண்டிருக்கிறேன். பெரிய பழுவேட்டரையரிடமே இந்த பதவியை கொடுத்து விடுகிறேன் என்று முன்னமே பல தடவை சொல்லி இருக்கிறேன். இப்போதும் அதற்கு சுத்தமாக இருக்கிறேன். என் பேரில் சிறிதளவேனும் தங்களுக்கு அதிருப்தி இருந்தால்?
2: ஆம் முதன் மந்திரி, ஆம். எந்த நேரத்திலும் என்னை கைவிட்டு போய்விட நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இருக்கிறீர்கள். என் மூச்சு போகும் வரையிலும் என்னுடன் இருந்து என்னுடன் சாகப் போகிறவள் இந்த மலையமான் மகள் ஒருத்திதான். நான் செய்திருக்கும் எத்தனையோ பாவங்களுக்கு மத்தியில் ஏதோ புண்ணியமும் செய்திருக்கிறேன். ஆகையினால்தான் இவளை என் வாழ்க்கை துணையாகப் பெற்றேன்
1: என்றார் சக்கரவர்த்தி. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சக்கரவர்த்திக்கு அருகில் கட்டிலில் வீற்றிருந்த வானமாதேவிக்கு விம்மலுடன் அழுகை வந்துவிட்டது. அவள் உடனே எழுந்து அடுத்த அறைக்குச் சென்றாள்.
2: மன்னா, மலையமான் மகளை பற்றி தாங்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அவருடைய திருவயிற்றில் பிறந்த மக்களும் தங்களிடம் இணையற்ற பக்தி விசுவாசம் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் என் வார்த்தையை அவர்கள் மதிப்பதில்லை, என் கட்டளைக்கும் கீழ்ப்படிவதில்லை. எனக்கு தெரியாமல் ஏதேதோ செய்கிறார்கள். நீரும் அவர்களோடு சேர்ந்து

0: கொள்கிறீர். அருள்மொழிவர்மன் கடலிலிருந்து தப்பி பிழைத்து நாகப்பட்டினம் புத்த விகாரத்தில் இருப்பது உமக்கு முன்னமே தெரியுமல்லவா? ஏன் என்னிடம் சொல்லவில்லை?
1: மன்னிக்க வேண்டும் பிரபு, அந்த விவரம் நேற்று வரையில் எனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கவில்லை. இளவரசரின் உயிருக்கு ஆபத்து நேரிட்டிராது என்று மட்டும் உறுதியாயிருந்தேன். அவர் பிறந்த வேளையை குறித்து சோதிடக்காரர்கள் எல்லோரும் கூறியிருப்பது பொய்யாகிவிடாதல்லவா?
0: முதன் மந்திரி, சோதிட சாஸ்திரத்தினால் நேரக்கூடிய தீங்குகளுக்கு அளவே இல்லை. இந்த ராஜ்யத்திலிருந்து சோதிடக்காரர்கள் எல்லோரையும் அப்புறப்படுத்திவிட எண்ணுகிறேன். அருள்மொழியின் ஜாதகத்தை குறித்து ஜோதிடக்காரர்கள் கூறியிருப்பதை வைத்துக் கொண்டுதான் நான் உயிரோடு இருக்கும்போதே அவனை சிம்மாதனத்தில் ஏற்றிவிடுவதற்கு எல்லோரும் பிரயத்தனப்படுகிறார்கள். தேரும் அவர்களைச் சேர்ந்தவர்தானே?
1: சத்தியமாக இல்லை பிரபு. அதற்கு மாற்றாக சின்ன இளவரசர் சிறிது காலத்துக்கு இந்த சோழ நாட்டுக்குள் வராமல் இருந்தாலே நல்லது என்று எண்ணினேன். இலங்கைக்கு போயிருந்த போது இளவரசரிடம் அவ்விதமே சொல்லிவிட்டு வந்தேன். ஆனால் நான் இப்பால் வந்தவுடன் பழுவேட்டரையர்களின் ஆட்கள் இளவரசரை சிறைப்படுத்து கொண்டு வர இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். தாங்களும் அதற்கு சம்மதம் அளித்திருக்கிறீர்கள். இந்த செய்தி நாடு நகரம் எல்லாம் பரவி இருக்கிறபடியால் ஜனங்கள் பழுவேட்டரையர்கள் மீது ஒரே கோபமாயிருக்கிறார்கள். அவர்கள்தான் இளவரசரை ஏற்றி வந்த கப்பலை வேண்டுமென்று கடலில் மூழ்கடித்து விட்டதாக ஜனங்களிடையே பேச்சாயிருக்கிறது.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: பழுவூர் அரண்மனை பல்லக்கு பற்றிய பேச்சு கடம்பூர்ல எத்தகைய சலசலப்பை உண்டாக்கிச்சு என்பதை பார்த்து நேயர்களுக்கு நினைவு இருக்கும். இந்த நெடுங்கதையின் தொடக்கத்திலேயே பழுவேட்டரையர்களுடைய அதிகாரம் எல்லை மீறி போயிட்டதால முதன் மந்திரி வெறுப்படைஞ்சி இருப்பதாக சேந்தன் அமுதன் வல்லவரையனிடம் சொன்னான். இந்த கட்டத்தில் பெண்மணி ஒருத்தர் அழைச்சிக்கிட்டு வர பழுவூர் அரண்மனை மூடு பல்லக்கு வேணும்னு அனிருத்தர் கேட்டதற்கு காலாந்தக கண்டர் கொடுக்க மறுத்திருந்தா அது பெரிய பிரச்சனையாயிருக்கும். ரொம்ப சாமர்த்தியமாக பல்லக்கையும் அனுப்பிட்டு தமது குற்றச்சாட்டையும் சக்கரவர்த்தியிடம் தெரிவிச்சிட்டார். இதே பல்லக்கில் தமது மருமகன் மதுராந்தகன் ரகசியமாக கடம்பூர் போயிட்டு வந்த செய்தி பகிரங்கமாக பேசப்படும். அதனால அனிருத்தர் சக்கரவர்த்தியை பார்க்க வர்றதுக்குள்ளேயே அங்கிருந்து போயிடுறார். சரி, கோட்டை காவலர் என்கிற முறையில் அடுத்து என்ன செய்ய போகிறார் பார்க்கலாம். இந்த பகுதியில் வந்திருக்கிற உடந்தை என்கிற சொல்லை எடுத்துப்போம். பொதுவாக குற்றங்களுக்கு துணை போதல், துணை போறவர் இவற்றை குறிக்கிற சொல். இதில் இருக்கிற தை என்கிற எழுத்து பிணைத்து கொள்வது, இழைத்த ஆகிய பொருள்களை உணர்த்தும். நல்ல செயலுக்கு துணை நிற்பது என்ற பொருளையும் உடந்தை என்கிற பதம் பயின்று வந்திருக்கிறது. திருவியலூர் உய்யவந்த தேவ நாயனார் அருளி செய்த திரு உந்தியார் சாஸ்திர நூல்களில் ஒன்று. கிடந்த கிடவியை கிள்ளி எழுப்பி உடந்தையுடனே நின்று உந்தி பர, உன்னையே கண்டது என்று உந்தி பர. இந்த தாழிசை பாடல்ல உடந்தை என்கிற சொல் உடன்படுதல் என்கிற பொருளை தருது. ஆன்ம தரிசனம் பற்றின ஒரு உருவகம். மூலாதாரத்தில் செயலற்று கிடக்கிற குண்டலினி சக்தியை யோக முறையில் எழுப்புறத கிள்ளி எழுப்புவது என்கிறார். ரொம்ப நாளாக கிடப்பதால குண்டலினியை உரிமையாக கிழவின்னு குறிப்பிடுறார். உடம்போடு ஒன்றி உணரச் செய்வதை உடந்தை என்கிறார். உடன்படல் என்ற அர்த்தத்தில். அடுத்து இப்பால் என்கிற சொல். இங்கே, இப்புறம், இம்மை, இதையெல்லாம் குறிப்பது. ஈ அண்மை சுட்டு, அருகிலே, பக்கத்தில். இத்தோடு இக்காலம் என்ற பொருளிலும் வரும். அப்பால் இதுவும் சுட்டுவது தான். ஆ செய்மை சுட்டு, அங்கே, அதை கடந்து. இத்துடன் பின்பு என்ற பொருளையும் தரும். சுந்தரர் அடியார்களை மதிப்பதில்லை என்று கருதின விரண்மிண்டர் என்னும் தொண்டர் திருவாரூரை புறக்கணித்து வடக்க எல்லைக்கு வெளியே பந்தல் அமைச்சு அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார். அதோட திருவாரூர் சொல்லிக்கிட்டு யாராவது வந்தால் அவர் காலை வெட்டி விடுவதாக

0: சபதம் பண்ணியிருந்தார். ஒரு நாள் ஓர் அடியார் வந்து, யாம் இருப்பது திருவாரூர்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான், அவர் காலை வெட்ட துரத்திக்கிட்டு போன விரண்மிண்டர் ஆத்திரத்தில் சபதத்தை மீறி திருவாரூர் எல்லைக்குள்ளே போயிட்டார். வந்த அடியார் வந்தோம் இப்பால்னு சொல்லி சபதத்தை மீறினதை சுட்டி காட்டிட்டார். அடியாராக வந்தவர் சிவபெருமானே. இந்த நிகழ்ச்சி தான் சுந்தரரை திருத்தொண்ட தொகை பாடச் செய்தது. வந்தோம் இப்பால்னு சொன்ன இடம்தான் இன்றைய வெண்டாம்பாலை என்கிற ஊர். நல்லது, தான் இப்பால் வந்ததும் நடந்ததை முறையிட்டார் அனிருத்தர். சக்கரவர்த்தியின் விளக்கம் என்ன அடுத்த பகுதியில் தெரியும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நான் சுந்தரரை திருத்தொண்ட தொகை பாடச் செய்தது. வந்தோம் இப்பால்னு சொன்ன இடம்தான் இன்றைய வெண்டாம்பாலை என்கிற ஊர். நல்லது. தான் இப்பால் வந்ததும் நடந்ததை முறையிட்டார் அனிருத்தர். சக்கரவர்த்தியின் விளக்கம் என்ன அடுத்த பகுதியில் தெரியும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: இசை ஊஞ்சல். ஆயிரத்து 1983 ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படம் ஆனந்த கும்பி. பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் நாயகனாக மாஸ்டர் பாலச்சந்தர், நாயகியாக அஸ்வினி நடித்திருந்தார்கள். கவுண்டமணி, கல்லாப்பட்டி சிங்காரம் உட்பட பலர் நடித்திருந்தனர். வைரமுத்து, பஞ்சோருணாச்சலம், கங்கையமரன் ஆகியோரின் பாடல்களுக்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். அத்தனை பாடல்களும் அற்புதமாக வந்தது இளையராஜா இசையில். இன்று இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக ஆனந்த கும்பி திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.
1: தாமரை கொடி தரையில் வந்ததெப்படி, மல்லிகை கொடி உந்தன்

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: காரைக்கால் திருமலராயன் பட்டணம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிற்சிற பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
5: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
4: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
5: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
4: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இனி எஸ் ஜானகி எஸ் பி சைலஜா பாடியது

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை.

0: முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
4: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
3: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
4: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி,
3: திருமலராயன் பட்டினம், காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் ஒருபட பாடலாக ஆனந்தகும்மி திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.

0: நாளை காலை மணி 8:30 ஆலயம் உலா. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், திருவாரூர் நியூ குயவிக்கே வரதராஜா ஜுவல்லரி, திருவாரூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம் வழங்கும் ஆலய உலா. திருவாரூர் மாவட்டம் தென்றல் நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை, வர்ணனையாளர் கிரிஜா புரட்சிக்கணி. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ்.
1: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
2: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் நியூ கேவிகே வரதராஜா ஜுவல்லரி.
2: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி நகைகள் வாங்கிட வருகித்தாருங்கள். நியூ கேவிகே
1: வரதராஜா ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலயம்.
3: ஸ்ரீ சக்தி விநாயகர் அருள் உங்களுக்கு கிடைக்க கோயில் நிர்வாகம் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 9:55.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவி. மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: தங்கை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் என் சொல்லும்போது, இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் போஸ் நரம்பு வினிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரை
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
4: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
5: சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உண்மையான உறவு யாரு? இன்னைக்கு கால சூழலும் வாழ்க்கையில உறவுகள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அந்த உறவுகள் பலதரப்பட்டவங்களா இருக்காங்க. ஆனா யாரு உண்மையா இருக்கிறாங்க, அவளோட உண்மைத்தன்மை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. நம்ம இந்த உறவுகளில் யார் உண்மையானவங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கையோடு கூடிய ஒரு காட்சியோட ஒரு கவிதைங்க. ஒரு நல்ல மழைக்காலம், ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்தை பாருங்க, தண்ணி நிரம்பி இருக்குது. அதில் தாமரை, ஆம்பல் இப்படி பூவெல்லாம் பூக்கும். அங்கே கொஞ்சம் பறவைகள்லாம் கூட வரும். பறவைகள்லாம் வந்து அந்த குளமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதே நேரம் அந்த குளம் கோடை காலத்தில் வற்றி போயிட்டா, நேற்றுக்கு வரைக்கும் அங்கே வந்து அழகாக பாடிக்கிட்டு ஒளி எழுப்பிட்டு இருந்த பறவைகள்லாம் எங்கே? அது வேற குளத்தை தேடி பறந்து போயிருக்கும். ஆனா அந்த குளத்திலேயே வேறொன்றி வாழ்ந்த ஆம்பளும் நெய்தலும் அந்த கெட்டியும் அந்த மண்ணை விட்டு போகாம அங்கேயே இருக்குமா? இந்த இயற்கை காட்சியை மனித உறவுகளோடு அவையார்

0: விட்டு ரொம்ப அழகா ஒரு செய்தி சொல்றாங்க. அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றுளி தீர்வார் உறவல்லர். அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பளும் நெய்தலும் போலவே ஒட்டியுருவார் உறவு. எவ்வளவு ஆழமான உண்மை. வாழ்க்கை வளமாக இருக்கும்போது நம்ம சுத்தி பலர் இருப்பாங்க, வெற்றியை பாராட்டுவாங்க, அந்த வசதியை ரசிப்பாங்க. ஆனா ஒரு சோதனை வந்துட்டா, ஒரு தோல்வி, ஒரு நோய், ஒரு பொருளாதார நெருக்கடி, இப்ப யாரு நம்மோட நிக்கிறாங்களோ அவங்கதான் உண்மையான உறவு. உறவுங்கிறது ரத்தத்துல மட்டும் இல்லைங்க, இதயத்திலயும் இருக்கு, அன்புல இருக்கு, அக்கறையில இருக்கு. கஷ்ட நேரத்துல நீட்டப்படுற ஒரு கை ஆயிரம் வார்த்தைகளோட உயர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு சமூக ஊடகங்கள் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் இருக்கலாம், ஆனா துயர நேரத்துல நம்ம கதவை தட்டிட்டு நான் இருக்கிறேன்னு சொல்லி சொல்ற ஒரு உறவு இருக்குல்ல, அதான் உண்மையான உறவுங்கிறாங்க. வாழ்க்கையில உறவுகளின் எண்ணிக்கையை என்னாதீர்கள், அவருடைய உண்மையை உணருங்கள். இன்பத்தில் இணைவதுங்கிறது எளிதுங்க, ஆனா துன்பத்தில் துணை நிற்பதுதான் உறவின் பெருமை. நாமும் பிறரோட வாழ்க்கையில நீர்ப்பறவையாக இல்லாம ஆம்பளை போல நெய்தல் போல துன்பத்துல துணை நிற்கிற மனிதர்களா வாழணுங்க, அதான் மனிதநேயத்தோட உயர்ந்த வடிவம். இந்த நல்ல சிந்தனையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
1: சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொலமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: அகிலமெங்கும் இசை மீட்டும் இது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 10 மணி.

இரவு மலரும். நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், செங்கம் புனிதன், வடகரை சின்னதுரை, விருத்தாச்சலம் விருதகிரி, பெண்ணடம் சுமதி ஆகியோர் விருப்பத்தில் பி. சுசிலா பாடியது படம் மூன்று தெய்வங்கள்.

0: நாளை காலை மணி 9:05 நெடுங்காடு சரஸ்வதி மெடிக்கல்ஸ், காரைக்கால் கிங் மேக்கர் லித்தோ டிஜிட்டல் பிரிண்டர்ஸ், குளக்குடி குலத்துங்கேஸ்வரர் தேவஸ்தானம் வழங்கும் ஆலய புலா. காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு குலக்குடி அருள்மிகு ஸ்ரீ பொய்யாத விநாயகர், ஸ்ரீ குலத்துங்கேஸ்வரர், ஸ்ரீ மங்களநாயகி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் சுந்தர சிவக்குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் நெடுங்காடு சரஸ்வதி மெடிக்கல்ஸ்.
1: மருத்துவர் கிளினிக் வசதியுடன் உங்கள் நன்மதிப்பை பெற்ற சரஸ்வதி மெடிக்கல்ஸ்
2: நெடுங்காடு.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கிங் மேக்கர் லித்தோ டிஜிட்டல் பிரிண்டர்ஸ்.
3: டிஜிட்டல் பிரிண்டர்ஸ் போட்டோ பிரேம் அத்துணை தேவைகளுக்கு காரை கிங் மேக்கர் லித்தோ அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் காரைக்கால்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் குளக்குடி குலத்துங்கேஸ்வரர் தேவஸ்தானம்,
4: ஸ்ரீ குலத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்களநாயகி ஆலய மகா கும்பாபிஷேக அன்போடு வரவேற்பது ஸ்ரீ குலத்துங்கேஸ்வரர் தேவஸ்தானம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: காரைக்கால் திருமலராயன் பட்டணம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ தொழிற்சிறு பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
8: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
7: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
8: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
7: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.

ஒலித்த பாடலின் படம் சிவந்தம்மன். பாடலுக்கு விருப்பம் செய்யார் வட்டம், சிறுகாட்டூர், எம் ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, மணிகண்டன், மதுரை மணிகண்டன், மதுராவயல் சரஸ்வதி, கண்ணகி நகர் ரமணி, மணிவண்ணன், வில்லிவாக்கம் குபேந்திரன், திருச்சி முத்தரச்சநல்லூர் நவீன் சுந்தர், கூடப்பாக்கம் ராஜேந்திரன், தனலட்சுமி, காரைக்கால் கணபதி ஆகியோர். இனி ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் படித்தால் மட்டும் போதுமா? பாடியவர் பி சுசீலா. பாடலுக்கு விருப்பம் திருமலைவாசல், ராஜா தங்கமணி, வேம்பு, பூபாலன், பூங்குழலி ஆகியோர்.

0: நாளை காலை 10 மணிக்கு சங்கரம்பந்தல் இலுப்பூர் ஆபர்ணா வெடிக்கடை, மயிலை கந்தா சைவ உணவகம், சங்கரம்பந்தல் முனிவலங்குடி கார்த்திக் ஆக்ரோ ஏஜென்சி வழங்கும் ஆலய உலா. தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் வட்டம் முனிவலங்குடி அருள்மிகு ஸ்ரீ கல்யாணி அம்மன் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் எஸ் நேதாஜி அவர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சங்கரம்பந்தல் இலுப்பூர் ஆபர்ணா வெடிக்கடை.
1: வான வெடிக்கைகள் பட்டாசுகள் என எல்லா காலங்களிலும் அபர்ணா வெடிக்கடல் சங்கரம்பந்தல்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலை கந்தா சைவ உணவகம்.
2: உடலுக்கு பாதுகாப்பான மளிகை பொருட்களை கொண்டு தயார் செய்யப்படும் உயர்தர சைவ உணவகம் மயிலை கந்தா சைவ உணவகம்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் சங்கரம்பந்தல் முனிவலங்குடி கார்த்திக் ஆக்ரோ ஏஜென்சிஸ்.
1: விதைகள், பூச்சி மருந்துகள், உரம் என அனைத்தும் நியாயமான விலையில் கார்த்திக் ஆக்ரோ ஏஜென்சிஸ் சங்கரம்பந்தல்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் TM சவுந்தரராஜன், P சுசீலா பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், MS விஸ்வநாதன் இசையில் வைர நெஞ்சம்.

நேரம் 10:19, காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதமொழி விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஏ.எல். ராகவன் பாடியது, பாடலாசிரியர் கண்ணதாசன், படம் நெஞ்சில் ஒரு ஆலயம், பாடலுக்கு விருப்பம் வெளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, சிறுகாட்டூர் ராஜேந்திரன், திருச்சி முத்தரச்சநல்லூர் நவீன் சுந்தர், திருவிழிமிழலை மணிவண்ணன், சுதாகர், உடையார் தோட்டம் ஜமுனா, ஏகாந்தம், பொன்னம்மாள், அடையார்குப்பம் ஆசிர்வாதம், மேல்பட்டாம்பாக்கம் ரஜினி, சுகுமார் ஆகியோர்களுக்காக.

நரசிங்கன்பேட்டை ஏஜே ஐயப்பன், திருப்பிடி மடலை எம் எஸ் ஷாகுல் கமீர், சிதம்பரம் வண்டிகேட்டு எம் எஸ் சில்வை சந்தானராஜ் இவர்கள் விரும்பிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை முராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: முராசன்ஸ் அதிரடி ஆடி தள்ளுபடி, முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில்.
2: காரைக்கால் திருமலகாயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சிர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
3: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
2: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
3: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
2: திருமலகாயன் பட்டினம் காரைக்கால்.
0: நிகழ்ச்சியில் இனி நாகப்பட்டினம் ஆரிய நாட்டு திரு எஸ் சிவா பாரதி, வாழ்முனீஸ்வரன், பாப்பா கோவில் ரவி, வேளாங்கண்ணி ஏ ஆர் சுக்கலிங்கம், மயிலாடுதுறை எஸ் பி வேந்தன், மங்கை மடம் ஜி ஜெயந்தி, மனக்குடி எஸ் ராஜேந்திரன் இவர்கள் விரும்பிய பாடல். டி எம் சவுந்தரராஜன் பாடியது. கே வி மகாதேவன் இசையில் பாடலாசிரியர் கண்ணதாசன். படம் இருவர் உள்ளம்.

0: கண்ணெதிரே தோன்றினா.
1: நேரம் சரியாக 10:30 காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் வளரும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, சந்திரகலா சூர்யா, சிதம்பரம் சங்கீதா கோபி, விழுப்புரம் தமிழ் பாரதி, நடிகனூர் செந்தில்குமார் இவர்கள் விருப்பத்தில் வரும் பாடல் அவளுக்கென்று ஒரு மனம்.

0: நாளை காலை மணி 8:30 வைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: தாந்தோன்றி மலை செல்வராஜ், பெரிய நாயகி ஜோசிகா, கிரீஷ், ஜெய்தீவ், ரமேஷ், காயத்ரி, அரகண்டநல்லூர் நாராயணன், தலைஞாயிறு ராஜா முகமது, பிரிஞ்சிமுலை ரவிச்சந்திரன் ஆகியோர் விருப்பத்தில் பச்சை விளக்கு.

0: நாளை மாலை மணி 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி குறிஞ்சிமலை டி பாஸ்கர், செம்மனார் கோவில் கன் ஸ்ரீராமலு, விநாயகா, லட்சுமணன், சரஸ்வதி, கபிலர், மருவத்தூர் மாதீஸ்வரன், செல்வம், அமுதா, சுவாமிமலை சாக்ரட்டிஸ், கிருஷ்ணா, ஸ்ரீனிவாசன், பூம்புகார் சுந்தரவள்ளி, சங்கரன், ரவிச்சந்திரன், நெய்தவாசல் பார்த்தசாரதி, சந்திரசேகரன், திருவாளி, பக்ரிசாமி, சித்ரா, சூர்யா, விஜய், பாரதி ஆகியோர் விருப்பத்தில் பாதகாணிக்கை

நிகழ்ச்சியில் இணை டி எம் சவுந்தரராஜன் பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாபு பட பாடல். பாடலுக்கு விருப்பம் கீழமாத்தூர் கருப்பையா ராஜாத்தி, எடுத்துக்காட்டு செறிய சுப்ராயிலு, ராஜலட்சுமி, தில்லையாடி ந வீராசாமி, நகுலன், மூங்கில் தோட்டம் குரு, தேவயானி, ராணி, காந்தி, பெருமாள், கீழமுக்குட்டு செம்மனார் கோவில், அன்பழகன், ஆதித்யா, தரணிதரன், மூர்த்தி, சபரி ஆகியோர்.

நேயர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் ஆற்றிய உரையின் தமிழாக்க மனதின் குரல் அஞ்சலாகும். பிரதமர் உரையின் தமிழாக்க மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒளிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: ஒலித்த பாடலின் படம் சுமதி என் சுந்தரி. பாடலுக்கு விருப்பம் ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான், ஆசிக், தௌஃபிக், தாரிக், முகமது ஹவி, ஷியாத், மெஹனா, ஹம்சா, ரணியா ஆகியோர். இனி ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் நேற்று இன்று நாளை. பாடலுக்கு விருப்பம் சீர்காழிவட்டம், மேலமாத்தூர், கலைஞர் தாசன், பாரி ஆகியோர். பாடலை கேட்பதற்கு முன்
1: காரைக்கால் திருமலகாயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சொல்லிச்சுர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
2: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
1: மெய்யன்பர்களை இறை அருள் பெற அழைப்பது
2: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
1: திருமலகாயன் பட்டினம் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அனு

0: காரைக்கால் திருமலராயன் பட்டினம் ஸ்ரீ அபிராமி அம்மன் உடனமர் ஸ்ரீ ராஜ சோழீச்சர பெருமான் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம்
1: வரும் திங்கட்கிழமை காலை 9:30 நடைபெற உள்ளது.
0: மெய்யன்பர்களை இறையருள் பெற அழைப்பது
1: தேவஸ்தான நிர்வாக அதிகாரி
0: திருமலராயன் பட்டினம் காரைக்கால்.

நிகழ்ச்சியின் நிறைவாக டிஎம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது படம் பணம் படைத்தவன். விருப்பம் செம்மனார் கோவில் என் குணசேகர், திலகவதி திருவான்மையூர் கஜேந்திரன் மற்றும் திருச்சம்பள்ளி சரசு.

நேயர்களின் கடித வழி விருப்பகானங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். நிறைவு பெறுகிறது இரவு மலரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நேர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் மன் கி பாத் உரை நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்க மனதின் குரல் ஒலிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்க மனதின் குரல் நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒலிபரப்பாகும். இனி மற்ற நிகழ்ச்சிகள். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்த நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ச. செந்தில் ஆண்டவர். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பல சித்தபார்மாவின் பெடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்பவும் சிறுமி எம் நேத்ரா. 7:00 திரையிசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் கடலை மிட்டாய், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி. நிருபன் அவர்கள். 7:35 காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே சேவை செய்தி இடம்பெறும். 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பறவை அன்னை ஏஜென்சி வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வழங்குபவர் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் பேரருள் திரு சி. இருதயராஜ் அவர்கள். 8:05 நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 பைக்கிங் பனியன்கள் பிரிப்ஸ் வழங்கும் ஆலய உலா, திருவாரூர் மாவட்டம் தென்றல் நகர் அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் கிரிஜா புரட்சிக்கணி அவர்கள். 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ். சக்தி அவர்கள். 9:05 ஆலய உலா, காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு குலக்குடி அருள்மிகு ஸ்ரீ பொய்யாத விநாயகர் அருள்மிகு குலோத்துங்கேஸ்வரர் ஸ்ரீ மங்களநாயகி ஆலய மகா கும்பாபிஷேகத்தின் நேர்முக வர்ணனை வர்ணனையாளர் சுந்தர சிவகுமார் அவர்கள். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி

0: initiative aims to promote efficient use of water at the farm level and improve water use efficiency in agriculture. The initiative began in January 2006 as the centrally sponsored scheme for micro-irrigation. From 2015-16 to 2021-22, it was officially named Per Drop More Crop and implemented as a core component of the Pradhan Mantri Krishi Sinchai Yojana. Under this scheme, small and marginal farmers receive 55% and other farmers receive 45% financial assistance. India Meteorological Department, IMD, has issued a red alert for rainfall conditions over Odisha for the next 2 days. The Weather Department also forecasts heavy rainfall tomorrow in places over Arunachal Pradesh, Assam, Meghalaya, Chhattisgarh, Gangetic, West Bengal. Moderate to heavy rainfall is also expected tomorrow in places over Bihar, East Madhya Pradesh, East Uttar Pradesh, Jharkhand, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Sub-Himalayan, West Bengal, Sikkim, Uttar Pradesh and Vidarbha. And that is the end of the news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10 நேயர்களே, இத்துடன் 100.3 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இறுதியே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம் நேயர்களே. ஜெய் ஹிந்த்.